0: ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: யோவான் 16 அதிகாரம் 20 வசனத்தின் கடைசி பகுதி. நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் துக்கம் என்பது தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. துக்கத்திற்கு விதிவிலக்கு யாருமே கிடையாது. எல்லா மனுஷருடைய வாழ்க்கையிலேயும் கடந்து போகிற ஒரு உணர்வு அல்லது ஒரு நிலை என்னவென்றால் துக்கம், துக்கத்தின் பாதை. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து கூட இந்த துக்கத்தின் வழியாக தான் போனார். அவர் துக்கமுடையவராய் இருந்தார் என்று ஏசாயா 53 அதிகாரத்தில் படிக்கிறோம். நம்முடைய துக்கங்களையெல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். துக்கம் என்பது தவிர்க்கப்பட முடியாத ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் சில விரும்பாத சம்பவங்கள், நம்ம எதிர்பாராத சம்பவங்கள், நடக்கிற இழப்புகள், ஏமாற்றங்கள் என்று பல காரணங்களால் துக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. இன்றைக்கு இந்த துக்கத்தை குறித்து நான் பேசி இன்றைக்கு ஆண்டவர் எப்படி நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற முடியும் என்று கவனிக்கப் போகிறோம். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு கிரீஃப் டு கிளாட்னஸ், துக்கம் சந்தோஷமாய் மாறும். கிரீஃப் டு கிளாட்னஸ். நம்முடைய வாழ்க்கை துக்கத்தில் ஆரம்பித்திருந்தாலும் தேவன் முடிவை சந்தோஷமாய் மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆரம்பத்தில் வந்து இந்த துக்கத்தை குறித்து நாம் கவனிக்கிறதுக்கு முன்னால் துக்கத்தை வெளிப்படுத்தும் 7 முறைகள் என்று நம்ம ஒன்று கவனிக்கப்போம். 7 எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் கிரீஃப் இன் த பைபிள். வேதத்திலே துக்கத்தை வெளிப்படுத்தும் 7 முறைகள் எழுதுங்க. 7 எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் கிரீஃப். வேதத்தில் பார்க்கிற முதலாவது காரியம் எழுதுங்க, ஃபீலிங் எம்டி அண்ட் நம்ப், வெறுமையாகவும் உணர்வற்றவர்களாகவும் இருப்பது போல ஒரு உணர்வை துக்கம் நமக்கு கொடுக்கும். எழுதுங்கள், வெறுமையான ஒரு உணர்வு, உணர்வே இல்லாதது போல ஒரு உணர்வு, இது வந்து துக்கம் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும். ஃபீலிங் எம்டி அண்ட் நம்ப். சங்கீதங்களின் புஸ்தகம் 38 சங்கீதம் 6 வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன்,

என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, வேதனை துக்கம் உள்ள வந்தவுடனே நாளெல்லாம் துக்கத்தில் திரிஞ்சதுனால அவர் சொல்லுகிறாரு, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, ஆரோக்கியம் போயிடுச்சு. ரெண்டாவது சொல்றாரு, பெலன் அற்று போயிட்டேன், ஐ லாஸ் மை ஹெல்த், ஐ லாஸ் மை ஸ்ட்ரென்த். இன்னும் நீங்கள் 10 வசனத்தில் படிக்கும்போது, என் கண்களின் ஒளி கூட என்னை விட்டு அற்று போயிட்டுன்னு போடுறார். ஐ லாஸ் மை த பிரைட்னஸ் ஆஃப் மை ஐஸ். இன்னொரு விதமாக சொன்னால், ஐ லாஸ் மை விஷன், என்னோட தரிசனத்தை நான் இழந்து போயிட்டேன், என் சத்துவத்தை இழந்து போயிட்டேன், என் பெலனை இழந்து போயிட்டேன். துக்கத்தின் வழியாக போகிறவங்க அவங்க அனுபவிக்கிற உணர்ச்சிகளில் அல்லது அதனுடைய தாக்கத்தில் முதலாவது வெளிப்பாடு என்னன்னு கேட்டால், யூ ஃபீல் ஸோ எம்டி. ரொம்ப துக்கமாயிட்டவங்க வந்து ஒரு வெறுமையின் உணர்வு, உணர்ச்சியே உணர முடியாதபடி நம்ப மாறிடுவாங்க. அவங்ககிட்ட வந்து நீங்கள் பேசினா கூட அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க வந்து சந்தோஷப்படவும் மாட்டாங்க, அவங்க துக்கப்படவும் மாட்டாங்க, எரிச்சல் காட்டப்பட அப்படியே சில பேர் நம்ப இருப்பாங்க. ஸோ ஒப்ளிவியஸ் டு த வேர்ல்ட் அரவுண்ட் தெம். இது துக்கத்தின் வெளிப்பாடு. ரெண்டாவது இன்னொரு வெளிப்பாடு இருக்கு, செகண்ட் வே பீப்புள் எக்ஸ்பிரஸ் தேர் கிரீஃப், அது என்னன்னு சொன்னால் எழுதுங்க, அழுகையும் புலம்பலும். மோர்னிங் அண்ட் வீப்பிங், வீப்பிங் அண்ட் மோர்னிங். துக்கமாக இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ரெண்டாவது ஒரு வெளிப்பாடு என்னவென்றால், அழுகையும் புலம்பலும். இந்த 6 சங்கீதம் 6-7 வசனங்களை வாசிக்கும் போது, துக்கத்தினால் நிறைந்த இந்த மனுஷன் எழுதுகிறதை பாருங்கள், என் பெரும் மூச்சினால் இழைத்து போனேன், ராம் முழுவதும் என் கண்ணீரினால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன், துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று என்று சொல்கிறேன். இரவு முழுவதும் அழுதேன், கண்ணீரை என் உணவாக மாறிடுச்சு, என் படுக்கையவே நான் கண்ணீர் விட்டு விட்டே நான் நினச்சிட்டேன்னு சொல்கிறார். துக்கத்தில் போகிறவங்க ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்காங்க, அவங்க எப்படிப்பட்ட வெளிப்பாடு காட்டுவாங்கன்னா, தி ஸ்டார்ட் ஜஸ்ட் கிரைங் அண்ட் தென் கனாட் ஸ்டாப் இட். அழவே முடியாது, அழுகையை நிறுத்தவே முடியாது. அவங்ககிட்ட 2 நிமிஷம் பேசினா அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு காரியத்தை பார்த்தவொடனே அழ ஆரம்பிப்பாங்க, ஒரு காட்சியை பார்த்தவொடனே அழ ஆரம்பிப்பாங்க, ஞாபகம் வரும்போதெல்லாம் கண்ணீர் வடிப்பாங்க. சில பேர் வந்து வெளியில் வந்து அழ அவங்களுக்கு தைரியம் இருக்காது, விருப்பம் இருக்காது, கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, எல்லாருக்குமே அழகு கூச்சப்படுவாங்க. நிறைய பேர் வந்து இரவு நேரங்கள் எல்லாரும் தூங்கின பிறகு அழுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் ஒரு தனியாக ஒரு இடம் கிடச்சா அழுகிறவங்க இருக்கிறாங்க, பிரயாணங்களில் அழுகிறவங்க இருக்காங்க, சில பேர் அவங்க ரெஸ்ட் ரூமில் அழுகிறவங்க இருக்காங்க. கண்ணீர் விட்டு கதறி கதறி கதறி தங்களுடைய துக்கத்துக்கு அவங்க எப்படியாவது வடிகால் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. உலகத்தையே சிரிக்க வைத்த ஒரு நகைச்சுவை நடிகர் ஒருவர் இருந்தார், சார்லி சாப்ளின் அப்படின்னு. அவர் ஒரு முறை விதமாக சொன்னாராம், எனக்கு மழையிலே நடக்கிறது ரொம்ப பிடிக்கும், மழையில் நல்ல மழை பெய்யும் போது அதில் நனைஞ்சு அப்படி நடக்கிறது ரொம்ப பிடிக்கும், ஏன் அப்படின்னா நான் அழுகிறது யாருக்குமே தெரியாதுன்னு சொன்னார். என் அழுகிறத கண்டுபிடிக்க மாட்டாங்க, நான் நனைஞ்சு அப்படியே மழை தண்ணியில் நனைஞ்சிருக்கும் போது அதோடு சேர்த்து அழும்போது யாருக்கும் தெரியாது நான் அழுகிறேன்னு. ஆனால் உலகத்தையே சிரிக்க வச்சார் அவர். ஆனால் அவருடைய இருதயத்தில் அவ்வளோ துக்கம் இருந்தது, அந்த துக்கத்தினால் கண்ணீர் சிந்தி அந்த மனிதன் அழுததை அவர் சொல்லுகிறார். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், இரவு முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை நான் நினைத்தேன். துக்கம் வரும்போது கண்ணீர். அது 3வது ஒரு விதமாக சில பேர் துக்கத்தை ப்ராசஸ் பண்ணுவாங்க, அதை வந்து அவங்க எக்ஸிபிட் பண்ணுவாங்க. எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், கோபம் எழுதுங்க, கோபம். அதாவது சூழ்நிலையை பார்த்து கோபம், மனிதர்களை பார்த்து கோபம், அல்லது பொதுவான எந்த நிகழ்வுகளை பார்த்தும் ஒரு கோபத்திலேயே இருப்பாங்க. தி ஆல்வேஸ் எக்ஸ்பிரஸ் திம்செல்ஃப் இன் ஆங்கர். ஒரு எரி நெருப்பை போல் அவங்க இருப்பாங்க, தணலை போல எப்பொழுதுமே எரிந்து கொண்டே இருப்பாங்க, ஒரு சூளையை போல எரிந்து கொண்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட யாராவது ஒரு சின்ன கேள்வி கேட்டால் வீட்டையே பற்றி எறிகிறது போல ஒரு வார்த்தை சொல்லி கோப கணைகளால் வெளியே கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. அவர்களிடத்தில் நார்மல் கான்வர்சேஷன் வைக்கவே முடியாது. தேர் ஆல்வேஸ் ஆங்க்ரி, தேர் ஆல்வேஸ் ஆங்க்ரி. ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கிறாங்கன்னு போய் ஆழமாக போய் ஆராய்ஞ்சு பார்த்தா, அந்த கோபத்துக்கு பின்னணியில் வந்து ஒரு ஆழ்ந்த துக்கம் இருக்கும். அந்த துக்கத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கு வந்து கோபம். சில பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்க மனைவிட்டு அவங்க பேசுகிற விதம், கணவன்கிட்ட பேசுகிற விதம், சில பிள்ளைங்க அவங்க பெற்றோர்கிட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்க சொல்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அப்படியே ஈட்டியை வச்சு குத்துற மாதிரி, ஒரே நேரம் ஒரு 10 ஏவனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட வந்து நீங்கள் நார்மலாக அன்பாக சாதுவாக சாதாரணமாக நீங்கள் அவங்ககிட்ட பொறுமையாக பேசவே முடியாது, அவ்வளோ கோபம் உள்ளே இருக்கும். அந்த கோபத்தின் பின்னணியை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதுல போய் பார்த்தா, ஆழ்ந்து போய் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதோ ஒரு காரியம் அவங்கள ரொம்ப துக்கமாக்கிடுச்சு, அந்த துக்கம் வந்து அவங்கள கோபமாக வெளிப்பட வைக்குது. இதை குறித்து நம்ம வேதத்தில் படிக்கும்போது ஒரு சம்பவம் தெளிவாக வெளிப்படுத்துது.

யோபுவின் புஸ்தகம் 2 9 வசனத்தை வாசிக்கும் போது அந்த மனைவி, யோபுவின் மனைவி சொல்லுகிறத பாருங்க, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னாள். நாம கொஞ்சம் அதை நிதானிச்சு பாருங்களேன், இந்த அம்மாவுடைய வேதனையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அம்மாவுக்கு எவ்வளவு துக்கம் இருந்திருக்கும். யோபு தான் அடிக்கமா பேசுறாரு, இந்த அம்மா பேசுனதே இந்த ஒரு சென்டென்ஸ் தான் பாவம். ஆனா அந்த சென்டென்ஸ் எழுதி வச்சதையும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கோபமா எழுதியிருக்காங்க. அந்த அம்மா கணவனே பார்த்து செத்து போயான்னு சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா ஏன் செத்து போன்னு சொன்னாங்க அப்படின்னா, இவ்வளோ கோபம் உங்களுக்குள்ள வந்ததுக்கு வந்து நான் நினைக்கிறேன் ஆழ்ந்த துக்கம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 10 பிள்ளையை பெற்ற ஒரு தாய் 10 பிள்ளையை பறி கொடுத்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. வீட்டில் ஆடு மாடு வேலைக்காரன் வேலைக்காரி என்ன சம்பத்து சொத்துக்கள், அந்த வீடை சுற்றி ராத்திரி பகலா இந்த ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கோவேரி கழுதைகள் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு வீட்டில் திடீர்னு அப்படியே ஒரு அமைதி வந்தால் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. இந்த அம்மா பிள்ளை இறந்தபோது கூட அமைதியாக இருந்தாங்க, ஆடு மாடு இறந்தபோது கூட அமைதியாக இருந்தாங்க, அது ஓட்டி பண்ணு போடு காலியான போது அமைதியான. ஆனால் ஒரு நாள் காலில் எழுந்து பார்த்தா அந்த யோபு தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ஃபுல்லாக பாயில்ஸ் பருக்களால் நிறைந்து நிற்கிறான். அதுக்கப்புறமா அந்த அம்மாவில் ஸ்டாப் பண்ண முடியல, கத்திட்டாங்க. பட் இன்னுமா உத்தமத்தில் உட்காந்துருக்கிறீரு, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆனால் அந்த துக்கத்திலேருந்து வர்ற கோபம், சில பேர்ட்டு நீங்கள் ரொம்ப துக்கமாக இருக்கும்போது பேச போனீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆபத்தில் மாட்டிக்கிடுவீங்க. ஏன்னா அவ்வளோ கோபமாக எழும்பி அப்படி வருவாங்க, சீறிட்டு வருவாங்க. சில பேர் ரொம்ப சாதுவாக இருப்பாங்க, ஆனால் அவங்க மனசில் ரொம்ப துக்கம் வந்துருச்சுன்னா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது, அவ்வளோ கோபமாயிடுவாங்க. யோபுவின் மனைவி மாத்திரம் இல்லை, யோபுக்கே ரொம்ப கோபம் வந்துருச்சு. நான் உங்களுக்கு அதை காண்பிக்கிறேன். யோபு 3:1 வசனத்திலேருந்து வாசித்தா, அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தன் பிறந்த நாளை சபித்தானான், தன்னுடைய பர்த்டேவை சபித்தானான். அவன் சபிச்சு சொன்ன வார்த்தைகளை பாருங்களேன், 3 நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக, அந்த நாள் அந்தகாரப்படுவதாக. இது பர்த்டே அந்தகாரப்படுவதாக. தேவன் உயரத்திலிருந்து அதை விசாரியாமலும் ஒளி அதன் மேல் பிரகாசியாமலும் அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்தி மப்பு அதை மூடி அந்தார நாளின் பயங்கரங்கள் அதை அருக்களிப்பாக்குவதாக, அந்த ராத்திரியை அந்தகாரம் பிடிப்பதாக, வருஷத்தின் நாட்களிலே அது சந்தோஷப்படுகிற நாளாயிராமலும் மாதங்களின் கணக்கிலே அது வராமலும் போவதாக. அந்த டேட்டை கேலண்டர்லேருந்து டெலீட் பண்ணிட்டா நல்லா இருக்கும். 8 நாளை சபிக்கிறவர்களும் லிவியாதானை எழும்ப பண்ணத்தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக, அதன் அஸ்தம காலத்தில் தோன்றிய நட்சத்திரங்கள் இருண்டு அது எதிர்பார்த்திருந்த வெளிச்சம் உண்டாகாமல் விடியற் காலத்து வெளிப்பை அது காணாமலும் இருப்பதாக. நட்சத்திரம் ஒன்றுமே உதிக்கக்கூடாது அந்த நாளில், மொத்தமாக இருட்டா போட்டோம் அப்படின்றார். 10 நான் இருந்த கர்ப்பத்தின் வாசலை அதை அடைக்காமலும் என் கண்கள் காண்கிற வருத்தத்தையும் மறைத்து விடாமலும் இருந்துருச்சே, என்னை பிறக்க விட்டது யாரு என்றார் அவர். 11 நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலும் கர்ப்பத்திலிருந்து புறப்படும் போதை சாகாமலும் போனது என்ன? ஒருவேளை நம்ம எல்லாம் இந்த மாதிரி பொயட்டிக்காக எழுதுறதுக்கு தெரியாமல் இருக்கலாம், கவிதை நடையில் எழுத தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நாம் சில பேர் எப்படி பேசுவோன்னா, நான் ஏன் தான் இன்னும் உயிர் வாழ்கிறேனோ எனக்கு தெரில. சில பேர் சொல்கிறத கேட்டிருக்கீங்களா, எத்தனையோ பேருக்கு சாவு எங்கெங்கேயோ வருது எனக்கு தான் வரமாட்டேங்குது அப்படின்வாங்க. நான் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஒரு முறை ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்தது, அது எல்லாம் சரி செய்கிறதுக்கு பிள்ளைங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பர்த்டே கேக் எடுத்துகிட்டு வந்து அப்பாவுக்கு வச்சாங்க. தூக்கி அடித்தாரு பாருங்க, விட்டுறிஞ்சார். என்னைக்கு எதுக்குடா பர்த்டே, நான் இனிமேல் என்றைக்குமே பர்த்டே கொண்டாட மாட்டேன். அந்த பிள்ளைகள் கண்ணீரோடு வந்து நின்னாங்க. ஏன்னா அவருக்கு அவ்வளோ கோபமாயிட்டார், ஏன்னா அவருக்கு ஒரு துக்கம், அவர் வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான நஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இனிமே எனக்கு என்ன சந்தோஷம், ஏன்னா என் பர்த்டேவை எவனும் கொண்டாடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரிலாம் யோபு வந்து தன் வாழ்க்கையில் போனார். அவர் சொல்கிறார், என் பர்த்டேவை நான் சபிக்கிறேன், என்னை யார் பிறக்க விட்டது, அந்த ராத்திரி வந்து இருண்டு போகணும், ஒரு நட்சத்திரம் கூட வெளியே வரக்கூடாது, எந்த சந்தோஷமும் யாருக்கு இருக்கக்கூடாது. அப்படி பர்த்டேவை சபிக்க, ஏன்னா அந்த வார்த்தைகள்லாம் ஏன் இப்படி வெளியே வந்ததுன்னு கேட்டால், அவ்வளவு கிரீஃப் உள்ள அவ்வளோ துக்கம், அந்த இருதயத்தில் இருந்த வேதனையில் பிறந்த நாளை ஏன் பிறந்தேன் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்குள்ள துக்கம் வந்ததை பார்க்குறோம். 4, இந்த துக்கம் வந்து வெளிப்படுகிற இன்னொரு வெளிப்பாடு என்னென்னா, கில்ட் எழுதுங்க, குற்ற உணர்வு, கில்ட். இந்த கில்ட் அப்படின்ற வார்த்தை வந்து எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, சில பேருடைய குற்ற உணர்வு எதை பற்றியதுன்னு சொன்னால், ஃபார் திங்ஸ் தட் யூ டிட் அண்ட் ஃபார் திங்ஸ்
திங்ஸ் யூ லெஃப்ட் அண்டன், செய்த காரியம் செய்யாமல் விட்ட காரியம், இதை செஞ்சிட்டனே அப்படின்னு சில பேர் குற்ற மனசாட்சிகளை போயிடுவாங்க. சில பேர் இதை போய் மிஸ் பண்ணிட்டனே, இதை செய்யாமல் விட்டுட்டனே அப்படின்னு குற்ற மனசாட்சிக்குள்ளே போகிறது. அது வந்து ஒரு ஸ்பைரல் மாதிரி ஒருத்தர் அப்படியே உள்ளே இழுத்துரும், அது புதை மணல் மாதிரி. அவங்கள மூச்சு விட விடாது, அவங்கள வாழ விடாது, யாரோடையும் பழக விடாது. அந்த கில்ட் ஃபீலிங், குற்ற உணர்வுகள் அவங்கள இருளுக்குள்ளே இழுத்துட்டு போகும். மத்தி எழுதின சுவிசேஷம் 27:3-5 குறித்து கொள்ளுங்கள். அதில் யூதாஸ் காரியோத் என்பவன் ஏசு கிறிஸ்து அவர் வந்து மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு விட்டார் என்று அவன் அறிந்தவுடனே, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே என்று சொல்லி தான் பெற்ற அந்த 30 வெள்ளிக்காசு எடுத்துகிட்டு போய் பிரதான ஆசாரியர் கையில் திரும்ப கொடுத்து, தயவுசெய்து வாங்கிக்கொள்ளுங்க, இந்த பாவம் என் மேலே சுமரக்கூடாதுன்னா அது ஊம்பாடு எங்கிட்ட வராதுன்னு சொல்லிட்டான். 5 வாசிக்கணும். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான்னு போடுறான். இந்த யூதாஸ் காரியத்தை அலக்கழித்தது என்னென்னா, அவன் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு டேர்ன் இயேசுவன் லைஃப்பில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. அவர் வந்து கொலை செஞ்சிருவாங்கன்னு அவன் எதிர்பார்க்கல நினைக்கிறேன். அப்போ அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார் அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே அவன் மனசாட்சி வாதிச்ச அந்த குற்ற உணர்வில் கடைசியில் நான்று கொண்டே செத்தானான். சி, கிரீஃப் இஸ் வெரி டேஞ்சரஸ் இஃப் யூ டோன்ட் ட்ரீட் இட் ப்ராப்பர்லி. துக்கத்தை வந்து நீங்கள் சரியாக ட்ரீட் பண்ணலை, சரியாக நீங்கள் கவனிக்கலை, அதை வந்து ஒழுங்காக மருந்து போடலை, அதை வந்து ஒழுங்காக குணமாக்கலைன்னா ஒரு மனுஷனுடைய லைஃப்பை குற்ற உணர்வுகளால் நிறைத்து அவனை கொன்று போடுற வலிமை வந்து துக்கத்துக்கு இருக்குன்றதை மறந்துடாதீங்க. 5, துக்கத்தின் வெளிப்பாடு வித்ட்ராவல், மனிதரை விட்டு விலகுவது. அது குடும்பமாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், நல்ல நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், எல்லாத்தையும் ஒட்டி ஒருத்தர் தன்னை ஒதுக்கிடுவாங்க. இது ஏன்னா துக்கத்தின் வெளிப்பாடு. அது தனியாக இருக்கிறத ரொம்ப இன்பம் காணுவாங்க. ஆட்களை பார்த்தாலே பிடிக்காது, யார் முகத்திலையும் முழிக்க பிடிக்காது, யார்கிட்டையும் பேச பிடிக்காது, பழக பிடிக்காது, சிரிக்க பிடிக்காது, விசாரிக்க பிடிக்காது, விசாரிச்சுட்டா பிடிக்காது. இது யாருன்னா ரொம்ப துக்கத்தில் இருக்கோம், அவங்க வாயிலேருந்து வர்ற வார்த்தைகள் பண்ணால் கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கீங்களா அப்படின்னு தான் அந்த வார்த்தை சொல்லுவாங்க. யாராவது அவங்கள விசாரிச்சுட்டாங்கன்னா ரொம்ப கோபமாயிடுவாங்க, ரொம்ப வருத்தமாயிடுவாங்க, ரொம்ப ரொம்ப ரொம்ப கட்டுக்கடங்காமல் சில வார்த்தைகள்லாம் பேசிடுவாங்க. ஏன்னா அது எங்கேருந்து வருதுன்னா அவுட் ஆஃப் கிரீஃப். அந்த கிரீஃப் வந்து அவங்கள தனியாக எங்கேயாவது போனால் யார் முகத்தையும் பார்க்கக்கூடாது, யாரையும் நான் சந்திக்கக்கூடாது, யார் என் பக்கத்தில் வரக்கூடாது, யார் பக்கத்தில் வந்தாலும் அவங்களுக்கு தொந்தரவாக தான் அவங்களுக்கு தெரிவாங்க, அவங்க நியூசன்ஸ் மாதிரி பார்ப்பாங்க. எதுக்கு நீங்கள் வந்தீங்க இப்போ, எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க, எங்கிட்டையும் பேச வந்தீங்க, என்கிட்டலாம் பேசக்கூடாது. இது யார் இப்படி சொல்லுவாங்கன்னா, பீப்புள் ஹூ ஹவ் நாட் ப்ராசஸ் தேர் கிரீஃப் ப்ராப்பர்லி, தங்களுடைய துக்கத்தை சரியாக கையாளாதவங்க. மனிதர்கள் தங்கள் பக்கத்திலே வருவதை விரும்பவே மாட்டாங்க, தனிமைப்படுத்துவாங்க. இவங்க எப்படின்னா ஒரு விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு எங்கேயாவது போகிறதே தவிர்ப்பாங்க. முதல்ல கார்டு கொடுத்தா கூட வீட்டில் அத்தனை பேர் போவாங்க, இவங்க போக மாட்டாங்க. ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு நான் வரல அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு அது வேண்டாம், நான் வரல, நீங்கள்லாம் போங்க, நான் வரல அப்படின்வாங்க. ரொம்ப கட்டாயப்படுத்தி அந்த ஆட்கள் அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டா அந்த இடத்துல செத்த பணம் மாதிரி உட்காந்துருப்பாங்க, எங்கேயாவது ஒரு மூலையில் போய் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட போகலாமான்னு கேட்டால், நீங்கள்லாம் சாப்பிடுங்க, எனக்கு பசிக்கலை, ஐ டோன்ட் வாண்ட் டு ஈட். அவங்க எல்லாரோடையும் சிரித்து பேசுகிறத பார்த்தாலே எரிச்சலாயிருவாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி சண்டைகள்லாம் வரும்போது நிறைய கதைகள் நமக்கு தெரியும். அப்போ சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்கள் 4 சும்மா சிரிச்சுட்டு இருந்தோம், பாஸ்டர் நானும் என் பிள்ளைங்களும் சிரிச்சுட்டு இருந்தோம், வந்து போட்டார் பாருங்கள் ஒரு போடு, எதுக்கிட்டு சிரிச்சுட்டு இருக்கீங்க, எல்லாரும் சத்தமே வரக்கூடாது வீட்டுக்குள்ளே அப்படின்னு. எதுக்குன்னே உங்களுக்கு புரியலை, என்னன்னு கேட்டால் அவருக்கு ஒரு நஷ்டம், அவருக்கு ஒரு துக்கம், அதனால் ஒரு சிரிப்பு சத்தத்தை கேட்ட உடனே அவளுக்கு அவ்வளோ எரிச்சலாயிட்டார். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என் சத்தம் எந்த சத்தமும் என் காதில் கேட்டக்கூடாது. அந்த லூக்கா 15 இளையகுமாரன் வெளியே போய் எல்லா பணத்தையும் நஷ்டமாக்கி நாசமாக்கி வெறுங்கையாக வந்து நிற்கும்போது அப்பா அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு விருந்து பண்ணி வஸ்திரம் போட்டு மோதிரம் கொடுத்து பாதரட்சை போட்டு கீத வாத்தியங்களும் நடன சத்தமும் கேட்டதை பார்த்த உடனே மூத்த சகோதரன் எப்படி இருந்து சந்தோஷமாக இருந்தா, எரிச்சல் ஆகிட்டான். எப்படி அவனுக்கு நீங்கள் அந்த கொண்டாட்டத்தை வச்சிங்க, எனக்குன்னு வச்சுருந்த கொளுத்த கன்று கொண்டு போய் அவனுக்கு அடிச்சிங்களே. அந்த துக்கம் வந்து எல்லாரோடும் சந்தோஷப்படலாம், வா வான்னு கூப்பிட்ட வரமாட்டேன்னு வெளிவேன்னா, ஹி நெவர் வாண்டட் டு ஜாயின் த பார்ட்டி. இன்றைக்கு சில பேர் அந்த
When you don't process your grief properly, you cannot mingle with the crowd. உங்களால் மற்றவங்களோட நீங்கள் பழகவே முடியாதுங்க. யாரோடையும் உட்கார முடியாது, யாரோடையும் பேச முடியாது. நம்மையே தனிமைப்படுத்திக்கிட்டு போய் ஒரு இடத்துல போய் நம்மளையே நாம் ஒதுக்கி கொள்ளுவோம். கொண்டாட்டங்களில் பங்கெடுக்க மாட்டோம். என்னோட துக்கம் அப்படிப்பட்டது. ஒன்று ராஜாக்கள் 19:4 எலியா என்கிற பெரிய தீர்க்கதரிசி வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்து பாகால் தீர்க்கதரிசிலாம் கொன்று போட்டு இஸ்ரவேலில் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கினார். ஆனால் பாகால் தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்ற செய்தி யேசபேல் ராணிக்கு சென்றபோது அவள் சொல்லுகிறாள், நாளைய தினம் இந்த நேரத்துக்குள்ள உன்னை நான் கொன்று போடலைன்னா பாருன்னா. அவ்வளோதான், இவருக்கு வந்து ரொம்ப எம்பாரஸ்மெண்ட் ஆகிடுச்சு, இருதயத்தை ரொம்ப பாதித்ததுன்னு நினைக்கிறேன். அவளோட சவாலை கேட்டுட்டு வேலைக்காரனை பேர்சேபால விட்டுட்டு ஒரு நாள் பிரயாணமாக வனாந்திரத்துக்கு போய் சூரச்செடியின் கீழே தனியாய் படுத்துக்கொண்டு, போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும், நான் நல்லவன் அல்ல, நான் சாக விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டானா. நேற்றைக்கு வரைக்கும் தேசமே என் பக்கத்தில் நின்றுச்சுங்க, ஆனால் துக்கம் இருதயத்தை நிரப்பின போது யாருமே பக்கத்தில் கூட, வேலைக்காரன் கூட பக்கத்தில் இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாத காட்டில் போய் உட்காந்தது போல சூரச்செடியின் கீழே போய் படுத்துக்கிட்டானா போய். மனுஷ வாசனை என் பக்கத்தில் வரக்கூடாது. பெரிய மனவர்களே, துக்கத்தை நம்ம சரியாக வந்து ஹேண்டில் பண்ணலை, ப்ராசஸ் பண்ணலைனா யூ வில் ஆக்சுவலி லவ் லோன்லினஸ் தேன் எ பஞ்ச் ஆஃப் ஹாப்பி பீப்புள். சந்தோஷமாக இருக்கிற மக்களை பார்த்தாலே நமக்கு எரிச்சலாகிடும், கூட்டத்தை பார்த்தாலே எரிச்சலாகிடும். எங்கேயாவது தனியாக போயிட்டு எங்கேயாவது ஓடி ஒழிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சங்கீதக்காரன் கூட அதை சொல்லுவார், எனக்கு மட்டும் பறவைகளைப் போல சிறகு இருந்தால் பறந்து வனாந்திரத்துக்கு போயிடுவேன்னு சொன்னார். துக்கம் பயங்கரமானதுங்க, நம்மளை யாரோடையும் சேர விடாது. எங்கேயா தனிமைப்படுத்தி நம்மளை கொண்டு போய் நம்மை வதைக்கிற பவர் வந்து துக்கத்துக்குண்டு. 6வது, துக்கம் எப்படி வெளிப்பாடு காண்பிக்கும், ஹவு டஸ் இட் ரிவீல் இட் செல்ஃப் ஆர் ஹவு டஸ் இட் எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப், இட் எக்ஸ்பிரஸஸ் இன் டிஃபிகல்டி இன் ஃபோக்கஸிங். ஒரு காரியத்தில் கவனம் செலுத்துவதை குறைக்கிற வலிமை வந்து துக்கத்திற்குண்டு. கவனக்குறைவு, டிஃபிகல்டி இன் ஃபோக்கஸிங், டிஃபிகல்ட்டி இன் தி எபிலிட்டி டு ஃபோக்கஸ். அது வேலையாக இருக்கலாம், அது கொடுக்கப்பட்ட உத்தரவாதமாக இருக்கலாம், எடுக்கிற தீர்மானங்களாக இருக்கலாம், ஃபோக்கஸே பண்ண முடியாது. ஏன்னா துக்கம் வந்து நம்முடைய இருதயத்தை வந்து மேகம் போல் அப்படியே கிளவுட் பண்ணிடும், அப்படியே மொத்தமாக அது மழுங்கி போக பண்ணும். கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டி. துக்கத்தினால் நிறைந்தவங்க வந்து காரியங்களை மனசில் மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பேசும்போது கவனிக்கிறது ரொம்ப கஷ்டம், அவங்க சரியான தெளிவான நல்ல ஆக்கப்பூர்வமான தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அந்த துக்கம் வந்து அவங்க இமோஷன்ஸை வந்து டோட்டலாக ஓவர்லோட் பண்ணிடும். அதுக்கப்புறம் அவங்களால கவனம் செலுத்தவே முடியாது. நம்ம ஒன்று பேசிகிட்டே இருப்போம், அவங்க எங்கேயோ இருப்பாங்க, அவங்க கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஆல்ரெடி ஓவர்லோடட் வித் சாரோ, கிரீஃப், துக்கத்தினால் நிறைந்து கவனம் இல்லை. ஒரு முறை அப்பா சொன்ன ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கு. ஒரு முறை அப்பா வந்து மளிகை கடையில் வேலை செய்து கொண்டிருந்த போது அந்த கடையில் நின்றுட்டு பார்த்துட்ருக்காங்க. எதிரில் ரெகுலராக அந்த கடைக்கு வாடிக்கையாளராக ஒருத்தர் வருவாராம். அந்த வாடிக்கையாளர் வந்து இவங்க கடை இந்த பக்கம் இருக்குன்னா ரோட்டுக்கு அந்த பக்கத்துலேருந்து இவர் கடையை நோக்கி அப்படியே நடந்து வர்றாராம். வரும்போது கையில் ஒரு பேப்பர் அப்படியே கிழிச்சு கிழிச்சு கிழிச்சு கிழிச்சு கிழிச்சு போட்டே வந்து கடை பக்கம் வர்றாராம். பக்கத்தில் வரும்போது எங்கள் அப்பா பார்த்துட்டு அசந்து போய், அண்ணாச்சி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாராம். அப்போ தான் அவர் கையை பார்த்தார். அவர் கையில் என்ன பண்ணார்னா, அந்த கடையில் சாமான் வாங்குற கொண்டு அந்த காசை கிழிச்சிக்கிட்டே வந்திருக்கார். சொந்த கையால் காசை கிழிச்சு போட்டே வராராம் ரோட்டில். அவர் என்ன செய்கிறேன்னு கூட அவரால் கவனிக்க முடியல. ஏன்னா அந்த மனுஷன் அவ்வளோ துக்கத்தில் இருந்தார் அந்த நேரத்தில். அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து என்ன பண்ணுறேன்னு கூட தெரியல. துக்கம் வந்து ரொம்ப கொடுமையானதுங்க. இட் வில் ஜஸ்ட் மசில் யோர் கான்சன்ட்ரேஷன். சரியான தீர்மானங்கள் எடுக்க விடாது. அது சங்கீதம் 73:21-22 பாருங்க. இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளந்திரியங்களில் குத்துண்டேன். 22வது வசனம், நான் காரியம் அறியாத மூட நானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல இருந்தேன்னு சொல்றார். முட்டாள் மாதிரி ஆயிட்டேன் நான் சொல்றாரு. கடைசியில் மிருகம் மாதிரி ஆயிட்டேங்க. ஏன்னா இருதயம் குத்துண்டு வேதனைப்பட்டதுனால ஆல்மோஸ்ட் பிகேம் அன் ஆனிமல். ஐ பிகேம் சென்ஸ்லெஸ், ஐ பிகேம் ஃபுலிஷ், ஐ குடன்ட் டிசைட். எல்லாம் மழுங்கி போச்சு, மங்கி போச்சு. தாவீதுக்கு இந்த அனுபவங்கள் வந்தது. துக்கம் கொடுமையானது. 7வது, ஏன் துக்கம் வந்து ரொம்ப கொடுமையானதுன்னா, அது வெளிப்பாடுகள் கடைசியான வெளிப்பாடுனா,
கிரீஃப் கேன் பிகின் க்வெஸ்டனிங் ஃபெய்த். துக்கம் ஒருவனை தன்னுடைய விசுவாசத்தையே கேள்வி கேட்க வைக்கும், விசுவாசத்தையே கேள்விக்குறியாக்கிவிடும். எதற்காக நான் விசுவாசத்தில் இருக்கணும், எதற்காக நான் தேவனை தேடணும், எதற்கு இந்த பாதையில் நான் தொடரணும், இன்னும் சொல்லப்போனால் எதுக்கு நான் சர்ச்சுக்கு வரணும், எதுக்கு நான் ஜெபம் பண்ணணும், எதுக்கு பைபிளை வாசிக்கணும், எதுக்கு கர்த்தரை தேடணும், எதுக்கு கர்த்தருக்காக காத்திருக்கணும், எதுக்கு இந்த விசுவாச ஓட்டத்தில் தொடர்ந்து ஓடணும், எனக்கு தேவையில்லை. பிக் குவெஸ்சன்ஸ் ஆஃப் ஃபெய்த் பிகின்ஸ் டு ரைஸ் வென் யூ ஆர் வெரி வெரி ஸ்ட்ரெஸ்ட் அவுட் வித் கிரீஃப். துக்கங்கள் நம்முடைய விசுவாசத்தையே கேள்விக்குறியாக மாற்றிவிடும். யோபு 23:8-9 வாசிக்கும் போது, நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தாலும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். கிரியெல்லாம் நடக்குதுங்க, எனக்கு ஆண்டவரை பார்க்க முடியல. என் விசுவாச ஜீவியமே ஒரு கேள்விக்குரிய மாறிடுச்சு. எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையில துக்கத்தின் ஆழத்துல வந்து விசுவாசத்தை விட்டு விலகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கிரீஃப் அவங்கள நிரப்பும் போது, இனிமே நான் ஆண்டவரை பின்பற்றவே மாட்டேன், எனக்கு அந்த கடவுள் வேண்டாம், இயேசு எனக்கு வேண்டாம் என்று வாக் அவுட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிகாஸ் யுவர் ஃபெய்த் பிகின்ஸ் டு பிகம் குவெஸ்டனபிள். நான் விசுவாசித்து என்ன பிரயோஜனம், நான் ஜெபித்து என்ன பிரயோஜனம். ஏராளமான கேள்விகள், தேவனை குறித்து கேள்விகள் உள்ளிருந்து எழும்போம். துக்கத்திலிருந்து அது வர்ற காரியம். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் எங்கே போனீர், உம்மை நான் பார்க்க முடியல என்று சொன்னார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், எங்க போனீங்க ஆண்டவரே, எங்க ஒழிச்சுக்கிட்டீங்க, எங்க திரும்பினாலும் உங்களை நான் பார்க்க முடியல. என் லைஃபே ஒரு மிராஜ் மாதிரி மாறிடுச்சு. அது வந்து இட்ஸ் எக் ஸ்மோக் அண்ட் மிரர்ஸ், ஐ எம் நாட் ஏபிள் டு சி எனி திங் கிளியர்லி, எதுவுமே தெளிவாக தெரியல. இது எப்போ நான் துக்கத்தின் வேலையில். எத்தனை பேர் இந்த மாதிரி இந்த 7 காரியத்தில் ஒரு ஃபீலிங்லேயே ஆகிலும் நீங்கள் வந்து எக்ஸ்பிரஷன் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம வாழ்க்கையில் எப்பயாவது நம்ம ருசித்து வந்திருப்போம். இப்படியே வெறுமையாக உணர்கிற ஒரு உணர்வு, உணர்வே இல்லாத ஒரு நிலை, அழுது புலம்பணும் போல தோணுது, அழுகிறேன், புலம்பிக் கொண்டே இருக்கிறேன். 3வது, எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் கட்டுக்கடங்காத கோபம் எனக்குள்ளே எழும்புகிறது. அடுத்தது குற்ற மனசாட்சி, குற்ற உணர்வுகள் எனக்குள்ள எப்பவுமே என்னை போட்டு கசக்கி பிழியுது. 5வது, எல்லாரை விட்டு எங்கேயாவது விலகி ஓடிடலான்னு இருக்கேன், யாரை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கலை, எனக்கு கூட்டத்தை பார்த்தாலே பிடிக்கலை, என்னுடைய அப்பாவை பார்த்தா பிடிக்கலை, எங்கள் அம்மாவை பார்த்தா பிடிக்கலை, என் மனைவியை பார்த்தா பிடிக்கலை, என் கணவனை பார்த்தா பிடிக்கலை, என் குடும்பத்தை பார்த்தா எனக்கு வெறுப்பாக இருக்குது, எங்கேயாவது தனியாக போயிடலான் இருக்கேன், எனக்கு கூட்டமே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. 6வது, என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியலை, என்னால் கவனம் செலுத்த முடியலை, எதையுமே நிதானித்து முடிவெடுக்க முடியலை. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் என் லைஃப்பில் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 7வது, என் விசுவாசமே தளர்ந்து போச்சு. நான் இவ்வளோ நாள் வச்சுருந்த நம்பிக்கையே இப்போ கேள்விக்குறியாக மாறிடுச்சு. இந்த 7 காரியங்கள், இந்த உணர்வுகள் உங்களுக்கு வந்திருக்குமானா, சில பேர் நினைக்கிறாங்க பிசாசு போராட்டம். பாஸ்டர், நான் சொல்கிறேன், பிசாசு போராட்டம் நீங்கள் சோதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போராட்டத்தை சோதிச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு துக்கத்தை என் வாழ்க்கையில் ரொம்ப ஆழமாக நீண்ட நாளாக என் வாழ்க்கையில் ஹீல் பண்ணாமல் நான் வச்சுருக்கிறேன்னா, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் எனக்குள்ளே துக்கத்தை கொண்டு வந்தேன், துக்கத்தை நான் வந்து ஃப்ளஷ் பண்ணாமல், நான் வந்து அதுலேருந்து விடுபெறாமல், அது வந்து ஒரு தோல்வியாக இருக்கலாம், ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம், யாராவது நம்மளை புண்படுத்தினதாக இருக்கலாம், காயப்படுத்தினதாக இருக்கலாம், நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஒரு நஷ்டமாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம், ஒரு துக்கமான ஒரு மோசமான ஒரு சம்பவம் நம்ம லைஃப்பில் நடந்திருக்கலாம், தவறு நடந்திருக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப துக்கமானதை வந்து நீங்கள் சரியாக டீல் பண்ணாமல் அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த துக்கத்திலே நீங்கள் வாழ்ந்து தொடர்ந்து போயிட்டு இருந்தீங்கன்னா, இந்த 7 ஆஃப்டர் மாத், இந்த 7 கிரியைகள், ஏதாவது ஒரு கிரியை நம்ம வாழ்க்கையை மேற்கொள்ள ஆரம்பிச்சிடும். ஆனால் இன்றைக்கு காலையில் நமக்கு ஒரு பெரிய நல்ல செய்தி இருக்குது. நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்முடைய ஆண்டவர் இந்த மாதத்துக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுதான், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். துக்கத்திற்கு 7 வகையான வெளிப்பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் துக்கத்தை சந்தோஷப்படுத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடியே போகும். கர்த்தர் நம்முடைய துக்கத்தை நீக்க வல்லவர்.
கண்ணீரை துடைக்க வல்லவர், நம்முடைய துக்கத்தை ஆனந்த கழிப்பாக மாற்றவர் வல்லவர். இந்த நாளிலிருந்து நாம இதை ஒரு சீரியஸாக படிக்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் துக்கம்ன்றது நீ நினைக்காதீங்க, ரொம்ப பெரிய வயதில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க, திருமணமானவங்களுக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க. வாலிபரும் நிறைய பேர் துக்கத்தோடு தான் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்காங்க. சிறு பிள்ளைகள் இன்றைக்கு இளைஞர்கள் டீனேஜர்ஸ் துக்கமாக சுற்றிட்டு இருக்காங்க. தே டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் தி கிரீஃப். சில பேர் நான் சொல்கிறது கேட்டிருக்கேன், என்னுடைய டீச்சர் என்னை பற்றி சொன்ன ஒரு வார்த்தை என்னை பாதித்ததுனால அடுத்த 10 வருஷம் என்னால் படிக்க முடியலன்னு சொன்னவங்க இருக்கிறாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து என்னை கிண்டல் பண்ணி என்னை பரிகாசம் பண்ணதுனால அந்த ஒரு துக்கம் என் மனசுக்குள்ளே வந்து அந்த வெட்கம் வந்து துக்கமாக மாறி கடைசியில் அதுலேருந்து நான் வெளியே வராததுனால இப்போ நான் கூட்டத்துக்கே வெளியே வர்றது கிடையாது. எனக்குள்ளே லோ செல்ஃப் எஸ்டீம் வந்துருச்சுன்னு சொல்கிற பிள்ளைங்க இருக்காங்க. தேர் ஆல்வேஸ் சேட், தேர் ஆல்வேஸ் வாக்கிங் இன் கிரீஃப். இந்த வெளிப்பாடுகள் வந்து நம்ம வாழ்க்கையில் பல விதங்களில் வெளியே வரும். அதை வந்து நம்ம சரியாக கையாளுறதுக்கு தேவ கிருபையை நம்ம பெறணும். என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் ஒரு சில வாரங்கள் இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு கர்த்தரினோடு இடைப்பட்டார். இந்த செய்தியின் தலைப்பு துக்கத்திலிருந்து சந்தோஷம், கிரீஃப் டு கிளாட்னஸ் அப்படின்ற செய்தியின் தலைப்பில் இன்றைக்கு முதல் பகுதி என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, ஹேண்ட்லிங் கிரீஃப் காஸ்ட் பை டினாயல்ஸ். தேவனுடைய மறுப்புகளால் உண்டாகும் துக்கம். தேவன் ஒரு காரியத்தை மறுத்தார், செய்ய மாட்டேன்னு சொன்னார், அதனால நான் ரொம்ப துக்கமாயிட்டேன். ஐ பிகேம் வெரி சேட் பிகாஸ் காட் செட் நோ. ஸோ என்னுடைய செய்திக்கு இன்னொரு தலைப்பு கூட சொல்லலாம், ஹேண்ட்லிங் எ சிச்சுவேஷன் வென் காட் சேஸ் நோ. ஆண்டவர் முடியாதுன்னு சொல்லும்போது ஏற்படுகிற துக்கத்தை கையாள்வது. தேவன் நமக்கு வந்து நம்முடைய விருப்பத்தை எல்லாம் செய்வாரா செய்ய மாட்டாரா? பொதுவாக நம்ம எந்த மாதிரி வார்த்தைகள் ரொம்ப விரும்புகிறோம் அப்படின்னா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார், மனுஷனால் கூடாத காரியம் தேவனாலே கூட. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கட்டோன்னே பயங்கர எக்ஸைட் ஆகிடுறோம் நம்ம. பரவாயில்ல, நம்மளால் முடியலன்னு நினச்சா ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவார், முடிச்சிருவார். நம்ம கேட்டதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், கொடுத்துருவார். நம்ம ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும். ஆனால் அநேக வேளையில் இவ்வளோலாம் விசுவாசமாக பேசி நல்ல பாட்டு பாடி உற்சாகமாகி வீட்டுக்கு போனால் வேலைக்கு போனால் ஜபம் பண்ண ஜபம் கேட்கப்படலை, அப்போ தான் இடி விழும். என்ன, நான் இவ்வளோ விசுவாசமாக இருந்தேன், இவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேன், இவ்வளவு காத்திருந்தேன், இவ்வளவு பொறுமையா இருந்தேன், இப்படி கத்திர செய்யாம போயிட்டாரு. இதுல வர நான் சாட்சியெல்லாம் அவர் சொல்லிட்டு வந்துட்டேன், நான் ஜோம் பண்ணியிருக்கேன் பாருங்க, அடுத்த வாரம் எனக்கு வருது பாருங்க ரிசல்ட்னு பார்த்தா ரிசல்ட் வேற மாதிரி வந்துருச்சு. ஸோ வி டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் திஸ். இது என்ன, இது தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர் நான் நினைச்சிட்டு இருந்தேன், இது செய்யாமல் போயிட்டாரே. திஸ் இஸ் வேர் வி கோராங். இதில் தான் நம்ம தவறு செய்கிறோம். என்ன தெரியுமா, தேவனுடைய தன்மையை நம்ம சரியாக புரிந்து கொள்ளாமல் நம்ம தவறு செய்கிறோம். பொதுவாக நம்ம தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர் அப்படின்னா நம்ம அதை எப்படி புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, நான் நினைச்சதெல்லாம் அவர் செய்வார் அப்படின்னு நினைக்கிறோம். பட் தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர் என்ற வார்த்தையில் உள்ள என்ன அடங்கியிருக்குன்னா, அவர் நான் நினைச்சதையும் செய்வார், நான் நினைக்காததையும் செய்வார், எனக்கு பிடிச்சதையும் செய்வார், எனக்கு பிடிக்காததையும் அவர் செய்வார், நான் கேட்டதையும் செய்வார், நான் கேட்காததையும் செய்வார், நான் வேணும்னதையும் கொடுப்பாரு, வேணானதையும் கொடுப்பார். அதுதான் தேவன். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னு நீங்கள் விசுவாசிப்பீங்களானா, you have to understand the spectrum is wide open. நாம பொதுவாக என்ன நினைக்கிறோம்னா, தேவன் ஒரு காரியத்தை செய்யணும்னா இந்த குறிப்பிட்ட காரியம் நான் கேட்டபடி நான் நினைச்சபடி நடந்துடணும் அப்படின்னு நம்ம வந்து தீவிரமா வேலை செய்யறோம். ஆனா நிறைய வேலை அப்படி நடக்கிறது கிடையாது. அந்த நேரத்தில் நம்ம எதை மறந்துடுறோம் அப்படின்னா, என் தேவனாலே எல்லாம் கூடும் அப்படின்றத நம்ம தெரியாமலே சொல்லிட்டு இருக்கிறோன்றத மறந்துடுறோம் நம்ம. எல்லாம்னா என்ன, எல்லாம் எல்லாம்னா என்னது, தேவனால் எல்லாம் கூடும்னு அர்த்தம் என்ன, அவர் உயிர்ப்பிக்கவும் வல்லவர் கொல்லவும் வல்லவர். யோபு சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், நம்ம கொடுக்கறத கர்த்தர் நோ எடுத்தா பிசாசுன்றோம். பொதுவாக நம்ம அப்படிதான் சொல்றோம், கொடுத்தா கர்த்தர் எடுத்தா யாரு, பிசாசு. சுகம் வந்தா கர்த்தர், வியாதி வந்தா பிசாசுன்றோம். நாம் அடிக்கடி நம்ம ஆண்டவரை பற்றி விசுவாசிக்கிற வசனங்கள் ஒரு வசனம் வந்து, இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை என்ன செய்ய மாட்டான், பூட்ட மாட்டான். அதே வேதம் தான் வெளிப்படுத்தல் 3:7 வசனம் வாசிங்க, தாவீதின் திறவுகோலை வைத்திருக்கிறவராக பிலதெல்பியா சபைக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, ஒருவரும் திறக்க கூடாதபடி
பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி. ஆமாம், நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டை கரெக்டாக எடுத்துக்கணும். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி ஆண்டவர் திறந்துருவார் பாஸ்டர். ஆமாம், ஆனால் சாவி அவற்று தான் இருக்குது. சாவி வந்து திறக்கிறதுக்கு மட்டும் இல்லை, சாவி எதுக்கு தான்? ஆமாம், தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர்னா திறக்கவும் செய்வார், பூட்டவும் செய்வார். ஆனால் நம்மளுக்கு எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, பூட்டுறாரு பாருங்க, அப்போ தான் பிரச்சனை. என்னங்க பூட்டிட்டு போயிட்டாரு, நான் தட்டிக்கிட்டே இருக்கேங்க, திறக்கிறத விட்டு பூட்டு போகிறாரு, வந்தார் தட்டிக்கிட்டே இருக்க பார்த்தா அப்படி யாரும் சொல்லி பூட்டிட்டு போகிறாரு. அப்போ நம்மளுக்கு ஒரு மனசு துக்கமாயிடுது, என்னங்க இது, ஆண்டவர் ஏன் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாரு? ஏன்னா அவர் சர்வ வல்லவர். He gives, he takes away. He answers, he denies. He provides, he prohibits. எந்த கரம் கொடுக்குதோ அந்த கரம் எடுக்குது, எந்த கரம் திறக்குதோ அந்த கரமே தடுக்குது. அதுதான் தேவன். நீங்கள் அதை புரிந்து கொள்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களில் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப பிரச்சனை வந்துடும் உங்களுக்குள்ளே. நம்ம என்ன எதிர்பார்த்துறோன்னா, வாயத்திறந்து நம்ம ஜோம் பண்ணிட்டோம்னா நம்ம கேட்டதெல்லாம் ஆண்டவர் செஞ்சிடணும். செய்வார், சகலமும் செய்வார். இன்னும் சொல்லப்போனால், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவர் நம்முடைய தேவன் சொல்லியிருக்கேன். ஆனால் தெர் ஆர் மெனி மோமெண்ட்ஸ் இன் லைஃப். நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் அன்ஆன்சர்ட் ப்ரேயர்ஸ் இருக்குது, தெரியும்ல? எத்தனையோ ஜபங்களை ஆண்டு கேட்காமலே வச்சுருக்காரு, எத்தனையோ கதவுகள் திறக்காமலே இருக்குது, அப்படியே மூடப்பட்ட கதவுகளாகவே இருக்குது. நம்மளுக்கு கேட்குறோம், வேர் இஸ் காட் இன் ஆல் திஸ்? ஏன் ஆண்டவர் கதவை திறக்கலை? ஏன் ஆண்டவர் கூப்பிடும்போது உனக்கு நான் செவி கொடுப்பேன்னு சொன்னார், கேட்காம உட்காந்துருந்தேன் என்னங்க அர்த்தம்? அப்புறம் காது கேட்கலையா? இல்லை, காது கேட்குது. ஆனால் செயல்படுறதும் அவருடைய வல்லமை தான், செயல்படாமல் இருக்கிறதும் அவருடைய வல்லமை தான். இப்போ ஒருத்தர் வந்து நார்மலாக இருக்கிறார் அப்படின்னா, அவர் எழுந்தால் மட்டும் நார்மல் கிடையாது, உட்காந்தாலும் நார்மல் தான் இல்லையா? முழிக்கிறவங்க மட்டும் நார்மல் இல்லை, தூங்குறவங்க கூட நார்மல் தான். அப்போ தேவன் வந்து எழும்பவும் செய்வார், உட்காரவும் செய்வார், விடுவிக்கவும் செய்வார். தேவன் வந்து விடுவிக்காமல் அமைதியாக இருக்கவும் செய்வார், பேசவும் செய்வார், அமைதியாக இருக்கவும் செய்வார், கண்ணையும் திறப்பார், கண்ணையும் மூடுவார். தட் இஸ் காட். அந்த தேவரை நாம் புரிந்து கொள்ளாத வரைக்கும் நிறைய வேளையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு வர்ற சில அனுபவங்கள் நம்மை நிலை குலைய செய்யும். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஐ வாண்ட் டாக் அபவுட் காட்ஸ் டினாயல்ஸ். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்யாமல் விட்டுறாரு பாருங்க. அந்த நிலைகளை கடந்து போன சில மனிதர்கள் உங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் தேவன் வந்து செய்யக்கூடிய தருணங்களில் செயல்படாமல் நின்று போனது வந்து, அல்லது நமக்கு எதிரடையாக இருக்கிறது போல தோன்றுகிற சில நிலைகள் வந்து நம்மளை ரொம்ப துக்கத்துக்குள்ளே கொண்டு போயிடும். இட் டேக்ஸ் அஸ் இன் டு கிரீஃப், மிகுந்த துக்கத்துக்குள்ளே நம்மை கொண்டு போயிடும். அதில் இன்றைக்கு மூன்று கதாபாத்திரங்களை உங்களுக்கு முன்பாக கொண்டு வர்றேன். அவர்களை பற்றி பெருசாக விளக்கப் போகிறதில்ல, பட் we are going to learn some lessons. இது மூன்றுமே நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பகுதி தான். பட் இன்றைக்கு எப்படி ஆண்டவர் இவங்களுடைய விருப்பங்கள், ஜபங்கள், இவங்களுடைய நலன்களை எல்லாம் வந்து ஆண்டவர் தடுத்துறது போல தோற்றம் அளிக்கிற சம்பவங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதில் முதலாவது கதாபாத்திரம் யாருன்னா, ஆதாம் ஏவாள். எழுதுங்க, ஆதாம் ஏவாள். தேவன் அவர்கள் வாழ்க்கையிலே தடுத்த காரியங்கள் அல்லது செவி கொடுக்காமல் போன காரியம், ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் 23-24 வசனங்களை பாருங்கள். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் என்று பார்க்கிறோம். என்ன செய்தாரா சொல்லுங்க? ஏதேன் தோட்டத்துக்கு போகிற பாதையில் கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்க அல்லது எரிஞ்சுக்கிட்டு இருக்க சுடரொளி பட்டயத்தை ஆண்டவர் வச்சுட்டு உள்ள வந்துடாதன்னு சொல்லி மனுஷனை வெளியே துரத்தி தோட்டத்துக்கு வெளியில் ஒரு காவல் பண்ணார். இந்த தோட்டம் என்ன தோட்டம் தெரியல உங்களுக்கு? ஆதியாகமம் 2:15 வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். எந்த தேவன் ஒரு நாள் ஆதாமை சிருஷ்டித்து அவனை கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் வச்சு இதை நீ பண்படுத்திக்கோ, இதை காத்துக்கோ அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய உத்தரவாதத்தையும் பொறுப்பை அவன் கையில் கொடுத்து அவனை அவ்வளோ கனம் பண்ணி மகிமைப்படுத்தினாரோ, அதே ஆண்டவர் இப்போ என்ன செய்கிறாருன்னா, வெளியப்போ உள்ளே வந்துடாத அப்படின்னு கேட்டை பூட்டுறாராங்க. எப்படிங்க இருக்கும் அது? ஒரு நாள் என்ன சொன்னார் தெரியுமா, அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு சொன்னார், இங்கே இருக்கிற அத்தனை மிருக ஜீவன்களையும் ஊரும் பிராணிகள் பறக்கும் பறவைகள் அத்தனையும் நீ ஆண்டு கொள்னாரு. யூ ஆர் தி ஓனர்.
நீ வந்து அத்தாரிட்டி எடுத்துக்கோ, எல்லாத்தையும் ஆண்டுக்கொள்ளும், கைக்குள்ள கொண்டு வா அப்படின்னு அவ்வளோ பெரிய பதவியை கொடுத்துட்டு உள்ளே வந்துடாத நேரம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். எனக்கு நான் கொஞ்சம் சிந்திக்கிறேன் நான், என்னென்னா ஆதாம துரத்தினாரன்னா அந்த மிருகங்கள்லாம் உள்ளதாக இருந்துச்சு போல இருக்கு. தோட்டத்தில் எந்த மரமும் பட்டு போன மாதிரி தெரியல. அப்படின்னு அர்த்தம் என்னென்னா எல்லாருக்கும் முன்னால் ஒரு பெரிய அவமானம். இவ்வளோ நாள் இவர் தான் அதிகாரியாக மந்திரியாக, இவர் தான் ஆஃபீஸராக, இவர் தான் சூப்பர்வைசராக சுற்றிட்டு இருந்தார். இப்போ இவரை கொண்டு வெளியே விட்டாரன், உள்ளே வரவே முடியாதபடி கேருபீன்களை வச்சுட்டு போயிட்டாரன். நீங்கள் அந்த நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் நிச்சயமாக நினைக்கிறேன் ஆதாம் வந்து கெஞ்சிருப்பான், ஒரு முறையாவது வந்துட்டு போகிறேன், இவ்வளோ நாள் நான் தங்கிட்டேன், வந்துட்டு போகிறேன். சரி, உள்ளேந்து எடுத்தவர் வேறு ஒரு தோட்டத்தில் போட்டால் கூட பரவாயில்ல. அவர் சொல்கிறாரு, நீ வெளியே போவ, நீ நிலத்தில் பயிரிடணும்னு நினச்சி குத்தி நீ பயிரை போட்டால் அது முளைக்கும் போது என்ன வரும், முள் வரும்ன்றாரு. எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்களேன். இந்த வாழ்ந்து கட்டவன்றாங்க பாருங்கள் அந்த நிலைமை இது. ஒரு முறை ஒரு சகோதரன் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அவர் சொன்னார், பாஸ்டர் நான் வந்து இந்த குறிப்பிட்ட கம்பெனியில் எம்என்சியில் நான் இந்த பொசிஷனில் இருந்தேன் பாஸ்டர், நான் வந்து ஆனால் எல்லோரும் சூழ்ச்சி பண்ணி என்னை தூக்கி வெளியே போட்டாங்க, மை லாஸ் மை ஜாப். இப்போ எனக்கு என்ன பெரிய ட்ராமாவாக இருக்குன்னா நான் இன்னொரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டேன், ஆனால் டெய்லி அந்த ஆஃபீஸ் வழியாக தான் நான் கடந்து போக வேண்டியிருக்கு. நான் அங்கே வந்து இத்தனை லட்சம் நான் சம்பாரிச்சிட்டு இருந்தேன், இப்போ நான் வந்து லட்சங்கள் இல்லை ஆயிரங்களில் தான் நான் சம்பாதிக்கிறேன். நான் அதே ரோட்டில் என்ன கம்பீரமாக ஒரு டிரைவர் எனக்கு இருந்து நான் ஒரு ப்ளஷ் காரில் நான் ட்ராவல் பண்ண அதே ஆள் வந்து அதே ரோட்டில் நான் வந்து ஆயிரங்களுக்கு வேலை செய்கிறோம்னா நான் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அந்த கம்பெனி எப்போல்லாம் நான் பார்க்குறேனோ என்னால் தாங்க முடியலன்னு சொன்னார். ஆதாம் வந்து ஏதோ கம்பெனி மாறினது இல்லைங்க, ஒரு தேசம் போல இருந்த ஒரு தோட்டத்தை, ஜீவ நதிகள் புறப்பட்டு வந்த ஒரு தோட்டத்தை ஒரே நாள் ஆண்டவர் தூக்கி வெளியே போட்டு டோரை லாக் பண்ணி உள் பக்கம் வந்துடாதன்னு சொல்லி தடுத்தார் அப்படின்னா அது எப்படிப்பட்ட உணர்வை அவனுக்கு கொடுத்துருக்குன்னு யோசித்து பாருங்கள். கொஞ்சம் ஆதாமுடைய ஷூஸை நீங்கள் இருந்து நீங்கள் யோசித்து பாருங்கள். இதெல்லாம் எதுக்கு, எதுக்கு இந்த இவ்வளோ பெரிய தண்டனை எதுன்னு கேட்டால் ஒரே பழத்தை வந்து சாப்பிட்டானா அவ்வளோதான். ஒரு பழம் நீ புசிக்க கூடாதுன்னு சொல்லி விலக்கி வச்ச நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனியை புசித்ததுனால வெளியே போ, உள்ளே வரக்கூடாது. ஒரே ஒரு கீழ்ப்படுதி அம்மை, ஒரே ஒரு மீறுதல் தூக்கி வெளியே போட்டுருச்சவன். சில வேளையில் காட்ஸ் டினாயல்ஸ் அந்த வே காட் ட்ரீட்ஸ் அஸ் கேன் பி வெரி ஸ்டார்ட்லிங். அது ஆச்சரியமாக இருக்கும் நம்மளுக்கு, ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இந்த காரியத்துக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா, இவ்வளோ பெரிய தடுப்பா, என்ன இது, தேவன் என்ன இரக்கம் இல்லாமலே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தோணும். சரி, இது முதல் ஆள். இன்னொரு ஆளை கொண்டு வரேன், அவர் இன்னும் ரொம்ப கிரீவியஸ். அவருடைய ஸ்டோரி வந்து இன்னும் வேறு லெவலில் இருக்கும். அவர் யாருன்னா மோசே. மோசையினுடைய சம்பவத்தை பற்றி நீங்கள் படிப்பீங்களான்னா, பிறக்கும் போதே எல்லா ஆண் பிள்ளைகளும் கொல்லப்பட்ட போது ஆண்டவர் இவனை மட்டும் உயிரோடு எடுத்து காப்பாற்றி பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக இவன் வளர்க்கப்பட்டு எகிப்தனுடைய சகல கலைகளையும் சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட ஒரு வெரி வெரி ஸ்மார்ட் இண்டிவிஜுவலாக கத்திரவனை வளர்க்குறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ள மக்கள் எல்லாரும் அடிமைகளாக இருக்கும்போது இவன் ஒருத்த மாத்திரம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சீரும் சிறப்புமாக வளர்ந்து எழும்புகிறான் மோசே. இந்த மோசே வந்து எகிப்தியன் என்று தன்னை எண்ணாமல் எபிரேயன் என்று கண்டுபிடித்த பிறகு தன்னுடைய ஜனங்கள் விடுதலைக்காக இந்த மனுஷன் போராடும் போது அந்த போராட்டத்தை இஸ்ரவேல் ஜனங்க ஏற்றுக்கொள்ளாமல் 40 வருஷம் நாடு கடத்தப்பட்ட மனுஷன் போல ஒளிச்சிட்டு வாழ்ந்தார் வனாந்திரத்தில் போய். 40 இயர்ஸ் ஹி லாஸ்ட் ஹிஸ் பேலஸ், தன்னுடைய பேலஸ், தன்னுடைய பிரிவிலேஜஸ் பொசிஷன் எல்லாம் இழந்து ஆடு மேய்க்கிறவனா மாறினான். நான் இந்த ஜனங்களுக்கு வரமாட்டேன், விட்டுருங்கன்னு சொன்னான். ஆனால் ஆண்டு விட மாட்டேன்ட்டார். திருப்பி வான்னு கூட்டு வந்து அவனை வந்து பார்வோனுக்கு முன்பாக அவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தரவனுக்கு கொடுத்தார். ஒரு கட்டத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரர் சொல்கிறாங்க, இது கர்த்தருடைய விரலுங்க, இது இட்ஸ் அ ஃபிங்கர் ஆஃப் காட், தேவனுடைய விரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 10 பெரிய அடையாளங்கள் அற்புதங்களை அங்கே இருக்கிற சாஸ்திரிகள் ஜோசியர்கள்லாம் பிரமிக்கத்தக்க அளவில் அடையாளங்கள் அற்புதங்களை செய்து எல்லாரையும் பிரமிக்க பண்ணுறான். கடைசியில் ஒரு நாள் ராத்திரி இரவோடு இரவாக ஆண்டவருடைய கிருபையினால 600,000 பேர், எத்தனை பேர், 6 லேக், 600,000 பேரை விடுதலையாகிட்டு வெளியே வர்றாருங்க. என்ன சொல்லி கூட்டு வந்தார் அப்படின்னா, கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை நமக்கு தருவார், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அந்த தேசம் ரொம்ப நல்ல தேசம், செழிப்பான தேசம், கட்டாத வீடு நட்டாத தோட்டம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லி அத்தனை பேரை கூட்டுக்கிட்டு 40 இயர்ஸ் நடந்தாருங்க வனாந்திரத்தில்.
அனாந்தத்தில் இவர் செய்த கிரியைகள்லாம் என்ன மாதிரி கிரியை? தண்ணி இல்லைன்னா போதும், கற்பாறை அடித்தா தண்ணி வந்துடும். ஆகாரம் இல்லையா, வானத்துலேருந்து மண்ணா இறங்கி வரும். மாறான்னு ஒரு இடத்துக்கு வந்து கசப்பான நீரை ஒரு ட்விக்கை போட்டு சரியாயிடுச்சு. செங்கடலை ரெண்டாக பிறக்கிறார். என்ன ஒரு வலிமை, வல்லமை நிறைந்த ஒரு தேவ தாசனாக எழுமினாருங்க இவர். கடைசியில் ஒரு நாள் இவர் இந்த ஜனங்க கோபம் ஓட்டி நிற்கும் போது கர்த்தர் சொன்னார், தண்ணி வேணும்ல, அந்த கண்பலையை பார்த்து என்ன பண்ணு, பேசுனார். இவன் பேசாமல் கோபத்தில் போட்டு அடித்தான் ரெண்டு முறை, தண்ணி வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு. ஜனங்கள்லாம் தண்ணி குடிச்சு அவன் போயிட்டான், இவன் கோபம் மூட்டினவெல்லாம் தண்ணி குடிச்சு போயிட்டான். கர்த்தர் கூப்பிட்டாரு, என் நாமத்தை நீ உன்னுடைய ஜனங்களுக்கு முன்பாக நீ பரிசுத்தம் பண்ணலை, நான் சொன்ன வார்த்தையை நீ கேட்கல, இந்த கானான் தேசத்துக்கு நீ போகமாட்டேன்னார். ஏங்க இதை நீங்கள் நம்ம சர்வமாக படிச்சுட்டு அப்படின்னா மூவ் பண்ணிடுறோம், பட் ஜஸ்ட் இமேஜின் எ டால் லீடர், எல்லாருக்கும் முன்பாக ஒரு சாட்சியாக பொறுமைசாலியாக சகிச்சுக்கிட்டு இவ்வளோ உயர் ஸ்தானத்தில் இருக்கிற மனுஷனை ஆண்டர் வந்து நீயே உள்ளே போக மாட்டேன்னு சொன்னால் எப்படி ஒரு வெட்கக்கேடுன்னு யோசித்து பாருங்க. இட்ஸ் அ ஹியூஜ் ஷேம் அண்ட் எம்பாரஸ்மெண்ட் ஃபார் திஸ் பர்சன். ரெண்டாவது முறை கேட்க போனால் இனிமேல் இதை பற்றி பேசாதன்னாரோ, யூ வில் நெவர் கோ இன் சைட், உள்ளே விட மாட்டேன், போகக்கூடாது. ஏங்க ஒரு நாள் இந்த மோசே எப்படிப்பட்ட ஒரு டால் லீடர்னு கேட்டால், அவருடைய சொந்த தங்கச்சியும் அவருடைய சகோதரன் சேர்ந்து இவர்கிட்ட வந்து மோத வந்தா, மோத வந்த சகோதரி மிரியாம் வந்து குஷ்டரோகியாக மாறினாள். அப்படி ஒரு பவருங்க இவருக்கு, இவரை பார்த்தாலாம் நடுங்குவாங்க. இவர் குரோதமாக வந்து கலகம் பண்ணின கோராகின் புத்திரருக்கு ஆண்டர் கொடுத்த தண்டனை என்னென்னா, பூமி ரெண்டாக பிளந்து உள்ளே விட்டு உள்ள மொத்தம் குடும்பம் போயிட்டான் உள்ள. அப்போ அவரை எப்படி நீங்கள் என்ன நினைப்பீங்க, நீங்கள் அவரை எப்படி ஜனங்க அணுகியிருப்பாங்க, எப்படி பார்த்துருப்பாங்க, நீங்கள் யோசித்து பாருங்க. நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகத்தில் வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 34:10 வசனத்தை வாசித்து பாருங்கள். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். இதை நீங்கள் அப்புறமா கொஞ்சம் நிதானமாக உட்காந்து வாசித்து பாருங்களேன். அதாவது இன்காம்பரபிள் லீடர், இவருக்கு இணையாக ஒரு தீர்க்கதரிசியை இஸ்ரவேலில் பார்க்கவே முடியாது. அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசிங்க, ஜனங்க முன்னால் அவ்வளோ பெருமையாக இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் இப்படி ஒரு முறை சொன்னார், இங்கே பாரு இவனுங்க அத்தனை பேர் அழிச்சு போடுறேன், உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை நான் கேனன் கூட்டு போகிறேன்னு சொன்னார். அப்போ இவர் பேசாமல் என்ன பண்ணியிருக்கலாம், என்ன சொல்லலாம், பரவாயில்ல ஆண்டு வர இவனுங்களோட முட்டி மோதுறதுக்கு நானும் என் குடும்பமும் நாங்கள் எங்கே போகிறோம், கானானுக்கு போகிறோம்னு சொல்லுவேன். இவர் என்ன பண்ணார்னு அப்போ முட்டி போட்டு அழுதுச்சோம், ஆண்டு வரே உம்முடைய நாமம் என்னத்துக்கு ஆகும், ஜனங்க நடுவில் உன் பற்றி என்ன கெட்ட பேர் வந்துடும், புறஜாதிகள்லாம் உன்னை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுவாங்க, அப்படிலாம் செய்யாதீங்க ஆண்டு வரேன் ஜனங்களுக்காக பரிந்து பேசினார். இப்போ தலைமையில் வந்து விடிஞ்சது, நீயே போகமாட்டேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு லீடர்ன்ற கண்ணோட்டத்தில் அதை யோசித்தீங்கன்னா இதை போல் ஒரு வெட்கக்கேடு வேறு ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் வந்து நீ இது பேசாதன்றார். ஹி டினைட் என்ட்ரி இன்டு த ப்ராமிஸ் லேண்ட். ஆதாம பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு காவல் பண்ணிட்டாரு. மோசேயை பார்த்தா 80 இதுக்காக காத்திருந்த ஒரு மனுஷனை உள்ளே வராதன்னு சொல்லி தடுத்து நிறுத்தி போட்டார். என்ன வேலை செஞ்சானா, கோபத்தில் 2 அடித்தான், அவ்வளோதான் முடிஞ்சது, உள்ளே வரக்கூடாது. இன்னொரு மனுஷனையும் காட்டுறேன், இவரும் வந்து ரொம்ப ஆண்டவரால் டினையல் அனுபவித்தார். 3வது பேர் என்னென்னா தாவீது, எழுதுங்க தாவீது. இந்த தாவீது கதை என்னன்னு பார்த்தா, இவர் வந்து கேதுரும்பர வீட்டில் இருந்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு எண்ணம், கர்த்தருடைய ஆலயம் வந்து கூடாரத்தில் இருக்குது, உடன்படிக்கை பெட்டி கூடாரத்தில் இருக்குது, நம்ம கர்த்தருக்குன்னு ஒரு ஆலயம் கட்டணும். அதுக்கு இவர் என்ன பண்ணார் தெரியுமாங்க, சும்மா ஜோம் பண்ணுறேன் கர்த்தர் ஆலயத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு போல. கர்த்தருடைய ஆலயத்துக்காக இவர் என்ன செய்தார்னா, இடத்தை இவர் தான் வாங்கினார், ஹி பாட் த லேண்ட். 2வது, தேவனிடத்தில் ஆலயத்தை கட்டும் திட்டத்தை பெற்றார், வரைபடம் இவர் கையில் வந்துச்சு. 3வது, இந்த ஆலயத்துக்காக தன்னுடைய அத்தனை சேவிங்ஸையும் கொடுத்தாருங்க, தன்னுடைய எல்லா சேமிப்பையும் தன்னுடைய பலத்திற்கு மிஞ்சின எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஃபுல்லாக டொனேட் பண்ணார்.
அது வந்து சின்ன காசு இல்லை, பல டன்ஸ் ஆஃப் கோல்டு. உண்மையாக சொல்கிறேன், அவருக்கு யுத்தத்துக்கு போய் சம்பாரித்த காசு எல்லாம் சேர்த்து அவர் தனக்குன்னு வச்சுருந்தா அந்த கேதர் மர வீட்டை ஃபுல்லாக கோல்டாகவே மாற்றிருக்கலாம். ஆனால் இந்த மனுஷன் அத்தனை காசையும் கொண்டு போய் கர்த்தருடைய ஆலயம் கட்டணும்னு கொண்டு போய் டொனேட் பண்ணார். மற்ற எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுத்தார். எல்லாம் கொடுத்து முடித்தா கர்த்தர் சொல்கிறார், நீ கட்ட மாட்டேன், நீ கட்டக்கூடாது, நீ ஆலயம் கட்டக்கூடாது. நீங்கள் 2 Samuel 7:12-13 வாசித்தால், உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகி உன் சந்ததி எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தை எந்தெந்தைக்கும் நிலைக்க பண்ணுவேன். பிளான் வாங்கினது இவர், ஆசைப்பட்டது இவர், கொடுத்தது இவர், ரெடியானது இவர், இடம் ஆயத்தம் பண்ணது இவர், எல்லாம் ரெடி பண்ண பிறகு நீ கிடையாது, உன் பையன் கட்டுவான். இந்த பையன் யாருன்னு கேட்டால், சாலமோன்ட்ட போய் இனி யாருப்பான்னு கேட்டால், நான் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். இது எவ்வளோ எம்பாரசிங்காக இருக்குங்க. இங்கே நான் ஒரு ராஜா உட்காந்துருக்கேன், 40 வருஷமாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு எல்லா பணத்தையும் சேர்த்துக்கிட்டு நிலத்தை வாங்கி திட்டத்தை வாங்கி காணிக்கையை கொடுத்துட்டு நான் உட்காந்துருக்கேன், போக்குவரத்து அறியாத ஒரு சிறு பிள்ளையை வச்சு ஆலயம் கட்டுறேன், நான் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள், எவ்வளோ எம்பாரசிங்காக இருக்குங்க. அது எத்தனை காரியங்கள் ஆண்டவருக்கு இந்த மனுஷன் செஞ்சாங்க. வேதத்தில் இருக்கிற பெரிய புஸ்தகத்தில் வந்து சங்கீத புஸ்தகத்தின் பெரும் சங்கீதங்களை சங்கீதக்காரன் தான் எழுதினான். இஸ்ரவேல் தேசத்தை முழுவதும் அரசாட்சி செய்து அதை ஆளுகை செய்து கட்டமைப்பு செய்து எல்லாத்தையும் பிடிச்சி கடிச்சு கடிச்சு அந்த ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்தினதெல்லாம் இவர் தான். இவ்வளோ செய்த மனுஷனுக்கு இப்போ கடைசி முடிவுரை எப்படி எழுதப்படுதுன்னா, நீ கட்ட மாட்டேன், எப்படி இருக்கும், ஹவ் வில் இட் பி வென் காட் சேஸ் நோ, நான் வேணும் விரும்புகிறேன் அப்படின்னா நீ முடியாது கட்டாத. ஆதாம் வெளியே போ, உள்ளே வர, மோசேட்ட உள்ளே போக மாட்டேன், தாவீதுட்ட கட்ட மாட்டேன், என்ன ஆண்டவரே நான் என்ன பண்ண ஏன் கட்டக்கூடாது. நிறைய ரத்தம் சிந்திருக்கேன். யாருக்கு ரத்தம் சிந்தினார், யாருக்கா ரத்தம் சிந்தினார், கோலியாத்தை கொன்றது யாருக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் கொன்னார். தேசத்துக்காக தேவ ஜனங்களுக்காக நின்று போராடினதுக்கு நீ நிறைய ரத்தம் சிந்திருக்க, நிறைய யுத்தம் பண்ணியிருக்க, உன் கையால் கட்டக்கூடாதுன்னா எப்படிங்க இருக்கும். இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நான் யுத்தமே பண்ணியிருக்க மாட்டேன், இவ்வளவு தூரம் என் ஜீவனை பணைய வச்சுக்கிட்டு நான் போயிருக்க மாட்டேன். கத்தோன்னு கிடையாது, நீ கட்டக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை இந்த 3 காரியங்களை உங்களை சம்மந்தப்படுத்தி நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஆதாமை போல ஒரு சின்ன தப்புக்கு ஆண்டு கடவு அடைக்கிறாருன்னும் போது எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள். மோசையை போல ஒரு சின்ன தவறுக்கு போக வேண்டிய தேசத்தை அடைச்சி விட்டாருன்னா யோசித்து பாருங்கள். 3வது, ரத்தம் சிந்திட்டேன்ற ஒரு காரணத்துக்காக ஆண்டவர் வந்து ஆலயத்தை கட்ட மாட்டேன்னு சொன்னது எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். ஹவ் வில் யூ ஃபேஸ் காட்ஸ் டினாயல், தேவன் முடியாது என்று சொல்லும்போது நீங்கள் எப்படி அதை எதிர்கொள்வீங்க, ஹவு டு யூ ஹேண்டில் தட். நான் நிச்சயமாய் நம்புகிறேன், மாம்சத்தில் இருக்க யாருக்காக இருந்தாலும் இது நிச்சயமாய் பெரும் துக்கமாக இருக்கும். Why would not God stand on my side? ஏன் என் தேவன் என் பட்சத்தில் நிற்க மாட்டேங்கிறார், ஏன் எனக்காக பரிந்து பேச மாட்டேங்கிறார், ஏன் எனக்காக யுத்தம் பண்ண மாட்டேங்கிறார், ஏன் எனக்காக வழக்காட மாட்டேங்கிறார், ஏன் என் விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்ற மாட்டேங்கிறார், Why am I left alone? இந்த கேள்வி இந்த 3 பேருடைய வாழ்க்கையிலையும் பார்க்க முடியும். நான் நிச்சயமாய் நம்புகிறேன் இந்த 3 பேருடைய லைஃபும் எவ்வளவு துக்கத்தில் டிராவல் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்மளால் கற்பனை கொஞ்சம் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். அந்த ஷூஸில் கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப வெட்கக்கேடாகவும் ரொம்ப துக்கமாகவும் மாறிடும். ஆனால் இந்த 3 பேருடைய லைஃபை நான் வாசித்த பொழுது இவங்க வந்து அந்த துக்கத்தை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, எஸ்பெஷலி வென் யூ கோ த்ரூ டினாயல்ஸ், நம்ம வாழ்க்கையில் வந்து முடியாது அப்படின்னு சொல்லும்போது எப்படி இவங்க அதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு 2 வார்த்தையில் சொல்ல போகிறேன். How to handle grief amidst God's denials. தேவனால் மறுக்கப்படும்போது ஏற்படும் துக்கத்தை எப்படி கையாள்வது, 2 வார்த்தைகள். Number 1, remain humble, தாழ்மையாயிருங்கள். இந்த பாடத்தை இந்த 3 நபர்கள்ட்டிருந்து கற்றுக்கொள்ள முடியும். தாழ்மை, தோட்டத்தை பண்படுத்த காக்கும்படி அதிகாரம் பெற்ற ஒரு மனுஷன் இப்போ தோட்டத்துக்குள்ளேயே பிரவேசிக்கக்கூடாது, வெளியே தள்ளி போட்ட ஆதாமை பாருங்கள், அவன் எப்படி இதை கையாண்டான், இந்த துக்கமான சூழ்நிலை எப்படி கையாண்டான் என்று கேட்டால் மிக தாழ்மையாக கையாண்டான் என்பதை நம்மால் தெளிவாக பார்க்க முடியும். எப்படி நான் தாழ்மையாக கையாண்டான்னு சொல்கிறேன், 1வது, தேவன் தனக்கு தந்த மனைவியோடு அவன் போராடவே இல்லை.
இவ்வளத்தையும் இழந்து, அதிகாரத்தை இழந்து, மகிமை இழந்து, தோட்டத்தை இழந்து வெளியே போற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான நிலையை கொண்டு வந்ததற்கு காரணம் யாரு? மனைவிங்க. அந்த அம்மா போய் பண்ண வேலை தான். அவள் வஞ்சிக்கப்பட்டாள். முதலாவது அவள் வஞ்சிக்கப்பட்டாள். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் பிசாசனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தது மனைவி. அந்த அம்மா கொண்டு வந்து இவருக்கு கனியை கொடுக்க இவர் சாப்பிட்டாரு. ஆனால் வேதம் எப்படி முடியுது பாருங்க. அந்த கதை தன்னுடைய மனைவியினால் இவ்வளவு பிரச்சனை வந்தது தெரிஞ்ச பிறகு கூட ஒரு நாள் சொன்னார் அந்த மனைவியை பார்த்து, நீ எனக்கு எலும்பின் எலும்பும் சதையின் சமை சதையா மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிற. அந்த அம்மா கையை பிடிச்சிட்டு தான் வெளியே வந்தார். அந்த மனைவியை கொண்டு தான் பிள்ளைகளை பெற்றார். ஈ அண்டர்ஸ்டுட், எஸ் ஐ காட் இன் டு ப்ராப்ளம்ஸ், பட் அதுக்காக ஐ எம் நாட் த்ரோயிங் டேண்ட்ரம்ஸ். அதுக்காக நான் என் கோபத்தை வெளிப்படுத்துறதில்லை, தாழ்மையோடு வெளியே வர்றேன். அந்த மனைவியோடு தான் கடைசி வரைக்கும் இருந்ததை பார்க்குறோம் இல்லையா. தேவனிடத்துலையும் ரொம்ப தாழ்மையாக இருந்திருக்கான் இந்த மனுஷன். தேவனிட்ட போய் எந்த போராட்டம் பண்ணி கேள்வி கேட்டு தேவனோட வாக்குவாதம் பண்ணி அதை வேதம் சொல்லவே இல்லை. தேவனுக்கு முன்பாக கூட தாழ்மையாக இருந்தார், ரொம்ப தாழ்மையாக இருந்தார். நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் வந்து கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வந்து செய்ய மாட்டேன்னு நிறுத்தும் போது உள்ளந்து எப்படி நமக்கு தூண்டப்படும்னா, கோபம், இனிமேல் தேவனை தேட மாட்டேன், அவர் முகத்துக்கு பக்கமே வரமாட்டேன், எங்கேயாவது தூரம் போயிடுவேன், ஒளிஞ்சிடலாம், இனி வரக்கூடாது, தவிர்த்துடணும். இப்படி தான் மாம்சத்தில் உணர்ச்சிகள் எழும்பும். ஆனால் தேவ மனிதர்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் என்னன்னு கேட்டால், கர்த்தர் செய்கைகள் எல்லாம் உனக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு முன்பாக நீ தாழ்மைப்படு. ஹம்பிள் யுவர் செல்ஃப் பிஃபோர் காட். யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங், யூ டோன்ட் நோ எவ்ரி திங், யூ கனாட் மேக் சென்ஸ் ஆஃப் எவ்ரி திங். எல்லாவற்றையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், ஆனால் அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர். ஹம்பிளி ஹம்பிளி ரிசீவ் ஹிஸ் கவுன்சல், அவருடைய ஆலோசனையை தாழ்மையோடு பெற்றுக்கொள். மோசேயை பாருங்க, நீ பார்க்க மாட்டே, நீ உள்ள பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதற்கு மோசே என்ன கேட்டான் தெரியுமா, ஆண்டவரே தயவு செய்து பார்க்க விடும், இனிமே அதை பற்றி பேசாத, வேணா ஒன்று செய்கிறேன், பார்க்க மட்டும் விடுறேன், பார்க்க மட்டும் விடுறேன். ஏங்க எப்படி இருக்குன்னு இதை கொஞ்சம் நீங்கள் மோசேனுடைய ஷூஸில் நின்று நீங்கள் அதை பாருங்களேன். வேதம் சொல்லுது இந்த கூட்டம் முழுசும் வணங்கா கழுத்து, இந்த கூட்டம் முழுசும் இருதய கடினம் உள்ள ஜனங்களுங்க, எப்பவுமே போராடி கலகம் பண்ணுற ஜனம். அப்படி சுற்றி பார்த்தா இவங்கெல்லாம் உள்ளே போகிறாங்களாம். இவருக்கு வாழ்நாள்லாம் தொந்தரவு கொடுத்த பிள்ளைங்கள்லாம் உள்ளே போகிறாங்க. வயசான தாத்தா உள்ள விட மாட்டேன்ட்டார் ஆண்டவர், உள்ளே போகக்கூடாது. ஆனால் இந்த மோசை எவ்வளவு தாழ்மையாக இருந்தார்னா, நீ உள்ளே போக மாட்டே, கண்ணால் தான் பார்ப்பேன்னா, சரி ஆண்டவரே பார்த்துக்கிறேன். அந்த மலையின் மேல் நின்று அந்த தேசத்தை பார்த்து கழிகூர்ந்தாராம். நான் என்னென்ன வச்சு பார்த்தேன், நீங்கள் நல்லவங்க, நான் என்ன வச்சு பார்த்தேன், நான் என்ன வச்சு நான் பார்த்தா, நான் நினச்சேன் அந்த சுச்சுவேஷனில் நான் இருந்திருந்தேன், நான் என்ன சொல்லுமா தெரியுமா, உள்ளே போகாதது எது கண்ணால் பார்க்கணும், நீங்களே வச்சுக்கோங்க போங்க, நான் வரவும் மாட்டேன் பார்க்கவும் மாட்டேன், எங்கன்னா போகிறேன், வேணா எகிப்து கூட திரும்பி நடந்து போயிருப்பேன் நான், இவ்வளோ தூரம் 40 வருஷம் நான் அலையை விட்டு கூட்டு வந்துட்டு பார்க்க மாட்டேன், உள்ளே போக மாட்டேன், சும்மா வேடிக்கை மட்டும் பாருங்க, வேடிக்கை பார்க்குறக்க வந்தோம் நாங்கள் இவ்வளோ தூரம், கோபம் வருமா வராதாங்க. அந்த மனுஷன் தாழ்மையாக நின்று பார்த்துட்டு வந்திருக்கான். ஹி ஹம்பிள்ட் ஹிம்செல் பிஃபோர் காட். வென் காட் சேஞ்ச் த பிளான் அண்ட் காட் செட் யூ ஆர் நாட் கோயிங் இன் சைட், இட்ஸ் ஓகே லார்ட், நான் பார்க்குறேன் ஆண்டவரே, என்னை பார்க்க தான் 40 வருஷம் நடக்க விட்டு பார்த்துட்டு போ அப்படின்னா, ஓகே லார்ட் ஐ வில் சி, பார்த்துட்டு போகிறேன், நீங்கள் என்ன செய்கிறீங்களோண்ணா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செஞ்சிட்றேன்ப்பா. என்ன ஒரு தாழ்மைங்க, என்ன ஒரு தாழ்மை, அதை நினச்சி நான் உண்மையாகவே உருகிட்டேன் நான் இன்றைக்கி, உண்மையாகவே என் உள்ளம் உடஞ்சிருச்சு எனக்கு இன்றைக்கி. இந்த மனுஷன் எவ்வளோ ஒரு ஹியூமிலிட்டி அவருக்கு இருந்திருந்தான். அந்த மனுஷன் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு, கீழே நிற்கிறோம், என்ன கிண்டல் பண்ணிருமா தப்பார், அப்படியே உள்ளே கூட்டு போற, உள்ளே கூட்டு போனார், அவரே போகல, அவரே வேடிக்கை பார்க்க அண்டர்ஸ்டாண்ட் அடிக்க வச்சு அமுச்சு விட்டாருப்பார், சொல்லியிருப்பான். அந்த ஜனங்களுக்கு முன்னால் எவ்வளோ பெரிய ஒரு தலை குனிவு. ஹி ஜஸ்ட் ரிசீவ்ட் இட் ஸோ ஹம்ப்ளி, தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொண்டு. தாவீதை பாருங்க, கர்த்தர் வந்து நீ ஆலயத்தை கட்ட மாட்டாயினார். அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியும் இல்லைங்க, 2 சாமுவேல் 7:18 அப்பொழுது தாவீது ராஜா, எப்பொழுது தெரியுமா, கட்ட மாட்டாயின்னு ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசி விட்ட சொல்லிவிட்ட பிறகு, அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். ஏங்க நம்ம இப்படி ஜோம் பண்ணுவோம், நானாக இருந்தால் எப்படி ஜோம் பண்ணியிருப்பேன்னா, தேவரீ இதுவரைக்கும் என்னை ஏன் கொண்டு வந்தீர், அன்றைக்கே கோலியாத்துட்ட கொண்டு போட்டிருக்கலாம், இதெல்லாம் பார்க்கணுமா என் வாழ்க்கையில், இப்படி தான் நான் அலறி இருப்பேன்,
நீங்களாம் சிரிக்கிறீங்க, நீங்களாம் நல்லவங்க எனக்கு தெரியுது. ஆனால் எனக்கு இருக்கிற வேதனையில் அப்படி தான் கொட்டி தீர்த்துருப்பேன். ஆனால் இந்த மனுஷன் சொல்கிறது பாருங்கள், ஆலயத்தை கட்டுறது காசையும் கொடுத்து நிலத்தையும் வாங்க வச்சு திட்டத்தையும் கொடுத்துட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துரு. ஆண்டவரே, இதை செய்கிறதுக்கே நான் ஏமாத்துறோம், என் குடும்பம் ஏமாத்துறோம், என் வீடு ஏமாத்துறோம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாக இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் உடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு காலத்து செய்திகளை மனுஷர் முறைமையாக சொன்னீரே. இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன இருக்கு? கர்த்தராகிய ஆண்டவராக இருக்கிற நீர் உமது அடியேனே அறிவீர், உம்முடைய வாக்கு தத்துவத்தை நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் படியையும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி. ஏன்னா எனக்கு வந்து இந்த வார்த்தையை படித்தோன்னு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான். அதாவது நான் என்ன மாதிரி யோசித்தேன் இன்றைக்கி அப்படின்னா, அதாவது தாவீதுடைய ஷூஸில் நின்றுட்டு அவர் சொல்கிறாரு, அதாவது நீ கட்ட மாட்டப்பா, உன் பையன்தான் கட்டுவான்னு அறிவிக்கிறதா பெரிய காரியம் அறிவிச்சிருக்கேன் எங்கன்னு சொல்கிறாரு. இப்போ நான் எப்படி யோசித்தேன் அப்படின்னா, நீங்கள் யோசித்தீங்களா தெரில, நான் யோசித்தேன் எப்படின்னா, இதெல்லாம் சொல்லாமலே ராத்திரி தூங்கும்போது உயிர் போயிருந்தால் கூட நல்லா இருந்துருக்கோங்க. ஆமாங்க, எதுவுமே சொல்லாமல் படுத்தாருங்க, காலையில் நினச்சி ஆளை காணோன்னா போயிட்டாருன்னா பரவாயில்ல. இதையும் சொல்ல வச்சு இதெல்லாம் அனுபவிக்க வச்சு கடைசி நாள் வரைக்கும் ஏங்கி ஏங்கி சாவுறது எவ்வளோ துக்கங்க அது. ஆனால் இவர் சொல்கிறார், இதெல்லாம் என்ன சொல்லிட்டீங்க பாருங்கள், இதெல்லாம் பெரிய காரியம், நீர் பெரியவர். எப்படி தெரியுமாங்க அந்த மனுஷன் சொல்ல முடிஞ்சது? Such great humility before God. ஆசாசையாக லேண்டை வாங்கி பணத்தை சேர்த்து பொண்ணை கொடுத்து காணிக்கையாக கொடுத்தான், சேவிங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்த பிறகு கட்ட மாட்டேன்னா, இந்த பெரிய காரியங்களெல்லாம் எனக்கு அறிவிச்சிருக்கீங்களே ஆண்டவரே, நான் எம் மாத்திரம், Who am I Lord? Humility-ங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய துக்கத்தின் நடுவில் நாம் எதிர்பாராத காரியங்கள், நம்ம நினச்சிட்டு எதிர்பார்த்துட்ருக்கிற காரியங்கள் தடை செய்யப்படும் போது தேவ மனிதர்கள் எப்படி இந்த துக்கத்தை ப்ராசஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், தேவர் வெரி ஹம்பிள். ஆண்டவரே, இதெல்லாம் பார்த்து நான் துக்கப்பட்டுட்டு இருக்க மாட்டேன், ரொம்ப தாழ்மையாக உமக்கு முன்பாக அடி பண்ணிக்கிறேன், நீர் பெரியவர் ஆண்டவரே, உமக்கிட்ட நான் என்ன கேள்வி கேட்க முடியும், இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்ததுக்கே நான் தகுதி இல்லாதவன், என் வீடுக்கு எந்த தகுதி கிடையாது, ஐ ஹம்பிள் மை செல்ஃப் லார்ட், உம்முடைய திட்டத்துக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, நான் கேள்வி கேட்கலை, நான் வந்து முறையிடலை, நான் வந்து போராடலை, நான் வாக்குவாதம் பண்ணலை, எனக்கு பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லி போராடலை ஆண்டவர், ஆம் ட்விஸ்ட் பண்ணலை. உம் சித்தத்தின்படி நடக்கட்டும் ஆண்டவரே. ஹம்பிள்ட் ஹிம்செல்ஃப், ஹம்பிள்ட் ஹிம்செல்ஃப். ரெண்டாவது ஒரு வார்த்தையோடு முடிக்க விரும்புகிறேன். இந்த மூன்று சம்பவங்களில் இன்னொரு முக்கியமான காரியத்தை கர்த்தரன் கற்றுக் கொடுத்தார். நம்ம ஆண்டவர் வந்து நம்ம கேட்கிற காரியங்களுக்கு ஆண்டவர் டினாயல், நோ அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணும்போது, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் சில காரியங்களை தடுக்கும்போது, கதவுகளை மூடும்போது, தாழ்மையாக இருப்பது மாத்திரம், நாட் ஓன்லி பீயிங் ஹம்பிள், நம்பர் டூ பி ஹோப்ஃபுல், ரிமைன் ஹோப்ஃபுல், நம்பிக்கையுடன் இருங்கள். இதுதான் நம்ம படிக்கிற ரெண்டாவது பாடம், ரிமைன் ஹோப்ஃபுல், நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. என்ன நம்பிக்கை? இந்த மூன்று சம்பவங்களை வேகமாக திருப்பி ஸ்கேன் பண்ணுறேன். ஆதாமுடைய கதையை பாருங்கள். இவ்வளவு நாள் அதிகாரியாக, ஆளுகை செய்கிறவனாக, பண்படுத்துகிறவனாக, காக்கிறவனாக, ஒன் மேனுங்க, ஒரே ஆள் தனியாக இந்த தோட்டத்தை வச்சுட்டு ஆண்டுகிட்டு இருந்த ஒரு மனுஷன் இப்போ தோட்டத்துக்கு வெளியே நிற்கிறான். உள்ளே கூட போகக்கூடாது, எட்டி பார்க்கக்கூடாதுன்னு ஆண்டு கேருபீன்களை வச்சுட்டாரு. ஆனால் இந்த மனுஷன் எவ்வளவு நம்பிக்கையோடு தொடர்ந்து வாழ்ந்தான் தெரியுமா? கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை தான் பிடிச்சிக்கிட்டான்னு நான் நம்புகிறேன். ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் அப்படின்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தார். அதை பிடிச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு வாழ்ந்தாங்க. ஹி கண்டினியூட் லிவிங் வித் ஹோப். அவனுக்கு தெரியும் என்ன ஆண்டவர் தோட்டத்தை வெளியே தள்ளிட்டு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னதும் நன்மைக்கு தான். நான் தீமைன்னு எனக்கு தெரிஞ்சது நன்மைக்கு. ஏன் நன்மை? நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 3:22. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான், இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இருக்காதபடி செய்ய வேண்டும். என்ன விஷயம் தெரியுமா இதில்? ரகசியம் என்ன தெரியுமா? முன்னால் ஆதாம் வந்து பாவம் இல்லாமல் இருந்தான், இப்போ பாவம் செஞ்சிட்டான். நவ் இஸ் அ சின்னர், அவன் பாவி. ஒரு பாவியாக போய் இப்பொழுது ஜீவ விருட்சத்தின் கனி எடுத்து புசிச்சிட்டா, இவன் சாகாம வாழ்நாளெல்லாம் எப்படிதான் இருப்பான்? பாவியாகவே இருப்பான். ஆண்டவர் சொன்னார் அப்படி வேண்டாம். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த பிரைஸ் என்ன தெரியுமா? ஃபார் அ சின்னர், பாவத்துக்கு ஆண்டவர் கொடுத்த சம்பளம் என்ன தெரியுமாங்க? மரணம்.
And in my humble opinion, that's the best thing God can do. ஆண்டவர் கொடுத்த சிறந்த காரியம் என்ன தேவை? மரணம் தான். இந்த பாவத்திலே வாழ்நாளெல்லாம் நீ வந்து அவதிப்படாமல் இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு முடிவை கட்டுறேன், மரணம். ஆனால் மறந்துடாத, உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. இந்த மரணத்தை ஜெயிக்கிற இரண்டாம் மாதம் ஒருத்தர் வரப்போகிறார். அவரை விசுவாசிக்கிற எவனும் பிழைப்பான். அல்லேலூயா. அதனால தேவன் என்ன செய்தார்னா, தோட்டத்துக்கு

ஆண்டவர் மேல் நம்பிக்கையாயிரு. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், நன்மையானதை கொடுப்பார். கவலைப்படாத, பொறுமையாயிரு, பொறுமையாயிரு. அவர் மேல் நம்பிக்கையாயிரு, மனம் தளர்ந்து போகாது. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் உன்னை ஆதரிப்பார். அடைத்த காரியங்களும் எனக்கு நன்மைக்காகவே முடியும். ஹல்லேலூயா. மோசேயை பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே போக மாட்டாய், வேணா பார்த்துக்கோ. பார்த்தான், ஆனால் என்ன நம்பிக்கையோட மறிச்சான் தெரியுமா? என் ஆண்டவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர். எவ்வளோ இரக்கம் அவன் மேலே காட்டினார் அப்படின்னா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் செய்தான். ஆனால் அது ஒரு பெரிய இன்டர்னல் சிக்னிஃபிகன்ஸ் இருந்தது. இயேசுவின் சிலுவையில் ஒரு முறை தான் அடிக்கப்படணும் இயேசு, ரெண்டாவது முறை அவர்கிட்ட பேசினாலே அவர் பதில் செய்வார். அதற்கு அடையாளமாக தான் அந்த ஞான கண்மலை இருந்தது. ஆனால் மோசே அந்த பிரமாணத்தை உடைச்சார். முதல் முறை அடிக்கலாம், இயேசு ஒரு முறை சிலுவையில் அறையப்பட்டார். ரெண்டாவது முறை அந்த கண்மலை அடிக்கக்கூடாது, ரெண்டாவது முறை அவருக்கு தண்டனை கிடையாது. அவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட கேட்கிறவர்கள் கூப்பிடுகிறவர்கள் யாவது ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் மோசே அதை மாற்றி செஞ்சார், அதுக்காக தண்டனை கொடுத்துட்டார் ஆண்டவர். ஆனால் எவ்வளோ இறக்கமாக இருந்தார்னா, அந்த தேசத்தை பார்க்க வச்சது மாத்திரம் இல்லை, அவன் மறித்த போது ஆண்டவரே இறங்கி வந்து அடக்காரதை நடத்தினார். ஈ ஆனர்ட் ஹிம் இன் ஹிஸ் டெத், அவனை அடக்கம் பண்ணினார்னு வேதம் சொல்லுது. ஆனால் பாருங்கள், அவனுக்கு கொடுத்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார், கானானை கொண்டு போனார். எப்படி தெரியுமா? மறுரூப மலையில் இயேசு ஜொலித்த போது அவரோடு நின்று மோசேயும் எலியாவும் பேசி கொண்டிருந்தவர்களாக காணப்பட்டாங்க. அது எங்கே தெரியுமா? கானானில். காட் டுக் ஹிம் தேர், அவனை கொண்டு போனார், அவனை கொண்டு போனார். அவனை மகிமையடைந்த ஒரு நிலையில் அவனை கொண்டு போய் நிறுத்தினார். நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு சில காரியங்களை கர்த்தர் வந்து தடுத்து வேண்டான்னு சொல்லும்போது, ஹம்புலாக தேவன் மேல் நம்பிக்கையோடு நாம் அதை விட்டு கொடுக்கும்போது, நம்ம விரும்பினது வேண்டிக் கொண்டது நம்ம கொடுத்த வாக்கு தத்தங்களை மேன்மையான நிலையில் கர்த்தர் நிறைவேற்ற உண்மை உள்ளவர் என்று நாம் நம்ப வேண்டும். தாவீதை பாருங்க, ஆலயம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஆனால் இந்த மனுஷன் தேவனை நம்பி விசுவாசத்தோட தாழ்மைப்பட்டு கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். முடிவு என்ன தெரியுமா? தாவீதின் குமாரனாகிய இயேசு வந்தார். அவர் சொன்னார், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். த கிரேட்டர் தேன் த டெம்பிள். அந்த பாக்கியத்தை கர்த்தர் சந்ததிக்கு தந்தார். நம்முடைய ஆண்டவரை நாம் நம்ப முடியும். எந்த துக்கமாக இருந்தாலும் இந்த ரெண்டு வார்த்தையை இன்றைக்கு மறந்துடாதீங்க. அடுத்த வாரம் நம்ம வேறு வேறு ஸ்டேஜஸில் படிக்க போகிறோம் துக்கத்தை பற்றி. பட் இஃப் யூ வாண்ட் டு ஹேண்டில் கிரீஃப் பிகாஸ் காட் ஸ்டாப் லிஸ்னிங் டு யூ க்ளோசிங் த டோர்ஸ், உங்களுக்கு முன்னாடி கதவுகளை அடைக்கும் போது ஏற்படுகிற துக்கத்தில் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறதுங்கிட்ட ரெண்டு வார்த்தை தான், பி ஹம்பிள், பி ஹோப்ஃபுல். தாழ்மையாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். கடைசி வரைக்கும் இந்த ஓட்டத்தில் பொறுமையாக ஓடுறக்கான கிருபை தாங்க ஆண்டவரே. உம்முடைய நன்மையை நான் விசுவாசிக்க கிருபை தாங்கப்பா. கர்த்தர் நம்மோடு தொடர்ந்து இடைபடுவாராக.

நேரம் அவர் அப்படியே ஆராதிக்கலாம். எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தவரை ஆராதிப்போம். ஆண்டவரே, நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர், நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர், நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர். உமக்கு தெரியாத காரியம் ஒன்றும் இல்லை. எங்கள் கண்களுக்கு அநேக காரியங்கள் புரியவில்லை, எங்கள் சிந்தைக்கு அநேக காரியங்கள் எட்டவில்லை. ஆனால் நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர், நீர் எல்லாவற்றையும் புரிந்தவர். மக்கே ஆராதனை ஆண்டவரே, மக்கே ஆராதனை, மக்கே ஆராதனை.

குறைவை சொல்ல முடியும் ஆண்டவரே. உம்முடைய செயலில் குறைவே இல்லை, உம்முடைய செயலில் குறைவே இல்லை. நீர் எல்லாவற்றையும் நீர் நேர்த்தியாய் செய்கிறீர், நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறீர். அவைகள் எனக்கு புரிகிறதோ புரியவில்லையோ, நான் விரும்புகிறேனோ விரும்பவில்லையோ, நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறீர். உம்முடைய செயலில் ஒரு நாளும் குறைவு வந்ததே இல்லை அப்பா, குறைவு வந்ததே இல்லை.

எங்களை சரியான பாதையில் எங்களை நடத்துகிறவர், எங்களை சரியான வழிகளில் நடத்துகிறவர். உம்முடைய வழிகளில் ஒரு குறைவும் இல்லை, உம்முடைய பாதைகளில் ஒரு தவறும் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை நீர் நடத்துகிறீர், உம்முடைய வழிகளில் எங்களை நீர் நடத்துகிறீர். உம்முடைய கிருபையும் ஆச்சரியம் எங்களை தொடர்ந்து நடத்துவதாக, வழி நடத்துவதாக. We just want to worship you, Jesus. Hallelujah. கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆமென். கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா.

எதை குறித்தும் நான் கலங்க போகிறதில்லை ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், நீரங்களை வழி நடத்துகிற தேவன், நீரங்களை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிற தேவன். அன்றைக்கு அந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரம் தங்களுக்கு காட்டின வழியிலே அவர்கள் நடந்து வந்த பொழுது ஆண்டவர் அவர்களை சரியான பாதையில் ஆண்டு நடத்தினார். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவர்கள் ஏதோ அந்த பிள்ளையை பார்க்கிற வரைக்கும் ஆண்டவர் நடத்திட்டு அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனை அப்படின்ட்டு விட்டுருல, அவர்கள் திரும்பி செல்லும் வரைக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு வழி காட்டினார். நீங்கள் எந்த வழியாக போகணும் அப்படின்றத ஆண்டவர் அவர்களுக்கு சரியான வழி நடத்தினார். ஆண்டவர் நம்ம பாதி வழியில் கொண்டு வந்துட்டு இல்லை, அவர் வேலை நடக்கிற வரைக்கும் நம்மளை நடத்திட்டு விடுறவர் அல்ல. நாம் திரும்பி சென்று நாம் சேரும் வரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஒருவேளை நீங்கள் வழி தெரியாமல் எந்த பாதையிலே செல்வதென்று தெரியாமல் கலங்கி போய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வழிகாட்டும், நீர் எங்களுக்கு பாதை காட்டும் என்ற ஒரு வேளை ஆண்டவரிடத்திலே நீங்கள் இன்றைக்கு ஒரு ஜெபத்தோடு ஆண்டவரே, Lord, it's only you that can show us the way. ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார்.

நீர் ஒருவரே எங்கள் பாதிக்கிறீர். எங்கள் நடைகளுக்கு நீர் ஒருவரே வெளிச்சம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பாதை காட்டும் அப்பா. நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு நீர் போதித்தருளும் ஆண்டவரே. அவர் பாதை காட்டுகிறவர் மாத்திரமல்ல, பாதை இல்லாத இடங்களில் பாதைகளை உருவாக்குகிறவர் நம் தேவன். வழி இல்லாத இடங்களில் வழிகளை செய்கிறவர். He makes a way where there's no way. Today maybe you might be just stuck in a corner, stuck in crossroads. You have no way to go. எந்த பக்கமும் செல்வது என்று தெரியாத ஒரு நிலையில் இங்கு வந்திருந்தாலும் ஆண்டவர் வழிகளை இன்றைக்கும் உருவாக்க உண்மை உள்ளவர். His ways are not our ways. His thoughts are not our thoughts. He still has the power to make the ways. Just believe with me.

எனக்காய் அவர் பாதைகளை காட்டுவார், பாதைகளை உருவாக்குகிறவர் பாதை காட்டுவார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You make a way where there's no way for you. You make a way where there's no possibility of a way. வனாந்திரத்தில் ஆறுகளை உருவாக்குகிற தேவன்,

அறுவடையின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு மங்கும் அறுவடை, புவர் ஹார்வெஸ்ட். வாசிக்க வேண்டிய பகுதி அப்போஸ்தலர் 15 அத்தியாயம் 7-20 வரை. மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறவினத்தார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்தாவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி

அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீடர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நாம் தேவனை சோதிப்பானேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியே, அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றான். அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். தேவன் புறவினத்தாரிடமிருந்து தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் முதல் அவர்களுக்கு கடாட்சி தரலின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே, அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. ஆதலால் புறவினத்தாரில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ண கூடாதென்றும், விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நான் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன். இன்றைய மனப்பாட வசனம் 2 கொரிந்தியர் 9:6. குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுப்பர், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுப்பர். Whoever sows sparingly will also reap sparingly, and whoever sows generously will reap generously. மிஷனரி ஊழியம், நற்செய்தி பணி, ஆத்தும ஆதாயம் போன்றவையெல்லாம் அதிகம் வலியுறுத்தப்படும் இக்காலத்திலும் அறுவடை அமோகமாக இல்லை. அதற்குரிய சில காரணங்களை நாம் இன்று நோக்குவோம். முதலாவது, உற்சாகமின்மை, பாசிவிசம். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இன்னும் நற்செய்தி பணியில் ஈடுபடவில்லை. முழு சபையும் முழு சுவிசேஷத்தை முழு உலகிற்கு எடுத்து செல்ல வேண்டும். The whole church must carry the whole gospel to the whole world. தங்கள் இருதயங்களில் இருக்கும் இறை வார்த்தைகள் எலும்புகளுக்குள் அடைபட்டிருக்கும் நெருப்பு போல் இருக்கின்றன என்பதே தீவிர ஆத்துமாதாயகனின் சாட்சியாயிருக்க வேண்டும். தாவீது சொன்னான், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், அப்பொழுது பாதகருக்கு முது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார். பவுல் திருச்சபையாருக்கு எழுதும் பொழுது, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து கர்த்தருடைய செயல்களில் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயிருப்பீர்களாக. அறுவடை குறைவதற்கு இரண்டாவது காரணம், பாதக சிந்தை, பெசிமிசம். நற்செய்தியை அறிவிக்க அழகிய பாதங்கள் எங்கும் விரையாதபடி எதிர்மறை சிந்தை அவர்களை முடமாக்கும். எனவேதான் ஞான பிரசங்கி சொன்னார், 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு, உலகில் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது, காற்றின் போக்கையோ கருவுற்ற பெண்ணின் வயிற்றில் கரு உருவாகுவதையோ நீ அறிய இயலாது. அவ்வாறே எல்லாவற்றையும் செய்கிற கடவுளின் செயல்களையும் நீ அறிய மாட்டாய். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலும் நிறுத்தாதே என்று சாதகமாக பிரசங்கி 11 அத்தியாயத்திலே சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, யார் யார் ரட்சிக்கப்படுவார் என்று ஆண்டவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. எனவே எல்லாருக்கும் நாம் நற்செய்தியை எல்லா வேளைகளிலும் அறிவிக்க வேண்டும். அறுவடை குறைவதற்கு மூன்றாவது காரணம், விருப்பு வெறுப்பு, பிரஜுடிஸ். அடுத்த நாட்டை குறித்த விருப்பு வெறுப்பினால் நினிவேக்கு செல்ல தீர்க்கர் யோனா மறுத்தார். அப்படியே தனது இனத்தை குறித்த பெருமையினால் கொர்நேலியின் இல்லத்திற்கு செல்ல பேதுரு தயங்கினார். நற்செய்தி பணியில் இவ்விதம் நமது விருப்பு வெறுப்பு தலை தூக்குமானால் விதைப்பும் குறையும் அறுப்பும் குறையும். விதை நன்றாயினும் நிலத்தின் தன்மைக்கும் அப்பகுதியின் தட்ப வெப்ப நிலைக்கும் ஏற்றாற்போல் விவசாயிகள் சாகுபடி முறைகளை மாற்றிக்கொள்வது நமக்கு தெரியும். இச்செயல்பாட்டை அறிந்து செயல்பட்ட பவுல்
யூத கூட்டத்தாரோடு பேசும்போது பழைய ஏற்பாட்டை அடிக்கடி மேற்கோள் காட்டினார். ஏதென்சு நகரில் சிலை வணக்கத்தாரோடு பேசும்போதோ அவர்களது கோவில் ஒன்றில் எழுதியிருந்த வாசகத்தையே தனது பிரசங்க வாக்கியமாக எடுத்துக்கொண்டார். அப்போஸ்தலர் 17:22-23, அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியர்களை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னான். திருமுழுக்கு எடுக்கும் முன் வளையல்களை கலற்றிவிட வேண்டும் என்று ஒரு கூட்ட கிராம பெண்களை வற்புறுத்தியதால் ஒரு மக்கள் இனத்தையே முழுமையாக ஒரு மிஷினரி குழு இழந்துவிட்டது. கணவன் இறந்தால்தான் வளையல்களை கலற்றி எறிய வேண்டும் என்று அவ்வட்டார கலாச்சாரத்தை அந்த வைதீக பெந்தைக்கோஸ்தை ஊழியர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படியேதான் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்திற்குள்ளாக புறவினத்தா விசுவாசிகளுக்கு சிலர் வற்புறுத்திய போது அருமையாக தேவனுடைய ஊழியக்காரர் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். கடவுளிடம் திரும்பும் புறவினத்தாருக்கு நாம் சிரமம் கொடுக்க கூடாது. இதுதான் அப்போஸ்தலருடைய தாற்பரியம். திருத்தூதுவர் பவுலடியார் இவ்விதமாய் சொன்னார், யூதருக்கு யூதரை போலானேன், புறவினத்தாருக்கு புறவினத்தாரை போலானேன், எல்லாருக்கும் எல்லாமானேன், எப்படியாயினும் சிலரையேனும் மீட்பதற்கே. பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு பேசும்போது அவர்களுக்கு புரிந்த மொழியில் அவர்களுக்கு தெரிந்த எடுத்துக்காட்டுகளுடன் பேச வேண்டும். கிறிஸ்தவர் அல்லாதவரோடு பேசும் பொழுது அவர்கள் பாணியில் அவர்களுக்கு தெரிந்த உதாரணங்கள் பல மொழிகளை மேற்கோள் காட்டி பேச வேண்டும். இங்குதான் கிறிஸ்தவ சபை தவறிவிட்டது. எனவேதான் அறுவடை குறைந்துவிட்டது. நமக்கு உற்சாகமின்மை வேண்டாம், நோ மோர் பேசிமிசம். பாதக சிந்தை வேண்டாம், நோ மோர் பெசிமிசம். விருப்பு வெறுப்பு வேண்டாம், நோ மோர் ப்ரெஜுடிஸ். எங்கும் சென்று தாராளமாக சுவிசேஷ விதைகளை அள்ளி தூவுவோம். கண்ணீரோடு விதைப்போம், கம்பீரத்தோடு நாம் அறுப்போம். குறைவாக விதைப்பவர்கள் குறைவாக அறுப்பார்கள், நிறைவாக விதைப்பவர்கள் நிறைவாக அறுப்பார்கள். எங்கள் மகாபெரிய தேவனே, அறுவடைக்கு நீர் எங்களை வேலைக்கு அமர்த்தியதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆனாலும் எங்களுடைய கரங்கள் தளர்ந்து விட்டன, கால்கள் தளர்ந்து விட்டன, முழங்கால்கள் தளர்ந்து விட்டன. தேவரீர் இந்த மூன்று பகுதிகளிலும் தேவரீர் எங்களுக்கு உற்சாகமுள்ள ஆவியை நீர் கொடுத்து நீர் எங்களை தட்டி எழுப்பி பட்டி தொட்டிகளுக்கும் உலகின் நானா மூலைகளுக்கும் நீர் எங்களை விரட்டி செல்ல வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தூங்குகிற நாங்கள் இனி தூங்காதபடி, ஒளி வந்துவிட்டதால் தூசியை உதறிவிட்டு எழுந்திருந்து எங்கும் உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்கிற சமாதான சுவிசேஷத்தை அறிவிக்க பறைசாற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். சுவிசேஷ ஊழியத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய இவ்விதமான பாதக சிந்தைகள், விருப்பு வெறுப்புகள், சோம்பேறித்தனங்கள் எல்லாவற்றையும் வேரோடு எங்களிடத்திலிருந்து நீர் பிடுங்கி போட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனத்தோடு எந்தெந்த குழுவினரோடு எவ்விதமாய் பேச வேண்டும் என்று சொல்லி சமயத்திற்கு ஏற்ற சரியான வார்த்தை சொல்லுகிற ஞானவானின் உதறுகளையும் ஞானவானின் வார்த்தைகளையும் நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய தலைமுறையிலே ஏற்கனவே காலம் பிந்திவிட்டது. உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னால் இருக்க போகிற சொற்ப காலத்திலே மேக்சிமம் மிக அதிகமான அளவு நாங்கள் உம்முடைய நற்செய்தியை பறைசாற்றிவிட நீர் எங்களுக்கு உதவி தாரும். எங்கள் ஊழியங்களிலே உள்ள அறுவடையே கர்த்தர் இரக்கமாய் பெருக்கித் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

0: மண்ணிலே இப்பொழுதும் ஆராதிக்கிற ஒவ்வொரு வாழ்வுகளுக்குள்ள அந்த வெற்றி உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், பலவீனங்கள் மறையட்டும். உம்முடைய சிலுவை மரணத்தினா எல்லாவற்றையும் சம்பாதித்து கொடுத்தவர். உம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை நீர் உயர்த்துவீராக.
1: இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மெல்லி கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

ஒரு சின்ன பையன் தன்னுடைய இறந்த தம்பிய தன்னுடைய முதுகுல தூக்கிக்கிட்டு போறத பாக்குறோம். அண்ணன் தம்பியை அடக்கம் செய்ய எடுத்துட்டு போறான். இத பார்த்த ஒரு போர்ச்சேவகன் அந்த பையனை பார்த்து, இறந்த உடலை எரிஞ்சிரு, அப்போ நீ சோர்வடையாம இன்னும் வேகமா நடக்கலாம்னு சொன்னான். அதுக்கு அந்த பையன், இவன் எனக்கு பாரமா இல்ல, இவன் என் சகோதரன்னு சொன்னான். இத கேட்ட அந்த போர்ச்சேவகன் கண்ல இருந்து கண்ணீர் வந்துச்சுது. அன்னையிலிருந்து இந்த படம் ஜப்பான்ல ஒற்றுமையின் சின்னமா மாறிட்டது. நம்முடைய குறிக்கோளும் இதுவா இருக்கட்டும். இவன் பாரமா இல்ல, இவன் என் சகோதரன், இவா என் சகோதரி அப்படின்னு சொல்வோமா? நம்முடைய சகோதரனோ சகோதரியோ கீழே விழுந்தா எழுப்பி விடுவோம். நாம சோர்வடைஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு உதவுவோம். நம்முடைய சகோதரனோ சகோதரியோ பலவீனமா இருக்கலாம், தவறுகள் செய்யலாம், அவங்கள மன்னிப்போம். உலகம் அவங்கள வெறுத்து ஒதுக்கும் போது நாம அவங்கள நம் தோள் மேல ஏத்தி சுமப்போம். ஏன்னா அவங்க நம்ம உடன் பிறப்புகள், அவங்க நமக்கு பாரமா இருக்க கூடாது. இந்த வாழ்க்கையில யாரையாவது சுமந்து கொண்டேதான் செல்ல வேண்டியது இருக்குது. நாம எல்லாருமே மனிதர்கள், எல்லாருமே என்னைக்காவது ஒரு நாள் தடுக்கி தடுமாறி விழும் காலம் வரும். இன்னைக்கு நாம மற்றவங்கள சுமக்கலாம், நாளைக்கு நம்மளை யாராவது சுமக்க வேண்டிய நிலைமை வரலாம். அதனால நாம இன்னைக்கு மற்றவங்களை சுமந்து முன் உதாரணமா வாழுவோம். இதத்தான் ஆண்டவரும் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 12:35 நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இது. நாம் நல்ல மனுஷனா அல்லது பொல்லாத மனுஷனா என்பதை எதை வைத்து சொல்லப்படுகிறது தெரியுமா? நாம் எதை வெளிப்படுத்துகிறோமோ அதை வைத்துதான். இருதயத்தை கர்த்தர் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். நல்ல பொக்கிஷம், இந்த இருதயம், கர்த்தர் நமக்கு தந்த இருதயம், அதற்குள்ள என்ன இருக்கிறது இதை கர்த்தர் பார்க்கிறார். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இருதயம் சுத்தமுள்ளதா இருக்க வேண்டும். அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றுகிறார் என்று ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே காணப்படும் போது இந்த இருதயத்தில் நல்ல பொக்கிஷங்கள் இருக்கிறது, நற்கிரியைகள், நன்மை நிறைந்த இருதயம், அன்பு நிறைந்த இருதயம், இரக்கம் நிறைந்த இருதயம், கபடமற்ற இருதயம், சுத்த இருதயம், பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணமுடைய இருதயம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து எடுத்து நல்லவைகளை காண்பிக்கிறான். தீமைக்கு தீமை செய்ய அவனால் முடியாது, தீமைக்கு பதில் நன்மை செய்கிறவன். ஆனால் பொல்லாத மனுஷனோ பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மில் எதை வெளிப்படுத்துகிறோம்? கலாத்தியர் 5 மாம்ச கிரியைகளை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியின் கனிகளை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமை, நம்மில் எதை வெளிப்படுத்துகிறோமோ அதை வைத்து நாம் நம்மை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருத்தங்க ஒரு வார்த்தை பேசினா அதற்கு பதில் என்னால் பேசாமல் இருக்க முடியவில்லை, நான் அதற்கு பதில் ஏதாவது ஒரு வார்த்தை பேசி விடுகிறேன் என்றால் நான் எதை எடுத்து காண்பிக்கிறேன் தெரியுமா? பொல்லாதவைகளை எடுத்து காண்பிக்கிறேன். நான் என்னை பொல்லாதவனாய் காண்பிக்கிறேன். மறாக ஒருத்தங்க எனக்கு விரோதமாய் பேசும்போது நான் பொறுத்திருப்பேன். ஆனால் எனில் அந்த பொறுமை வெளிப்படுகிறது, அது கனி. அந்த கனி வெளிப்படும் போது நான் எதை எடுத்து காண்பிக்கிறேன்னா நல்ல பொக்கிஷத்தை எடுத்து காண்பிக்கிறேன். நல்ல பொக்கிஷத்தை எடுத்து காண்பிக்கும் போது ஆமேன், அது கனி நிறைந்த வாழ்க்கை, அது கிறிஸ்துவின் சாயலை காண்பிக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாய் பரலோக பிதாவின் நாமம் மகிமைப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். உலகம் நம்முடைய கிரியைகளை பார்க்கிறதுங்க, உலகம் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறது. எனவேதான் நீங்கள் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று பவுலை கொண்டு அவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், கூடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், இதோடு விட்டு விடாமல் வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், நல்லவைகளை எடுத்து காண்பிப்போம். நல்லவராம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமைக்காக வாழ்வோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்தி ஆசீர்வதிப்பாராக. எங்கள் நல்ல தகப்பனை, எங்களோடு இந்த நாளில் பேசின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் இருதயத்தை நீர் பார்க்கிறீர், எங்கள் இருதயத்தை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. எங்களிலிருந்து தீமையான காரியங்களை வெளிப்படுத்துகிற எந்த ஒரு காரியமும் எங்களுக்குள்ளே காணப்படாதபடிக்கு உடைய திருரத்தத்தால் கழுவி தூய்மையாக்கும். கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை வைத்து உம்முடைய கற்பனைகளின் வழி எங்களை நடத்துகிற நல்ல மெய்ப்பரே, எங்களுக்கு அப்படியே செய்தர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜி ஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே அன்னியோன்னியம் என்கிற தலைப்பிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை ஆதியாகமம் 2:15. தேவனாய கத்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து, நம் கத்தர் அன்புள்ளவர், அது மட்டுமல்ல அவர் அன்புக்காக இயங்குகிறவரும் கூட. மனுஷனை சிருஷ்டித்தது முதல் தன் முழு அன்பையும் அவன் மேல் பொழிந்து அவனோடு அந்நியோன்யமாய் ஐக்கியம் கொண்டார். சிருஷ்டிக்கப்பட்ட சாதாரண சிருஷ்டிப்பு, தன்னை சிருஷ்டித்த கத்தரோடு ஐக்கியம் கொள்வது எத்தனை விசேஷமானது இல்லையா? மனுஷனை ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஆதாமை சிருஷ்டித்த போது ஏதேனுக்கு வெளியே சிருஷ்டித்திருக்க கூடும். ஏதேனுக்கு அழைத்து கொண்டு வந்தார் என்பது அப்பொழுதுதான் சரியாக இருக்கும். அதாவது முதலில பூமி, பின் பூமியிலே ஒரு ஏதேன், ஏதேனில ஒரு தோட்டம். இதை ஒரு ஆசாரிப்பு கூடாரத்திற்கு ஒப்பிடலாம். பூமியை வெளிப்பிரகாரத்துக்கு ஒப்புமையாக எடுத்துக்கொண்டால் ஏதேனை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் அங்கிருந்த தோட்டத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் ஒப்பிடலாம். தேவன் தம்முடைய மகிமையினால் நிரப்புகிற ஒரு இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். அதை அவர் தம்முடைய ஷகீனா மகிமையினாலே மூடியிருந்தார். ஏதேன் என்கிற வார்த்தையை தியானித்து பாருங்கள். அதுல தேன் இருக்கிறதை காணலாம். ஏதேனில் தேனிலும் தெளி தேனிலும் மதுரமான கத்தருடைய பிரசன்னம் இருந்தது. ஒவ்வொரு நாளின் பகலின் குளிர்ச்சியான வேளையிலும் கத்தர் அன்போடு அங்கே உலாவி அவர்களோட பேசின வார்த்தைகள் ஆதாமினுடைய காதுகளிலே தேனாய் பாய்ந்திருக்க கூடும். அவன் நித்தமும் கத்தரில் மன மகிழ்ச்சியாய் இருந்தான். இன்றைக்கு ஏதேன் தோட்டத்தை போல கத்தர் சபையை வைத்திருக்கிறார். அங்குள்ள ஏதேன் தோட்டத்தில் உள்ள பல வகை மரங்களைப் போல விசுவாசிகளை வைத்திருக்கிறார். 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் கூடி வரும் போது அவர்கள் மத்தியிலே வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் சபையாக கூடி வரும் போது நம்முடைய மத்தியிலும் கடந்து வருகிறார். ஆகவேதான் தாவீது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது என்று சொன்னார். சகல விருட்சங்களின் கனிகளையும் சாப்பிட்டு சரீரத்திலும் ஆத்மாவிலும் வளரும்படி கர்த்தர் அந்த விருட்சங்களை எல்லாம் தந்தார். அதை போல சபையில் தேவ வார்த்தைகளையும் உபதேசங்களையும் தந்திருக்கிறார். அதை உட்கொண்டு நீங்கள் ஆவியிலே பெறப்பட வேண்டியது அவசியம். ஏதேன் தோட்டத்தின் மத்தியிலே ஜீவ விருட்சம் இருந்தது. அந்த ஜீவ விருட்சம்தான் இயேசு கிறிஸ்து. அவரை நித்திய ஜீவனாய் உங்களுக்கு தருகிறது ஜீவ விருட்சம். அவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. அது வல்லமையான காரியங்களை செய்கிறது. தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இயேசுவின் வார்த்தைகளை உட்கொண்டு ஜீவனில் பலனுள்ளவர்களாக இருங்கள். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று யோவான் 10:10 வாசிக்கிறோம் இல்லையா? இப்படியான அன்பான தேவ செய்திகளை 24 மணி நேரங்களிலும் நீங்கள் கேட்டு மகள நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

பாவத்தை குறித்ததான தெய்வீக ஜாக்கிரதை என்ற தலைப்பில் சகோதரன் சந்திரன் லைட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.

0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 8:4 நான்காவது வசனத்தை வாசிக்கலாம். 7 மாதம் 17 தேதியிலே பேழை அரராத் என்னும் மலையின் மேல் தங்கிற்று. ஆங்கில மொழிபெயர்ப்பிலே த ஆர்க் ரெஸ்டட் ஆரி எஸ்டிடி என்ற வேர்ட் போடப்பட்டிருக்கிறது. வேதத்திலே 2வது முறையாக ரெஸ்டட் என்ற வேர்ட் கிரேக்க மொழி மூல ஈப்ரு மொழியிலே ஆங்கில மொழியிலே ரெஸ்டட் என்ற வேர்ட் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாட் டஸ் அரராத் ஸ்டாண்ட் ஃபார்? அரராத் மலை நமக்கு எதை ஞாபகப்படுத்துகிறது என்று ஒரு வேளை நாம் கேள்வி எழுப்போம் என்று சொன்னால், இட் ரிமைண்ட்ஸ் அஸ் ஆஃப் த டிவைன் சீரியஸ்னஸ் ஆஃப் சின். இந்த 7-6 மலைகளை எடுத்து எல்லாவற்றையும் மையமாக வைத்து அது வாட் டஸ் இட் டாக் அபவுட் காட் அண்ட் வாட் டஸ் இட் டாக் அபவுட் த சின். பிகாஸ் இதிலிருந்து காலங்களிலே விசேஷமாக நம்முடைய பாவங்களை நம்முடைய சிலுவின் கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கும்படியாக அழைக்கப்படும்படியான நாட்கள். ஆகையினாலே வாட் டஸ் அரராட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஒரு கேட்டீங்கன்னு சொன்னா, இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிவைன் சீரியஸ்னஸ் ஆஃப் சின். பாவத்தை ஆண்டவராக தேவன் ஒரு சீரியஸான கண்ணோட்டத்தோடு கூட பார்க்கிறார். ஒருவேளை இன்றைக்கு பாவம் விளையாட்டாக வாழ்க்கையினுடைய ஒரு மையக்கூறாக கருதப்படும்படியான உலகத்திலே sin has been taken for granted, sin has become an habitual act of every single person, it becomes a second nature என்று சொல்றாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே அரராத் மலை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது சொன்னால், கர்த்தர் பாவத்தை சீரியஸான கண்ணோட்டத்தோட பார்க்கிறார். You got to take sin seriously. The first mount in the scriptures was Ararat, and I'm going to conclude with the last mount, Mount Kolkata. இந்த பகுதியில் வாசிக்கிறோம், the Ararat மலையிலே அந்த ஆர்க் ஆஃப் காட் வந்து இட் ரெஸ்ட்னு போட்டிருக்கு. In other words, we are going to go into the implication of it a little later. I want to highlight 3 important features as we are going to discuss about the seriousness of human sin. கர்த்தருடைய கண்ணோட்டத்திலே எவ்வளவு சீரியஸாக கர்த்தர் இந்த பாவத்தை மனுஷனுடைய பாவத்தை பார்க்கிற 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் 8வது வசனங்களை ஒரு அதிகாரங்களை வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, நோவாவுடைய காலத்திலே மக்கள் பாவத்தோடு கூட வாழ்ந்தபடினாலே கர்த்தர் தண்ணீரை கொண்டு அந்த ஜனங்களை அழித்தார் என்று எல்லாரும் தெரியும். I'm not going to go into the details of all the stories. I'm going to highlight certain features because we have no time. All we have to finish it in 40 minutes time. ஆகையினால தயவு செய்து நாம் மத்தேயு சுவிசேஷம் 24:37-39 வாசிப்போம். Matthew chapter 24 verses 37 to 39 please. வாசிங்க. மத்தேயு 24 வசனத்தை மடமன் டைம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். வாசிங்க. எப்படியெனில் ஜலப்பிரயத்துக்கு முன்னா காலத்தில் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும். Now we are going to take this Old Testament, New Testament exactly quoted by Jesus himself. Yesu Christ vaayile quote pannapatta indha vasanathai eduthu we are going to see what really happened during the time of Noah. நாம் நோவாவுடைய புத்தகம் 6வது அதிகாரத்தை வாசித்து புரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ளவிட்டாலும், ஆண்டவராக இயேசுவின் வார்த்தையிலே பாவத்தை குறித்து அருமையான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கோம். அபவுட் த டேஸ் ஆஃப் நோவா, நோவா காலத்தில் என்ன நடந்துச்சு, இயேசுசாமி மிக அழகாக ரத்தன சுருக்கமாக இங்கே சொல்லியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐ வுட் லைக் டு ஹைலைட் ஹியர் இஸ் த பொல்யூஷன் ஆஃப் சின். சின் பொல்யூட்ஸ் மேன் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் human personality. One of the best commentary on human sin, human lostness, Herbert Cain indru solakudiya ulaga prasithi petra devanudaiya dasan theologian human lostness kurithu oru arumiyana oru commentary koduthirukkar, adai ungalodu kuda pagirndhu kollumbadiyaga virumbugiren. He said man was made by and for God. He has sailed the 7 seas. He has traveled to the ends of the earth. He has even visited the moon. He has conquered the wilderness. He has turned the desert to blossom into roses. He has built cities and castles. He has found dynasties and empires. He has heaped upon himself riches and honors. And there is nothing he thought is impossible by his own intelligence. And then he goes on to say, but in the deep down in his heart, It is what H.G. Wells calls a God-shaped blank. There's nothing on this earth can fill. And for all this, his soul is an orphan still. அவனுடைய மனுஷனுடைய சோல் ஸ்டில் அன் ஆர்ஃபன் ஸ்டில். ஹிஸ் ஸ்பிரிட் லைக் நோவாஸ் டவ் ஃபிளிட்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த் பிட்வீன் த ரஃப் சீஸ் அண்ட் த ஸ்டார்மி ஸ்கைஸ். இஸ் அனேபிள் டு ஃபைண்ட் வாட் ஜீசஸ் கால்ஸ் த ரெஸ்ட் ஃபார் த சோல்ஸ். இஸ் டெட் இன் டிரெஸ்பாஸஸ் அண்ட் சின்ஸ், எபேசியன்ஸ் 2:1. ஹி ஹஸ் பிளென்டி ஆஃப் ஃபிசிக்கல், ஹி ஹஸ் பிளென்டி ஆஃப் இன்டெலக்சுவல், பிளென்டி ஆஃப் சோசியல் லைஃப், பட் இஸ் கம்ப்ளீட்லி டிவைட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப். He is alienated from the life of God, Ephesians 4:18. He is ignorant of the truth of God, Romans 1:25. He is hostile to the law of God, Romans 8:7. He is disobedient to the will of God, Titus 3:3. He is exposed to the wrath of God, John 3:36. The virus of sin has penetrated into every part of his constitution. So what he is saying here is, man's achievement and accomplishments are so commendable. மனுஷன் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டையும் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸும் உலகத்தை பண்ணியிருக்கான். யஸ் ட்ராவல் டு த செவன் சீஸ், யஸ் ட்ராவல் டு ஈவன் டு த மூன், யஸ் கான்கோர்ட் த வில்டர்னஸ், டர்ன் த டெசர்ட் டு ப்ளோசம் லைக் த ரோஸ். பெரிய அச்சீவ்மெண்ட்டும் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டும் மனுஷன் பண்ணியிருந்தாலும் இஸ் சோல் இஸ் அன் ஆர்ஃபன். இஸ் ஸ்பிரிட் லைக் நோவாஸ் டவ் flits back and forth between the rough seas and the stormy skies, is unable to find what Jesus said, rest for his souls. Enada manusha noah's dove vandu eppadi thanga idamillaadapadikku alaindu kondirundado rough seas ku stormy seas ku idaiyile manushinude irudhayangal manushude aathma nilayettradaga alaindu kondirukkiradam. Yesam sonnonumaga there is no rest for the man's souls. He has plenty of physical life. Manushude physical life is very active. He has lots of intellectual life. He has lots of social life. But is completely devoid of spiritual life. Anmeega vaazhkaiyila manushan marithu poyirukkaran. Yes, and endru solugira. Finally concludes, the virus of sin has penetrated into every part of human constitution. Manushanude constitution le the virus nu sollakoodiya paavamaanadhu mulumaiyaga vyaavithirukkirathu. Not one part of the man is bad. Man is bad in totality. In entirety, man is totally enamored by sin, overwhelmed by sin. That is what he says. Mark Twain, American art and humorist, once said, Nambur style solaponal, veliye pogumbodhu poona kurukala vanda karuppoona kurpala vanda konja chathanaari ukkandhu konja thanni kudiki solvanga to nullify the effect. Mark Twain is saying, if a man and a cat goes across each other, the worst thing will befall not the man but the cat in her. மனுஷனும் பூனையும் குறுக்கால போனாங்கனா அன்னைக்கெல்லாம் மோசமான காரியம் வந்து பூனைக்கு தான் நடக்குமா? ஏன்னா மனுஷன் அவ்வளோ மோசமானவனா? So that is Mark Twain we were looking at it, right? But the Bible tells us again and again, man is a sinner, he is totally polluted and is totally corrupted. I was reading the book the other day by a law professor. The law professor class, first class every year ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால black board la he will write two numbers 4 and 2 side by side. Avarune students paathu kekkara, come on solve this problem solvara. Ellara solvaangala 4 pakkathula 2 irundha okay it is 2, 4 minus 2 or minus ah vechittu 2 nu solvaangala. No, he will said negative no appdin solvara. 4 plus 2 or vela 6 nu solvaangala. He said no negative thalaattu vara. 4 times 2 or vela 8 nu solvaangala. He will said negatively no. Then they keep on, then they 4 pakkala 2 and then 42 nu solvaangala. He said no. Then what is the answer? What is the solution? Then he said, you have forgotten to ask the key question. The question is, what is the problem? 4 pakkala 2 potrukene adha na 4 times 2 va illa 4 plus 2 va illa 4 minus 2 va nu kelvi neenga kekkala. So when there is no problem is stated, how can you find the solution to the problem? It's absolutely correct. The whole world is saying something has gone basically wrong with the world. The ulagathile edho periya prachana irukku. Indha prachanaikku eppadi solve panna, they are breaking their brains over it because they have not understood the problem first. How can they come up with a solution when you don't know what the problem is? ப்ராப்ளம் என்னன்னே தெரியாதபடிக்கு ஹவு கேன் யூ ஃபைண்ட் சொல்யூஷன் டு த ப்ராப்ளம். த ஹோல் வேர்ல்ட் இஸ் பிரேக்கிங் த பிரெயின்ஸ் ஓவர் த சொல்யூஷன் டு த ப்ராப்ளம். தே டோன்ட் நோ வாட் த ப்ராப்ளம் இஸ் ஆல் அபவுட். த பைபிள் டெல்ஸ் யூ மேன்ஸ் ப்ராப்ளம் இஸ் நாட் சோசியலாஜிக்கல் ப்ராப்ளம், இட்ஸ் நாட் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், இட் இஸ் நாட் இக்கனாமிக்கல் ப்ராப்ளம், இட் இஸ் நாட் இன்டெலக்சுவல் ப்ராப்ளம், இட் இஸ் நாட் எஜுகேஷனல் ப்ராப்ளம். மேன்ஸ் ப்ராப்ளம் இஸ் அ மாரல் ப்ராப்ளம், இட்ஸ் நாட் ரைட் வித் காட், இஸ் அ சின். த வைரஸ் ஆஃப் சின் இஸ் இன்ஃபெக்டிங் டோட்டல் பர்சனாலிட்டி ஆஃப் மேன். மனுஷனுடைய டோட்டல் பர்சனாலிட்டியை இந்த வைரஸ் ஆகிய சின்னானது முழுமையாக பெனிட்ரேட் பண்ணி மனுஷன் அப்படியே அழித்து போயிட்டு இருக்குது. இதுக்கு சொல்யூஷன் கொடுக்காத வகையில் த வேர்ல்ட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச், த சொசைட்டி இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச், நோபடி கேன் பி சேஞ்ச் அண்டர்ஸ் அண்ட் அண்டில் த பேசிக் ப்ராப்ளம் ஆஃப் மேன் இஸ் டெல்ட் வித். கிறிஸ்துவர்கள் திஸ் இஸ் வாட் ஓல் ஸ்டோரி இஸ் ஆல் அபவுட். அரராத் மலை நமக்கு என்ன சொல்லுகிறதுனா, God is not going to condone your sin, he condemns it outrightly with no uncertain terms. God is saying it is bad, I'm going to take action against it. That's what it's all about. So the pollution of, now take, go back to Matthew chapter 24 verses 37. Noah in kaalathil eppadi nadandhu appadiye manushukumar in kaalathil nadakkum. Eppadi nil jalapiram varathukku munbadhaga Noah peedaikkul பிரவேசிக்க நாள் பிறந்து ஜனங்க என்ன பண்ணாங்களா, புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும். சி இட் சவுண்ட்ஸ் சீமிங்லி வெரி சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் பை ஜீசஸ். புசிக்கலும் குடிக்கிறது தப்பா? என்ன சொல்றாரு ஏசாமி? சாப்பிட்றது கூட தப்பா, குடிக்கிறது கூட தப்பா? குடிக்கிறதுங்க வேற மாதிரி குடி போடல, சாதாரண டே டு டே ஹேப்பனிங் தான் ஏசாமி சொல்றார். இந்த க்வெஸ்சன் இஸ் ஆஃபன் ஆஸ்ட், லார்ட் வாட் ஆர் யூ சேயிங்? Is simple eating and simple drinking a sin? How could that be a sin? How can we live in this world without eating and drinking? Now, listen to me carefully. This is what I want you to understand. If you go back to the time of Noah, pusithal kudithala yesami vandu thappun sollalinga. Bible la or armiyana vasana 1 korinthiyar 10th adhigaram 30th vasana vasinge, pusithalum kudithalum edhai seidhalum தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள் என்று சொல்கிறார். தட் மீன்ஸ் வாட் ஹேப்பன் டூ த டைம் ஆஃப் நோவால், என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, திஸ் பீப்புள் டிராங்க், திஸ் பீப்புள் ஏட், தேர் இஸ் நத்திங் ராங் அபவுட் இட், பட் வாட் தே டிட் வாஸ், என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, தே லெஃப்ட் காட் அவுட் ஆஃப் த பிக்சர். ஆல் தே வாண்டட் வாஸ் எவ்ரி டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த டிவைன் ஆக்டிவிட்டிஸ். டெய்லி ஆக்டிவிட்டிஸ் தான் எங்களுக்கு முக்கியமா ஒழிய டிவைன் ஆக்டிவிட்டிஸ் முக்கியம் இல்லைன்னு அவர் ஒதுக்கிட்டாங்க. When you leave God out of your eating, when you leave God out of your drinking, eating becomes sin and drinking becomes sin. மனுஷன் செய்த முதல் பாவம் என்னங்க? விபச்சாரமா? ட்ரக்ஸா? ஒண்ணுமே, நீங்க சொல்ற சொல்ல பெரிய பாவம் ஒண்ணுமே மனுஷன் செய்யலைங்க. மனுஷன் முதல் பாவம் என்ன தெரியுமா? சாதாரண சாப்பாட்டு விஷயம் தான் பாவம். What you think is seemingly innocent, that's where sin actually started. Jesus is saying exactly that here. What he is saying is, they are daily sinners. Every day they ate and drink without God being in their mind at all. மனுஷன் ஆண்டவரை நினைக்காதபடிக்கு தாங்களே சம்பாதிச்சு, நாங்க சம்பாதிச்சு நாங்க சாப்பிடுறோம்ன்ற மாதிரி கடவுளை they left God out of the picture altogether. In their eating and their drinking, God is not in their thinking. They don't even say thanks to God. That is the kind of daily sinners they were. They were daily sinners. Secondly, they were not only daily sinners, they were deliberate sinners. அந்த வசனத்தை எடுத்தீங்கன்னா, புசித்தல் குடித்தல் பெண் கொண்டல் பெண் கொடுத்தல் அதெல்லாம் என்ன? நவுனா வெர்பா? புசித்தல் குடித்தல் என்னதுங்க? வெர்பா நவுனா? வெர்ப், வினைச்சொற்கள், ரைட்? அப்படின்னா என்ன அர்த்தமா? இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஏன் பாவம் செய்யறேன்னா, நான் இல்லைங்க, சர்க்கம்ஸ்டான்ஸ், சூழ்நிலைகள் அப்படி தூண்டிச்சு நான் பாவம் செய்யறேன். இன்னைக்கு இன்னும் மாடர்ன் டைம்ல என்ன சொல்றாங்கன்னா, ஜீன்ஸ், எனக்குள்ள இருக்கிற ஜீன்ஸ் தான் என்ன பாவம் செய்ய தூண்டுது. ஏன் ஹோமோசெக்சுவல் பண்றாங்கன்னா, தெருக்குள்ள ஜீன்ஸ், தேர் மேட் தட் வேங்க, என்ன பண்றாங்க, சொல்லி குறை சொல்லி குறைச்சல்லங்கிறாங்க. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சேஸ், ஐ டோன்ட் நோ இஃப் யூ ரெட் திஸ், த பொலிவியன் ஹைஜாக்கர், ஹி ஹைஜாக்ட் த ஏரோ மெக்சிகன் ஃபிளைட் 756, அதை மெக்சிகோவிலேருந்து ஹைஜாக் பண்ணி கொண்டு போயிட்டான். அவனை பார்த்துட்டு அவன் கேட்டாங்களா, என்னத்துக்காண்டி இதை பண்ண, யார் உனக்கு கூட, நீ மட்டும் செய்தியா, கூட வேற யாரு? அவன் கூட மூணு கம்பானியன்ஸ் இருக்காங்கன்னு சொன்னாங்க. யாருன்னு கேட்டாங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். இந்த மூவரும் சேர்ந்தாங்க. Why did he do this? God made me do this. You know what date he did it? 9-9-09, 2009. ஏன்டா அந்த 99 டேட்டை டெக் பண்ணி அந்த ஹைஜாக் பண்ணனா, அதை திருப்பி போட்டீங்கன்னா 666 வருது. எதை நம்பர்? ஆன்டி கிரைஸ்ட் நம்பர். சோ ஆகையினால காட் டோல்ட் மீ டு டூ திஸ் ரைட். ஹவு ஃபன்னி இட் இஸ் யூ மேக் எ சின் அண்ட் புட் இட் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் காட், ஐஸ் ஆஃப் காட் ஆர் தி மவுத் ஆஃப் காட். கடவுள் எனக்கு சொன்னார் நான் செய்தேன் சொல்லலாம். So what I'm trying to say is, and you know Flip Wilson's comedian, Flip Wilson's famous phrase, another, the devil made me do it. Naseyilinga paavam, the devil made me do this. Sometimes when God made me do this, it is mistake made by Abraham. Adam enna sonnaru, paavam seidhapra aandavar kettacha, avan solladhu enna, aandavare ennodu kooda irukkumbodhu devare nee thanda indha samsaaram da. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இந்த கண்டிஷனுக்கு வர்றதே நீ சரியான செலெக்ஷன் பண்ணலை, ஒழுங்கான சம்சாரத்தை கொடுத்திருந்தேன்னா நான் செய்திருக்க மாட்டேன். தட் மீன்ஸ் இஸ் புட்டிங் த பிளேம் ஆன் காட், நாட் ஆன் த ஒய்ஃப். ஒய்ஃப் செகண்டரிங்க. இஸ் புட்டிங் த பிளேம் ஸ்கொயர்லி ஆன் காட்ஸ் ஃபேஸ். யூ டிட் டூ திங்ஸ் ரைட் இன் மை லைஃப். யூ மெஸ்ட் அப் மை லைஃப் லார்ட். யூ ஆர் டு பி பிளேம்ட். ஐ எம் நாட் டு பி பிளேம். மை ஒய்ஃப் இஸ் நாட் டு பி பிளேம். ஹவு மெனி டைம்ஸ் புட் ஓட் பிளேம் ஆன் காட் ஃபார் வாட் யூ ஆர்? கிறிஸ்துவர்கள் பெரிய மாணவர்களே, இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? புசித்தார்கள் குடித்தார்கள், the verb, the deliberately did it. That's what is implied by Jesus. Yes, I mean, they were not only daily sinners, because புசித்தல் குடித்தல் everyday activity. Every day they left God out of the picture. So every day they sin, they're daily sinners. Secondly, he says the deliberate sinners. They deliberately did it. Not someone has to be blamed. Genes காரணம்ல, சூழ்நிலைகள் காரணம்ல, மற்றவங்க யாரும் சொல்லி அவங்க செய்யலப்பா, அவங்களாகவே வேண்டும் என்று டெலிபரேட்டா எனக்கு விரோதமாக பாவம் செய்தாங்க. தட் இஸ் வாட் ஹேப்பன் டியூரிங் த டைம் ஆஃப் நோவா. தேர்ட்லி, ரீட் வெர்ஸ் 39. ஜலப்பிரகா வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் என்ன இருந்தார்கள்? உணராதிருந்தார்கள் போட்டு. ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ல they did not know what was coming. In other words, they are deluded sinners. They don't know what is happening in their lives. You are being warned, judgment day is coming. Christ Jesus is going to come back into this world as a judge. You are all going to stand before the judgment seat of God. For all that you have done in your body, for all that you have thought in your, with your minds, you are going to be answerable to God. The world is warned from the scriptures. But they don't know, they have no clue whatsoever. They think everything is fine around them. The world is fine. The world is spinning on its axis. Everything is going great in my life. I have lots of money to burn. I got lots of energy to burn. I have nothing to worry about. Everything is fine. Everything is looking rosy and fine. But that is exactly what these people were. That is the most dangerous thing. They are deluded sinners. அவங்க என்ன யோசிக்கிறாங்க? எல்லாமே நல்லபடி தான் நடந்துகிட்டு இருக்கு, சும்மா இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏசா மறப்பறாரு, ஜட்ஜ்மெண்ட் வரும்னு சொல்லி. தட் இஸ் வாட் திஸ் பீப்புள் ஆர் திங்கிங். So they were daily sinners. Secondly, they were deliberate sinners. They were deluded sinners. And finally, in an adansi, vasinge, jalaprayamandhu, anivari minasecha, varikundu pochin potru. That means nobody was spared. They are damned sinners. They are daily sinners. They are deliberate sinners. They are deluded sinners. They are damned sinners. Everybody is gone. Nobody is spared at all. Right? This is the pollution of sin. Sin is so deadly. It pollutes you from cover to cover, from top to toe. Nothing is spared in your life. So deadly is sin. That is what is implied in this beautiful verse. Manusha paviya illaiyandrathu periya debatable topic today, right? And most of the other religious people enna solranga na, indha kristavanga paavi paavin solli indha paava concept namukulla kondraanga, idhu vandu remove pannanum nu solli nariya per argue pannikitt irukanga. ஜான் ஸ்டார்ட் என்று சொல்லக்கூடிய இங்கிலீஷ் மேன், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் தியாலஜியன்ஸ், ஐ ரெவியர் இம் சோ மச், இஸ் வண்டர்ஃபுல் பர்சன். ஈ ரைட்ஸ், மனுஷன் பாவியா இல்லையான்றதுக்கு பைபிள் கிட்ட போவானன்றார். லீவ் த பைபிள் அசைட் ஃபார் அ வைல். யூ டோன்ட் ஹேவ் டு கோ டு ஃபிலாசபர், யூ டோன்ட் ஹேவ் டு கோ டு தியாலஜியன் டு ஆஸ்க் வாட் மேன் இஸ். நீங்க மனுஷன் பாவியா இல்லையான்னு தெரியணும்னா டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல நான் சொல்றேன், அதை வச்சு நீங்க கண்பாணி மனுஷன் பாவின்னு தெரியும் என்ன சொல்றார். Promises are not enough. We have to have a contract. அண்ணன் தம்பிக்கு இடையிலேயே ஒரு வீட்டை வாங்கணும் விற்கணும்னா, சரிப்பா நான் சொல்றேன்ப்பா இவ்வளவு காசு கொடுத்துறேன் வாங்கிக்க, அப்படி பேசுறது இல்லைங்க. லாயரை கூப்பிட்டு உட்கார வச்சு அண்ணனா தம்பிய ஒரே வயிற்றுல பிறந்திருந்தாலும், we don't, promises are not enough. We need to have a contract. ஏன்? We don't trust each other, right? ஏன் ட்ரஸ்ட் பண்ண மாட்டோம்? It's again, he says, that is where sin started. Secondly, promises are not enough. We need to have a contract. And payment of fares is not enough on the buses. We need to be issued with tickets which are inspected and collected, right? நம்ம எல்லாருக்கும் த்ரீ பீஸ் சூட் போனால் கூட சரிங்க, டிக்கெட்டு வாங்கிட்டீங்க இல்லையானே இன்ஸ்பெக்டர் வந்து உங்களுக்கு ஸ்பேர் பண்ணுறது பரவாயில்ல, டிக்கெட் மூணு த்ரீ பீஸ் சூட் போட்டுங்கிற கேட்கக்கூடாதுன்னு விட்டுறது இல்லைங்க, டிக்கெட்டுக்கு தான் கேட்குறான். ஏன்? பிகாஸ் வி டோன்ட் ட்ரஸ்ட், பீப்புள் ஆர் நாட் ட்ரஸ்டட். தட் ஷோட் அகெய்ன் மேன் இஸ் எ சின்னர். அண்ட் தென் இஸ் எஸ் லாக்ஸ் ஆர் நாட் எனஃப், போல்ட்ஸ் ஆர் நாட் எனஃப் இன் த ஹவுசஸ். வி நீட் டு லாக் தம் அண்ட் வி நீட் டு போல்ட் தம். வீட்டில் வந்து அலாம் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். எதுக்கு? பக்கத்து வீட்டுக்கார் ரொம்ப நல்ல நெய்பர் தாங்க, இந்த வீட்டுக்கார் ரொம்ப நல்ல நெய்பர் தான், பட் வி டோன்ட் ட்ரஸ்ட் தம். தட்ஸ் அகெயின் ஷோஸ் மேன் இஸ் பேசிக்கலி எ சின்னர். ஜான் ஸ்டார்ட்ஸ் ஆப்சர்வேஷன் இஸ் அப்சல்யூட்லி ஒண்டர்ஃபுல். இசேஸ் அண்ட் தென் இசேஸ் தி டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் நாட் எனஃப், வி நீட் ஹவ் த போலீஸ் மேன் டு என்ஃபோர்ஸ் இட். ரெட் லைட் இல்லைனா சுற்றி பற்றி பார்ப்போம். நம்ம ஊரில் ஒருத்தர் சொன்னார், ரெட் லைட் போனால் ஸ்டாப்பு, ரெட் லைட் எரிஞ்சா போன்னு அர்த்தமா, சர்ப்பு லைட் தெரிஞ்சா போன்னு அர்த்தமா, அப்படின்னு அர்த்தம். யூ டோன்ட் ஸ்டாப் அட் ஆல், ரைட்? தட் மீன்ஸ் ஹி சேஸ் ஈவன் தி டிராஃபிக் ரெகுலேஷன்ஸ் ஆர் நாட் எனஃப், யூ நீட் அ போலீஸ் மேன் டு என்ஃபோர்ஸ் இட். ஆல் திஸ் ஹி சேஸ் ஷோஸ் மேன் இஸ் பேசிக்கலி எ சின்னர். சோ ஜான் ஸ்டார்ட்டோட விளக்கம் மனுஷன் பாவி என்பதற்கு. செகண்ட்லி, ஆஃப்டர் டாக்கிங் அபவுட் தி பொல்யூஷன் டு சின், வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் தி பெனால்டி ஃபார் சின். எவ்ரி சின் பிரிங்ஸ் வித் இட் எ பெனால்டி. வாட் இஸ் தி பெனால்டி ஹியர்? நோவா காலத்தில் ஆண்டவர் என்ன பெனால்டி கொண்டு வந்தார்? ஃப்ளட்ஸ். As you all know it, right? I can go on and on about talking about the flood story, but we have no time to go into that. Just I want to highlight certain important features in it, right? How old was he when the flood started? He was 600 plus 2 months and 17 days, right? That's the time when it started. Snow varachu aadamil irundhu 10th thalamurai Noah. That means 120 years it was preached to the people, repent, turn back to God. God's judgment is coming upon you. Moses, Noah, வந்து 120 வருடங்கள் பொறுமையோடு கூட பிரசங்கித்தாராம். யோசித்து பாருங்க, 120 வருஷம் பிரசங்கித்து ஒரே ஆள் கூட கண்ணுவிட்டாவலைங்க. ஆகையினால என்ன அர்த்தம்? அப்படின்னா பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லைங்க. இவர் சோ சின்சியர்லி டூயிங் இட், பட் நாட் அ சிங்கிள் கன்வர்ஷன் வாஸ் மேட் எக்ஸப்டிங் ஓன் ஃபேமிலி. குடும்பத்தை தவிர வேற யாருமே உள்ள கன்வெர்ட் ஆகல. நோபடி வாஸ் சேவ்ட். அந்த ஸ்டோரியில நீ வாசி பார்த்தீங்கன்னா, நோவா ஸ்டோரியில அவர் வந்து ஆண்டவர் சொன்ன எத்தனை அடி கொடுத்தாரு? முதல்ல ஃபர்ஸ்ட் தி டிவைஸ் ஃபார் பெனால்டி வாஸ் காட்ஸ் ஐடியா. என்னது? தண்ணி மூலியமா தான் அழிக்கணும்ன்றது நோவா ஐடியா இல்ல, கடவுளுடைய தி டிவைஸ் வாஸ் அகெயின் டிசைன் பை காட். காட் இஸ் செட் ஐ எம் கோயிங் டு பிரிங் இன் ஃப்ளட்ஸ், வாட்டர்ஸ் கொண்டு வந்து இதன் மூலமாக அழிக்க போகிறேன். இந்த டிவைஸ் ஆஃப் பெனால்டி இஸ் காட்ஸ் சாய்ஸ், நாட் யுவர் சாய்ஸ், நாட் மை சாய்ஸ். நோவாஸ் சாய்ஸும் கிடையாது, ரைட்டா? டிவைஸ். செகண்ட்லி, தி டீடைல்ஸ் ஆஃப் தி பெனால்டி. எப்படி எல்லாம் செய்ய போறேன்? 450 ஃபீட் நீளமுள்ள ஒரு போட், 75 ஃபீட் ஒய்ட், 45 ஃபீட் ஹைட். இத்தனை சைஸ் கொடுத்துருக்குறோம், அந்த சைஸ் பிரகாரம் செய்கிறோம். அது மாத்திரமல்லாததுக்கு யாரெல்லாம் உள்ள போகணும், யாரெல்லாம் உள்ள போகக்கூடாது. 7:16 வாசியுங்கள், நோவாம் புத்தகம் 7:16. உள்ளே பிரவேசித்து, அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார்னு போட்டு. இதெல்லாம் கவனிங்க, இன்ட்ரெஸ்டிங்லி இட் இஸ் காட் ஹூ க்ளோஸ்ட் தி டோர், நாட் நோவா. வை? யூ கேட் சே, ரைட்? என்ன சொல்றாங்கன்னா, நோவா வந்து இவ் எஸ் சோ கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், ரைட்? ஒருவேளை பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க, பெரியப்பா சொத்த பசங்க வந்திருப்பாங்க. ஒருவேளை கடைசி நேரத்தில் வந்து ஐயோ ஐயோ அப்பா பெரியப்பா பெரியப்பா கதவை தரேன்னு சொன்னா கதவை திறந்து விட்டுருவாரோன்னு சொல்லி, காட் செட் நத்திங் டூயிங், நோவா யூ ஆர் நாட் கோயின் க்ளோஸ் த டோர், ஐ எம் கோயின் க்ளோஸ் த டோர், ரைட்? காட் இம்செல்ஃப் க்ளோஸ் த டோர். யூ நோ, இன்ட்ரெஸ்டிங்லி ஸ்பீக்கிங், தே சே ஓ அவ்வளோ பெரிய ஷிப்புக்கு ஒரே ஒரு டோர் தான் ஆண்டவர் வச்சாராம். தே சே இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிரைஸ்ட். ஏசாம் யோவான சுவிசேஷம் 10:9 தானே வழியும் நானே வாசலா இருக்கிறேன், இதன் வழியா பிரவேசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், ரைட்? ஜீசஸ் said, I am the door. Jesus is the only door designed by God. Now again, பாருங்க, it is not a human design. It was not Noah's design. It was God's design that the entire ark must have only one door. Only through the door, everybody has to enter. ஆண்டவராக இயேசுவாகிய ஒரே கதவன் மூலமாகத்தான் பீப்புள் கேன் கெட் இன் டு திஸ் ஆர்க் ஆஃப் சால்வேஷன், ஆர்க் ஆஃப் சேஃப்டி. உங்க வாழ்க்கையில் ஆர்க் ஆஃப் சேஃப்டிக்குள்ள போகணும்னா, ஆர்க் ஆஃப் சால்வேஷனுக்குள்ள போனோம்னா, கிருஷ்ணாவும் கிறிஸ்துவும் ஒண்ணு இல்லைங்க. There is only one door designed by God. Because God designed the device. எதன் மூலியம் அழிக்க போற, தண்ணி மூலியம் அழிக்க போற டிவைஸ் டிசைன் பண்ணதும் கடவுள் தான். டீடைல்ஸ் டிசைன் பண்ணதும் அவர் தான். எந்த அளவுக்கு போட் இருக்கணும், எதெல்லாம் உள்ள போகணும், அந்த கதவை வந்து எங்க இருக்கணும், அந்த கதவை யார் மூடணும், ஆப்ரேட் பண்றதும் நான் தான் சொல்லிட்டார். தட் மீன்ஸ் திஸ் டோர் இஸ் காட்ஸ் டிசைன் டோர், தேர்ஃபோர் ஒன்லி காட் ஆப்ரேட் திஸ் டோர். ஆண்டவராக இயேசுவாகியே இந்த கதவு மூலமாகத்தான் எல்லாரும் ஆர்க் ஆஃப் சால்வேஷன் உள்ள இந்த உலகம் போகணும்ன்றது கடவுளுடைய திட்டம். நாலஞ்சு அனிமல்ஸ்க்கு ஒரு டோரு, மற்ற டோர் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் இஃப் தேர் டு கெட் இன் டு திஸ் ஆர்க் ஆஃப் சால்வேஷன், ஆர்க் ஆஃப் சேஃப்டி, ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஒன்லி டோர். நோ அதர் வே பை விச் எனிபடி கேன் கெட் இன் டு திஸ் ஆர்க் ஆஃப் சால்வேஷன், ஆர்க் ஆஃப் சேஃப்டி. தட் இஸ் வை சேட் காட் ஹிம்செல்ஃப் க்ளோஸ் த டோர். நோபடி கேன் ஓபன் இட். திறக்காதபடி பூட்டுகிறவரும் பூட்டாதபடி திறக்கிறவர் என்று யோவான் தாவீது சொல்லுகிறவனமாக, is a door that nobody can open, it's a door nobody can shut other than God himself. That is what we see here, right? Noah. So first he said, I said device of penalty designed by God. Secondly, the details of it, right? Yaar ulle ponom, yaar ulle ponom, ethana naal mazhai pendichi, 40 naal iravum pagalum mazhai pendichi, ethana naal mazhai nindichi thanni 150 naal nindichi, ethana naal ellarum palaikulla irundhaanga, oh adhu ungalukku theriyadha, 377 naatkal, 377 days, these people all locked up within it, right? Just imagine, they say the stench of it, ella animals so ulle 377 naal and the ark ulle 450 feet length, breadth and width vandu 75, idu vandu 45 la எவ்வளோ விதமான அனிமல்ஸும் போட்டு உள்ள மனுஷன் 8 பேர், அப்கோர்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் ஒரு அனிமலாக, அது எல்லா அனிமல்ஸும் டபுள் டபுளாக இருந்தா யோசிச்சு பாருங்க. த ஸ்டென்ச் ஆஃப் இட், யூ நோ சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங், ரீட் 7:1 ப்ளீஸ், 7:1 வாசிங்க, ஆங்கில டிரான்ஸ்லேஷன் யாராவது வாசிங்க, 7:1, கர்த்தர் நோவை நோக்கி, ஓகே தமிழ், இங்கிலீஷில் யாரும் வாசிங்க, வாட் டிரான்ஸ்லேஷன் சொல்லி, என்ன எனி அதர் டிரான்ஸ்லேஷன் இருக்கா அதர் தென் என்எபி, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் டு யா எனிபடி? Okay, see, that's the difference. King James Version says, come in. NIV says, go in. When you say come in, what do you understand? God is inside, right? When you say go in, God is outside, right? Interestingly, most of theologians say, there's a theology here, right? God is inside Noah's Ark and saying, come on in, right? Don't be afraid of anything else. I am inside already, right? இந்த ஸ்டென்ச்சுக்குள்ள தான் நானும் இருக்க போறேன். எத்தனை நாள் 370 தான் நீங்க இருக்க போறீங்களே, எப்படி இருக்க போறோம், உழுவுண்ட இடத்துல கஷ்டப்படும் யோசிக்கிறீங்களே, ஐ எம் கோயிங் டு பி பார்ட் ஆஃப் த ஓல் ஸ்டென்ச் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ, ரைட்? தென் யூ ரீட் வெர்ஸ் 8 சாப்டர் எடுங்க, தயவுசெய்து வாசியுங்கள், 16 வசனம் வாசிங்க, புறப்பட்டு போங்க, ஆங்கில டிரான்ஸ்லேஷன் வாசிங்க, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், கோ. சி, ஃபர்ஸ்ட் கமாண்ட் இஸ் கம், தென் வாட்? கோ. யூ சி தட்? That's a gospel story. You know, beautifully somebody said, the gospel begins with a call to come, it ends with a call to go. Vai endra vinachalodu koduthuvangi poi endra vinachalodu mudiyiradhan Christ madan odhu sonnara. Christianity begins with a call, summon, come, and then it ends with a summon, go. You come to go into this world again. Jesus is saying here, come into my salvation, ark of salvation, don't stay in there forever, and then at a time comes you could go out into this world, tell others that Jesus is the only door by which you can get into the ark of salvation, ark of safety. Ark of salvation kulla nee poganumna, the ratchipin anubhavathukulla poganumna, there is only one door designed by God. In the penalty, the ulagam ella and the penalty aagi in the judgment kulla varacha, there is only one door that can save you, that is Jesus himself. Only through that door you can get into this ark of salvation and safety. So come into this door, and then at some point Jesus is going to say, go out into this world to tell people there is only one door by which you can get into this door. In you get into this door in order to get out of the door to tell others there is only one door by which you can get into this ark of salvation. Right. Now, having said this, now the question is this. The same flood waters, 377 days. 377 naatkal. 150 naal vandu jalapravaha மேல் நின்றுச்சின்னு போட்டிருக்கு ரைட்டா, அது வத்தறதுக்கு மீதி எக்ஸ்ட்ரா நாளாச்சா. 370 ஜனங்கள் உள்ள இருந்து தென் காட் டோல் தம் டு கெட் அவுட். பட் மை க்வெஸ்சன் இஸ் திஸ், நோவா அண்ட் எத்தனை பேர் கூட அவனுடைய குடும்பத்தை 8 பேர் ரைட், டு யூ திங்க் தேர் ஆல் வெரி ரைச்சியஸ் பீப்புள்? தி சேம் வாட்டர், லிசன் டு மீ கேர்ஃபுல்லி, தி சேம் வாட்டர் விச் டிஸ்ட்ராய்ட் தி எனிமீஸ் சின்னர்ஸ் இஸ் தி சேம் வாட்டர் தட் எலிவேட்டட் ஆர்க் டு பி ரெஸ்டிங் ஆன் தி வாட், ஆன் தி அரராட். எந்த தண்ணீர் மற்றவர்களை அழித்ததோ அதே தண்ணீர் மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுத்ததாம். This is the speciality of God's way of dealing with things. எந்த தண்ணீரை கொண்டு பாவிகளை அழித்தாரோ அதே தண்ணீரை கொண்டு பரிசுத்தமாய் வாழ வைக்கிறார். That is what God's wonderful way of dealing with his children, right? எந்த தண்ணீர் அந்த மக்களை அழித்ததோ, மக்களை யாரும் இல்லாதபடி சுவாசம் உள்ள அனைத்தும் மறித்து போயிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அதே தண்ணீரை உபயோகப்படுத்தி அந்த அழிமையான ஆர்க்கை மேலே கொண்டு வந்து ஒரு சேஃபான இடத்துல தங்க வச்சதும் அந்த தண்ணீர் தான். எல்லாருக்கும் தெரியும் 14 எக்ஸர ஸ்டோரியில ரெட் சீக்குள்ள போறாங்க ரைட்டா, என்ன பண்ணுச்சு, செங்கடல் ரெண்டாய் பிளந்து அரணாயிற்று போயிருக்கு. இஸ்ரேல் மக்களுக்கு அரணான அதே அந்த செங்கடல் மற்றவர்களுக்கு யாரு, பார்வோ மன்னனுடைய படைகளுக்கு அழிவை தேடி கொடுத்ததாம். அரணும் அவரே, அழிக்கிறதும் அவரே. தட் இஸ் வாட் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் அ காட். யூ சீ த சேம் வாட்டர் தட் எலிவேட்டட் தி ஆர்க் also exterminated the sinners. அதுதான் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, the penalty for sin is sure. That is, the device of the penalty is God's choice. Number 2, the details God works out beautifully well. பார்த்தீங்கன்னா, your ஆண்டவர் சொன்னபடியெல்லாம் நோவா செய்தான்னு வாசிக்கிறோம். He did everything carried to the verbatim accuracy as God told him. கடவுள் சொன்னபடிக்கு verbatim accuracy-யோடவே நோவா செய்தான் எல்லாவற்றையும். அவர் டீடைல் கொடுக்கிறார், அவர் செய்தார். Finally, the duration. Duration of the punishment, எது வரைக்கும், 377 நாட்களும் இவர்கள் வற்றி போகிற வரைக்கும் அவர்கள் சேஃபாக காக்கப்பட்டார்கள் வாசிக்கிறோம். ஒன்னே ஒரு திங் ஐ வாண்ட் டு டெல் யூ, இவங்க அழிந்து போனவங்கலாம் ரொம்ப மோசமானவங்க, காக்கப்பட்டவங்க ரொம்ப பரிசுத்தவான்கள். தயவு செய்து யோசித்துக்காது. This is what I want to tell you next. It might be shocking to some of you. I'm going to tell Noah is not as good a man as you think he is. Let me tell you. Turn with me to ஆதியாகமம் 6 வாசிங்க, 8 வசனம் வாசிங்க. நோவாவுக்கு தயவு கிடைத்தது. அடுத்த வசனம், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் ரைட், நீதிமானும் உத்தமனா இருந்தான். அதுக்கு முன்னால வசனம் என்ன சொல்லுது, நோவன் கண்களுக்கு கர்த்தருக்கு கிருபை. The word கிருபை என்ற word, grace என்ற word, first time used in the Bible in this context. முதல் முறையாக கிருபை என்ற வார்த்தையே பைபிள்ல வர்றது இந்த இடம் தான். என்ன பியூட்டினா, நோவா ரொம்ப நல்லவன் உத்தம அப்படின்னு சொல்றீங்க, ஆனா அவன் நல்லவனா உத்தம காரணம் என்ன தெரியுமா, முந்தின வசனம் என்னது, கர்த்தருடைய கிருபை. சோ நீங்களும் நானும் செத்து போன மத்தவங்களை காட்டலாம், அத்த உலகத்தில் இருக்கிற பாவிகளை காட்டலாம் நம்ம ரொம்ப யோக்கியம் தயவு செய்து யோசிச்சுக்கிறாதீங்க. Because Noah was not saved for that. You know why Noah was saved? By the grace of God. Not because of his righteousness. அவர் ரொம்ப நல்லவன்றதுனால கடவுள் சேவ் பண்ணல இல்லைங்க. நல்லா கவனிங்க. இப்ப தொடர்ந்து நீங்க வாசிக்கிற 9 21 வசனம் வாசிங்க. நோவா பயிரிடுவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அப்புறம் அவன் திராட்சை குடித்து வெறி கொண்டு தன் கூடார்த்த வஸ்திரம் விலக படுத்திருந்தான். கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே, ஜஸ்ட் இமேஜின், அவர் சோ கால் ரைச்சியஸ் ஃப்ரெண்ட் குடிச்சு வெறிச்சு ட்ரெஸ் இல்லாதபடி படுத்துக்கிட்டு இருக்கான்னு போட்டுருக்கு. வாட் காட் இஸ் ட்ரைங் டு டெல் இஸ் திஸ் ரைட், நோவாவும் அவருடைய 8 பேர் கூட சேவ் பண்ணாங்களே, இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தர் மெரிட்ஸ். அவங்க இது ரொம்ப நல்லவங்க, செத்து போனவங்களாம் ரொம்ப கெட்டு போனவங்க, அந்த எண்ணத்துல இல்லைங்க. தயவுசெய்து அவருடைய கிருபையினால நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம், எப்படி, கிரியினாலவா கிருபையினாலவா, கிருபையினாலே. சேம் ட்ரூத் இஸ் எம்பெடட் ஹியர் ரைட். Noah was saved from the penalty of sin. You know why? Not because Noah was the most righteous man God has ever seen in his life. It's because of absolutely the grace of God enveloped Noah. God said, by my grace, you're going to be saved. Not only then, even now, the Bible says, Ephesians chapter 2 verse 8 and 9, Paul says, கிருபையினாலே நீங்கள் விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பீர்கள். The same grace saves you and me. Not because outside the ark of this church, people are all bad, you are all so good, God has called you. No, no, no, no, no, no. It is absolutely by His grace, you are what you are. அவருடைய கிருபையினாலே நீங்கள் இந்த பிழைக்குள்ளே வைத்து காக்கப்பட்டிருக்கிறீர்கள். தயவு செய்து பிழைக்கு வெளியேறவங்களை பார்த்து கேவலமாக யோசிக்காதீங்க, ரொம்ப கீழ்த்தனமாக யோசிக்காதீங்க. We are no better. No one was no better than the rest of the people. So what I'm trying to say is, the penalty, people are definitely going to suffer. If you reject Jesus, you will have to face the penalty. Judgment day, kaathirukkom. At the same time, people who are inside the ark must also realize, நான் வந்து கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டேன் ஒழிய என் கிரியினால் அல்ல. நோவா வந்து கிரியினாலே அவன் பழைக்குள்ள அனுப்பப்படவில்லை, அவருடைய கிருபையினாலே. அதனால தான் முதல்ல கிருபையை பற்றி பேசிவிட்டு பின்னால் உத்தவம் நான் இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்குது. அதை நல்லவிசை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனலி த பொல்யூஷன் ஆஃப் சின், செகண்ட்லி த பெனால்டி ஃபார் சின், அண்ட் தேர்ட்லி அண்ட் ஃபைனலி த பவர் ஆஃப் சின். வாட் ஆம் ஐ சேயிங் அபவுட் திஸ் என்ன சொல்றேன்னா, தயவுசெய்து வாசிங்க 8 21 வசனம் வாசிங்க. ரைட், இன்ட்ரெஸ்டிங், நல்லா கவனிங்க. 21 வசனத்திலே 16 வசனத்திலே, நீயும் உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமார் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்பட்டு போங்கள். அப்புறம் 20 வசனம், நோவா கர்த்தருக்கு ஒரு பலிப்பீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களும் சுத்தமான பறவைகளையும் செல்வர் தெரிந்து கொண்டு பலிப்பீடத்தில் தகல பலி ஆகிட்டான். அடுத்த வசனத்திலே, கர்த்தர் வாசனை முகந்து இனி நான் சவிப்பது மனுஷனின் இறுதித்து நினைவுகள் எங்கிருந்து? அது யாரை பார்த்து சொல்றாருங்க? நல்லா கவனிங்க, 150 நாள் தளம் நின்றது, 370 நாள் அந்த ஜனங்கள் ஆற்குள்ள இருந்தாங்க, அப்புறம் தான் வெளியே வந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுடைய இறுதியத்தின் நினைவு. எந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு? யாருமே இல்லை, 8 தான் இருக்காங்க. அப்ப ஆண்டவர் வந்து மனுஷன் இறுதியத்தின் நினைவு சிறு வயதோடு பொல்லாதுன்னு சொல்றாரு, யாரை சொல்றாரு? இந்த 8 பார்த்துங்க. இன்ட்ரெஸ்டிங்லி வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், தி சின் இஸ் சோ பவர்ஃபுல் The water cannot take away the sin. தண்ணி என்ன பண்ணிச்சு தெரியுமா? It took away the sinners, but the sin lived on. Sin was never destroyed by the waters. Sin can never be destroyed by the waters. ஆகையினால தான் அரராத்து மலை பத்தாதுங்க, கொல்கதா மலை இந்த உலகத்தில் வந்தது. காரணம் என்ன தெரியுமா? அரராத்து மலையிலே the ark only rested. In the Mount of Calvary, the sin was not rested. It was routed by the blood, not by the waters, but by the blood of Jesus. Yesu Christunudaiya rattam dhaan indha paavathai nookkuma oliya aandavaragi avan yerna 150 naal thanni nirnaalum sari vaanathinudaiya madargalum bhoominudaiya madargalum pelandukondu thannir vandu alithaalum sari paaviyai alikkuma oliya paavathai alikkumudiyana balam indha thannirukku kedaiyadhu. ஆகையினால தான் பாருங்க, 150 நாள் தண்ணி நின்ற பிறகும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, மனுஷனுடைய இருதயத்தின் நிறைவுகள் அவன் சிறு வயதோடய பொல்லாது என்று சொல்லுகிறார். யாரை பார்த்துமா? ஏன் தெரியுமா? 9 வசனத்தில் வாசித்தீங்கன்னா, 8 வசனத்தினுடைய கடைசியில் எழுதி வந்து ஆண்டவரை நோக்கி வழிபடலாம் பட்டி சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ண நோவா 9 அதிகாரத்திலே பாவத்துக்கு உட்படுகிறான். வேறு விதமாக சொல்ல போனால், ஃப்ரம் த ஆர்க் ஆஃப் சால்வேஷன் He moved into the abasement of sin in 20 verses apart. 20th vasanam danga nadula irukku. 8th adhigarathukkum 9th adhigara 21st vasanathukkum 20 vasanathukulliye parisuthamaan neethimaanude perputta Noah paavathukulle velugiran. Appadina enna artham? The sin was still living in his heart. It is not taken away by the waters. Thiralana thannir irundhalum paavatha vedukala paaviyada adu kondrathu. Alan Mohammed sniper, நம்மளெல்லாம் பெரிய கலவருக்கு உட்படுத்தின ஸ்னைப்பர், யூனோ ஹி வாஸ் எக்ஸிக்யூட்டட் பை லீத்தல் இன்ஜெக்ஷன் வெர்ஜீனியாவில். அப்போ தெர் வாஸ் ரெபேக்கா கியூபிட், 26 இயர் ஓல்ட் லேடி. அவங்க வந்து ஷி ஐ விட்னஸ்ட். அவங்க பிளாக்லேருந்து 3 பிளாக் தள்ளி ஒன் மேஷ் வாஸ் ஷாட் பை திஸ் அலன் முகமத். அப்போ அவ ஷி மேட் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பிப்ளிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஐ வாண்ட் டு கோட் தட். யூனோ வென் ஹி வாஸ் எக்ஸிக்யூட்டட் பை லீத்தல் இன்ஜெக்ஷன், ஷி செட் திஸ் does not, this death penalty does not solve it, it does not correct it, and it's not the solution. The death penalty konninga correct Alan Muhammad konnitinga right, but Alan Muhammad ku illa kanda paavatha yaar kolla mudiyum? He said this does not solve it. Death penalty la nee vandu Alan Muhammad pottinga, Alan Muhammad ku illa kanda paavam, there is going to be another Alan Muhammad coming up tomorrow, right?
1: But who can take care of the sin that is in man? That is what Paul said. What a wretched man that I am. Who will rescue me from this body of death? I want you to know, Christmas, Priyamanavale, no one else can take the sin that is in man. Man can kill a sinner. The world cannot kill the sin. But only Jesus Christ can kill the sin that is in you. That is why it is all the more important. The gospel truth is all the more important to the world. The world is killing the sinners. The world cannot kill the sin that is in man. Jesus alone can kill the sin that is in you. If the sin is killed, then sinner becomes okay. But this is what is happening here. இவ்வளவு 150 நாட்கள் ஜலம் நின்றும் மக்கள் 370 நாட்கள் ஜலத்துக்குள்ள வெளியே வந்த உடனே அகைன் தி ஃபெல் இன்டு சின் ஹூ சோ கால்ட் நோவா தி ரைச்சியஸ் மேன் தி ஜஸ்ட் மேன் வாக்ட் இன் ஃபெலோஷிப் வித் காட் 20 வெர்சஸ் தாங்க அவனால் நிக்க முடிஞ்சது. கீழே வந்து ஜலத்தை விட்டு வார்க்கு விட்டு வெளியே வந்து வெளிய ஆண்டவருக்கு பூஜித்த தொழுகை செய்து உடனே 20 வசனங்கள் கழித்து பாவத்துக்குள்ளே உட்படுகிறான் நோவா. காம் அவருடைய மகன் அவள் நிர்வாணத்தை பார்த்தபடினால் இவர் கர்ஸ்ட். தி சேம் கர்ஸ்ட் மேன் வாஸ் இன்சைட் தி ஆர்க். தி சேம் மேன் ஹூ ஃபெல் இன்டு சின் வாஸ் ஆல்சோ இன்சைட் தி ஆர்க். கிறிஸ்துவுக்குள் பிரியமான, தட் ஷோஸ் சின் இஸ் ஆஃபுலி பவர்ஃபுல். டோன்ட் டேக் சின் சீரியஸ்லி. சாரி, டோன்ட் டேக் சின் லைட்லி. Sin has to be taken seriously. Jesus, that is why God is taking sin so seriously, right? It cannot spare a man. அவ்வளவு பெரிய நோவாகி அவ்வளவு வல்லமையாக அவ்வளவு கர்த்தருடைய வல்லமையை கண்ட நோவா, 370 நாட்கள் கர்த்தருடைய கிருபையில் இருந்த நோவா வெளியே வந்த உடனே உழுதுட்டாங்க. That is the power of sin. It can knock off any saints. It can knock off any kings and empires in this world. It is awfully powerful. Only by the blood of Jesus, you and I can conquer sin in life. This is what during Lent you should be doing. The Lent le, நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, pollution of sin brings penalty of sin. Penalty of sin also reminds us of the power of sin. The power is, even beyond the ark of salvation, there is abasement of sin coming in your life. Because sin is all the time waiting to knock you off.

வாசிக்கிறோம். எங்கள் பாவங்களுக்கு அக்கிரங்களுக்காக ஒருவேளை அரராத் மலையிலே ஆர்க் ஆஃப் சேஃப்டி தங்கினது என்று வாசிக்கிறோம் ஐயா. ஆனால் கொல்கதா மலையிலே அங்கே பாவம் தங்கினது, இங்கே பாவமானது முழுமையாக நிராகரிக்கப்படுகிறது சாமி. ஆண்டவராக இயேசு வலிமையான இரத்தத்தினால் மாத்திரமே பாவங்கள் போக முடியும் சாமி. திரளான தண்ணீர் வந்தாலும் அது பாவியை அழிக்குமே ஒழிய பாவத்தை அழிக்க அதுக்கு வல்லமை கிடையாது சாமி. ஆனால் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய ஒரு துளி ரத்தமே போதும் ஆண்டவரே. எங்கள் பாவங்களுக்கெல்லாம் நிவாரண பலியாக எங்கள் இயேசு மறித்தார். அதை உணர்ந்து கொள்ள கிருபைதாரும். பாவத்தை எங்கள் வாழ்க்கையிலே சீரியஸாக கண்ணோட்டத்தில் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.

கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்களே திங்க் பண்ணுங்க. இத்தனை நாள் இத்தனையோ பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வந்து, இத்தனையோ சில சத்துருக்கள் உங்களுக்கு எழும்பினாங்க, சில காரியம் நடக்காம கூட போச்சு, சில காரியம் தாமதமா கூட கிடைச்சது, சில கிடைக்காம கூட போச்சு, சில காரியத்துக்கு அலைஞ்சீங்க, சில காரியத்துக்காக நீங்க உயிரை கொடுத்தெல்லாம் நேசிச்சீங்க, டைம் எல்லாம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்க. ஆனா அதெல்லாம் நீங்க சகிச்சு அதெல்லாம் தாங்கி இன்னும் நீங்க இன்னைக்கு உயிரோடு நிக்கிறீங்கன்னு சொன்னா ரொம்ப வேணா இல்ல இல்ல, அது அதுதான் கர்த்தருடைய கிருபை, அதுதான் கர்த்தருடைய கிருபை. பவுல் சொல்கிறார், நான் இத்தனையும் சகித்து நான் நிற்பதும் நிர்மூலமாகாம இருப்பேன் இருக்கிறேனே, அது நான் என்னுடைய பலனோ இல்ல என்னுடைய சகிப்பு தன்மையோ இல்ல நான் எனக்கு ஏதோ ஒண்ணு எக்ஸ்ட்ரா இல்ல இல்ல இல்ல, அதுதான் கர்த்தருடைய கிருபை. அது இருந்ததுனாலதான் நீங்க இன்னைக்கு வரைக்கும் டுடே டில் டுடே இந்த நேரம் வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் இத்தனையும் சகித்து இத்தனையும் இத்தனை நபர்கள் உங்களுக்கு விரோதமாக எழுமின போதும், உங்களை தூஷணம் செய்த போதும், உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வர போதும் சகிச்சு நிற்கிறீங்கல்ல, எத்தனை பேர் சொல்ல முடியும் பாஸ்டர் நான் கர்த்தருடைய இன்னைக்குதான் எனக்கு தெரியுது, நான் நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனையும் தாண்டி வந்துட்டேன் என் பலத்துல இல்ல இல்ல இல்ல, அதுதாங்க கிருபை. நீங்க மட்டும் கிருபை இல்லைன்னா உங்களெல்லாம் என்னைக்கோ முடிச்சிருப்பாங்க, உங்களெல்லாம் என்னைக்கோ உங்களுடைய நீங்க எல்லாம் டிப்ரெஷன் ஆகி பைத்தியமாய் சுத்தி இருப்பீங்க. இந்த கிருபை இருந்ததுனாலதான் அத்தனை காரியத்துல நீங்க வெளியே வந்தீங்க, எத்தனையோ பேர்த்த நம்பி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க இருப்பாங்க இவங்க இருப்பாங்க நல்லா பேசிட்டு சுத்திக்கிட்டு இருந்தீங்களா, எல்லாரும் ஒரு டைம் வரும்போது உங்களை நான் ஒதுக்கிட்டு போன போறது கூட அதை சகித்து ஒரு சின்ன சிரிப்போட நீ மூவ் ஆன் பண்ணி வந்து நின்று இன்னைக்கு கத்தரை ஆராதிக்கிற பாத்தியா, அதுதான் கிருபை சொல்லி கையை உயர்த்தி சொல்லுங்க.

உனக்கு நல்லவராக இருந்த, உனக்கு நன்மை செய்கிறவராக இருந்த, மித்த மனுஷன் மாதிரி உனக்கும் தீமை செய்து உன்னை நட்டாட்டில் விட்டுட்டு போயிருந்தா இயேசு என்னைக்கோ போயிருப்பாருமா, தம்பி என்னைக்கோ போயிருப்பாரு. ஆனா உனக்கு நல்லவரா இருந்து உன் பாதையெல்லாம் செவ்வையாக்கி உன்னை வழி நடத்தினார்ல. யோசி, அது கையை வேண்டி ஒரு சரணம் உங்களுக்கு சொல்லித்தரேன்.

இதயத்தை தட்டி ஏசப்பாட அன்பு அருசிச்சு அவர் கொடுத்த கிருபாசனம் சொல்லதுல அவரை காலைதோறும் புதிதாக இருக்கும். அதனாலதான் இன்னும் நீ உயிரோடு இருக்கிற காலையில் இருந்து அலாரம் சவுண்டை கேட்கிற அன்னைக்கு சபைக்கு வர உயர்த்தர கத்துற உன்னை நேசிக்கிறார், கிருப வைத்திருக்கிறார். அதை மட்டும் நினைச்சு வான்.

எவனும் தேவையில்ல உனக்கு, எவளும் தேவையில்ல. அவன் வேணும், இவன் வேணும், வேண்டாம். திருப்பி ஒருத்தரை கத்தர் வாழ்க்கையில விட்டு தூரம் வச்சுட்டாரா, தள்ளி வச்சுட்டாரா, திருப்பி அவனை சேர்த்தாத, திருப்பி அவளை சேர்த்தாத. ஒரு நண்பன் உனக்கு பின்னாடி பேசி உனக்கு உபத்திரவம் செய்து ஓடி போயிட்டானா, இல்ல வேற சேர்க்கை கூட சுத்திட்டானா, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்டு பார்த்தா எனக்கே அந்த இன்னொரு ஆப்போசிட் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து, இல்ல என்னோட மியூச்சுவல் ஃப்ரெண்டு கூட சேர்ந்தே என்னை கவனிக்க மாட்டேன்றான் பாஸ்டர், என்னை பார்க்க மாட்டேன்றான் பாஸ்டர், என்ன பேச. திருப்பி அவனை சேர்த்தாத, திருப்பி அவன் கூட இருக்காத. ஒரு வாட்டி உனக்கு அவர்கள் தவறு செய்து உனக்கு துரோகம் செய்து விலகி விட்டார்களா, திருப்பி அவங்க இல்லைன்னு அவங்களை சேர்த்தணும்னு சொல்லி தயவு செய்து. மகனே, மகனே, தம்பி, தங்கச்சி, நினைக்காது, போனது போனதாகவே இருக்கட்டும். கர்த்தர் உனக்கு புதிதான கிருபையை கொடுக்கிறார், அதுக்கு மேலே என்ன வேணும். போனவங்க போனதாகவே இருக்கட்டும், போனவன் போனவளாகவே இருக்கட்டும், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். திருப்பி அவங்கள சேர்த்துணும்னு மட்டும் நினைக்காத. கர்த்தரா, அவங்க இல்லாமல் நல்லா தானே இருக்கிறீங்க, சமாதானமாக தான் இருக்கிறீங்க, ஒன்றும் உங்களுக்கு ஆசீர்வாத குறைவில்லையே, ஒன்றும் நீ ஒன்று சோறு இல்லாமல் ரோட்டில் திரியலையே, நல்லா சமா, அது காட்டிலும் அவங்க இருந்த போது காட்டிலும் இப்போ நல்லா தானே இருக்கிற. ஸோ டோன்ட் வரி, உன் கிருபை உன்னை நடத்தி வந்தார்ல, சுமந்து வந்தார்ல, அவர் உனக்கு நல்லவராக இருக்கிறார், உனக்கு நன்மை செய்வார், தைரியமாறு. எதற்காக ஜெபிச்சீங்களோ, எதற்காக அழுதீங்களோ, எதற்காக கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கீங்களோ அந்த நாள் வரும், கவலையே படாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க எப்படி தெரியுமாங்க இருக்கணும். ஏசாயா 40:31 வாசிக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அவருக்காக காத்திருக்கிறீங்க நீங்க. எவ்வளவு பார்த்து சொல்றேன், எனக்கு இயேசு செய்து முடிப்பார். அந்த மாதிரி ஒரு உபத்திரவமான நேரம், ஒரு அழுகையின் நேரம், இல்ல ஒரு அவமானத்தின் நேரம், இல்ல நீ எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத நேரத்துல என்ன தெரியுமா சொல்லணும், காத்திருக்கிறேன், எனக்கு கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு காத்திருக்கோ, புது பலனை அடைந்து ஒரு புது பலத்தோட காத்திருக்கணும். நீங்க காத்திருக்கிற டைம்ல தான் சோர்ந்து போயிடுறீங்க. நடக்குமா, நடக்காதா, செய்வாரா, செய்ய மாட்டாரா, அதை ஆண்டவர் வாய்க்க செய்வாரா, வாய்க்க பண்ண மாட்டாரா, சொல்லிட்டார்ல, செய்வார். நீங்க காத்திருந்த பலத்தோட, ஏன்னா ஏன் பலத்தோட காத்திருக்கணும்னா, அந்த காரியத்துக்கே ஜெபிச்சிருக்கிறீங்க, புரிஞ்சா, எதற்காக உங்களுக்கு தெரியும், எதற்காக எழுதிங்க உங்களுக்கு தெரியும். அந்த காரியத்தை இயேசு தரும்போது அதை நீங்க சுதந்திரிக்கிறதுக்கு பலம் உள்ளவர்களா இருக்கணும் இல்ல, சத்துவம் பெற்றவர்களா இருக்கணும் இல்ல. அந்த காரியத்தை செய்தாட்டு கொடுத்துட்டார், அதை நான் பலவானா, அதை பலத்தோடு ரிசீவ் பண்ணிக்கணும் இல்ல, அதுக்குள்ள பிரவேசிக்கணும் இல்ல, அதுக்காக காத்துருங்க, நிச்சயமாக கர்த்தர் செய்வார். அவர் மனுஷன் மாதிரி பொய் சொல்கிறவர் அல்ல, சொன்னதை செய்து முடிப்பார். நீங்க என்ன தெரியாம பண்ணணும், உங்களுக்கு பெரிய வேலை கத்த கொடுத்துட்டாருமா, அங்கிள், ஆண்டி, தம்பி, தங்கச்சி, வெயிட் பண்ணுங்க. அது எப்படி, சந்தோஷமா, நான் காத்திருக்கிற காரியத்தை ஏசு தருவார். ரொம்ப அப்படியே துள்ளாதீங்க, அப்படியே அப்படியே பந்தாலாம் பண்ணாதீங்க, அமைதலாம் உட்காருங்க. தாவீது சொல்றேன், என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிறது, நான் நம்புகிறது என் ஃப்ரெண்டால வராது, என்னுடைய சர்ச்சு விசுவாசியால வராது, பாஸ்டர்ஸால வராது, ஆமா ஆமா நீ நம்பினவங்களால வராது, உங்களுடைய உறவுகளால வராது. தாவீது சொல்றான், நான் நம்புகிறது அவரால் வரும். உங்க உங்களுக்கு ஆண்டவர் திரு, நீ எதை நம்பி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, அதனால உங்களை பார்த்து சொல்றேன், காத்துரு, பக்கத்துல பார்த்து சொல்ல, காத்துருமா, பொறுத்திரு, கத்தரையே நம்பியிரு, உன் காரியத்தை வாய்க்க செய்வார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க, எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க, என் கூட சேர்ந்து பாடுவீங்களா, கார்ட்ஸ் மட்டும் கொடுப்பா சவுண்ட்.

0: பார்த்தீங்களா?
1: உன் சார்பில் செயலாற்றுவார்.
0: இப்படி இப்படி சொல்லுங்க.
1: என் காரியத்தை வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார்.
0: பள்ளமாக என்றி கதிவான்.

பார்த்த காரியத்தை பார்க்கிற வரைக்கும் பாஸ்டர், என்னென்ன காரியத்தை நான் ஜெபிச்சனோ இயேசுக்கு தெரியும்ல, நினைப்பதற்கு முன்பதாக அறிந்திருக்கிறார்னு வேதத்தில் வாசிக்கிறோம்ல. அப்புறம் பதறீங்க, அப்புறம் துள்றீங்க, நடக்குமா நடக்காதான் ஏன் தூக்கம் எல்லாம் ஒவ்வொரு ராத்திரியும் புலம்பிட்டு இருக்கிறீங்க. காரியத்தை வாய்க்க செய்வேன் சொல்லிட்டார், ஒரு காரிய சக்தியா இருக்கிறார், சகலத்தையும் உனக்காய் செய்கிறவரா இருக்கிறார். உங்களுக்கு ஒரே ஒரு வேலை கொடுத்துருக்கிறாருமா, தம்பி தங்கச்சி அங்கிள் ஆன்டி காத்திரு பொறுத்திரு, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா உயர்த்துவா, கண்டிப்பா நடத்துவா. ஏதாவது ஒரு நாள் கத்துருன உயர்த்துவா, அந்த நாள் வரும், அந்த நாள் வரும், கண்டிப்பா வரும் வரும். துள்ளாதீங்க, பதறாதீங்க, கத்தாதீங்க. எனக்கு தெரியும் கத்தர் வாய்க்க செய்வார். அந்த காரியம் நடக்க விடாம தீயவர்கள் எல்லாம், ஐயோ என் எதிரிகள் எல்லாம் உள்ள போய் சொல்லி தடுத்துருவாங்களா பாஸ்டர், என்னோட காலேஜ்ல சொல்லி எனக்கு எழுத எக்ஸாம் எழுத விடாம பண்ணிருவாங்களா, இல்ல என் வேலையில சொல்லி எனக்கு உயர்வு வர விடாம பண்ணிருவாங்களா, இல்ல ஊழியத்துல என்ன போய் தப்பா பேசி என் ஊழியத்தை கெடுத்து, இல்ல இல்ல இல்ல, எது செஞ்சாலும் தீயவன் செயல் குறித்து ஒரு போதும் பயப்படாத சங்கீதம் 37 கடைசி 4 வசனங்களை வாசித்து பாருங்க, அவன் இல்லாமல் போய் விடுவான். உன் காரியமோ வாய்க்க செய்யும் கத்தருக்கு காத்திருக்கிறதுனால. எத்தனை ஆமென் சொல்றீங்க? உன் காரியத்தை வாய்க்க செய்வார், உன் பக்கத்தில் நின்று உனக்காய் செயலாற்றுவார். சோர்ந்தே போகாதீங்க, உங்க வேலை என்னன்னா காத்திருக்கணும், பொறுமையா இருக்கணும். உன் வாய் காரியத்தை வாய்க்க செய்கிறவர் இயேசு உனக்காய் சகலத்தையும் செய்து முடிப்பார். ஆமென் ஆமென்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: விண்வெளியில் ஆகாய விமானங்கள் செல்லும் உயரத்தை விட அதிகமான உயரத்திற்கு சென்று விண்வெளியை ஆராய்ச்சி செய்ய பல நாடுகளும் காலம் காலமாக முயற்சித்து வருகிறது. 1961 சோவியத் ஒன்றியத்தினுடைய வஸ்தோத் 1 என்ற விண்கலத்தின் மூலமாக யூரி ககாரி என்பவர் பூமியிலிருந்து மிக உயரமான உயரத்தில் 108 நிமிடங்களில் பூமியை வலம் வந்து, பின்னர் பூமியிலிருந்து 7000 மீட்டர் தொலைவில் தான் பயணித்த விண்கலத்திலிருந்து பாராசூட் மூலமாக குதித்து சாதனை செய்தார். இப்படி அவர் பூமியை சுற்றி விண்வெளியில் வந்தபொழுது, அங்கே நான் கடவுளை தேடினேன், அப்படி ஒருவரும் அங்கே இல்லை என்று கடவுள் நம்பிக்கை இல்லாமல் பேசினார். ஆனால் அதே விண்வெளிக்குச் சென்ற ஜான் கிளென் என்ற விண்வெளி வீரர், வான மண்டலத்தில் கடவுளினுடைய முகத்தை கண்டேன், அது என் விசுவாசத்தை பலப்படுத்தியது, வான்வெளிக்குச் சென்று படைப்பின் அதிசயங்களைக் கண்ட என்னால் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்காமல் இருக்க முடியாது என்று கூறியிருக்கிறார். இருவர் பார்த்ததும் ஒரே விண்வெளிதான், ஆனால் நம்பிக்கை கொண்ட ஜான் கிளென் கடவுளின் கரத்தை அங்கே கண்டார். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது என்று வேதமும் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. கடைசியாக நீங்கள் எப்பொழுது இயற்கை காட்சிகள் வழியாக கடவுளினுடைய கரத்தை பார்த்தீர்கள்? இல்லையென்றால் நேரம் எடுத்து விண்வெளியை கவனியுங்கள். நீங்களும் தேவனுடைய மகிமையை காணலாம். உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்க அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை புரிந்து கொள்வீர்களா?

ஒன்று சாமுவேல் 13 சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2 அரசாண்ட போது இஸ்ரவேலில் 3000 பேரை தனக்கு தெரிந்து கொண்டான். அவர்களில் 2000 பேர் சவுலோடே கூட மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும், 1000 பேர் யோனத்தானோடே கூட பெஞ்சமீன் நாட்டில் உள்ள கிபியாவிலும் இருந்தார்கள். மற்ற ஜனங்களை அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டான். யோனத்தான் கேபாவிலே தானியம் இருந்த பெலிஸ்தரை முறிய அடித்தான். பெலிஸ்தர் அதை கேள்விப்பட்டார்கள். ஆகையினால் இதை எபிரேயர் கேட்க கடவர்கள் என்று சவுல் தேசமெங்கும் எக்காலம் ஊதுவித்தான். தானியம் இருந்த பெலிஸ்தரை சவுல் முறிய அடித்தான் என்றும், இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு அருவறுப்பானார்கள் என்றும் இஸ்ரவேல் எல்லாம் கேள்விப்பட்ட போது ஜனங்கள் சவுலுக்கு பின் செல்லும்படி கில்காலுக்கு வரவழைக்கப்பட்டார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூடி கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்குண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்குண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளித்து கொண்டார்கள். எபிரேயரில் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கும் கீலியா தேசத்திற்கும் போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும், நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியினமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். சாமுவேல் எழுந்திருந்து கில்காலை விட்டு பெஞ்சமீன் நாட்டில் உள்ள கிபியாவுக்கு போனான். சவுல் தன்னோட கூட இருக்கிற ஜனத்தை தொகை பார்க்கிற போது ஏறக்குறைய 600 பேர் இருந்தார்கள். சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் அவர்களோட கூட இருக்கிற ஜனங்களும் பெஞ்சமீன் நாட்டில் உள்ள கிபியாவில் இருந்து விட்டார்கள். பெலிஸ்தரோ மிக்மாசிலே பாளையம் இறங்கி இருந்தார்கள். கொள்ளைக்காரர் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து 3 படையாக புறப்பட்டு வந்தார்கள். 1 படை ஒப்ரா வழியாய் சூவால் நாட்டிற்கு நேராக போயிற்று. வேறொரு படை பெத்தரோன் வழியாய் போயிற்று. வேறொரு படை வனாந்திரத்தில் இருக்கிற செபோயிமின் பள்ளத்தாக்குக்கு எதிரான எல்லை வழியாய் போயிற்று. எபிரேயர் பட்டயங்களையாகிலும் வீட்டிகளையாகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்திலெங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. இஸ்ரவேலர் யாவரும் அவரவர் தங்கள் கொழு விரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும்
திட்டி கூர்மையாக்குகிறதற்கு பெலிஸ்தரிடத்திற்கு போக வேண்டியதாயிருந்தது. கடற்பாறைகளையும் மண்வெட்டிகளையும் முக்கூறுள்ள ஆயுதங்களையும் கோடரிகளையும் தாற்றுக்கோள்களையும் கூர்மையாக்குகிறதற்கு அரங்கல் மாத்திரம் அவர்களிடத்தில் இருந்தது. யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. பெலிஸ்தரின் பாளையம் மிக்மாசிலிருந்து போகிற வழி மட்டும் பரம்பி

அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது. நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும், ஜீவன் அதுக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். துயாவியே ஓ, ஜீவன் நதிகளை எங்கள் மேல திறந்திடும்.

இயேசு கிறிஸ்து கிட்ட சீஷர்கள் ஜெபத்தை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஏன் கேட்டாங்க தெரியுங்களா? அதுவும் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது தான் கேட்டாங்க. பாருங்க, அந்த வசனம் எங்க வருதுன்னா லூக்கா 11 முதல் வசனத்தில் வருகிறது. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். பாத்தீங்களா, அவர் ஜெபம் பண்ணி முடித்த உடனே எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, ஏசு கிறிஸ்து ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் கேட்கப்படுது, அப்ப அதே மாதிரி ஜெபிச்சா நம்ம ஜெபம் கேட்கப்படும். அப்ப இவங்க எதை அந்த இடத்துல முக்கியப்படுத்துறாங்க? இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம் ஏன் கேட்கப்பட்டது? ஏன்னா அவர் யார் என்பதின் அடிப்படையில தான் ஜெபம் கேட்கப்பட்டது. அவர் பேசின அந்த சொல்லின் அடிப்படையில் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப அவர் என்ன வார்த்தையை உச்சரித்தார் அப்படிங்கிறத வைத்து கொண்டு அவருடைய ஜெபம் கேட்கப்படல. அவர் யார் என்பதை வைத்துக் கொண்டுதான் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆனா சீஷர்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, அவர் எந்த அடிப்படையில உச்சரிக்கிறார்? பிதான்னு சொல்றாரா, தேவன் சொல்ற? கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுத்து விட்டால் நாம என்ன செய்வோம்? அதே வார்த்தையை உச்சரிச்சா பிதா நம்மளுடைய ஜபத்தை கேட்டு விடுவாரு என்ற நம்பிக்கையில கேட்கணும். இன்னைக்கு கூட நிறைய பேர் ஜபத்துக்கு இப்படித்தான் ஒரு கேள்வியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிரதர், எப்படி ஜபிச்சா தேவன் நம் ஜபத்தை கேட்பார்? நான் அவங்களுக்கு சொல்லுகிறது ஒரே ஒரு விஷயம்தான், தயவு செய்து நம்மளுடைய தேவன் நாம பேசுகிற அல்லது சொல்லுகிற வாயின் வார்த்தைகளை பார்ப்பவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். ஏன், நம்மளுடைய பெருமூச்சையே அறிகிற தேவன் அல்லவா? என் வாயினுடைய உச்சரிப்புகளா என்னுடைய ஜெபத்தை தீர்மானிக்கிறது? இல்லை, நான் யார் என்பதுதான் என்னுடைய ஜெபத்தை தீர்மானிக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த காலத்துல கதை இருக்கு, இந்த அரேபியன் நைட்ஸ் அப்படிங்கிற கதையில அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு. அந்த கதை பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு திருடர் கூட்டம் இருப்பாங்க, திருடின பொருள்கள் எல்லாம் கொண்டு போய் ஒரு குகையில அடைச்சு வச்சிருப்பாங்க. இப்ப அந்த குகைக்குள்ள போகணும்னா வரணும்னா அங்க ஒரு மந்திர சொல் உச்சரிக்கப்பட வேண்டும். அந்த குகைக்கு முன்னாடி நின்று திருடர்கள் அந்த மந்திர சொல்லை சொல்லுவாங்க. உடனே அங்கே இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, அந்த கல்லை வந்து புரட்டுவாங்க. உடனே இவங்க போய் கொள்ளையடிக்கக்கூடிய பொருளை உள்ளே போய் பார்க்க முடியும், எடுக்க முடியும், என்ன வேணாலும் செய்ய முடியும். இதை ஒருத்தர் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவர் என்ன பண்ணார், அந்த மந்திர சொல்ல அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டார். 40 திருடர்களும் போயிட்டாங்க. இவர் போய் சொல்றாரு, உள்ளே இருக்கக்கூடிய அடிமைகள் அல்லது அது மந்திர சொல்ல ஏதோ ஒன்று, அந்த கல்லுக்கு காது வந்து யாரு நம்ம கிட்ட 40 திருடங்க வந்து பேசினானுங்களா இல்ல வேற யாராவது வந்து பேசுதா தெரியல. இவன் அந்த மந்திர சொல்ல சொன்ன உடனே கல்லு திறக்கப்படுது, எல்லாத்தையும் போய் இவர் கொள்ளையடிச்சுட்டு வந்துட்டார். பல வேளைகளில நாம ஜெபங்கிறத எப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன வார்த்தை சொல்லி ஜெபிச்சா அந்த ஜெபம் கேட்கப்படும் பிரதர்? எவ்வளவு ஒரு தவறான ஒரு கேள்வியை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சீஷர்கள் அந்த மாதிரிதான் நினைத்து கொண்டு கேட்டார்கள். ஆனால் உண்மையிலே ஜெபத்திற்கு அதுவரையறை அல்ல. நான் யார், நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன் என்பதுதான் முதலாவது முக்கியம். நாம பேசக்கூடிய வார்த்தைகள் அல்ல, என்னுடைய உச்சரிப்பின் வார்த்தைகள் அல்ல, அது இரண்டாவது தான். இல்ல நீ வந்து ஏன் ஜெபத்துல பிதா என்று ஆரம்பித்தாய், ஏன் நீ வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாய்? இல்லை பிரியமானவர்களே, சில வேளைகள்ல நம்முடைய இருதயத்தினுடைய குமுறல்களையும் ஏக்கங்களையும் சொல்லாக வெளிப்படுத்தி விட முடியாது. அதை தேவன் அறிவார். அதை அப்படியே நீங்க தேவனுக்கு என்ன செய்ய முடியும், வெளிப்படுத்தி காண்பிக்க முடியும். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேங்கிற ஒரு வார்த்தை போதாதா? இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை குறித்து நாம் என்ன செய்வதில்லை, அக்கறை கொள்வதில்லை. அதுக்காக ஜெபத்தினுடைய வார்த்தைகளை நாம் மட்டுப்படுத்தவில்லை. ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, என்ன வார்த்தை சொல்லுகிறது என்று அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வார்த்தையை அல்ல, நீங்கள் யார், வாழ்க்கை தான் உங்களுடைய ஜெபத்தை தீர்மானிக்கக்கூடியதா இருக்கிறது. நம்மளுடைய அநேகருடைய ஜெபம் கேட்கப்படாததற்கு காரணம் நாம் ஏறெடுக்க ஜெபத்தினுடைய வார்த்தைகள் அல்ல, நாமதான். உங்களின் உள்ள குமுறல்களை எந்த மொழி கொண்டும் எந்த வார்த்தை கொண்டும் உங்கள் பூலோக தகப்பனிடம் பேசுவது போலவே தேவனிடம் பேசுங்கள். அதுவே நிறைவான ஜெபம். நம் அலங்கார வார்த்தைகளோ அதிகார வார்த்தைகளோ பகட்டு வார்த்தைகள் உண்டு செயற்கையாக மனப்பாடம் செய்து ஏறெடுக்கப்படும் எந்த வகையான ஜெபங்களும் தேவனுக்கு தேவையில்லை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அதனால் எச்சரிக்கையோடு இருப்போம். ஏன் நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை? இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது.

சங்கீதம் 27 நான்காம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா?

Let your healing presence fill this place right now, Lord. Aviyanavare, sugam tarum akkiniyin vallamai prasanam inge irangi kondirukkirabadi amukku nandri solugiren. Appa, indha sattam kettukondirukkira ovvoru koodarangalum na magimai irangattum. வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும், சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும், கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்களோட மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமோட மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யார்

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. மத்தேயு 5:16. அமெரிக்க ஜனாதிபதி உட்ரோ வில்சன் ஒரு முறை முடிவெட்டும்படி சலூன் ஒன்றுக்கு சென்றிருந்தார். உள்ளே யாரோ ஒரு முக்கியமான நபர் வந்திருப்பதை வில்சன் உணர்ந்தார். அவரும் முடிவெட்டும்படிதான் அங்கே வந்திருந்தார். வந்தவர் வில்சன் நாற்காலிக்கு அருகிலே வந்து உட்கார்ந்தார். அவர் அந்த கடையிலே வேலை செய்த பார்பர்களுடன் மிகவும் இனிமையாகவும் மிகுந்த அக்கறையுடனும் பேசிக் கொண்டிருந்தார். வில்சன் அந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தார். அவருக்கு முடிவெட்டி முடிக்கும் முன்பு தான் ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் கலந்து கொண்டதை போன்ற உணர்வு வில்சனுக்கு ஏற்பட்டது. வில்சனுக்கு அருகில் வந்து உட்கார்ந்தது வேறு யாரும் இல்லை, டிஎல் மூடிதான். மூடி முடிவெட்டி சென்ற பின்பு அந்த கடையில் வேலை செய்த பார்பர்கள் மத்தியில் அவர் விட்டு சென்ற தாக்கத்தை அறிந்து கொள்வதற்காக வில்சன் வேண்டுமென்றே அங்கும் இங்குமாக அந்த கடையிலே உலாவிக் கொண்டிருந்தார். அந்த கடையில் வேலை செய்தவர்கள் தங்களுக்குள் மெல்லிய குரலிலே பேசிக்கொண்டார்கள். வந்து சென்றது யார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் பேசியதால் தங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதை அவர்கள் உணர்ந்தனர். வில்சன் அந்த கடையை விட்டு வெளியே சென்ற போது தான் ஏதோ ஒரு ஆராதனை கூடத்துக்கு வந்து சென்றதை போன்ற உணர்வு தனக்கு இருந்ததாக பின்னாளிலே குறிப்பிட்டார். ஆம் பிரியமானவர்களே, நாம் செல்லும் இடங்களில் எத்தகைய தாக்கத்தை நாம் ஏற்படுத்துகிறோம்? எம்மாவூர் சீஷர்கள் கவலையோடும் துக்கத்தோடும் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களோடு இணைந்து கொண்டார். அவர்கள் உரையாடலில் அவரும் பங்கெடுத்தார். வேதவசனங்களை அவர்களுக்கு விளக்கி காட்டினார். துக்கமுகமாய் வழிநடந்த அவர்களுடைய இருதயம் குழந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. அவர்களுடைய கவலைகளும் சந்தேகங்களும் அகன்றன. ஆம் பிரியமானவர்களே, ஜனங்களோடு நாம் செய்யும் உரையாடல் அவர்களுக்கு சந்தோஷத்தையும் மன ஆறுதலையும் கொண்டு வரட்டும். நாம் போகும் இடமெல்லாம் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நம்முடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும்.

0: ஊழியர் டி மோகன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. எபிரேயர் 13:1 நாம் வாசிக்கும் போது, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. கடைசி காலங்களிலே மனுஷருடைய அன்பு தணிந்து போகும். மனுஷர்கள் தற்பிரியராயிருப்பார்கள், பணப்பிரியராயிருப்பார்கள், வீம்புக்காரராய் இருப்பார்கள், சுகபோக பிரியராயிருப்பார்கள். தங்களுக்கு உரியதையே சுயநலமாய் அவர்கள் வைத்து கொள்ள விரும்புவார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் கடைசி காலங்களில், கொடிய காலத்தில் நாம் இருக்கிறோம். கடைசி காலம் என்று சொல்லும்போது, பெந்தேகோஸ்தே நாளிலே ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது, கடைசி நாட்களில் ஆவியானவர் அப்படி ஊற்றப்படுவார் என்று சொன்ன காலம். ஆனால் இப்பொழுது நாம் இருக்கிற காலமோ கடைசி காலத்திலும் கடைசி நிமிஷத்துக்கு நாம் வந்துவிட்டோம். ஆண்டவராகிய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்பு நோவாவின் காலத்தில் மனுஷர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், லோத்துவின் காலத்தில் மனுஷர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படித்தான் கடைசி காலத்திலே வாழ்வார்கள். ஆனால் கடைசி காலத்திலேயும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஏனோக்கு எப்படி தேவனோடு நடந்தார், நோவா எப்படி ஆண்டவரோடு கூட சஞ்சரித்தான், அதே போல ஆண்டவரோடு சஞ்சரிப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவரோடு கூட நாம் நடப்பதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த கடைசி காலத்தில் எப்படி ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினானோ, நாமும் மேன்மையான பலியை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். பலி செலுத்துவதற்கு நமக்கு ஆடோ மாடோ காளைகளோ அல்ல, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய அவயவங்களை தேவனுக்கு பிரியமான அவயவங்களாக அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் அதை அர்ப்பணித்து நாம் கொடுத்தால் அது ஒரு மேன்மையான பலியாக இருக்கும். காயின் ஆபேல் பலியை கொண்டு வந்தபோது ரெண்டு பேரும் நல்ல பலிகளைத்தான் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கொண்டு வந்தது, ஒவ்வொருவரும் தங்கள் என்ன வேலை செய்தார்களோ அந்த வேலையிலிருந்து நல்ல காரியங்களைத்தான் கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையின் வித்தியாசம் என்ன? ஒருவனுக்குள் தன்னை அர்ப்பணித்திருந்தான், அவனுக்குள் நல்ல சுபாவம் இருந்தது. ஆனால் அடுத்த சகோதரனுடைய வாழ்க்கையிலோ பொறாமை இருந்தது, வேற்று முகம் இருந்தது, தன் சகோதரனை பற்றி கவலை இல்லை என்று சொல்லுகிற வாழ்க்கை இருந்தது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வைத்து கொண்டு நீங்கள் பலியிட்டால் அந்த பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வது இல்லை. வானத்திலிருந்து அக்கினி இறங்குவது இல்லை. உங்கள் வாழ்க்கையை ஜீவ பலியாக இந்த நாட்களில் ஒப்பு கொடுக்கணும். ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான். பலவிதமான சூழ்நிலைகள் இருந்தாலும், பயங்கரமான ஒரு உலகம் இருந்தாலும், அவனுடைய வாழ்க்கையின் நோக்கமெல்லாம் ஆண்டவரோடு நடக்கணும் என்று சொல்லி ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழத்தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நாம் ஆண்டவருக்காக உண்மையான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ கர்த்தர் அழைக்கிறார். நோவாவை பற்றி படிக்கும்போது, நோவாவின் காலத்தில் அரக்க சந்ததி பெருகிற்று. நோவா மாத்திரம் தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்திருந்தது. நோவா நீதியை பிரசங்கித்தான். 120 விடாமல் நீதியை பிரசங்கித்து கொண்டே இருந்தான். தன்னுடைய சொந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் சொன்ன பேழையை கட்டினான் விசுவாசத்தோடு. அவன் மழையை காணாமல் இருந்தாலும் நியாயத்தீர்ப்பு வருகிறது என்று சொல்லி விசுவாசித்து அவன் அந்த பேழையை கட்டினான். அந்த பேழையை கட்டுவதற்கு ஆண்டவர் அவனுக்கு பணம் கொடுத்தார் என்று தெரியாது. ஆண்டவர் சொன்னதை அவன் தன் வாழ்க்கையில் கடினப்பட்டு அந்த காரியத்தையெல்லாம் செய்த போது ஆண்டவர் அவனையும் அவன் குடும்பத்தையும் ரட்சித்தது போல, இந்த நாட்களில் உங்கள் குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும், உங்கள் சொந்த குடும்பங்கள் மாற வேண்டும், ஆண்டவரோடு நடக்க வேண்டும், ஆண்டவர் பலியை நம்மிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள் வருவதற்குத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். இப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்தால்தான் இந்த கடைசி காலத்தில் எழுப்புதலை வாழ்க்கையில் காண முடியும். ஆண்டவர் இந்த எழுப்புதலை நம்முடைய காலங்களில் நிச்சயம் அனுப்புவார் என்பதில் சந்தேகமில்லை. சகோதர சிநேகம், அன்பு. இன்றைக்கு அநேகர் சொந்த சகோதரர்கள், சொந்த ஸ்தாபனத்தில் உள்ள ஊழியர்கள், பக்கத்தில் ஒரே தெருவில் இருக்கிற ஊழியர்கள், ஊரில் இருக்கிற ஊழியர்கள், சபை விசுவாசிகள் அன்பில்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆளை கண்டா ஒரு அன்போடு விசாரிப்பதை நாம் நினைப்பதில்லை. நாம் நம்முடைய வாழ்க்கையில் அன்பை காண்பிப்பதில்லை. சில நேரம் அன்பு வார்த்தையில் இருக்கும், செயலில் இல்லாமல் போய்விடும். உண்மையான கரிசனை நமக்கு மற்ற மக்களோடு கூட இருக்க வேண்டும். மற்ற மக்களுடைய நிலைமையை உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. சொந்த குடும்பங்களில் அன்பாக இருக்கிறார்களா? கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், நாத்தனார்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலெல்லாம் எத்தனையோ போராட்டங்கள் நமக்கு உண்டு. நம்மை அறியாமலே திடீரென்று எதிரிகள் நமக்கு தோன்றிவிடுவார்கள். ஒரு முறை ஒருவர் என்னை பார்த்து சொன்னார், உன்னை சுட்டு கொல்லணும்னு இருக்கிறேன். ஏயா, என்னை பற்றி அப்படி உமக்கு நினைப்பு வந்தது? ஏன் அப்படி சொன்னீர்கள்? ஏன் அப்படி செய்ய நினைத்தீர்கள்? சொன்னார், என் கையில் துப்பாக்கி இல்லை, ஆகினால் தான் உன்னை சுட எனக்கு வழி இல்லை. உன்னை மாத்திரம் நான் சுடணும்னு நினைக்கல, உன்னையும் உன் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் சுடணும். கேட்டேன், எதற்காக இப்படி என் மேலே அவ்வளவு கோபம்? நான் ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் தப்பு செய்யலையே. சொன்னார், நீ பண்ணின பிரசங்கம் எனக்கு தான் பண்ணினேன், உன் கை எனக்கு நேராக தான் நீட்டப்பட்டுச்சு. ஐயா, நான் உங்களை பார்க்கலையே, நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு தெரியாது இவ்வளோ பேர் மத்தியில். சொன்னாலும் இல்லை இல்லை, நீ என்னை பற்றி தான் பேசின, ஆகினால எனக்கு மூணு நாளாக தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்தது. ஆனாலும் அவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும், நம்முடைய சத்துருக்களை நேசிக்க வேண்டும். நமக்கு விரோதமாக பேசுகிறவங்க, வைக்கிறவங்களை நேசிக்கணும். அப்போ தான் எழுப்புதலை நாம் காண முடியும். இதெல்லாம் மனுஷ சக்தியினால் முடியாது. நம்மிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு சுபாவமும் இல்லை. இந்த சுபாவங்கள் வருவதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த நாட்களிலே அந்த கிருபை, அந்த பரிசுத்தாவியான பலன், ஆண்டவருடைய வசனம் நம்மோடு பேசும்போது, ஆவியானவரே என் வாழ்க்கையில் நீர் கிரியை செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மை காத்து நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருந்தால் ஆவியானவருடைய உதவியை கொண்டு அதை செய்ய முடியும். நம்முடைய மனசு சமாதானமாக இருக்கும், நம்ம நிம்மதியோடு தூங்க முடியும். இல்லாவிட்டால் மனக்கவலை, பாரங்கள், அழுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நம்மை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பு ஒரு அம்மாவை சந்தித்தேன். சொல்கிற, ஐயா தூக்கமே இல்லை, என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, என்னதான் செய்தாலும் ஒரு நிம்மதி வரமாட்டேங்குதுன்னு சொல்லி அவர்கள் வந்தபோது அவர்களுக்கு சொன்ன ஆலோசனை, பரிசுத்த ஆவியில் நீங்கள் நிறைந்திருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நல்ல அந்நிய பாஷையை பேசுங்கள், அதுதான் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல், இதுதான் ஆறுதல் உங்கள் வாழ்க்கையில். ஆண்டவர் இப்படிப்பட்ட மக்கள் ஏராளம் ஏராளம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். போன வாரத்துக்கு முந்தின வாரங்களில் மக்களுக்காக சுகத்துக்காக ஜெபம் பண்ணும்போது திடீரென்று நான் கேட்டேன், எத்தனை பேர் காதுகளில் சத்துரு பேசி கொண்டிருக்கிறான் சாகணும்ன்ட்டு. உன் காதுகளில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குதே. நிறைய பேர், 20 பேர் போல அந்த கூட்டத்தில் எழும்பி தங்கள் வாழ்க்கையில் தவறான சத்தங்கள் கேட்கிறது. இந்த நாட்களில் உன் இருதயத்துக்குள்ள தவறான சத்தங்கள் உன் காதுகளில் கேட்குமானால் இது சத்துரு வேலை செய்கிறான். மக்கள் சுகமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், இதெல்லாம் போய் உலக கவலையினாலே மனிதர்கள் பிடிக்கப்பட்டவர்களாக சகோதர சிநேகம் இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். ரெண்டாவது, அன்பு இருந்தால் மற்றவர்களை உபசரிப்போம், மற்றவர்களுக்கு அன்பாக நாம் அவர்களை வீட்டுக்கு அழைப்போம், அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்போம், அவர்களை கவனிப்போம், விசேஷமாக தெரிந்தவர்களை நாம் வீட்டுக்கு அழைப்போம், நமக்கு விருப்பமானவர்கள், நமக்கு உதவி செய்தவர்கள் அவர்களுக்கு நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நம்ம இருப்போம். ஆனால் நமக்கு தெரியாதவர்கள், அறியாதவர்கள், அவர்களிடத்தில் நாம் உண்மையான உபசரிப்பு தேவை. இப்படி உபசரிப்பதனால் தேவதூதர்களை கூட உபசரிப்போம். ஒரு நாள் ஆபிரகாம் தன் வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து கொண்டிருந்த போது மூன்று புருஷர்கள் வருவதை கண்டான். அவன் ஓடி போய் அவர்களை வரவேற்று தன் வீட்டில் உட்கார வைத்து மாட்டு மந்தைக்கு ஓடிப்போய் ஒரு கன்றுக்குட்டியை பிடித்து அதை எடுத்து கொண்டு வந்து சமைத்து அவர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு நின்று கொண்டே அவர்களை உபசரித்தான். அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய வீட்டிலே குறை இருந்தது, அந்த குறையை மாற்றினான். தேவ தூதர்களை அவன் விசாரித்தான், ஆண்டவரை அவன் விசாரிக்கத்தான். ஆகையினாலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம மற்றவங்களை விசாரிப்பதும் உபசரிப்பதும் அவர்களை தாங்குவதும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இந்த நாட்களில் நமக்கு தேவை. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. மூன்றாவது, எபிரேயர் 13:3 வசனத்தை வாசிக்கும் போது, கட்டப்பட்டவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறோம் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குறைகளையே, நம்முடைய பிரச்சனைகளையே, நம்முடைய வேதனைகளையே நினைத்து கொண்டிராதபடி தீங்கு அனுபவிக்கிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், பயங்கரமான போராட்டத்துக்குள் இருக்கிற மக்களை நினைக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஜபங்கள் எல்லாம் நம்மை குறித்தும் நம்முடைய பிரச்சனைகளை குறித்தும் இருக்கிறது. ஆண்டவரை குறித்து ஆண்டவருடைய தேவை என்ன, தீங்கு அனுபவிக்கிறவருடைய தேவை என்ன? ஏராளமான பேர் இந்த நாட்களில் ஜெயிலில் இருக்கிறாங்க, சிறைச்சாலையில் கிடக்கிறாங்க. சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தமாக, வீட்டில் ஜபம் நடத்த நிமித்தமாக ஏராளமான பேர் இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. நம்ம நாட்டில், வட இந்தியாவில் அநேக இடத்துல இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்கள நினைத்து விசாரிக்கணும். இன்றைக்கு ஒரு மகள் சாட்சி சொன்னாள், நான் இந்த இடத்துல நடக்கிற ஜெபத்துக்கு வந்தேன், என் தேவையை நினச்சி தான் வந்து நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அப்போ தான் மற்றவங்க தேவைக்காக ஜெபம் பண்ணணும் என்று சொல்லி சொல்லப்பட்டது. அதிலிருந்து நான் என் தேவைக்காக ஜெபிக்கிறத விட்டுட்டு மற்றவங்க தேவைக்காக நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவர் என் தேவையை ஆச்சரியமாக இந்த நாட்களுக்குள் சந்தித்து விட்டார் என்று பார்க்குறோம். யோபு தன்னுடைய வாழ்க்கையின் சிறையிருப்பு மாறுவதற்கு தன் நண்பர்களுக்காக அவன் வேண்டிக் கொண்டான். அது கர்த்தருக்கு பிரியமாயிருந்தது. ஆகினால் நாம் ராஜாக்கள், அதிகாரிகள் மற்றும் அநேக மக்களுக்காக நாம் ஜெபம் பண்ணணும். கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி நாம் ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஜெபம் பண்ணால் கர்த்தர் நிச்சயம் கலகமில்லாத ஒரு அமைதி உள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருவார். இது கர்த்தருடைய பார்வையில் நன்மையானது, பிரியமானது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் நாம் ஜெபம் பண்ணுவோம். 100 அதிபதி இருந்தான், அவனுடைய வேலைக்காரன் சுகவீனமாயிருந்தான். அந்த வேலைக்காரனுக்காக இயேசுவண்டை ஆளை அனுப்பி, என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கொடிய வேதனைப்படுகிறான், அவனுக்கு சுகம் வர வேண்டும். அவன் ஆண்டவரை பார்த்து சொன்னான், நீர் என் வீட்டுக்கு வர நான் தகுதி உள்ளவன் அல்ல, பாத்திரன் அல்ல, தாழ்த்தினான், பிறருடைய தேவைக்காக ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் அவனை கொண்டு ஆசீர்வதித்தார். ஆகினால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் மற்றவர்களுக்காக கஷ்டம் அனுபவிக்கிறவன், தீங்கு அனுபவிக்கிறவன் இவங்களுக்கெல்லாம் நாம் ஜெபம் பண்ண நம்மை அர்ப்பணித்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 4 வசனம், எபிரேயர் 13:4 வாசிப்போம். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் விவாகம் மஞ்சம் அசுசிப்படாதமாய் இருப்பதாக, வேசிக்கல்லறையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது. விவாகம் மஞ்சம் அசூசிப்படாததாக இருப்பதாக. பேசிக் கலரை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு அநேக இடங்களில் திருமணம் பண்ணுறதில்லை, திருமண வாழ்க்கையை மதிக்கிறதில்லை. திருமண வாழ்க்கை மிக முக்கியமானது. தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனுக்கு முன்பாக உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கை காத்து கொள்வது மிக அவசியம். நான் சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். ஒரு டிரைவர் கார் ஓட்டி கொண்டு வரும்போது அவனோடு பேசினேன். உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்று கேட்டேன். திருமணம் ஆகவில்லை என்று சொன்னான். பின்பு அவனோடு ஆண்டவரை பற்றி பேசி, உனக்கு இந்த அமெரிக்காவிலெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுருப்பீங்களே, உனக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கான்னு கேட்டேன். அவன் சொன்னான், இருக்குது, இப்போ அவளோட தான் நான் இருக்கிறேன், என் வீட்டில் தான் இருக்கிறா அப்படின்னு சொன்னான். அப்போ மேரேஜ் பண்ணலைன்னு சொன்னால், நாங்கள் இன்னும் மேரேஜ் பண்ணலை, ஆனால் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம். அப்போ நான் சொன்னேன், நீ செய்கிறது தப்பு, இது ஒரு விபச்சார பாவம். நான் சொன்னேன், சீக்கிரத்தில் ஒரு ஆலயத்துக்கு போ, உடன்படிக்கை பண்ணி ஒழுங்காக வாழணும், ஒழுங்கான வாழ்க்கை வாழுங்கன்னு சொன்னபோது சரி என்று சொன்னான். இப்படி தான் உலகம் இருக்குது. அது ஒரு மனைவியோட ஒரு புருஷன் ஒழுங்காக இருக்கிறது இல்லை, தங்களுடைய படுக்கையை அசூசிப்படுத்தி விடுகிறார்கள். இப்படிப்பட்ட வேசி கள்ளரை நியாயம் தீர்ப்பார். முதல்ல இதெல்லாம் தெரியாது, ஆனால் உன் குடும்பம் பாதிக்கப்படும், பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள், சந்ததி பாதிக்கப்படும். பயங்கரமான வேசித்தன ஆவிகள் இருக்குது. அசுத்த படங்களை பார்ப்பது, அசுத்தமான காரியத்தை பற்றி பேசி விளையாடுவது, டபுள் மீனிங்கில் பேசுவது, அசுத்தமான டிவி பார்ப்பது, பல இடங்களுக்கு போவது, பல இடங்களுக்கு நீங்கள் போகும்போது அந்த வட்டாரத்தில் இந்த பயங்கரமான ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கோம், அவைகளில் மாட்டிவிடக்கூடாது. நீ தனிமையாக இருக்கும்போது உனக்கு அநேக வேலைகளிலே பயங்கரமான சூழ்நிலைகளை நீ மாட்டும்போது, யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் இருந்தபோது, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், தேவனுக்கு விரோதமாக எப்படி இந்த பாவத்தை செய்வேன் என்று சொல்லி தன் வாழ்க்கையில் அவன் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்ட போது தேவன் அவனை உயர்த்தினார். அவன் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருந்தாலும் தேவன் அவனை ஏற்ற காலத்தில் உயர்த்தி அதிகாரியாய் மாற்றினது போல, அவன் வாழ்க்கையில் அந்த தரிசனம் நிறைவேறினது போல, உன் வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருக்கிறியா? உன் சிந்த பரிசுத்தமாக இருக்குதா? உன் பேச்சு பரிசுத்தமாக இருக்குதா? உன் ஃபோன் பரிசுத்தமாக இருக்குதா? உன் வீட்டில் இருக்கிற புஸ்தகங்களெல்லாம் நல்ல புஸ்தகமாக இருக்குதா? கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணாமல் ஒழுங்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எழுப்புதல் வரணும்னா சபையில் உள்ள குடும்பங்களெல்லாம் பரிசுத்தமாக இருந்தால் தான் இந்த நாட்களில் எழுப்புதலை காண முடியும். ஆண்டவர் சபைகளை சுத்திகரிப்பாராக. கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, யா, ஒவ்வொரு குடும்பங்களும் பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் இச்சைகளினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டிருக்கிற பிள்ளைகளெல்லாம் விடுதலையாக்கப்பட்டு ஒரு எழுப்புதலின் காலத்தில் தங்கள் பாவங்களை அறிக்கை பண்ணி உண்மையாக உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யும். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ அவர்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். ஒரு எழுப்புதலை நீர் அனுப்பும்படி வேண்டிக் கொள்கிறோம். அடுத்த வசன 5 வசனத்தை நாம் படிப்போம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அடுத்த வசனம், அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நீ சொல்லலாமே. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, மனுஷன் உனக்கு என்ன செய்வான், தேவன் உனக்கு சகாயர் என்று நீ சொல்லலாமே என்று எழுதப்பட்ட வசனத்தை நாம் பார்க்கிறோம். அதனால தேவன் சொல்லுகிற ஒன்று, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதனால ஓம் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறதுனால நீ தைரியம் கொண்டு ஆண்டவர் எனக்கு சகாயரன்னு நீ சொல்லலாமே. எப்போ இதெல்லாம் சொல்ல முடியும்? பண ஆசை இல்லாதவர்களாக நடந்து கொண்டு நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்று நாம் எண்ணும்போது தான் ஆண்டவர் நமக்கு ஒத்தாசையாக இருப்பார். இன்னைக்கு உலகமெல்லாம் சபையின் விசுவாசிகளை கை வைத்த சொல்லுங்களேன், எத்தனை பேர் கடனில் இருக்கிறீங்கன்னு? 100 பேர் இருந்தால் 85 பேராவது கையை வைத்துறாங்க, கடனுக்குள்ளே இருக்கிறோம். அதுவும் வட்டி கடன்களை வாங்கி, அவசரத்தில் வட்டி கடன்களை வாங்கி பயங்கரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். நம்ம கடன் வாங்காட்டாலும் இப்போ இருக்கிற பேங்க்குகள் உங்களுக்கு லோன் தருகிறோம் என்று சொல்லி நம்ம லோன் வாங்க வைத்து விடுவார்கள். அதுக்கு எவ்வளவு வட்டி கட்டணும், பின்னால் அது எவ்வளவு கஷ்டம் என்கிறத பற்றி நினைக்கிறது இல்லை, அதையும் சொல்லவும் மாட்டாங்க. இன்னைக்கு பண ஆசை எல்லாருக்குள்ளே இருக்குது. பண ஆசைன்னு சொன்னால் நம்ம பணத்தை எப்படி செலவழிக்கிறோம், பொருள் எப்படி நம்ம வாங்குகிறோம், பணம் வந்தால் நமக்கு ஆசை வருதா, சந்தோஷம் வருதா, இதெல்லாம் பார்த்து இதை டெய்லி டீல் பண்ணணும். இந்த பணம்ங்கிற இந்த காரியம் மோசமானதில்ல, தப்பானதல்ல. பணம் நமக்கு தேவை. பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்கிறது கஷ்டம். இந்த பணத்தை சரியான விதத்தில் சம்பாதிக்கணும். கொஞ்சம் வந்தாலும் ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து கொடுப்பார். ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாக நடத்துகிறத பார்க்கணும். கொஞ்சம் வருமானத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்கறத பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறது போதும், திருப்தியாக இருக்கணும். சில நேரத்தில் சில ஆட்கள் நல்ல வேலையில் இருப்பாங்க, நல்ல வேலை, நல்ல சம்பளம், ஆனால் திடீரென்று அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு வியாபாரத்தை செய்வோம் அப்படின்னு செய்து அந்த வியாபாரத்தில் மாட்டிக்கொள்கிறத பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இல்லை. இந்த உன் அழைப்பு என்ன? உன்னை வியாபாரியாக கத்தர் அழைச்சிருக்காரா? நல்ல வியாபாரம் செய், ஒழுங்கான லாபம் வைத்துக்க, நஷ்டத்துக்குள்ளே போக வேண்டாம். நஷ்டப்பட்டால் என்ன, ஏன் நஷ்டம் வருது, எது மூலமாக வருது, அதை யோசித்து பார்த்து அதை கரெக்டாக செய்கிறது தான் நல்லது. நம்ம வாழ்க்கையில் இந்த கடைசி காலத்தில் பண ஆசை இல்லாமல் ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க நல்ல வசதியோடு வாழ ஆண்டவர் உதவி செய்வார். ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறாரா? அவர் எனக்கு சகாயராக இருக்கிறாரா? நீ தைரியமாக இருக்கிறியா? மனுஷர்கள் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்ற எண்ணம் இருக்கணும். காரணம், பணம் இருக்குதோ இல்லையோ நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன வாக்கு தத்தத்தை நீ பிடித்துக்கொள். கர்த்தர் உன் வாழ்க்கையில் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. கங்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீர் அவர்களுடைய வாழ்க்கையில் எழுப்புதலையும் சபைகளில் எழுப்புதலையும் நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் இந்த வார்த்தைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேவனே, நீர் நல்லவர். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும், தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமேன்.

பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. வண்டர்ஃபுல் லார்ட், யுவர் லவ் இஸ் வண்டர்ஃபுல்.

தம்முரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவர. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

ராஜ்யம் அவர்தான், கோட்டை அவர்தான். அவரை சேர்ந்து ஆராதிக்கலாமா? சொல்லுங்க அப்பா, உண்மையில் மாஞ்சையா இருக்கிறபடினாலே என்னை விடுவிப்பீர். இந்த பாடலை ஒரு ஜபமா, ஒரு அறிக்கையா, விசுவாச அறிக்கையாய் பாடுவோம். இந்த நாட்களில் கர்த்தரே நமக்கு அடைக்கலமா இருக்கிறவர்.

ஆபத்தின் நாளில் கூப்பிடும் எனக்கு பதிலளிப்பீர். வெகு விரைவில் என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திருவேன். இந்த ஆபத்து நாட்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், தேவ சமூகத்தை நோக்கி காத்திருப்போம். அவர் தான் நமக்கு உதவி வருகிற கண்மலை, உதவி தருகிற அடைக்கலம் அவர் தான். அவரை சேர்ந்து பாடி ஆராதிக்கலாமா? ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதிலளிப்பீர், வெகு விரைவில் சீக்கிரத்தில் பதில் கொடுப்பார். அவர் சேர்ந்து பாடலாமா? அது விசுவாசமாய் அறிக்கை செய்ய போகிறோம். நான் முதலாவது பாடுவேன், இரண்டாவது நீங்க சேர்ந்து பாடலாம். அவர் நல்லவர், அவர் எத்தனை

வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே என்னை தப்புவிப்பீர். என்னை மூடி உமது சிறகால என்னை மூடி மறைத்துக் கொள்வீரே. நீர் எத்தனை நல்லவரப்பா. விசுவாசமா அறிக்கை செய்யலாமா? வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் என்னை அணுகாமலே தப்புவித்து பாதுகாக்கிற தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி விசுவாசமா அறிக்கை செய்யலாமா? அவர் நம்மை பாதுகாக்கிறவர், மூடி மறைத்து நம்மை பாதுகாக்கிறவர். அவரை போல வேறுவர் இல்லை. அவர் எத்தனை நல்லவர். ஆமென். ஓ அவர் நல்லவர்.

அவரை விடுவிக்கிறவரே, உம்மை நோக்கி அழைக்கிற யாரையும் சுகமாக்குகிற விடுவிக்கிற பரிசுத்தரே, உம்மை ஆராதிக்கிற உம்மை உயர்த்துகிறோம் நல்லவர். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அந்த நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அவர் நல்லவர், நம்மை விடுவிக்கிற தேவன், ஆபத்து நாளில் நம்மை தப்புவிக்கிறவர், வேடின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு அவர் நம்மை தப்புவிக்கிறவர். ஓ சேர்ந்து கத்தரை மகிமைப்படுத்தலாமா? வேடையின் கண்ணிக்கு தப்புவிக்கிறவர், பாழாக்கும் கொள்ளை நோக்கி

எங்களை மூடி மறைக்கிற பரிசுத்தரே, ஆபத்து நாளில் எங்களை கூடார மறைவில மறைக்கிற பரிசுத்தரே, சேர்ந்து அந்த கர்த்தரை ஆராதிக்கலாமா? அவர் நம்முடைய ஆபத்து நாட்கள்ல கூடார மறைவில மறைக்கிறார், கண்மலையின் மேல ஒளித்து வைக்கிறார், தீங்கு நம்மை அணுகாதபடிக்கு பாதுகாக்கிறார். அவர் எத்தனை பரிசுத்தர், அவர் எத்தனை நல்லவர், அவரை போல வேறொரு தேவன் இல்லை. அவர் ஆராதிக்கலாமா? அறிக்கை செய்ய பார்க்கலாப்பா. எங்களை மூடி மறைத்து பாதுகாக்கிறவரே, உமது சிறகுகளின் நிலையில எங்களை பாதுகாக்கிறவரே, உன்னத மாணவின் மறைவில எங்களை

எங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, வேடனின் கண்ணிக்கு அவனை தப்புவிக்கிறார். பாழாக்குகிற கொள்ளை நோய் இன்னைக்கு தேசங்கள் எல்லாம் உலகம் எல்லாம் பரவி கொண்டிருக்கிற கொள்ளை நோக்கி அவர் தப்புவிப்பார். இந்த வார்த்தை என்னோட கூட சேர்ந்து அறிக்கை செய்வீங்களா? என்னை தப்புவிப்பார், என் குடும்பத்தை தப்புவிப்பார், என் சபையை தப்புவிப்பார், ஓ என கருமையானவளை தப்புவிப்பார், என் தேசத்தை தப்புவிப்பார், என் ஜனங்களை தப்புவிப்பார். சேர்ந்து சொல்லு.

எங்களை விடுவிக்கிற பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை விடுவிக்கிற பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. உமது சிறகுகள் இன்றைக்கு நிழலாய் வரட்டும்ப்பா. கவலையோடு அமர்ந்திருக்கிற அநேக குடும்பங்களுக்கு உமது சிறகு, உம்முடைய சமூகம், உம்முடைய சிறகு, உம்முடைய பிள்ளைகளை மூடி மறைக்கட்டும். பாழாக்குகிற கொள்ளை நோக்கி உம்முடைய ஜனங்களை தப்புவீங்க ஆண்டவரே. எல்லாம் அப்படி ஒரு நிமிடம் பாழாக்குகிற கொள்ளை நோயை கடிந்து ஜெபிக்கலாமாப்பா. எங்கள் தேசத்திலே பாழாக்கி கொண்டிருக்கிற கொள்ளை நோய், உலகமெங்கிலும் பாழாக்கி கொண்டிருக்கிற கொள்ளை நோய், இனிமேல் அதனுடைய வல்லமைகள் மட்டுப்படுவதாக. அதில் தாக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலை அடைவார்களாக. பாழாக்குகிற கொள்ளை நோய் தாக்கப்பட்ட ஜனங்கள் சுகம் பெறுவார்களாக. விடுதலை சம்பவிப்பதாக. அற்புதங்கள் நடப்பதாக. கர்த்தர் அப்படியே செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.

எத்தனையோ மனுஷங்க நீங்க பார்த்துருக்கலாம் உங்க சபையில, உங்க ஊழியத்துல, உங்க வாழ்க்கையில, ஆனா ஒருத்தர் கூட இயேசுவை போல இல்ல. உதவி செய்யறேன்னு சொன்ன எத்தனையோ நபர்கள் விலகி போயிட்டாங்க. உங்களுக்கு ஒத்தாசையா ஊழியத்துல இருப்பேன்னு சொன்ன எத்தனையோ பேர் விலகி போயிட்டாங்க. பாஸ்டர் உங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொன்ன எத்தனையோ பேர் விலகினாங்க. ஆனால் கரத்தை பிடித்தவர் இதுவரைக்கும் விலகவில்லை. கரத்தை பிடித்து நடத்துகிறவர் இதுவரைக்கும் விலகவில்லை. இதுவரைக்கும் புறக்கணிக்கவில்லை. இதுவரைக்கும் தள்ளவில்லை. இதுவரைக்கும் ஆதரவாய் நடத்தினார். இனிமேல் நடத்துவதற்கு அவர் போதுமானவர். இதுவரைக்கும் நடத்தினவர், இதுவரைக்கும் நடத்தினவர், இனிமேல் நடத்துவதற்கு போதுமானவர். நல்ல வாயில திறந்த அப்பாவுக்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி கத்தரை துதிங்க பார்க்க. நல்ல கைகளை தட்டி ஆணுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை புறக்கணிப்பதில்லை, உன்னை தள்ளுவதில்லை. அவர் உன்மேல்

இதுவரைக்கு நடத்தினவர் இனிமேல் நடத்துவார், இதுவரைக்கு தாங்கினவர் இனிமேலும் தாங்குவார், அவர் இனிமேலும் தாங்குவார், உன்னை ஆதரித்து நடத்துகிறவர் அவர் அல்லவா?

மட்டும்தான் ஆண்டவரே, எல்லா புகழ், எல்லா மேன்மை, எல்லா ஆராதனை சகலமும் உமக்கு மட்டும்னு சொல்றவங்க நல்லா தலைக்கு மேல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, நல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக்கு பார்க்கலாம். உயர்த்துறோம் டாடி, உயர்த்துகிறோம் டாடி, உங்களுடைய நாமத்திற்கு மகிமை வரப்படுகிறோம்மா. இது எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், மாறாதவர், மகிமையுடையவர். நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமை.

பார்க்கலாம். ஊழிய பாதையில ஆண்டவர் பலன் தந்தாரு. இந்த சபை இத்தனை ஆண்டுகள் வளர்வதற்கு, இத்தனை ஆண்டுகள் வருவதற்கு அவர் பலனை தந்தாரு, சுகத்தை தந்தாரு, ஆரோக்கியத்தை தந்தாரு, மேன்மைப்படுத்தினாரு, நம்மை உயர்த்தினாரு. அவர் எத்தனை நல்லவர், நல்ல கையை தட்டி ஒரு விஷயம் கூட அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துக்கு பார்க்கலாம். ஆண்டவர் எத்தனையோ மனிதர்கள் கைவிட்ட பொழுது இந்த ஊழியத்தை நடத்தினீங்களே, எங்களை நடத்தினீங்களே, எங்க குடும்பத்தை நடத்தினீங்களே, இதுவரைக்கும் ஆதரவா இருந்தீங்களே, இதுவரைக்கும் ஆச்சரியமா நடத்தினீங்களே, இதுவரைக்கும் ஆச்சரியமா நடத்தினீங்களே, எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேல் நடத்துவார். 13 ஆண்டு காலமாக நடத்தினவர் இனிமேல் நடத்துவார். 13 ஆண்டு காலமாக ஆச்சரியமா நடத்தின தேவர் இனிமேல் நடத்துவார். ஊழிய பாதையில சோர்ந்து போக வேண்டாம். தேவனுடைய கரம் இன்றைக்கு ஆதரவாய் வருகிறது. இதுவரைக்கு ஆதரித்து வந்த தேவர், இதுவரைக்கு ஆதரவாய் நடத்தின தேவர் இனிமேல் நடத்துவதற்கு அவர் போதுமானவர், இனிமேல் நடத்துவதற்கு போதுமானவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர். நல்ல கரங்களை தட்டி அம்மாவுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துக்கு பார்க்கலாம். இனிமேல் நடத்துவார், இனிமேல் நடத்துவார், இனிமேல் நடத்துவார். ஆச்சரியமா நடத்துகிறவர். அந்த தேவனை ஆராதிக்கலாமா? அந்த தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? அந்த தேவனை கனப்படுத்தலாமா? அவர் நல்லவர். இதுவரைக்கும் தாங்கினாரு. புறக்கணித்த அநேகர் மத்தியில நம்ம கரத்தை பிடித்து தூக்கினாரு. ஓ, அநேகர் கைவிட்ட நிலையில நம்முடைய கரத்தை பிடித்து தூக்கினாரு. அநேகர் நம்மை கைவிட்ட பொழுது அவர் நம்மை தாங்கினார், நம்மை ஏந்தினார், நம்மை சுமந்தார், தப்பு வீட்டார். இதுவரைக்கும் விட்டு விலகல, இதுவரைக்கும் நம்ம விட்டு விலகல, இதுவரைக்கும் நமக்கு ஆதரவா இருந்தார், இதுவரைக்கும் நமக்கு அடைக்கலமா இருந்தார். அவரை போல வேறொரு தெய்வம் இல்லை, அவரை போல வேறொரு அர்ச்சகர் இல்லை, அவரை போல வேறொரு மீட்பர் இல்லை. அவரே சர்வ வல்லவர், அவரே மாறாதவர், அவரே மகிமையுடையவர். நல்ல கர

சொல்லுங்க. நீங்க துதிக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், ஆராதனைக்கு பாத்திரர், ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரர். அல்ல, தலைக்கு மேல கரங்களை தட்டி பாத்திரரே, மேலானவரே, உயர்ந்தவரே, மகிமையுடையவரே, கிருபையுடையவரே, ஆச்சரியமானவரே, அற்புதமான நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நீரே போற்றுதலுக்குரியவர், வாழ்த்துதலுக்குரியவர், வணக்கத்திற்குரியவர், மகிமைக்குரியவர், கிருபைக்குரியவர். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். ஆண்டவரே, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. அவர் பாத்திரர், மகிமையுடையவர், அவரே போதுமானவர்.

0: ஆண்டவரே.
1: உம்மை போல் வேறு தெய்வமே, there is none like you Lord.
0: உம்மை போல் ஒருவர் இல்லை, உம்மை போல் ஒரு பரிசுத்தர் இல்லை, உம்மை போல் ஒரு மீட்பர் இல்லை. நீரே பரிசுத்த, நீரே மாறாதவன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி சொல்லுங்கப்பா. மகிமையுடையவர், கிருபையுடையவர், ஆராதனைக்கு பாத்திரர், கன மகிமைக்கு பாத்திரர், போற்றுதலுக்குரியவர், வாழ்த்துதலுக்குரியவர், வணக்கத்திற்குரியவர். உயர்த்துகிறோம்ப்பா, எங்க நாமத்துக்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. எல்ல கன மகிமை, மாட்சிமை, மகத்துவம், துதி, ஸ்தோத்திரம், மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம்ப்பா. உயர்ந்திருப்பீராகப்பா, உயர்ந்திருப்பீராக. எல்ல கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: விண்வெளியில் ஆகாய விமானங்கள் செல்லும் உயரத்தை விட அதிகமான உயரத்திற்கு சென்று விண்வெளியை ஆராய்ச்சி செய்ய பல நாடுகளும் காலம் காலமாக முயற்சித்து வருகிறது. 1961 சோவியத் ஒன்றியத்தினுடைய வஸ்தோத் 1 என்ற விண்கலத்தின் மூலமாக யூரி ககாரின் என்பவர் பூமியிலிருந்து மிக உயரமான உயரத்தில் 108 நிமிடங்களில் பூமியை வலம் வந்து, பின்னர் பூமியிலிருந்து 7000 மீட்டர் தொலைவில் தான் பயணித்த விண்கலத்திலிருந்து பாராசூட் மூலமாக குதித்து சாதனை செய்தார். இப்படி அவர் பூமியை சுற்றி விண்வெளியில் வந்தபொழுது, அங்கே நான் கடவுளை தேடினேன், அப்படி ஒருவரும் அங்கே இல்லை என்று கடவுள் நம்பிக்கை இல்லாமல் பேசினார். ஆனால் அதே விண்வெளிக்குச் சென்ற ஜான் கிளென் என்ற விண்வெளி வீரர், வான மண்டலத்தில் கடவுளினுடைய முகத்தை கண்டேன், அது என் விசுவாசத்தை பலப்படுத்தியது, வான்வெளிக்குச் சென்று படைப்பின் அதிசயங்களைக் கண்ட என்னால் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்காமல் இருக்க முடியாது என்று கூறியிருக்கிறார். இருவர் பார்த்ததும் ஒரே விண்வெளிதான், ஆனால் நம்பிக்கை கொண்ட ஜான் கிளென் கடவுளின் கரத்தை அங்கே கண்டார். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது என்று வேதமும் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. கடைசியாக நீங்கள் எப்பொழுது இயற்கை காட்சிகள் வழியாக கடவுளினுடைய கரத்தை பார்த்தீர்கள்? இல்லையென்றால் நேரம் எடுத்து விண்வெளியை கவனியுங்கள். நீங்களும் தேவனுடைய மகிமையை காணலாம். உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்க அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை புரிந்து கொள்வீர்களா?

ரோமர் 15 அதிகாரம். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கு பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கேதுவான நன்மையுண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கின்றபடியே நடந்தார். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கின்றவர்களெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கின்றது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும் படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும் படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரனாயிருக்கிறார் என்றும் புறஜாதியாருக்கும் இரக்கம் பெற்றதின் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகின்றேன். அந்தப்படி இதன் நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கின்றது. மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடே கூட களிகூறுங்கள் என்கிறார். மேலும் புறஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகின்றார். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார். அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகின்றான். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாயிருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கின்றேன். அப்படியிருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும் படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். ஆதலால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. புறஜாதியரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும் படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை ஏற்றுக்கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதில்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. இப்படி ஜெருசலேம் துவங்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கின்றேன். மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கின்றபடியே நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாத படிக்கு கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகின்றேன். உங்களிடத்தில் வருகின்றதற்கு இதனால் அநேகம் தரம் தடைப்பட்டேன். இப்பொழுது இந்த திசைகளிலே எனக்கு இடமில்லாதபடியினாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாய் எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கின்றபடியினாலும்
நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டுகொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தியடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழியனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பியிருக்கின்றேன். இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் ஜெருசலேமுக்கும் பிரயாணம் பண்ண எத்தனமாயிருக்கின்றேன். மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் ஜெருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கின்ற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கின்றதற்கு அவர்கள் கடனாளிகளாகவும் இருக்கின்றார்கள். எப்படி என்றால், புற ஜாதியர் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளினால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாயிருக்கின்றார்களே. இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாக ஸ்பானியாவுக்கு போவேன். நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்தினுடைய சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோடே வருவேன் என்று அறிந்திருக்கின்றேன். மேலும் சகோதரரே, தேவ சித்தத்தினால் நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இளைப்பாறும்படியாக யூதேவியாவில் இருக்கின்ற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படிக்கும் நான் ஜெருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகின்ற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகின்றேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன்.

வாய் திறவாதிருந்த ஆட்டுக்குட்டியானவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு வாளுக்கு வாள், ஸ்வோர்ட் ஃபார் ஸ்வோர்ட். வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 75. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கின்றன. நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது. அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதேயுங்கள் என்றும், துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள். இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கலங்கி பொங்குகிற மதிபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அதிலிருந்து வார்க்கிறார். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் மண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள். நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். துன்மார்க்கருடைய கொம்புகளையெல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு 26:52. பட்டயத்தை எடுப்போர் அனைவரும் பட்டயத்தால் அழிந்து போவர். All who draw the sword will die by the sword. இயேசு எப்பொழுதுமே போதிக்கிறவராயிருந்தார். கடுந்துயர் வேளையிலும் தமது சீடருக்கு காலம் போற்றும் கருத்துக்களை சொல்லிக் கொடுத்தார். அவர்களது எதிர்கால வாழ்க்கையையும் பணியையும் குறித்து அவர் எவ்வளவாய் அக்கறை கொண்டிருந்தார் என்று நாம் கவனிக்கிறோம். பட்டயத்தை பயன்படுத்தாவிடில் அதை வைத்திருந்து பயனென்ன என்று பேதுரு எண்ணியிருப்பான். மேலாடையை விற்றாவது பட்டயங்களை வாங்கிக் கொள்ள சொன்னது ஆண்டவர்தானே. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் கடவுளுக்கே உரியது. வேதத்தில் இந்த சத்தியம் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டுள்ளது. ரோமர் 12:19, எபிரேயர் 10:30, உபாகமம் 32:35. பழி வாங்குதல் அல்லது பதில் செய்தல் சரிதான். ஆனால் அதை மானிடராகிய நம்மால் கையாள முடியாது, நமக்கு கையாளவும் தெரியாது. லேவியராகமம் 19:18 இப்படி வாசிக்கிறோம். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். இதை எவ்வளவு சீக்கிரம் கற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு இறையரசில் பலியாவோர் குறைவர், இழப்பும் குறையும். தனது குரு மீது கை போடுபவனை விடக்கூடாது என்று நினைப்பது எந்த சீடனுக்கும் இயல்பானதுதான். அதைத்தான் பேதுரு செய்தான். இயேசுவோ அதை கூட அனுமதிக்கவில்லை. ஓர் எதிரிக்கு விரோதமாய் கூட பட்டயத்தை தூக்க இறைவார்த்தை நம்மை அனுமதியாதிருக்கும் போது இன்னொரு தேவ பிள்ளை அல்லது தேவ ஊழியனுக்கு விரோதமாய் நாம் அப்படி செய்யலாமோ? இறைவனின் இதயத்திற்கு இனியவன் என்ற பட்டம் தாவீதுக்கு எளிதில் கிடைத்து விடவில்லை. கடவுள் அவனிடம் பாரபட்சம் காட்டவில்லை. தனது உடனாளிகளின் தூண்டுதலின் பேரில் அவன் சவுலின் மேலாடையின் ஓரத்தை கத்தரித்து கொண்ட போது தாவீதின் மனது அவனை வாதித்தது என்று நாம் வாசிக்கிறோம். அவன் தன்னோடு இருந்த மனிதரை பார்த்து, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின என் தலைவன் மீது என் கையை போடும்படியான இவ்வித செயலை நான் செய்யாதபடி ஆண்டவர் என்னை காப்பாராக என்றான். 1 Samuel 24:7 வாசித்து பாருங்கள். தனது நண்பன் அல்லது அடுத்தவனை பற்றி தனக்கு தெரிந்திருக்கும் ஓர் இரகசிய தகவல் தான் ஒரு பட்டயம். அதை அதன் உரையில் போடு. பிறரது திறமைகளை குறித்து பொறாமை கொள்பவர்கள் பொதுவாக அவர்களது நடத்தையை குறித்து அவதூறாய் பேசுவதில்தான் முடிப்பார்கள் என்று ஹெர்பர்ட் லாக்கேயர் என்ற தேவ மனிதன் Sins of the Saints, பரிசுத்தவான்களின் பாவங்கள் என்ற தமது நூலில் மிக அழகாக குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் வாட்கின்சன் என்பவர் இதை ஆமோதித்து கூறுவதாவது,
வரங்கள் நிறைந்தவர்களும் மனிதரால் பெரிதும் விரும்பப்படுகிறவருமாய பலரது வாழ்க்கைகளை சின்னா பின்னமாக்கி விடுவது பிறரது பொறாமையே. படைப்பு முழுவதையுமே கொளுத்திவிடும் நெருப்பு போன்றது அது. அடுத்த முறை ஒரு சகோதரனுக்கு எதிராக பட்டயத்தை ஓங்க நீங்கள் சோதிக்கப்பட்டால், பிரியமானவர்களே, சற்று நில்லுங்கள், கொஞ்ச தூரம் எட்டி பாருங்கள். புதரிலே கொம்புகள் சிக்கிக் கொண்டிருக்கும் ஒரு ஆட்டுக்கடாவை பார்ப்பீர்கள். உடனே பவுல் விடுத்த சவாலை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராக யார் குற்றம் சாட்ட இயலும்? அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? இறந்து உயிரோடு எழுந்து நமக்காய் பரிந்து பேசுகிறவர் கிறிஸ்து அன்றோ? பட்டயத்தை எடுப்போர் அனைவரும் பட்டயத்தால் அழிந்து போவர். அன்புள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பதிலுக்கு பதில் நாங்கள் செய்யக்கூடாது என்று நீர் காட்டினீர். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்ற முற்கால பிரமாண சட்டத்திற்கு நாங்கள் மறித்து எங்களுடைய சத்துருக்களை நாங்கள் சிநேகிக்கவும், ஒரு மைல் தூரம் வர ஒருவர் கேட்டால் இரண்டு மைல் தூரம் நாங்கள் செல்லவும், பிறரது குற்றங்களை அன்பினால் நாங்கள் மறைக்கவும் மன்னிக்கவும், தேவரீர் உம்முடைய திருவார்த்தை எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல படிப்பினைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எத்தனை முறை நாங்கள் எங்கள் கரங்களிலே இருந்த பட்டயத்தின் மூலமாக எத்தனை தேவ பிள்ளைகளை, எத்தனை தேவ ஊழியரை நாங்கள் வெட்டி வீழ்த்தி விட்டோம் ஆண்டவரே. பொறாமை தலை தூக்கி விட்டது. கர்த்தாவே, எங்களை மன்னியும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். வெஞ்சன்ஸ் இஸ் மைன், பதில் செய்தல் என்னுடையது என்று நீர் சொன்னீரே. அதை மானிடராகிய நாங்கள் உம்முடைய கையிலே விட்டுவிட உதவி செய்யும். அன்பின் ஆவியினால் நீர் எங்களை நிரப்பியருளும். தாவீதின் மனப்பான்மையை எங்களுக்கு

Thank you, Holy Spirit. We vala namathai uyarthugirom. Kartharku bayappadugira bayam, the fear of the Lord. Amen. Hallelujah. Suttamum ennaikkum nilaithirukkiradumai irukkirathu. It stands forever. Amen. Kartharudaiya nyayangal unmaiyum avigal anaithum neethiyumai irukkirathu. Aandavare, உடைய வசனத்தை நாங்கள் கைகொண்டு வைக்கிறோம். உடைய சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகளாய், வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்வதற்கு கிருபை தருவீராக.

நோக்கி கை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாம் தோற்று போன நேரத்தில் எங்களை கைவிடாமல் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Even at the brook of Besor, if you can provide Elijah the prophet of God Jesus through a

போயிடுவாங்க. காரியம் முடிஞ்ச உடனே அவங்க கழண்டுருவாங்க, நம்மளை விட்டு விளங்கிடுவாங்க. அதுதான் இந்த உலகம். ஆனால் அந்த ஆண்டவர் அப்படி இல்லை. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் அப்படி இல்லை. முடிவு பரியந்தம் கூட இருப்பவர் அல்லாஹ்வே.

உன்னை தப்புவிப்பேன், உன்னை உருவாக்குவேன். இந்த நாட்களிலே எங்களை உருவாக்குவே. வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில தேவ சித்தத்தின் வழியில ரெண்டு கையை உயர்த்தி ஹல்லேலூயா, உங்க வழியில வெளிச்சத்தின் பாதையில நாங்க நடக்கணும், நாங்க தவறிவிடக் கூடாதாண்டவே. பொல்லாங்கல் எவனை விழுங்குறாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி திரிகிறானே. ஹல்லேலூயா, the enemy is roaring, hallelujah, hallelujah, like a hallelujah, like a lion, oh God. God help us, we need you, without you we cannot make it, oh God.

எப்படியோ இருந்த ஆண்டவரே, நம்பிக்கையே இல்லாம இருந்தோம். நம்பிக்கை தந்தீங்களே, பெதர் தந்தீங்களே, ஒரு வாழ்வு தந்திருக்கிறீங்களே, புது வாழ்வு தந்திருக்கிறீங்களே, ஜீவனோடு வச்சிருக்கிறீங்களே. கையை உயர்த்தி, Yes, we want to thank you. It is you, it is you, it is you, oh God.

0: ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீர். We want to thank you for your presence. Thank you for your love. நீர் நடத்துவீரா, நீர் எங்களை சுமப்பீராக, ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்திலே.
1: நீங்கள் கேட்க போவது
2: ஜிஃபன் எஃப்எம்மின் அனுதின தியானம். இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. மத்தேயு 5:16. அமெரிக்க ஜனாதிபதி உட்ரோ வில்சன் ஒரு முறை முடி வெட்டும்படி சலூன் ஒன்றுக்கு சென்றிருந்தார். உள்ளே யாரோ ஒரு முக்கியமான நபர் வந்திருப்பதை வில்சன் உணர்ந்தார். அவரும் முடி வெட்டும்படிதான் அங்கே வந்திருந்தார். வந்தவர் வில்சன் நாற்காலிக்கு அருகிலே வந்து உட்கார்ந்தார். அவர் அந்த கடையிலே வேலை செய்த பார்பர்களுடன் மிகவும் இனிமையாகவும் மிகுந்த அக்கறையுடனும் பேசிக் கொண்டிருந்தார். வில்சன் அந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தார். அவருக்கு முடிவெட்டி முடிக்கும் முன்பு தான் ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் கலந்து கொண்டதை போன்ற உணர்வு வில்சனுக்கு ஏற்பட்டது. வில்சனுக்கு அருகில் வந்து உட்கார்ந்தது வேறு யாரும் இல்லை, டிஎல் மூடிதான். மூடி முடிவெட்டி சென்ற பின்பு அந்த கடையில் வேலை செய்த பார்பர்கள் மத்தியில் அவர் விட்டு சென்ற தாக்கத்தை அறிந்து கொள்வதற்காக வில்சன் வேண்டுமென்றே அங்கும் இங்குமாக அந்த கடையிலே உலாவிக் கொண்டிருந்தார். அந்த கடையில் வேலை செய்தவர்கள் தங்களுக்குள் மெல்லிய குரலிலே பேசிக்கொண்டார்கள். வந்து சென்றது யார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் பேசியதால் தங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதை அவர்கள் உணர்ந்தனர். வில்சன் அந்த கடையை விட்டு வெளியே சென்ற போது தான் ஏதோ ஒரு ஆராதனை கூடத்துக்கு வந்து சென்றதை போன்ற உணர்வு தனக்கு இருந்ததாக பின்னாளிலே குறிப்பிட்டார். ஆம் பிரியமானவர்களே, நாம் செல்லும் இடங்களில் எத்தகைய தாக்கத்தை நாம் ஏற்படுத்துகிறோம்? எம்மாவூர் சீஷர்கள் கவலையோடும் துக்கத்தோடும் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களோடு இணைந்து கொண்டார். அவர்கள் உரையாடலில் அவரும் பங்கெடுத்தார். வேதவசனங்களை அவர்களுக்கு விளக்கி காட்டினார். துக்கமுகமாய் வழி நடந்த அவர்களுடைய இருதயம் குழந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. அவர்களுடைய கவலைகளும் சந்தேகங்களும் அகன்றன. ஆம் பிரியமானவர்களே, ஜனங்களோடு நாம் செய்யும் உரையாடல் அவர்களுக்கு சந்தோஷத்தையும் மன ஆறுதலையும் கொண்டு வரட்டும். நாம் போகும் இடமெல்லாம் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நம்முடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இந்த நாளிலும் நாம் மத்தேயு 2 17 வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த பழைய ஏற்பாட்டில்

சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே எவ்வாறாக நிறைவேறியிருக்கிறது என்பதை நாம் கோர்வையாக மத்தியிலிருந்து பார்த்து வருகிறோம். இதில் 17வது வசனம் மத்திய 2:17, புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரலில் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்போது நிறைவேறியிற்று. இந்த மத்தேயு எழுதின ஆக்கியோன் இயேசு கிறிஸ்தனுடைய ஜனனத்தின் விவரத்தை எழுதிவிட்டு அவங்க அப்பாவாகிய யோசேப்பு அவரை கொண்டு போயிட்டு எகிப்துக்கு கொண்டு போக சொன்னார். அந்த எகிப்து அந்த சேப்பியா ஏரோது மன்னன் குழந்தைகளை கொல்வதற்கு வகை தேடுகிறான், எனவே எகிப்துக்கு கொண்டு போ என்று சொல்லி எச்சரிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். நேற்று அதை நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் இந்த 18வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே உரைக்கப்பட்டது நிறைவேறியது. அப்போ எரேமியா புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டது என்று பார்த்தால், எரேமியா 31வது அதிகாரம் 15வது வசனத்திலே இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 31:15 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு எரேமியா புஸ்தகத்தில் அன்றைக்கு சொல்லப்பட்டது இன்றைய நாளிலே நிறைவேறுகிறது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டதுன்னா, எரேமியா தீர்க்க தரிசனம் கிமு 616வது ஆண்டில், அந்த இடைப்பட்ட 686-க்கும் 616க்கும் இடைப்பட்ட காலத்தில் எரேமியா புஸ்தகம் எழுதப்பட்டது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 685 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறி இருக்குது, இங்கே நிறைவேறுது பாருங்கள். அங்கே ராமாவிலே கூக்குரல் உண்டானது அப்படின்றது போல, இங்கே ஏரோது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து, ஏன்னா அந்த சாஸ்திரிகள் வந்து அரண்மனையில் வந்து இயேசு கிறிஸ்து இங்கே பிறந்திருக்கிறாரா, இஸ்ரவேலின் ரட்சகர் இஸ்ரவேலின் ராஜா இங்கே பிறந்திருக்கிறாரான்னு கேட்கும்போது, அப்படியா அவரை போய் நீனும் பார்த்தனே எனக்கு சொல்லு, நானும் வந்து சேவிக்கிறேன் அப்படின்னு சொன்னவன், அவங்களும் தேவதூதெல்லாம் எச்சரிக்கப்பட்டு வேற வழியாக போயிட்டாங்கன்னு பார்க்குறோம். 12 பார்த்துக்கலாம், அவர்கள் ஏழு இடத்துக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேற வழியாக தங்கள் தேசத்துக்கு என்ன செஞ்சாங்க, திரும்பி போனார். இப்படி ஆயிடுச்சு, இப்படி வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இவன் என்னடா இது வரக்காணாமேன்னு காத்திருந்து ஏறுவது, அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டான் அவங்க வஞ்சித்து நம்மளை ஏமாத்தி எங்கேயோ வேற போயிட்டாங்க. இப்போ இவனுக்கு கோபம் வருது. அப்போது ஏறுவது சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு 16வது வசனம் கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தன் சாஸ்திரிடத்திலே திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலே அதன் சகல எல்லைகளும் இருந்த 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். எல்லா ஆண் பிள்ளைகளையும் பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. எனக்கு இதை கொஞ்சம் தியானித்தேன். இந்த ஏரோதினுடைய சிப்பாய்கள் போய் அந்த பெத்லகேமில் ஒவ்வொரு ஊடாக நுழைஞ்சி ஓ ஆண் பிள்ளைகளை கொடுங்கன்னு சொல்லி அவங்க எதிர்க்க கண் முன்னால் அவங்கள கொல்றத பார்க்கும்போது எப்படி கூக்குரல் உண்டாயிருக்கும் பாருங்கள். அப்போ பாருங்கள், எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, இந்த குழந்தைகள் மரித்த குழந்தைகள்லாம் இயேசுவுக்கென்று மரித்தவர்கள், இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார். ஆமேன். இயேசுனுடைய வருகையை முன்குறிப்பதற்காக அநேக இரத்த சாட்சிகள் மரித்திருக்கிறார்கள், அது சிறு பிள்ளைகள். இதை நினைக்கும்போது எனக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் தான் ஞாபகம் வந்தது. என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னாக்கா, பார்த்தீங்கன்னா தெரியும், யாத்ராமம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது 16வது வசனத்தில் பாருங்க, அது அந்த யாத்ராமம் புஸ்தகத்தை 2 நீங்கள் வாசித்தாலே தெரியும். அது என்னன்னாக்கா, யோசேப்பை 8வது வசனத்திலிருந்து அரிச்சு அப்படி வரிசையாக வாசிங்க. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். யோசேப்பு வராங்க, யோசேப்பு மூலமாக இன்னைக்கு அந்த இஸ்ரேவேல் குடும்பத்தினர் அநேக பலுகி பெறுகிறார்கள். அவங்க பலத்து போய் பலத்த ஜாதியாக இருக்கிறாங்க.
அப்போ யோசேப்பை அறியாத அந்த எகிப்தில் இருக்கிற அந்த ராஜன் என்ன செய்கிறான், இவங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டாங்க பாப்புலேஷனில், இவங்களை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான் பாருங்கள், 15-16. அதுவும் அந்த எகிப்து ராஜா சிப்ரால் பூவால் என்னும் பெயருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடே பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையில் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளைகளானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். அங்கேயும் பாருங்க, மோசையை பிறக்கிறதுக்கு முன்னாடி மோசையை பிறக்கும் போது அநேக ஆண் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, கொன்றார்கள் என்று பார்க்கும். மோசையை வந்து இஸ்ரேலினுடைய இரட்சகனாக ஒரு முன்மாதிரியாக பழைய ஏற்பாட்டிலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் நேற்று பார்த்தோம். அதே போல இன்னைக்கு ஏசாண்டர் பிறக்கிறதுக்குள்ளார மோசையை பிறக்கும் பொழுதும் அநேக ஆண் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, கொல்லப்பட்டார்கள். இங்கு ஏசாமி பிறக்கும் போது இரட்சகர், உலகத்தின் இரட்சகர் பிறக்கும் போதும் அநேக ஆண் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, கொல்லப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அன்மான்மலே, இன்னைக்கு முதல் வருகையில் ஏசாண்டருடைய முதல் வருகையில் அநேக குழந்தைகள் தான் முதலாவது இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். ஆமாம்னா இல்லையா? இன்னைக்கு நாமெல்லாம் ஏமாத்துறோம். இதை நினைக்கும் போது எனக்கு வந்து இந்த பரலோகம் என்ற புத்தகத்தை நான் படித்த ஒரு ஞாபகம் வருகிறது. அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதில் குழந்தைகளுக்கென்று ஒரு தனியான ஒரு ஸ்பெஷல் ஒரு இடத்த வச்சிருக்கிறாராம் ஆண்டவர் பரலோகத்தில். அதில் அநேக குழந்தைகள் வந்து விளையாடி கொண்டு இருக்கிறாங்களாம், அவங்களுக்கு விளையாட்டுப் பொருள் அநேகமாக இருக்குதான், ஒரு கள்ளங்கவடம் இல்லாமல் அந்த குழந்தைகளிட டெய்லி போய் ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த குழந்தைகளை பார்த்து கொண்டு அதனோடு விளையாடி கொஞ்சி குழாவி கொண்டிருக்கிறதா அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு. அப்போ பாருங்கள், அந்த இடம் ஒரு மகிமையான ஒரு இடமாக அந்த குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று பார்க்குறோம். அப்போ ஏசாண்டவர் வருவதற்கு அந்த முதலாவது வருகைக்கு அடையாளமாக அநேக பிள்ளைகள் மரித்தது போல, ஏசாண்டவர் இரண்டாவது வருகையிலும் அநேக பிள்ளைகள் மரிக்குமா, இரண்டாவது அநேக பிள்ளைகள் இரத்த சாட்சியாக மரிப்பார்கள் என்று பார்க்குறோம். அதுக்கு உண்மையிலே ஒரு நேற்று ஒரு ஆதாரமாக நேற்று ஒரு வாட்ஸ்அப் செய்தி பார்த்தேன், அது ஒரு தரிசனம்னு ஒருத்தவங்க எழுதியிருக்கிறாங்க, எனக்கு தரிசனம் கொடுத்தார் என்று. அது என்னன்னாக்கா, மேலிருந்து பயங்கரமான இருள் மாதிரி நிறைய இறங்குதான், மேலிருந்து இறங்கி நிறைய சிறு குழந்தைகளை மரணத்துக்கு உட்பட்டு அவங்க ஆவியெல்லாம் கொண்டு போகிறான். அப்போ இந்த எங்கே பார்த்தாலும் அழுகையின் குரல் கேட்கப்படுகிறதா அந்த தரிசனம், அந்த ஊழியக்காருக்கு அந்த தரிசனம் வாசப்பில் வந்துச்சு. ஸோ இப்போ இது கடைசி காலம், இது ஆண்டவர்கிட்ட ஒரு மன்றாடுறார், ஆண்டவரே இதை தடுத்து நிப்பாட்டுங்கன்னு, என்னால் தடுத்து நிப்பாட்ட முடியாது, இது வந்து நடக்க வேண்டிய ஒரு சம்பவம் அப்படின்றாராம். அதனால அப்போ என்ன காரணம், இதெல்லாம் வந்து ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது. இன்றைக்கி ஆண்டுடைய ரெண்டாவது வருகையில் சமீபமாக இருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நிறையா மரணங்கள், இன்றைக்கு மரண ஓலங்கள் இன்றைக்கி கேட்கப்படுகிறது. இன்றைக்கி அதில் இன்றைக்கி ஆண்டுடைய ரெண்டாவது வருகைக்கு முன்பாக அநேக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இரத்த சாட்சியாக மரிப்பார்கள் என்று பார்க்குறோம். இன்றைக்கி அதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எப்படியாக இயேசுவுக்கென்று வாழ்கிறோம். இன்றைக்கி பாருங்க, இன்றைக்கி தீர்க்க தரிசனங்கள், அந்த எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்டது எல்லாம் இன்னைக்கு ஏசாண்டருடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுது, நடந்தது. முன்னாடி என்ன நடந்தது, பெத்லகேம்லேருந்து அவர் என்ன செய்வார், பிறப்பார். யூதையா இஸ்ரேலில் சிறியவனாகிய யூதாவில் பிரபுக்களில், பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் வருவார் என்று 6வது வசனத்தில் தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. அது 722 இன்னாண்ட பார்த்தோம், 5வது வசனத்தில் மரண பரியந்தம், ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்ற தீர்க்க தரிசனம் இன்னைக்கு கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது. ஓசியா 11:1 சொல்லப்பட்டது நிறைவேறிச்சு. அது எத்தனை வருஷம், 781 இங்கே மீகால சொல்லப்பட்டது, ஓசியாவில் சொல்லப்பட்டது, இங்கே எரேமியாவில் சொல்லப்பட்டது. மூணு விதமான காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனங்கள். அது 722, இது 781, இது 680. இப்படி மூணு காலகட்டத்தில் கிமுல கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்
கிறிஸ்து பிறக்கும் பொழுது இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறியது என்று இந்த மத்தேயு எழுதின, சுவிசேஷத்தை எழுதின அந்த மத்தேயு என்ன செய்கிறாரு, அழகாக குறிப்பிடுகிறார். அப்போ இயேசு ஆண்டவர் ஒரு வரலாற்று புருஷர், வரலாற்று நாயகன். ஏற்கனவே அவரை குறித்து பிறப்பின் ரகசியங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது, இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தான் ஒவ்வொன்றும் ஏசாண்டவருடைய பிறப்பின் ரகசியம், அவருடைய மரணத்தின் ரகசியம், அவருடைய உயிர்த்தெழுந்த ரகசியம், எல்லாமே அவருடைய வருகை, ரெண்டாவது வருகையின் ரகசியம், இந்த நாலு காரியமும் ஏற்கனவே தீர்க்க தரிசியில் என்ன செய்தாங்க, சொல்லப்பட்டுட்டாங்க. அப்போ அவருடைய முதல் வருகையினுடைய காரியம், அவர் பிறப்பின் ரகசியம் ஒவ்வொன்றா என்ன செய்யுது, நிறைவேறிட்டு இருக்குதுன்னு பார்க்குறோம். இன்னும் புதிய ஏற்பாட்டில் நாம் இன்னும் பல காரியங்களை நம்ம தியானிக்கும் போகும்போது அவருடைய மரணத்தின் ரகசியம், அவருடைய உயிர்த்தெழுந்தனுடைய ரகசியம், அவருடைய ரெண்டாவது வருகையினுடைய ரகசியம்லாம் முன்கூட்டியே இன்னைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். பைபிளில் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத இன்னைக்கு அதெல்லாம் அறியாமலே இருக்கிறோம். அன்பாவில் இதெல்லாம் ஏன் நம்மளை தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் அப்படின்னாக்கா, இன்னைக்கு காலம் செல்லாது, ஆண்டுடைய ரெண்டாவது வருகையின் காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு ஆண்டுடைய ரெண்டாவது வருகையின் காலத்தில் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம காலத்திலே அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே நாம் ஆயத்தப்படணும். இன்னைக்கு நாம் பரிசுத்தமாய் ஆயத்தப்படணும். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆயத்தப்படணும். அநேகரை நாம் ஆயத்தப்படுத்தணும். இன்னைக்கு கிடைக்கிற டைம் எல்லாம் டிவி முன்னாடியும் செல்போன் முன்னாடியும் நம்ம செலவழிக்காதபடிக்கு இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்து வேதத்தில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு, எப்படிலாம் எந்தெந்த காலகட்டத்தில் நிறைவேறி இருக்கிறது, அப்போ இந்த காலகட்டத்திலையும் எது நிறைவேறும், அந்த வருகையின் காலத்தில், ரெண்டாவது வருகையின் காலத்தில் சொல்லப்பட்ட அந்த அடையாளங்கள் இன்றைக்கும் நிறைவேறி இருக்கிறது என்று நாம் ஒப்பிட்டு பார்த்து நாம் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உண்மையாய் வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே ரகசிய வருகையில் என்னைக்காவது வரும், என்னைக்கு வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம், இந்த நிமிஷம் வேணாலும் வரலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் ஆயத்தமாய் ஆண்டவரிடத்தில் நாம் தாழ்த்தி நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்து, குற்றங்களை மன்னித்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்புகளை நீக்கி, ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு நாம் விரோதங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஆண்டவரை போல நாம் பரிசுத்தமாக ஜீவித்து ஆண்டுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து ஆண்டவருக்கென்று அந்த ரெண்டாவது வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகவும், ஆண்டுடைய வார்த்தை அதனால்தான் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. இப்படியெல்லாம் பிறப்பிலே சொல்லப்பட்டது, அவரை பிறப்பை குறித்து சொல்லப்பட்டு மூணு காலத்தில் மூணு வேறு ஆண்டுகளிலே சொல்லப்பட்டது, இன்னைக்கு இயேசு ஆண்டவருடைய பிறப்பில் நிறைவேறினதை பார்க்கிறோம். அன்பாலே இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இப்படிப்பட்ட நிறைவேறுதல் இன்றைக்கு உன்னுடைய வருகையின் குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமும் அந்த தீர்க்க தரிசனமும் எங்கள் காலத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது, நாங்கள் அதை கண்ணால் பார்க்கிறோம். ஆண்டவரே என்னை எங்களையும் நீர் பலப்படுத்துங்க, என்னை எங்களையும் காத்துக்கொள்ளுங்க, இந்த கொள்ளை நோயிலிருந்து தப்புவீங்க. இன்னைக்கு நாங்களும் இரத்த சாட்சியாய் மறிக்கவும் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஏன்னா இரத்த சாட்சியாய் மறிப்பதற்கு ஆண்டவருடைய ரெண்டாவது வருகைக்கு முன்பாக ஒரு கூட்டம், ஒரு ஜனக்கூட்டம் இரத்த சாட்சியாய் மறிக்கும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. அன்பான்ல அந்த காரியம் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சுன்னா அது எவ்வளோ நன்மையாக இருக்கும் என்று நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நான் அடிக்கடி நினைப்பேன், ஆண்டவரே நீ உன்னுடைய வருகைக்கு முன்னாடி நான் இரத்த சாட்சியாக மறித்தாலும் மறிக்க ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி. அன்பாவில் இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம்மா. ஏசு ஆண்டவருக்குள்ளார நாம் ஒப்பு கொடுத்து அந்த வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகவும் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீ சொன்ன ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இந்த மத்திய இரண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவரே மூன்று விதமான ஆண்டுகளிலே மூன்று காலகட்டத்திலே நிறைவேறி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே தகப்பனே பெத்லகேமிலே நீர் பிறப்பீர் என்பதையும், ஆண்டவரே எகிப்திலிருந்து உம்முடைய குமாரன் வரவழைக்கப்படுவார் என்று ஆண்டவரே நீர் சொன்னதையும், ஆண்டவரே என்னுடைய குமாரன், ஆண்டவரே குமாரனை வரவழைத்தேன், எகிப்திலிருந்து வரவழைத்தேன் என்று சொன்னதையும், ஆண்டவரே இந்த ராமாவிலே அழுகையும் புலம்பலும் ஆண்டவரே கேட்கும் என்று ஆண்டவரே அந்த சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்களும், எரேமியாவில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் உடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே தகப்பனே இன்னும் வாழ்க்கையில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனம் நிறைவேறினது, நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய வேதத்துக்கு நடுங்கி, உம்முடைய சத்தியத்துக்கு நடுங்கி, அந்த சத்தியத்தில் வளர ஆண்டவரே அதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே
தகப்பனே, இன்னும் நாங்கள் சுயத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, கசப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, இந்த உலகத்துக்கும் உலக சிற்றின்பத்துக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு, நாங்கள் இன்னும் வேதத்தை கருத்தாய் வாசித்து கருத்தாய் தியானித்து அதன்படி நடந்து ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக எங்களையும் இரத்த சாட்சியாய் ஒப்பு கொடுக்கவும், சித்தமானால் உமக்கு சித்தமானால் நாங்கள் இரத்த சாட்சியாய் மறிக்கவும் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, நீரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். God bless you, Mother.

0: கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து நடத்துவாராக. மத்தேயு சுவிசேஷம் 12:20 அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை, நமக்குள்ளே நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தை. பல முறை நம்முடைய வாழ்க்கை என்னும் தீபம் மங்கின போது, நம்முடைய வாழ்க்கை நெறிந்த நிலையில் காணப்பட்ட போது, நம்மை அணைய விடாமல் நமக்குள்ளே நம்பிக்கை என்னும் எண்ணெயை ஊற்றி நம்முடைய வாழ்க்கை தீபத்தை எரிய வைக்கிற ஒரு உன்னதமான வார்த்தை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிற செயலை குறித்து அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு நம்பிக்கை உண்டாகும் பொருட்டு சொல்லப்பட்ட வார்த்தை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமல் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த பூமியிலே உன்னுடைய காரியத்துக்கு நியாயம் கிடைக்காமல் போய்விட்டதோ, நியாயம் செய்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் பல காரியங்கள் நிமித்தம், பல சூழ்நிலைகள் நிமித்தம், ஆமேன், உனக்கு விரோதமாய் செயல்படுகிறதை எண்ணி கலங்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ? பணத்தினால் வஞ்சிக்கப்படுகிறவர்கள் உண்டு, ஆமேன், பணத்தை பெற்றுக்கொண்டு ஆமேன் சட்டங்களை மாற்றுகிறவர்கள் உண்டு, ஆமேன், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆமேன் உன் நியாயம் எடுபட்டு போய்விட்டது என்று வேதனையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ? உனக்கு ஒருவரை நான் அறிமுகப்படுத்துகிறேன். அவர் யார் தெரியுமா? நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறது வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிறவர். ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்ய யாரும் இல்லையே, எனக்காய் வழக்காட ஒருவரும் இல்லை என்று வேதனையோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே? ஆனால் உங்களுக்கு சொல்லப்படுகிற நற்செய்தி இதுதான், உங்கள் வாழ்க்கை மங்கியிருப்பது உண்மைதான், அணையவில்லையே, அணைய விடவில்லையே கர்த்தர். வாழ்க்கை நெறிந்திருப்பது உண்மைதான், ஆனால் இன்னும் முறிய விடவில்லையே. பிரகாசமாய் இருந்த எத்தனையோ பேர் இந்த நாளை காணவில்லை, ஆனால் பல நாட்களாய் மங்கி இருந்த உங்களை கர்த்தர் இந்த நாளை காண வைத்திருப்பது. நோக்கம் என்ன தெரியுமா? உங்கள் நியாயத்திற்கு கர்த்தர் ஜெயம் தருவதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அவன் ஏங்கி வேதனையோடு உன் ஓட்டத்தை முடிய கர்த்தர் விடமாட்டார். உன் கண்கள் அந்த ஜெயத்தை காணும். காரணம், ஜெயமோ கர்த்தரால் வரும். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த வார்த்தையை சொல்லும் போதே என் ஆவியிலே நான் அதை உணர்கிறேன். ஆமேன். உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள், இது அவ்வளவுதான். ஆண்டவரே, நியாயம் செய்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பணத்தை பெற்றுக்கொண்டு அல்லது பல காரியங்களை முன்வைத்து ஆண்டவரே நியாயத்தை புரட்டுகிறதை குறித்து வேதனையோடு அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளமை பல நாட்களாய் கதறி கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரிலும் உயர்ந்தவராய் இருக்கிறார். இன்று எந்தெந்த அதிகாரத்தில் யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரை விட அவர் உயர்ந்தவராய் இருக்கிறார். அவர் ஜெயம் கிடைக்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே சோர்ந்து போக வேண்டாம், தளர்ந்து போக வேண்டாம், மங்கி இருப்பதை குறித்தும் நெறிந்திருப்பதை குறித்தும் கலக்கமடைய வேண்டாம். அணைய விடவில்லை, அணைய விடமாட்டார். மாறாக நியாயத்திற்கு நிச்சயம் ஜெயம் கிடைக்க பண்ணுவார். அவர் இதுவரை தோற்றதில்லை, இனியும் அவர் தோற்க போவதும் இல்லை. காரணம், அவருடைய பெயரே ஜெயபலமானவர். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, எங்களுக்காய் வழக்காடுகிறவரே, இந்த பூமியிலே எங்களுடைய நியாயம் எடுபட்டு போனாலும் அது உம்மிடத்தில் இருக்கிறது, நிச்சயம் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவீரப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, எங்களுக்கு நீதி செய்ய யாரும் இல்லையே என்று வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பார்களானா, அவர்களுக்காக உடைய திரு சமூகத்தில் வருகிறேன் ஆண்டவரே. அவர்கள் கண்கள் அந்த ஜெயத்தை காணட்டும் ஆண்டவரே. கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்யும். நாமத்துக்கு மகிமை வர பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.
1: ஓ பிரசன்னரே, உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் தாகமுள்ள உண்மையில் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜி ஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே அன்னியோன்னியம் என்கிற தலைப்பிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை ஆதியாகமம் 2:15. தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து, நம் கர்த்தர் அன்புள்ளவர், அது மட்டுமல்ல அவர் அன்புக்காக இயங்குகிறவரும் கூட. மனுஷனை சிருஷ்டித்தது முதல் தன் முழு அன்பையும் அவன் மேல் பொழிந்து அவனோடு அந்நியோன்யமாய் ஐக்கியம் கொண்டார். சிருஷ்டிக்கப்பட்ட சாதாரண சிருஷ்டிப்பு, தன்னை சிருஷ்டித்த கர்த்தரோடு ஐக்கியம் கொள்வது எத்தனை விசேஷமானது இல்லையா? மனுஷனை ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஆதாமை சிருஷ்டித்த போது ஏதேனுக்கு வெளியே சிருஷ்டித்திருக்க கூடும். ஏதேனுக்கு அழைத்து கொண்டு வந்தார் என்பது அப்பொழுதுதான் சரியாக இருக்கும். அதாவது முதலில பூமி, பின் பூமியிலே ஒரு ஏதேன், ஏதேனில ஒரு தோட்டம். இதை ஒரு ஆசாரிப்பு கூடாரத்திற்கு ஒப்பிடலாம். பூமியை வெளிப்பிரகாரத்துக்கு ஒப்புமையாக எடுத்துக்கொண்டால் ஏதேனை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் அங்கிருந்த தோட்டத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் ஒப்பிடலாம். தேவன் தம்முடைய மகிமையினால் நிரப்புகிற ஒரு இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். அதை அவர் தம்முடைய ஷகீனா மகிமையினாலே மூடியிருந்தார். ஏதேன் என்கிற வார்த்தையை தியானித்து பாருங்கள். அதுல தேன் இருக்கிறதை காணலாம். ஏதேனில் தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமான கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தது. ஒவ்வொரு நாளின் பகலின் குளிர்ச்சியான வேளையிலும் கர்த்தர் அன்போடு அங்கே உலாவி அவர்களோட பேசின வார்த்தைகள் ஆதாமினுடைய காதுகளிலே தேனாய் பாய்ந்திருக்க கூடும். அவன் நித்தமும் கர்த்தரில் மன மகிழ்ச்சியாய் இருந்தான். இன்றைக்கு ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். அங்குள்ள ஏதேன் தோட்டத்தில் உள்ள பல வகை மரங்களைப் போல விசுவாசிகளை வைத்திருக்கிறார். 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் கூடி வரும் போது அவர்கள் மத்தியிலே வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் சபையாக கூடி வரும் போது நம்முடைய மத்தியிலும் கடந்து வருகிறார். ஆகவேதான் தாவீது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது என்று சொன்னார். சகல விருட்சங்களின் கனிகளையும் சாப்பிட்டு சரீரத்திலும் ஆத்மாவிலும் வளரும்படி கர்த்தர் அந்த விருட்சங்களையெல்லாம் தந்தார். அதை போல சபையில் தேவ வார்த்தைகளையும் உபதேசங்களையும் தந்திருக்கிறார். அதை உட்கொண்டு நீங்கள் ஆவியிலே பெறப்பட வேண்டியது அவசியம். ஏதேன் தோட்டத்தின் மத்தியிலே ஜீவ விருட்சம் இருந்தது. அந்த ஜீவ விருட்சம்தான் இயேசு கிறிஸ்து. அவரை நித்திய ஜீவனாய் உங்களுக்கு தருகிறது ஜீவ விருட்சம். அவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. அது வல்லமையான காரியங்களை செய்கிறது. தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இயேசுவின் வார்த்தைகளை உட்கொண்டு ஜீவனில் பலனுள்ளவர்களாக இருங்கள். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று யோவான் 10:10 வாசிக்கிறோம் இல்லையா? இப்படியான அன்பான தேவ செய்திகளை 24 மணி நேரங்களிலும் நீங்கள் கேட்டு மகள நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமே.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7,000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமீனுடைய ரகசிய போலீசார் 5 பேர் போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 பேரும் உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமீனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிக பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மரித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 பேரும் அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்பு பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

சிந்திப்போம், செயல்படுவோம். அம்மா செஞ்ச எல்லா நல்லதும் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஏன் தெரியுமா? அதை சொல்லி காட்டிட்டே இருப்பாங்க. உனக்கு 2 வயசுல சிக்கன் பாக்ஸ் போட்டிருந்துச்சு, நான் உன்னை எப்படி கவனிச்சுக்கிட்டேன் தெரியுமா? 5 வயசுல உனக்கு பேச்சு வராதப்போ எத்தனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு அலைஞ்சேன் தெரியுமா? இப்படி

சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அம்மா செஞ்சது எல்லாம் நமக்கு நினைவுல இருக்கும். ஆனா அப்பா செஞ்சது எதுவுமே நமக்கு ஞாபகத்துல இருக்காது. ஏன்னா ஒருபோதும் தன் சொந்த பிள்ளைக்கு செஞ்சதை சொல்லிக்காட்டாத சொக்க தங்கம் நம் அப்பா. அம்மா ஊர்ல இல்லாட்டி அம்மாவின் அன்பை உணர்ந்துடலாம். ஆனா அப்பாவுடைய அன்பை உணரணும்னா இந்த உலகத்திலேயே நமக்கு அப்பான்னு ஒருவர் இல்லைன்னு ஆனாத்தான் அப்பாவின் அன்பை உணர முடியும். நடிக்கவே தெரியாத ரியல் ஹீரோ தான் நம்ம அப்பா. அம்மா மாதிரி கன்னத்துல முத்தம் கொடுக்க மாட்டாரு, மடியில படுக்க வைக்க மாட்டாரு, தாலாட்டு பாட மாட்டாரு, சோறு ஊட்டி விட மாட்டாரு, எதுவுமே செய்ய மாட்டாரு. ஆனா இத்தனையும் அம்மா நமக்கு செய்வதற்கான ஒரு சூழலை உழைப்பால ஏற்படுத்தி கொடுத்திருக்காரே இல்லையா, அவர்தாங்க அப்பா. அப்பாவுடைய கைகளை பாருங்க, உழைச்சி உழைச்சி அப்படியே காய்ச்சி போயிருக்கும். அதுலதான் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை பூ பூக்கும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. தாயின் பிரசவ தழும்புகளுக்கு சற்றும் குறைவில்லாதது உழைச்சி உழைச்சி காய்த்து போன அப்பாவின் உள்ளங்கை காய்ப்புகள். சின்ன வயசுல சைக்கிளை நம்மள உட்கார வச்சுட்டு ஓட்டுறா ஓட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பின்னால கேரியரை பிடிச்சிட்டு வருவாரு. நம்ம திரும்பி பார்க்கும்போது அப்பா உன் பின்னாடிதான் இருக்கிறேன், நீ வாட்டுக்கு ஓட்டுன்னு சொல்வாரு. நாம அப்பா பின்னாடி இருக்காருங்கிற நம்பிக்கையில ஓட்டிக்கிட்டே இருப்போம். நமக்கு பேலன்ஸ் ஆன உடனே அப்பா விட்டுருவாரு. இன்னைக்கு வரைக்கும் அப்பா நம்ம பின்னால இருக்கிறாருங்கிற நம்பிக்கையில தாங்க நிறைய பேர் வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம அப்பாவுக்கு நிகர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. நாம பறக்கிறதுக்கு சிறகுகள் தந்தது அம்மா. நாம வசப்படுத்துவதற்கான வானமாவே தன்னை மாற்றிக்கொண்டவர் தான் அப்பா. இந்த அப்பாவை விட நம்மளை மிகவும் நேசிக்கிற ஒரு அப்பா நமக்கு உண்டுங்க. அவர்தான் பிதாவாகிய தேவன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார்.

0: ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள்.
2: Proverbs 3 first 2 verses.
1: என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும்.
2: My son, do not forget my law, but let your heart keep my commands. For length of days and long life and peace they will add to you.
1: நேற்றைக்கு ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே தேவனுடைய போதகத்தையும் அவருடைய கட்டளைகளை நாம் காக்கும்போது கர்த்தர் எப்படி நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி நேற்றைக்கு நாம் தியானித்தோம்.
2: Yesterday we meditated like how when we don't forget the law of the Lord and keep all his commandments, how does the Lord give a length of days?
1: இன்றைக்கு அந்த வசனத்தில் இன்னொரு காரியத்தை நாம் கவனிக்க போகிறோம்.
2: Today we're going to meditate one more thing in that verse.
1: கர்த்தருடைய போதகத்தையும் அவருடைய கட்டளைகளை நம்ம காத்து நடக்கும்போது தேவன் நமக்கு பெருக பண்ணுகிற இரண்டாவது காரியம் சமாதானம்.
2: The second thing that the Lord gives us when we don't forget his law and keep his commandments is peace.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: நீங்கள் 119 ஆம் சங்கீதம் 165 ஆம் வசனத்தை வாசிக்கும்போது,
2: If you read Psalm 119 and verse 165,
1: வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று வாசிக்கிறோம்.
2: The Bible says, great peace have those who love your law and nothing causes them to stumble.
1: கர்த்தருடைய வார்த்தைக்கும் ஒரு மனிதன் அனுபவிக்கும் சமாதானத்துக்கும் அதிகமான சம்பந்தம் இருக்கிறது.
2: There is a great or big connection between the peace and the word of God.
1: நாம் எவ்வளவு அதிகமாக கர்த்தருடைய வேதத்தை நாம் நேசிக்கிறோமோ கர்த்தர் அவ்வளவு அதிகமாக தம்முடைய சமாதானத்தை நம்முடைய உள்ளங்களிலே தேவன் பதிக்கிறார்.
2: The more we love the word of God, the more peace the Lord adds to our life.
1: நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாருக்கும் எல்லாவற்றை பார்க்கிலும் சமாதானம் ரொம்ப அவசியம்.
2: So I think peace is very much essential for us above all.
1: நீதிமொழிகளை நீங்கள் வாசிப்பீர்களானால் அநேக இடங்கள்ல எப்படி சமாதானமா இருப்பது அமெரிக்கா இருப்பதை குறித்து அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம்.
2: If you read in Proverbs, in many places you can find that how more importance has been given to this peace.
1: நான் சில உதாரணங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
2: I will show you some examples.
1: நீதிமொழிகள் 21 அதிகாரத்துக்கு வாங்க.
2: Come to Proverbs 21.
1: 9 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
2: If you read verse 9,
1: 21:9,
2: Proverbs 21:9,
1: சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம் என்று வாசிக்கிறோம்.
2: It is better to dwell in the corner of a housetop than with a brawling woman in a wide house.
1: அப்போ ஒரு பெரிய வீடு பெரிய ஆஸ்தியை பார்க்கிலும் எது முக்கியம்னு கேட்டீங்கன்னா சமாதானம்.
2: So peace is more important than spacious house.
1: நீங்கள் அது மாத்திரமல்ல அதே 21 அதிகாரத்தின் 19 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
2: If you read again Proverbs 21 and verse 19,
1: அதாவது சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்திரத்துல குடியிருப்பது நலம்னு பார்க்கிறோம்.
2: If we read, it is better to dwell in the wilderness than with a contentious and an angry woman.
1: இப்போ இது என்ன காண்பிக்கிறதுன்னா எந்த இடத்துல இருக்கிறோன்றது முக்கியம் இல்ல, சமாதானம் தான் ரொம்ப முக்கியம்.
2: So here it shows that peace is more important than location.
1: எவ்வளவு அதிகமாக வைத்திருக்கிறோன்றது முக்கியம் இல்ல, சமாதானம் முக்கியம்.
2: So it is not important that what we have in more in number, but peace is more important.
1: இரண்டாவது எந்த இடத்துல இருக்கிறோன்றது முக்கியம் இல்ல, நமக்கு சமாதானம் தான் அதைவிட முக்கியம்.
2: Second, peace is more important than location.
1: நீங்கள் அதே போல நீதிமொழிகள் 15 அதிகாரம் 17 வசனத்துக்கு வருவீர்களானால்,
2: If you read Proverbs 15 and verse 17,
1: அங்கே பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் ஸ்நேகத்தோடு இருக்கும் இலைக்கறியே நல்லதுன்னு பார்க்கலாம்.
2: We did better is a dinner of herbs where love is than a stalled ox and hatred therewith.
1: அப்போ சமாதானம் வந்து நாம உண்கிற ஆகாரத்தை பார்க்கிலும் அது ரொம்ப முக்கியமானது.
2: So therefore peace is more important than the food that we eat.
1: நாம எத்தனை பேர் இப்படி சமாதானத்தை முக்கியப்படுத்துறோம்னு தெரியல.
2: We don't know how many people gives importance to peace.
1: நிறைய பேர் பொருட்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, வசதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, ஆகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க.
2: Many people give importance to the spacious things, their possessions, their location and food.
1: ஆனால் அநேகர் அந்த அளவுக்கு சமாதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல.
2: But many people don't give the same importance to peace.
1: வேதனை என்னவென்றால் இவ்விதமான உலக ஆசீர்வாதங்கள் அநேகவற்றை பெற்றிருக்கிறவர்களுடைய உள்ளத்துல சமாதானம் தான் குறைஞ்சிருக்கு.
2: மோஸ்ட் சாரோஃபுல் திங் இஸ் தட் பீப்புள் ஹூ ஹேவ் சோ மெனி திங்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், தேர் இஸ் நோ பீஸ் இன் தேம்.
1: நான் நினைக்கிறேன் நம்ம வாழ்கிற சூழ்நிலைகளிலே சமாதானத்தோடு நம்ம வாழவும், நம்முடைய சமாதானம் பெருகவும் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம விண்ணப்பம் பண்ணணும்.
2: ஸோ இன் திஸ் பிளேஸ் ஆர் வேர் அபவுட் வி ஆர் சப்போஸ் டு ரெக்வஸ்ட் காட் ஃபார் த பீஸ் டு இன்க்ரீஸ் இன் அவர் லைஃப்.
1: பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம மக்களோடு உறவாடுகிறதுக்கு ஒரு முக்கியமான நோக்கம், அதில் முக்கியமான எதிர்பார்ப்பு என்னவென்றால் சமாதானம் இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறோம்.
2: ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெக்டேஷன் தட் வி மூவ் அரவுண்ட் வித் பீப்புள் இஸ் தட் வி ஷுட் ஹேவ் பீஸ் வித் ஈச் அதர்.
1: ஆண்டவர் நமக்கு உறவுகளை கொடுத்ததற்கும் நோக்கம் என்னவென்றால் அது நமக்கு நல்லது அப்படின்னு அறிஞ்சு தான் நம்ம தனியாக இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்பினார்.
2: ஸோ த ரீசன் why the Lord gave our relationships is also that we should not be alone and it is good always to be together.
1: அதே தான் நீங்கள் பிரசங்கி 4 அதிகாரத்துல வாசிக்கலாம்.
2: That is what you can read in Ecclesiastes chapter 4.
1: பிரசங்கி 4:9 இருந்து 12 வாசிக்கும்போது,
2: if you read Ecclesiastes chapter 4 verse 9 to 12,
1: அங்கே ஜனங்கள் ஒன்றாய் கூடி இருக்கிறதுனால் உண்டாகிற 3 நன்மைகளை வாசிக்கிறோம்.
2: Here you can read about the three advantages that happens when people come together.
1: முதலாவது ஒன்றாய் வசிக்கிறவர்களால் நடக்கிற நன்மை என்னவென்றால் 9 வசனத்துல அவர்களுடைய பிரயாசத்துக்கு நல்ல பலன் உண்டாகும் என்று வாசிக்கிறோம்.
2: So the first advantage is that when people come together that brings them good reward for their efforts.
1: It becomes profitable. அவர்களுக்கு வந்து பலன், அவர்களுக்கு லாபம் இருக்கிறது என்று பார்க்கிறோம்.
2: So we see that it is profitable to them.
1: இரண்டாவது, ரெண்டு பேர் படுத்து கிடந்தால் 11 வசனத்தில் அவர்களுக்கு சூடு உண்டாகும்னு வாசிக்கிறோம்.
2: So in verse 11 it says if two lie together then they will have heat.
1: அதாவது அர்த்தம் என்னவென்றால் அவர்களுக்கு ஒரு இன்பம் உண்டாகும்.
2: So it means that it is pleasurable.
1: வந்து இன்பத்தை கொடுக்கிறது வந்து உறவு.
2: So the relationships gives us pleasure.
1: மூன்றாவது 12 வசனத்தை வாசிப்பீர்களானால்,
2: when you read verse 12,
1: நீங்கள் யாதாம் ஒருவன் அவர்களுக்கு எதிர்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம்னு பார்க்கிறோம்.
2: We read if one prevails against him two shall withstand him.
1: அப்போ ஐக்கியத்தினுடைய பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய வல்லமை, ஒரு பெரிய பலன் அவர்களுக்கு கூடுகிறது.
2: So what is the other advantage when people come together is that it is powerful.
1: அதாவது அது வந்து லாபத்தை தருகிறது.
2: It is profitable.
1: இரண்டாவது அது வந்து இன்பத்தை தருகிறது.
2: It is pleasurable.
1: மூன்றாவது அது வல்லமையை கூட்டுகிறது.
2: And it is powerful.
1: இதே தான் 133 சங்கீதம், நீங்கள் முதல் மூன்று வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
2: That's why if you read Psalm 133 and the 3 verses therein,
1: அங்கே வாசிக்கிறோம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானதுன்னு வாசிக்கிறோம்.
2: Here we read, behold how good and how pleasant it is for brethren to dwell together in unity.
1: ஆனால் நீங்கள் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா,
2: But if you see a practical real life,
1: அநேக வேளையிலே நாம கொண்டாடுகிற உறவுகளால் நமக்கு சமாதானம் நன்மையை காட்டிலும் அநேக வேளையில அதிகமாக குழப்பங்களும் மனவேதனைகளும் தான் மிஞ்சி விடுகிறது.
2: So many times rather than this peace that we have with a relationship we actually end up with all sorrow and problems.
1: இது வந்து இன்றைக்கு வந்த ஒரு பிரச்சனை அல்ல.
2: This is not a current day problem.
1: நீங்கள் முதல் பிள்ளைகளாகிய காயின் ஆபேல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சமாதானமா வாசம் பண்ண முடியல.
2: So if you look at the first children Cain and Abel they were not able to coexist peacefully together.
1: ஒரே ஒரு பலி செலுத்திட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியல பாருங்க.
2: They just made one sacrifice but then they were not able to look at their faces each other.
1: கடைசில அந்த நிகழ்ச்சியினுடைய முடிவு மூத்தவன் வந்து இளையவனை கொலை பண்ணுகிற அளவுக்கு கொண்டு போய் தீவிரமா முடிஞ்சிருச்சு.
2: At last that incident ended with a great murder where the elder one killed the younger one.
1: குடும்பத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா சமாதானமா இருக்க முடியல.
2: So even in their problem they were in their family they were not able to live together in
1: நீங்க சபைக்குள்ள வந்து பாருங்களே அங்கே இதே பிரச்சனை தான்.
2: Even if you come into church you can find the same problem.
1: நீங்கள் 1 கொரிந்தியர் 1:12 வாசித்தீர்களானால்,
2: If you read 1 Corinthians 1:12,
1: கொரிந்து சபை ஒரு கூட்டம் என்ன சொல்றாங்கன்னா நாங்க பவுலை சேர்ந்தவர்கள், இன்னொரு கூட்டம் வந்து நாங்கள் அப்பல்லோவை சேர்ந்தவர்கள் சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க.
2: Here we see there is a division in the church at Corinth where some say they belong to Paul, others say they belong to Apollos.
1: நீங்க நினைக்காதீங்க இயேசு இருக்கிற வரைக்கும் இது வந்து ஒழுங்கா போயிட்டு இருந்துச்சு, அவர் போன பிறகு தான் சபைக்குள்ள இப்படி வந்துச்சு நினைக்காதீங்க.
2: So don't ever think that this went on very well until Jesus was there but this happened only after when Jesus left.
1: நீங்க லூக்கா 9:46-22-24 இந்த வசனங்களை வாசிப்பீர்களானால் இயேசுவின் சீடர்களுக்குள்ளே வந்து ஒரு சமாதானம் கிடையாது, இவர்களில் யார் பெரியவன் சொல்லி அவர்களுக்குள்ளே பெரிய வாக்குவாதங்களே உண்டாகிறது.
2: If you read Luke chapter 9 and verse 46 and also 22 and 24 you can see there was not peace between the disciples of Jesus Christ where they argued with each other to find who was the greatest.
1: சரி நீங்க யோசிக்கலாம், சரி இவங்க எல்லாம் வந்து இப்போதான் ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்காங்க, இப்போதான் பயிற்சி பெற்றுக்கிட்டு இருக்க உதிர்ச்சி இல்லாத சீஷர்கள், அதனால இவங்களுக்குள்ள சமாதானமா இருக்க முடியல நீங்க நினைக்கலாம்.
2: You may think that they are in just a training period they are not so mature enough to become a great people.
1: ஆனால் நீங்கள் அப்போஸ்தலர் 15 அதிகாரத்துக்கு வரும்பொழுது,
2: If you come to Acts chapter 15,
1: 36 ல இருந்து 40 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
2: if you read verses 36 to 40,
1: நல்ல முதிர்ந்த அப்போஸ்தலர்களாகிய பவுல் பர்னபாவுக்கு கடும் வாக்குவாதம் உண்டானதுன்னு
2: பாருங்க. Here we read there was a sharp disagreement between Paul and Barnabas, who were mature apostles.
1: அவங்களுக்குள்ள கடும் வாக்குவாதம்.
2: There was a great sharp disagreement.
1: அதனால ரெண்டு பேர் பிரிந்தே போயிட்டாங்கன்னு சொல்லி
2: பாக்க. We see they got separated even.
1: நான் நினைக்கிறேன் இந்த சமாதானம் என்பது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம்.
2: I think this peace is very much important, necessary for our life.
1: இந்த சமாதானத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெருக பண்ணணும்.
2: And the Lord should add this peace in our life.
1: இந்த சமாதானத்தை குறித்து வேதத்துல வந்து எத்தனையோ அடையாளங்கள், உருவங்கள், அதை விளக்கும்படியான காரியங்கள் வேதத்துல இருக்கிறது.
2: So there are many things that are symbolically symbolizes this peace, and there are many things that also represents peace.
1: ஆனால் இவைகள் நடுவிலே கர்த்தர் வந்து எனக்கு இன்னைக்கு ஒரு உருவகத்தை கர்த்தர் தியானிக்கும்படி அதிகாலையில் என்னோடு பேசினாரு.
2: But the Lord actually spoke with me to speak on one important thing today.
1: இந்த ஏசாயா 66 அதிகாரத்துக்கு வருவீர்களானால்,
2: if you come to Isaiah chapter 66
1: 12 வசனத்தை பாருங்கள்.
2: Verse 12.
1: ஏசாயா 66:12.
2: Isaiah 66 verse 12.
1: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமை புரண்டு ஓடும் ஆற்றை போலவும் அவிடமாய் பாயும்படி செய்கிறேன்.
2: For thus says the Lord, behold, I will extend peace to her like a river, and the glory of the nations like an overflowing stream.
1: எத்தனையோ இடங்கள்ல சமாதானத்துக்கு எத்தனையோ அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த வசனத்தை படிக்கும்போது சமாதானம் எதோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்று பார்ப்பீர்களானா, அது வந்து ஒரு நதி, ஒரு ஆறுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது.
2: Though peace is symbolized using many other things in many other places, but here the peace is actually compared to a river.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த காலையில இந்த கண்ணோட்டத்துல சமாதானத்தை தியானிக்கும்படி கர்த்தர் என்னை வழிநடத்தினார்.
2: So this morning the Lord led me to meditate about this peace in this perspective.
1: சமாதானம் ஒரு நதியை போல கர்த்தர் பெருக பண்ணுவார்.
2: The Lord will increase or extend peace like a river.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த நதியை பற்றி நான் யோசித்த பொழுது,
2: when I thought about this river,
1: இந்த நதிக்கு மூன்று சுபாவங்கள் இருக்கிறது, மூன்று தன்மைகள் இருக்கிறது. இந்த மூன்று தன்மையுமே சமாதானத்துக்கும் பொருந்தும்.
2: So this river have got three nature or three characteristics which is also which will also fit for peace.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நீங்கள் ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனத்துக்கு வருவீர்களானால்,
2: if you come to Isaiah 43 and verse 19,
1: ஒரு நதியினுடைய முதலாவது தன்மை நீங்க படிக்கலாம்.
2: You can read about the first characteristic of a river.
1: இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன்.
2: Behold, I will do something new. Now it will spring forth. Will you not be aware of it? I will even make a roadway in the wilderness, a rivers in the desert.
1: நதிகளை குறித்து நாம் தியானிக்கும் போது அதனுடைய முதலாவது ஒரு சுபாவம் அல்லது குணாதிசயம் என்ன தெரியுமா?
2: So what is the first nature or characteristic of rivers?
1: நதிகள் தேவனால் உண்டாக்கப்பட்டவை.
2: Rivers were formed by God.
1: நதிகள் தேவனால் உண்டாக்கப்பட்டவை.
2: Rivers were formed by God.
1: பாருங்க, மனுஷனால வந்து குளங்களை, குட்டைகளை, ஏன் ஏரிகளை கூட அவன் வந்து உண்டாக்கி விட முடியும்.
2: So man can create ponds, lakes, he can create only ponds and lakes.
1: ஆனால் தேவன் மாத்திரம்தான் நதிகளை உண்டாக்க முடியும்.
2: But only God can create rivers.
1: இன்னைக்கு பாருங்க, இந்த நதிகளை வந்து சில பேர் என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது திசை திருப்பி அதை வந்து கொஞ்சம் அவங்க இஷ்டத்துக்கு மாற்றி அதை தடுத்து அதுல வந்து ஆணை போட்டு என்னென்னமோ பண்றாங்க.
2: So today people are trying to divert the way of rivers, the flow of rivers, and they are also trying to do many other things with the rivers.
1: ஆனால் கர்த்தர் உண்டாக்கின நதி வந்து சில வேளையில பெரிய மழை வரும் பொழுது அது மனுஷன் கட்டின அத்தனை கட்டடங்களையும் வாரி கொண்டு போய் அதுக்கு கர்த்தர் என்ன நியமிச்சாரோ அந்த பாதையை அது வந்து தானா தெரிந்தெடுத்து விடும்.
2: But many times when there's a great flow of rain and when there's a flood that flows in a river, it just moves around and it even can break down all the buildings and it takes its own way.
1: பாருங்க, எப்படி எந்த மனிதனாலும் ஒரு நதியை உண்டாக்க முடியாதோ அதே போல எந்த மனிதனாலும் சமாதானத்தை கொடுக்க முடியாது.
2: Like how rivers cannot be created by man, similarly peace cannot be created or given by man.
1: ஆகவேதான் சங்கீதம் 29:11 வாசிக்கும் போது,
2: that's why if you read Psalm 29:11,
1: நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம்,
2: this is a familiar verse.
1: கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார்.
2: The Lord will give strength unto his people. The Lord will bless his people with peace.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: சமாதானத்தை கொடுக்கிறவர் கர்த்தரே.
2: It is God who gives peace.
1: சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தரே.
2: It is God who creates peace.
1: அவரே சமாதானத்திற்கு கர்த்தராக இருக்கிறார்.
2: He is the father or prince of peace.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஆகவே தான் கொலோசியர் 3:15 வாசிக்கும் போது,
2: That's why if you read Colossians 3:15,
1: சமாதானம் என்கிற வார்த்தைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை வந்து தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுதுன்னு வாசிக்கிறோம்.
2: Here we read about peace as let the peace of God rule in your hearts.
1: நம்முடைய தேவனுடைய தன்மை விசேஷமாய் சொன்னவனா திருத்துவ தேவனுடைய தன்மையே சமாதானத்தை கொடுக்கிறவராய் உண்டு பண்ணுகிறவராய் நீங்கள் பார்க்கலாம்.
2: The nature of a God, especially the triune God, we see him as a God of peace.
1: நீங்கள் எபிரேயர் 13:20 நீங்கள் வாசிப்பீர்களானால்,
2: If you read Hebrews 13:20,
1: அங்கே நாம் வாசிக்கிறோம் அவர் யாருனா சமாதானத்தின் தேவன் அப்படின்னு வாசிக்கிறோம்.
2: Here we read him as a God, the Father, the God of peace.
1: அது யாரை குறிக்கிறது என்றால் பிதாவாகிய தேவனை குறிக்கிறது.
2: So it actually represents the Father, the God.
1: ஏசாயா 9:6 வாசிப்பீர்களானால்,
2: If you read Isaiah 9:6,
1: இயேசு கொடுக்கப்பட்ட ஒரு நாமங்களிலே ஒன்று அவர் சமாதான பிரபு என்ற குமாரனை பற்றி எழுதி இருக்கிறது.
2: So one of the name that is being given to Jesus is the Prince of Peace, which is written about the Son.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நீங்கள் கலாத்தியர் 5:22 வருவீர்களானால்,
2: If you come to Galatians 5:22,
1: இந்த சமாதானம் என்பது என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய கனி என்று வாசிக்கும்.
2: We read this peace as one of the fruit of Holy Spirit.
1: அப்போ பிதாவாகிய தேவனால் உண்டாகிற சமாதானம்.
2: So first is a peace, it is a peace that comes through God the Father.
1: அதே போல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தருகிற சமாதானம்.
2: Next the peace that the Son Jesus Christ gives it.
1: மூன்றாவது பரிசுத்த ஆவியானவரால் நாம் பெறும் சமாதானம்.
2: And third the peace that we receive through the Holy Spirit.
1: அது எதன் முக்கியத்துவம் உங்க பெறுது அப்படின்னு சொன்னா சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர் மாத்திரமே.
2: So it actually says that it is God who creates peace.
1: கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் கொடுப்பார்.
2: The Lord will give peace unto his people.
1: இதை தான் இயேசு சொல்லும் பொழுது யோவான் 14:27 நீங்கள் வாசிக்கும் போது,
2: This is what when Jesus said in John 14:27,
1: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று வாசிக்கும்.
2: We read, Peace I live with you, my peace I give unto you, not as the world giveth, give I unto you. Let not your heart be troubled, neither let it be afraid.
1: ரொம்ப அழகா இருக்கு இந்த வார்த்தைகள்.
2: The words are very beautiful here.
1: எங்கேயோ நான் இரவல் வாங்கி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா.
2: I did not borrow it from someone else and give it to you.
1: நான் எங்க இருந்தோ எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல.
2: I did not take it from somewhere and give it to you.
1: நான் சொல்லுவேன், இயேசு சொன்னாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் தரேன்.
2: Jesus said, I will give you my peace.
1: அது என்னுடைய சமாதானம்.
2: It is my peace.
1: அது மட்டும் இல்ல, அவர் சொன்னாரு,
2: And not only that,
1: நான் கொடுக்கிற சமாதானத்தை நீங்க உலகத்துல எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது.
2: The peace that I give you, you cannot find it in this world.
1: நீங்கள் இதுவரைக்கும் அனுபவித்துள்ள எல்லா சமாதானத்தை பார்க்கிலும் இயேசுவின் சமாதானம் வித்தியாசமானது.
2: The peace that Jesus gives is totally different from any other peace that you experience so far.
1: நீங்கள் இதுவரைக்கும் கேள்விப்படாததும் காணாததுமான ஒரு சமாதானத்தை இயேசு தான் தருகிறேன் என்று சொன்னார்.
2: Jesus said that he will give us peace which is unseen and unheard of.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அதனால தான் பிலிப்பியர் 4:7 வாசிக்கும் போது,
2: That's why when you read Philippians 4:7,
1: இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள 6:7 நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வாசிக்கிறோம்.
2: That's why when you read from verse 6, be careful for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving, let your requests be made known unto God.
1: அப்படி நீங்கள் தேவனை நீங்கள் சார்ந்து அவரை நீங்கள் அண்டிக் கொண்டு அவர் உங்களுக்கு சமாதானம் கொடுக்க வேண்டும் என்று அவரை தேடுவீர்களானால்,
2: Likewise when you depend on the Lord, when you lean on him and when you seek his presence to receive your peace,
1: அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் என்று வாசிக்கிறோம்.
2: And then the peace of God which passeth all understanding shall keep your hearts and minds through Christ Jesus.
1: அப்போ என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் பெருக வேண்டுமா?
2: So if you want the peace to increase in your life.
1: அந்த சமாதானம் ஒரு நதியை போன்றது.
2: This peace is like a river.
1: அந்த நதி எப்படி கர்த்தரால் மாத்திரம் உண்டாக்கப்படுகிறதோ,
2: like how these rivers are created only by God.
1: தேவன் மாத்திரமே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்.
2: Our God only can create peace to us.
1: எப்படி சமாதானத்தை மனிதனால் கொடுக்க முடியாதோ,
2: like how men cannot give peace.
1: சமாதானத்தை எப்படி உலகம் தானாய் கொடுக்க முடியாதோ,
2: like how this world cannot give peace by itself.
1: கர்த்தரும் அவரை சார்ந்து கொள்ளாத வரைக்கும், அவரை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்காத வரைக்கும் சமாதானத்தை எந்த மனுஷனும் பெற்றுக்கொள்ளவே முடியாது.
2: Until a person lean upon the Lord, depend on the Lord, request it from God, he will never receive peace from the Lord.
1: காலையில ஆண்டவரே, உம்முடைய பிரமாணங்களை நான் நேசிக்கிறேன்.
2: Lord, this morning, Lord, I love your commandments.
1: ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நான் தேடுறேன்.
2: Lord, I seek your face, Lord.
1: என் இருதயத்தில் உள்ள எல்லா கலக்கங்களை விலக்கி உம்முடைய சமாதானத்தை என்னால பெருக பண்ணுன்னு கேளுங்க, கர்த்தர் பெருக பண்ணுவார்.
2: Ask Lord, Lord, remove all the troubles of my heart, and Lord, increase your peace in me, and the Lord will surely do it.
1: உங்களுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு எதிர்மறையா இருக்கலாம்,
2: no matter how much your situation might be totally against you.
1: அன்றைக்கு சீடர்கள் இயேசுவோடு படகிலே சென்ற பொழுது காற்றும் மழையும் பெருவாக அவர்கள் மேல் மோதி படகே அமிழ்ந்து போகத்தக்கதாக தண்ணீர் எல்லாம் படகுல நிரம்பி விட்டது.
2: That day when disciples went along with Jesus in a boat, they found it was there was a great storm and rain, and all the waters began to enter into their boat and they began to sink.
1: அவர்களுக்கு மீன் பிடிக்க தெரியும்.
2: They know to fish.
1: அவர்களுக்கு படகு ஓட்ட தெரியும்.
2: They know to row a boat.
1: ஆனால் அவர்களுக்கு என்ன முடியாது என்ன தெரியாதுனா, இந்த குழப்பத்தின் நடுவுல எப்படி சமாதானத்தை உண்டு பண்றதுன்னு தெரியாது.
2: But what they don't know is that to bring a peace amidst this confused state.
1: எப்படி இந்த காற்று அமர பண்றதுன்னு தெரியாது.
2: They don't know how to calm the storm.
1: அவர்களால முடியவும் முடியாது.
2: They could not do it.
1: அந்த காற்று பெருகின போது ஒரு வார்த்தை தான் அவங்க சொல்ல முடிந்தது, நாங்கள் சாகுறோம் என்று சொன்னாங்க.
2: When the storm and wind rose, they could say only one, we are dying.
1: உங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இருக்கீங்களா?
2: Are you in such a state in your life?
1: நான் மடிந்து போகிறேன், நான் சாக போறேன்.
2: I am about to die.
1: என் படகெல்லாம் தண்ணீரால் நிரம்பிருச்சு.
2: My boat is full of water now.
1: என்னால இந்த காற்று அடக்கவே முடியல.
2: I am not able to calm the storm.
1: என்னால் இந்த புயலை நிறுத்த முடியல.
2: I'm not able to stop this hurricane.
1: என்னால் இத மேற்கொள்ள முடியல.
2: I'm not able to overcome it.
1: அது என்னை முழுவதுமாக ஆக்கிரமித்து விட்டதுன்னு நினைக்கிறீங்களா?
2: Do you think that it has taken dominion over you?
1: நான் சொல்லுவேன், இன்றைக்கு இயேசுவை எழுப்புங்க.
2: Today I tell you, wake up Jesus.
1: அவரை நோக்கி கூப்பிடுங்க.
2: Call unto him.
1: அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க.
2: Hold on to his word.
1: அவரை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுங்க.
2: And give your petition unto the Lord.
1: ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து நீங்க ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க.
2: And don't worry about anything, but just give everything unto the Lord.
1: நான் சொல்லுவேன், புத்தி கெட்டாத சமாதானத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார்.
2: And I tell you, the peace of God which surpasseth all understanding will be able to fill your life.
1: நான் சொல்லுவேன், எப்படி நதிகளை தேவனே உண்டாக்குகிறாரோ அதே போல சமாதானத்தையும் அவராலே மட்டுமே நமக்கு கொடுக்க முடியும்.
2: Like how rivers were formed by God, peace will also can be given only by God.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the holy name of God.
1: இந்த நதிகளை குறித்து நான் யோசிக்கும் பொழுது இன்னொரு காரியத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார்.
2: So when I thought about these rivers, the Lord reminded me one more thing.
1: இந்த நதி என்பது எப்படிப்பட்டது என்று கேட்டார். நதிக்கு இரண்டாவது சுபாவம் இருக்கு.
2: There's a second nature or characteristic of this river.
1: நதியானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் புதிய தண்ணீரை பாய்ச்சி அடிக்கும்.
2: These rivers keep flowing with freshness.
1: ஒவ்வொரு நாளும் புதிய தண்ணீரை அது என்ன செய்யும்னா, அது நமக்கு பாய்ந்து அளிக்கும்.
2: They keep rivers keep flowing with freshness and new waters.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: ஒரு குளத்துல குட்டையில கூட வந்து தண்ணி அப்படியே தேங்கிரும்.
2: So even in a pond you can see that they remain stagnant.
1: ஆனால் ஒரு river பாத்தீங்கனா அது ஊற்றிலிருந்து எழும்பி அது என்னைக்குமே ஃப்ரெஷ்ஷா வந்துட்டே இருக்கும்.
2: But when you see a river, it starts from its spring and it always keep flowing with freshness.
1: ஆகவே தான் ஒருவர் சொல்வாரு, எந்த ஒருவனும் ஒரு நதியில ஒரே நதியில ரெண்டு முறை மூழ்க முடியாதுன்னு சொல்லுவாரு.
2: So a person said, no one can
1: immerse in a river twice. என்று சொல்வார். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, நீ ஒரு முறை முங்கி எழுதினா அடுத்தது வர்றது புது தண்ணின்னு சொல்வார்.
2: இட் மீன்ஸ் தட் when you immerse first time and rise up, the second time when you immerse, it is a new water.
1: அது புதிய தண்ணீர்.
2: It is a new water.
1: அது பழசு ரிவர்ஸ்ல திரும்பி வரவே வராது.
2: The old water will not come again in reverse.
1: அது திரும்ப சர்க்குலேட் ஆகாது.
2: It cannot circulate again.
1: ஒரு ஊற்றில இருந்து அது கிளம்பி ஊற ஆரம்பிச்சிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டுனா அது வந்து புதிய தண்ணீராக ஒவ்வொரு நாளும் இருக்கும்.
2: When it starts flowing from a spring, it is new and fresh always.
1: அது புதிய பாதைகளை தெரிந்து கொள்ளும்.
2: It will choose new paths.
1: நான் சொல்லுவேன், அதை வந்து நீ எட்டி பிடிக்கணும்.
2: You have to catch it.
1: நீ அதான் பின் தொடர்ந்து போணும்.
2: You have to pursue it.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இதை குறித்து நான் யோசிக்கும் போது ஒரு காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு காலையில பேசினாரு.
2: So when I thought about this, the Lord spoke with me.
1: 1 பேதுரு 3 அதிகாரம் 10 லிருந்து 11 வாசிப்பீர்களானால்,
2: Read 1 Peter chapter 3 verse 10 and 11.
1: ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் என்று வாசிக்கும்.
2: We read, for whoever would love life and seek good days must keep their tongue from evil and their lips from deceitful speech. They must turn from evil and do good. They must seek peace and pursue it.
1: அப்பனா அர்த்தம் என்னன்னா, இந்த சமாதானம் வந்து யாருக்காகவும் நிக்காது.
2: So it means that this peace will not stop for anyone.
1: அது பாய்ந்து ஓடிட்டே இருக்கும்.
2: It will keep on flowing.
1: நாம தான் என்ன பண்ணணும்னா அதை தேடி பின்தொடர்ந்து பிடிக்கணும்.
2: But we are supposed to seek it and pursue it.
1: சமாதானத்தை தேடி பின்தொடர்ந்து பிடிக்கணும்.
2: We have to seek peace and pursue it.
1: அது தானாய் நடக்கும்னு காத்திருக்க முடியாது.
2: It is not an automatic process to wait.
1: அதனால தான் எபேசியர் 4 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும்போது,
2: That's when it is Ephesians 4:3.
1: சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருங்கள் என்று வாசிக்கும்.
2: We need endeavoring to keep the unity of the spirit and the bond of peace.
1: ஆங்கிலத்தில் இது கொடுக்கப்பட்ட வார்த்தை வந்து சமாதானத்தை காத்துக்கொள்ள நீங்க வந்து பிரயாசப்படுங்கன்னு அவர் எழுதுறாரு.
2: In English it says you have to endeavor to keep up the peace.
1: நீங்க முயற்சி எடுங்க.
2: You have to make effort.
1: நீங்க வந்து அத பின் தொடர்ந்து போகணும்.
2: You have to pursue it.
1: இன்னொரு விதமா சொன்னா,
2: In other words,
1: இந்த சமாதானம் என்பது ஒரு குட்டையை போல வந்தது அப்படியே நிலைச்சிருக்கும்னு எதிர்பார்க்க கூடாது.
2: So don't ever expect that it is like a pond which is stagnant and remains forever.
1: நான் சொல்லுவேன், இந்த சமாதானம் என்பது ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில நாம புதிதாக தேடி கண்டுபிடிக்கணும்.
2: But we have to find new thing and it is a continual process where to find new things every day.
1: எப்படி ஒரு நதி வந்து தினந்தோறும் புதிய தண்ணீரை வந்து சுரந்து அது வந்து ஓடிக்கொண்டே இருக்கிறதோ பாய்ந்து கொண்டே இருக்கிறதோ அதே போல சமாதானத்தையும் நம்ம தொடர்ந்து பின்தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதை நாம் புதுப்பித்துக் கொள்ளணும்.
2: Like how rivers spring up and give a continually it gives a new fresh water, we are also supposed to renew this peace every day.
1: இது சமாதானம் என்பது ஏதோ ஒரு நாள் நாம சாதித்த ஒரு சாதனை கிடையாது.
2: So this peace is not a one time achievement in our life.
1: அது தொடர்ந்து பின்தொடர்ந்து போக வேண்டிய ஒரு காரியம்.
2: It demands continuous pursuit.
1: அதை நாம் இரவும் பகலும் விழித்திருந்து நாம் பாதுகாத்து தற்காத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம்.
2: It is something that needs constant vigilance and something needs constant monitoring.
1: நேற்றைக்கு சமாதானம் இருந்தது இன்றைக்கு பிரச்சனை வந்துருச்சேன்னு சொல்லி நீங்க வந்து சமாதானம் பெர்மனன்ட்டா இருக்கும்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கவே கூடாது.
2: You can never think that this peace remains permanent, like yesterday I had peace but today I did not have peace.
1: நான் சொல்வேன், ஒவ்வொரு நாளும் அதை பின் தொடர்ந்து ஓடணும்.
2: But every day we are supposed to pursue it and go behind it.
1: ஏனா இந்த சமாதானம் எப்படிப்பட்டதுன்னா நதியை போன்றது.
2: Because this peace is like a river.
1: நதியை போன்றது.
2: It is like a river.
1: குடும்பத்தில் கூட நீங்க பார்ப்பீங்களா,
2: even in your families,
1: இன்றைக்கு சமாதானமா இருக்கு அப்படின்றதுக்காக நாளையும் இது அப்படியே இருந்துருக்கும்னு நினைச்சிராதீங்க.
2: So just because today it is peaceful, it doesn't mean that it will remain the same tomorrow also.
1: ஒவ்வொரு நாளும் நீங்க அதை காத்துக்கொள்ள நீங்க பிரயாசம் எடுக்கணும்.
2: You are supposed to make effort to keep it every day.
1: ஒவ்வொரு நாளும் நீங்க அதை பின்தொடரணும்.
2: You are supposed to pursue it every day.
1: ஒவ்வொரு நாளும் அதை வாஞ்சிக்கணும்.
2: Every day you are supposed to desire for it.
1: ஒவ்வொரு நாளும் அதை தேடணும்.
2: You should seek it every day.
1: அதனால தான் வாசிக்கிறோம், கூடுமானால் யாவரோடும் சமாதானமா இருக்க நாடுங்கள்னு போட்டிருக்கு.
2: That's why it is written follow peace with all men.
1: அத ஃபாலோ பண்ணனும்.
2: You are supposed to follow it.
1: அத நாடணும், அத தேடணும்.
2: You have to follow and seek it.
1: ஏனா அது நதி போல பாஞ்சிட்டே இருக்கும்.
2: It's because it flows like a river.
1: நீங்க ஒவ்வொரு நாளும் போய் முண்டு கொள்ளணும்.
2: You are supposed to take it from it every day.
1: ஒவ்வொரு நாளும் அது நீங்க சார்ந்து இருக்கணும்.
2: And you have to lean upon it every day.
1: பாருங்க, இந்த இந்த இந்த நதிகள் வந்து அந்த காலத்துல வந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு இதான் ஒரே சோர்ஸ்.
2: So those days it is the only source for fresh water.
1: இந்த நதியை சுற்றி தான் எல்லா பெரன சிவிலைசேஷன்ஸ் அல்லது எல்லா விதமான பெரன மனித குழுக்கள் எல்லாமே அதை சுத்தா வாழ்ந்தது.
2: So civilization all lived depending upon these rivers.
1: சமுதாயங்கள் எல்லாமே இந்த நதியை சார்ந்து தான் வாழ்ந்தது.
2: The all the society and civilization depended upon rivers.
1: இந்த எகிப்திய சாம்ராஜ்யம், நீங்க எந்த கிரேக்க சாம்ராஜ்யம் எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவங்க எதன் அருகில வந்து சாம்ராஜ்யங்களை ஸ்தாபித்தாங்கன்னா அவங்களுக்கு டெய்லி தண்ணி கொடுக்கக்கூடிய தண்ணீர் ஊற்று பக்கத்துல தான் அவங்க சாம்ராஜ்யங்களை வைத்திருந்தாங்க.
2: Even if you look at this Egyptian kingdoms and also Roman kingdoms, you can see that they established their kingdom only near the rivers.
1: அவர்களுக்கு வேண்டிய
2: தண்ணீரை If you don't give consideration for that,
1: நாம சமாதானம் விட்டு ஓடிரோம்.
2: The peace will run away from us.
1: தொடர்ந்து போணும்.
2: We have to pursue it.
1: அதனால இயேசு சொன்னாரு.
2: That's why Jesus said.
1: நீ சகோதரனோடு உனக்கு ஒரு வழக்கு இருந்தா,
2: So if you have something against your brother,
1: நீ ஒரு காணிக்கையை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்திலே படைக்கும் பொழுது அதை குறித்து உனக்கு ஒரு எண்ணம் வருமானால்,
2: And if you come to offer an offering to the Lord in the altar and if you remember that,
1: ஆண்டவர் சொன்னார் அந்த காணிக்கை அங்கேயே வச்சிரு.
2: The Lord said you leave your offering there.
1: காணிக்கை எங்கேயும் ஓடிராது.
2: Offering will not go there.
1: அங்கேயே வச்சிரு.
2: You leave it.
1: முதல்ல போய் உன் சகோதரனோடு நீ ஒப்புரவாயிடு.
2: You first go and reconcile with your brother.
1: நீ ஓடி போய் ஒப்புரவா.
2: You go and reconcile.
1: பின்பு வந்து காணிக்கை செலுத்து.
2: Then you come and offer it.
1: இயேசு சொன்னாரு.
2: Jesus said,
1: ஒருவன் உனக்கு விரோதமாக உனக்கு வழக்கு கொடுக்க வந்தானானா,
2: If a person files a case against you,
1: அவன் வந்து நியாயாதிபதியிட்ட போய் அல்லது ராஜாட்ட போய் அவன் மனு கொடுக்கிறதுக்கு முன்னால வழியிலேயே அவன்ட்ட சமாதானம் பண்ணிரனார்.
2: Before he goes and gives a petition to the judge or the king, reconcile in the way.
1: ஒருவன் வந்து ஒரு ராஜா அவனுக்கு விரோதமாய் அவன் வந்து யுத்தம் பண்ண வரும்போது,
2: When the king wages comes to wage a war against a person,
1: இயேசு சொன்னார் அவன் வந்து என்ன பண்றானா, இந்த யுத்தத்துல எனக்கு இருக்கிற சேவகர்களை வைத்து கொண்டு என்னால எதிர்க்க முடியுமா அப்படின்னு கணக்கு பாக்குறான்.
2: So Jesus said first he will make a calculation to as to find whether he will be able to win in this war with the people he has.
1: அவன் வந்து கணக்கு பார்க்கும் பொழுது தன்னால் அந்த யுத்தத்துல ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவன் கணிச்சிட்டான் அப்படின்னு சொன்னான்.
2: So if he estimates that the people with him will not be able able to give a greater success to him,
1: அவன் என்ன பண்ணுகிறான், தன் பிரதானிகள் அனுப்புறான், சமாதான மனுகள் அனுப்பி அந்த எதிராளியான ராஜாவோட ஒரு ஒப்பந்தம் செய்து அவன் சமாதானத்தை ஏற்படுத்திறான்.
2: Then he will send chiefs of his nation to the other king and write go for a peace treaty with him.
1: அப்ப அவன் என்ன செய்றான், அந்த சமாதானத்தை இவன் பின் தொடர்ந்து போனான்தா இவன் உயிர் பிழைக்க முடியும்.
2: So only if he pursue this peace he can survive.
1: நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன்,
2: I tell you with love,
1: உங்க குடும்பங்கள்ல வந்து சமாதானம் வேண்டுமா,
2: If you need peace in your family,
1: உங்க வேலை ஸ்தலங்கள சமாதானம் வேண்டுமா,
2: If you need peace in your workplace,
1: அதுவா தானா வரும் நீங்க எதிர்பார்க்காதீங்க.
2: Don't expect that will come automatically.
1: நீங்க அதை பின் தொடர்ந்து போணும்.
2: You have to follow it.
1: நீங்க அதை காத்து கொள்ளணும்.
2: You have to keep it.
1: ஒவ்வொரு நாள் அதை மொண்டு கொள்ளணும்.
2: You have to take every day from it.
1: ஒவ்வொரு நாள் அதை பராமரிக்கணும்.
2: You have to take care of it every day.
1: ஒவ்வொரு நாளும் நீங்க அதை வந்து பின் தொடர்ந்து போணும்.
2: You have to pursue it every day.
1: இல்லவிட்டால் அது சமாதானம் உங்களுக்கு நிலைச்சிருக்காது.
2: Otherwise it will not remain stable.
1: நீங்க நிறைய பேர் வந்து அந்த
2: பின்பற்றி peace every day
1: adai vande or odugira nadiye pole nee paindu poi edukanum
2: so like a flowing river you have to go behind it and get it from it
1: thenandora adai pudupikkanum
2: you have to renew it every day
1: na solven appadi ungalde samadhanam ovvoru naalum pudidaga paindu varugira or nadiye pole ungalku irukumanal
2: I tell you if the peace is like a river that keeps flowing with freshness every day
1: na solven unga vaalkai vande or samadhanam nirainda or vaalkaiya irukum
2: I tell you your life will be a peaceful life
1: ungal samadhanam perugum
2: your peace will increase in your life
1: unga nadiye pondra samadhanathil நீங்க ஒவ்வொரு நாளும் சமாதானத்தை காத்துக்கொள்ள பிரயாசம் எடுங்க.
2: And you should take effort to keep that peace in your life which is flowing like a river.
1: மூன்றாவது இந்த நதியை குறித்து நான் கவனித்த பொழுது,
2: And third when I thought about this river,
1: இந்த நதி வந்து எப்படிப்பட்டது என்று பார்ப்பீர்களானால்,
2: What is the nature of these rivers?
1: ஏசாயா 41ஆம் அதிகாரத்துக்கு வாங்க.
2: Come to Isaiah 41.
1: 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா?
2: If you read from verse 18.
1: 41:18.
2: 41:18.
1: உயர்ந்த மேடுகளில் ஆடு ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி வனாந்தரத்தில் கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாறு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன்.
2: I will open rivers on the bare heights and springs in the midst of the valleys. I will make the wilderness a pool of water and the dry land fountains of water. I will plant in the wilderness the cedar, the shittim tree, the myrtle and the oil tree. I will set in the desert the fir tree and the pine and the box tree together.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த நதியினுடைய மூணாவது ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா?
2: What is the third nature of river?
1: நதி எங்கே பாய்கிறதோ அந்த நதி பாய்கிற இடம் எல்லாம் அது செழிப்பாக மாற்றிவிடும்.
2: Rivers make a place fruitful wherever it flows.
1: அது எங்க பாய்கிறதோ வறண்டு போன இடமா இருந்தாலும் அதை வந்து தண்ணீர் தடாகமாக அது நீர் கேணியாக அது ஒரு செழிப்பான பூமியாக அது மாற்றிவிடும்.
2: So no matter even if it is a dry land, if rivers flow in there, it makes the wilderness a pool of water and dry land fountains of water.
1: நீங்க வாசிப்பீர்களானா?
2: If you read here,
1: அந்த இடம் எப்படி இருந்ததுனா வனாந்திரமா தான் இருந்தது.
2: So that place was like a wilderness.
1: ஆனால் அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் ஆறுகளை உண்டு பண்ணி வரப்பண்ணும் பொழுது,
2: but the Lord, when the Lord made springs to flow in that place,
1: and the ootrugal ellam therandu paaya vidumbodu,
2: when the springs are open and made to flow in that place,
1: vedam solugirathu nadakkirathu enna vendral 19th vasanathile
2: verse 19 says
1: kedru maram mulaikkudhu sitti maram mulaikkudhu mirudhachari mulikkudhu mulaikkudhu oliva maram ava devadar viruchom paimara viruchom punnai marangal ella undaiyidudhu.
2: So here you can see cedar tree, the shittim tree, the myrtle, oil tree, and you can find a fir tree and many kinds of trees that are growing up here.
1: Ella nanmai தரும்.
2: So all brings fruits.
1: எல்லா நன்மை தர விருட்சங்கள் எல்லாம் வந்து அங்க உண்டாயிருது.
2: And all the fruitful trees are growing up here.
1: சங்கீதம் 1 3 வசனம் வாசிக்கும் போது கூட,
2: even if you read Psalm 1:3,
1: அவன் நீர்க்கால்களில் நடமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலையெதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு வாசிக்கிறோம்.
2: If you read, he will be like a tree firmly planted by streams of water which yields its fruits in its season and its leaf does not wither and whatever he does is prospers.
1: அப்ப அர்த்தம் என்னன்னா, இந்த மரம் வந்து இப்படி பச்சை மரமாகவும் கனிதருகிற மரமாகவும் செழிப்பான மரமாகவும் வெற்றியுள்ள வாழ்க்கை வர வேண்டுமானா அதற்கு ஆதாரம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டா போதும்.
2: So it means that if this tree ought to be fruitful, if it ought to be prosperous, then it should be planted by the tree, by the way of rivers.
1: இதுடைய கருத்து என்னன்னு சொன்னா,
2: So what does it mean?
1: உங்க வாழ்க்கையில வந்து நீங்க எல்லா பகுதியிலும் செழிக்க வேண்டுமா?
2: If you ought to prosper in all parts of your life,
1: நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுவேன்,
2: I tell you with love,
1: சமாதானத்தை ஒரு நதியே போல தேடுங்க.
2: Seek peace like a river.
1: நிறைய பேர் வந்து பொருட்களை ரொம்ப தேடுறாங்க.
2: Many people seek things.
1: நிறைய பேர் அந்தஸ்தத்தை தேடுறாங்க.
2: Many people seek position.
1: நிறைய பேர் நியாயத்தை தேடுறாங்க.
2: Many people seek justice.
1: நிறைய பேர் பல காரியங்களை தேடுறாங்க, சமாதானத்தை மட்டும் விட்டுறாங்க.
2: Many people seek many other things but they don't seek peace.
1: நிறைய வீடுகள்ல இந்த பிரச்சனைகளுக்கு முடிவே வராது. காரணம் என்னன்னா, அவங்க வந்து மற்ற எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, சமாதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல.
2: The reason why most of the problems don't end in our life or in a family is because they don't give importance to peace.
1: நிறைய பேர் நினைக்கறாங்க பொருளை வச்சு சமாதானத்தை வாங்கிரலாம்னு.
2: They think we can buy peace using goods.
1: பணத்தை வச்சு சமாதானம் வாங்கிரலாம்.
2: We can buy peace using money.
1: இந்த கேட்டதை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா சமாதானம் வந்துரும்.
2: So if we get what we ask for, then we will have peace.
1: நீங்க தவறா விளங்கிட்டீங்க.
2: You have mistaken it.
1: பொருட்கள் வந்து அநித்தியமானது.
2: All things are not eternal.
1: எவ்வளவு பொருளை சேர்த்துட்டாலும் அதோட சேர்த்து சமாதானத்துல நீங்க வாங்கவே முடியாது.
2: No matter how many goods you may gather, you cannot add a peace along with that.
1: திரளான பிரயாசங்கள், திரளான பொருட்கள் எல்லாம் சேர்த்துட்டு ஞானி சொல்ற இதெல்லாம் மனசுக்கு சஞ்சலம் தான் சொன்னாரு.
2: So after gathering so much of goods and things, this wise man says it is just a sorrow to our life.
1: உங்க வீடுகள்ல உங்க எந்த உறவுகள்ல நீங்க வந்து சமாதானத்தை காக்கிறதுக்கு நீங்க வந்து முதல்ல நீங்க வந்து உங்க உங்க உங்க உறவுகள் செழிக்கிறதுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறது முதல்ல சமாதானத்தை தேடுங்க.
2: I tell you, even in every parts of your life, for you to have a relationship in a prosperous way, just seek peace first.
1: நீங்க சமாதானத்துல நிலை கொண்டிருவீங்களானா,
2: if you stand firm in peace,
1: நீங்க கேட்டது கேளாதது எல்லாமே முளைக்க ஆரம்பிச்சிரும்.
2: And whatever you ask, or if you don't ask for, you get everything in your life.
1: நீங்க விரும்புகிறது தேடுறது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும்.
2: You will get whatever you desire, whatever you like.
1: உங்களுடைய மரமாகிய வாழ்க்கை வந்து கனி கொடுக்க ஆரம்பிச்சிரும்.
2: So your life which is like a tree will start giving fruits.
1: நீங்க பரம்ப ஆரம்பிப்பீங்க.
2: You will start to grow.
1: உங்கள் இடமே ஒரு நீர்க்கேணியா மாறிரும்.
2: So your entire place will become a pool of water.
1: உங்களுடைய இடமே பாத்தீங்கன்னா ஒரு செழிப்பான பூமியா மாறிரும்.
2: Your entire place will become as a prosperous land.
1: நீங்க தேட வேண்டியது முதலாவது சமாதானம்.
2: இட் இஸ் பீஸ் தட் யூ ஆர் சப்போஸ்ட் டு சீக் ஃபர்ஸ்ட்.
1: சமாதானத்தை உண்டு பண்ணாம நீங்க பெருகவே முடியாது.
2: வித்வுட் மேக்கிங் பீஸ் யூ கேன் நாட் க்ரோ.
1: பாருங்க, இதை ஆபிரகாம் அறிந்திருந்தார்.
2: அண்ட் ஆபிரகாம் நியூ திஸ் வெரி வெல்.
1: அதனால அந்த வேலைக்காரன்ட்டே பிரச்சனை ஆரம்பிக்குதுன உடனே, எப்பா நம்ம ரெண்டு பேர் சகோதரர், நமக்கு சமாதானமா இருக்க வேண்டியது முக்கியம்ப்பா, இடம் மாறினா கூட பரவாயில்ல, ரெண்டு பேர் முகத்தை நாளைக்கு பார்க்கணும், அதனால சமாதானத்தை முக்கியப்படுத்தினான்.
2: So when he found that there's a problem between the servant of both the people, then he said, we need peace first, we are brethren, therefore let us seek peace alone.
1: பாருங்க, ஈசாக்கு இதை அறிஞ்சு வச்சிருந்தாரு.
2: Isaac also knew this.
1: அதனால அவர் என்ன செய்தார்னா, தனக்கு விரோதமாக எழுமின சத்துருக்கள் வந்து தனக்கு பிரச்சனை கொடுக்கும்போது இடங்களை கூட விட்டுட்டு போயிட்டாரு.
2: So that's why when his enemies arose against him and made problem, created problem, he just gave the places and also left the place.
1: அவர் தோண்டின துரப்புகள் தண்ணீரே வந்தா கூட பரவாயில்ல எடுத்துக்கோன்னு சொல்லி போயிட்டாரு.
2: Even when he dug wells and when he brought water, he just gave it to them and left the place.
1: ஈசாக் போனது, சித்னா போனது.
2: So he lost Isaac and Sithna.
1: ஆனால் கடைசில ரெகபோத் ஒன்று வந்தது.
2: But at last he got a Rehoboth.
1: அந்த இடத்துல அவனோடு அவர்கள் வாக்குவாதம் பண்ணல.
2: And there they did not dispute with him.
1: அப்ப உடனே ஈசாக்கு சொல்றாரு,
2: immediately Isaac said,
1: கர்த்தர் இந்த தேசத்தில் நமக்கு இடம் உண்டாக்கினா,
2: the Lord has made a place in this land,
1: இப்பொழுது நாம் பலுகி பெருகுவோம்,
2: now we shall increase and multiply.
1: எப்போ?
2: When?
1: சமாதானத்தை தேடும்போது.
2: When he sought peace.
1: இன்னைக்கு நிறைய பேர் சமாதானத்தை விட்டு இடத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க.
2: Today many people just live behind peace but they take hold of the land.
1: அவங்க சமாதானத்தை விட்டுட்டு அவங்க வந்து இன்னைக்கு அவங்க வந்து பொருட்களை பிடிச்சிட்டு இருக்காங்க.
2: They give up peace and they take hold of goods and things.
1: இன்னைக்கு சமாதானத்தை விட்டுட்டு பண
2: They give up peace and they take hold of money.
1: நான் சொல்லுவேன், எவ்வளவு விலை கொடுத்தாலும் சமாதானத்தை நம்ம வாங்கவே முடியாது.
2: I tell you, no matter how much you may pay, you cannot buy peace.
1: நீங்க தேட வேண்டியது சமாதானம்.
2: You are supposed to seek peace.
1: எதை வேணாலும் அதுக்கு விட்டு கொடுக்கற ஆயத்தமா இருக்கு.
2: We should be able to give up anything for that.
1: எனக்கு தெரியும், நீங்க சமாதானத்தை முக்கியப்படுத்துவீர்களானால்,
2: if you give importance to peace,
1: நான் சொல்லுவேன், அது மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு கொண்டு வந்து திருப்பி கொடுத்துரும்.
2: I tell you that will bring us all of the thing that is required.
1: நீங்க சமாதானத்தை விட்டுட்டு அத்தனை நீங்க சேர்த்து சம்பாரிச்சு வச்சுக்கிட்டாலும்,
2: but if you give up peace and if you gather all the things and store up with you,
1: ஒரு நாள் சேர்த்ததெல்லாம் நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும்.
2: One day you may have to give up whatever you have gathered.
1: இதுக்கு நல்ல உதாரணம் வந்து யாக்கோப்.
2: So one important example is Jacob for this.
1: அவன் ஆசீர்வாதத்தை வந்து வாங்குனான்.
2: He bought blessing.
1: சொல்ல போனா கொள்ளையடிச்சான்.
2: So to say he plundered it.
1: அது ஒண்ணே ஆகிலும் ஒரு சமாதானமான சூழ்நிலையில அவன் வந்து பெறவே இல்ல பாருங்க.
2: Receive any of his blessings in a peaceful state.
1: பாருங்க, அவங்க அப்பா அவங்க அண்ணன்ட வந்து பசியா இருக்கிற நேரம் அவனுடைய பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து தனக்கு வேண்டிய வந்து கூலை வாங்கி கூலை கொடுத்துட்டு சேஷ்டபுத்திர பக்கத்தை வாங்கிட்டான்.
2: So first when he saw that his brother was very hungry, he deceived it and he gave the gruel and got his birthright.
1: ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா கண்ணு குருடா இருக்காரு.
2: And second his father was blind.
1: அந்த இடத்துல ஒரு நாடகம் ஆடி அவர்கிட்ட வந்து அந்த முதல் பிள்ளையுடைய உச்சிதமான ஆசீர்வாதத்தை போய் நாடகம் ஆடி வாங்கிட்டு வந்துட்டான்.
2: So there he played a drama and he also got received the blessings of the first born.
1: இதோட விளைவு என்னன்னா, சமாதானத்தை இழந்து போயிட்டான்.
2: But at the end he lost his peace.
1: அவங்க அப்பாவோட அவன் இருக்க முடியல.
2: He was not able to stay with his father.
1: அவனோட சகோதரனை சந்திக்க முடியல.
2: He was not able to face his brother.
1: தூரதேசத்துக்கு போயிட்டான்.
2: He went away far place.
1: சமாதானம் கிடையாது.
2: There is no peace in him.
1: ஆனா முடிவு என்ன தெரியுமா?
2: But what is the end?
1: அவன் சேர்த்த எல்லாத்தையும் அவன் திருப்பி கொடுக்க வேண்டியதாயிடுச்சு.
2: He had to give whatever he stored and gathered.
1: அண்ணன் வேணாம்னு சொன்னா கூட அவன் கொடுத்தான்.
2: Even if his brother refused, he gave it to him.
1: நான் சொல்லுவேன், நீங்க சமாதானத்தை தேடுங்க.
2: So I tell you, seek peace.
1: இழந்ததை எல்லாம் நீங்க பெற்றுக்கொள்வீங்க.
2: You will restore whatever you lost.
1: ஆனா நீங்க பொருட்களை சேர்த்துட்டு சமாதானத்தை விட்டீங்கனா,
2: but if you store up things and if you have lost your peace,
1: நீங்க அதற்காக பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும்.
2: Then you may have to pay a big price.
1: இந்த சமாதானம் வந்து இந்த நதியை போல, நதியை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து அது ஊற்று வந்தாலும் அது கண் பார்க்காத இடங்களுக்கு அது பாய்ந்து போகிறது.
2: This peace is like a river where though it springs from one place but it just keeps on moving to places which cannot be seen.
1: பாருங்க, ஒரு நதி வந்து பெரிய ஒரு நதியாக பாய்ந்து வரும். நாங்க ஆந்திரால நான் பாத்துர்க்கேன்.
2: And I have seen in Andhra where a river will flow like a big river.
1: கோதாவரி கிருஷ்ணா river பாத்தீங்கனா அவ்வளோ பெருசா இருக்கும்.
2: So those rivers like Godavari and Krishna, they will be huge.
1: ஆனா அந்த நதிகள் வந்து துவங்கின இடத்திலிருந்து அது நீண்ட தூரம் பயணம் பண்ணினாலும் அது சின்ன சின்ன வாய்க்கால்களாக அருவிகளாக அது பாய்ந்து கண் தெரியாத இடங்களிலெல்லாம் அது வந்து தண்ணீர் பாய்ந்து போயிட்டே இருக்கும்.
2: So though it starts as a single river from the source, but as it keeps on moving, it just splits or divides into many channels, many other branches and keeps on going to places which you have not seen.
1: நீங்க வீடுகளுக்கு போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, கிருஷ்ணா நதி தண்ணீர் இங்க வந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க.
2: If you go to their houses, they will say, this is the water from Krishna river.
1: காவேரி நதி தண்ணீர், பாலாறு தண்ணீர் வருது அப்படின்னு சொல்லி டேப் டேப்ல புடிச்சிட்டு இருப்பாங்க.
2: So they will be getting the water from the tap saying that this is a river from Kaveri.
1: அதுதான் நதி.
2: That is the river.
1: அதான் நதி.
2: That is river.
1: சமாதானம் அப்படிப்பட்டதுதான்.
2: Peace is also of same sort.
1: நம்ம கண்ணுக்கே தெரியாது அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் அது பாய்ந்து ஓடிட்டு இருக்கும்.
2: It is unseen to our eyes but it will just flow in all the parts of our life.
1: அது பல விதங்கள்ல அது branch out பண்ணி எல்லா இடங்களையும் ஆக்கிரமிக்கும்.
2: It will branch out in many ways and it will accommodate all the places.
1: நான் சொல்லுவேன் உங்க சமாதானத்தை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க.
2: I tell you don't underestimate your peace.
1: அது உங்களுடைய சிந்தனைகளை தாக்கும்.
2: So it can affect your thoughts.
1: அது உங்களுடைய குடும்பத்தினுடைய நலனை தாக்கும்.
2: It can also affect the welfare of your family.
1: அது உங்களுடைய சரீர சுகத்தின் மேல் அதுக்கு ஒரு தாக்கம் இருக்கு.
2: And it has a great impact on the health of your body.
1: பொருளாதார செழிப்புக்கு சமாதானம் ரொம்ப அவசியமா இருக்கு.
2: Peace is very much essential for your financial prosperity.
1: உங்க வேலையில உங்க செழிப்புல இந்த சமாதானம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது.
2: Peace also makes an important role in the workplace.
1: உங்களுடைய திறமைகள்ல அது ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது.
2: Peace also occupies a major role in your talents.
1: நீங்க எவ்வளவு நீங்க நுணுக்கமாக கிரியேட்டிவாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சமாதானம் ரொம்ப அவசியமா இருக்கு.
2: This peace is very important to show how creative you are.
1: நீங்க இதயம் வந்து குழப்பத்தினாலும் நீங்க வாழ்க்கையை வந்து சமாதானம் கேட்டதால நிறைச்சிட்டீங்கன்னா நான் நிச்சயமா சொல்றேன் உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதிகளில் ஒரு வாடலை நீங்க பார்ப்பீங்க.
2: When you fill your heart with confusion and all peacelessness then you can see there's something wrong in all parts of your life.
1: ஒரு டல்னஸ் இருக்கும் எதுலயுமே ஒரு வாடல் இருக்கும் அது வந்து ஒரு செழிப்போ ஒரு பச்சையான ஒரு வளர்ச்சியோ கனியோ இருக்கவே இருக்காது.
2: So there will not be any pleasantness or any kind of prosperity it will always be dullness in all parts of your life.
1: பேருக்குன மரம் இருக்கும்.
2: So it will be just for namesake you will have a tree.
1: ஆனா அந்த மரத்துல ஒரு செழிப்பு இருக்காது கனி இருக்கு.
2: But there will not be prosperity or fruits in that tree.
1: பேருக்குன குடும்பம் இருக்கும் எந்த ஒரு அவுட்கமே இருக்காது.
2: You will have a family for namesake but there will not be any outcome.
1: சபையை குறித்து நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிப்பீர்களானா?
2: Even when you read about church in the book of Acts.
1: சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தியில வளர்ந்து பெருகினதுன்னு பாக்குறோம்.
2: These churches had peace and they grew up in edification.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: எல்லா இடத்துல அந்த சமாதானத்தை நாம நாடணும்.
2: So we have to seek peace in all places.
1: ஏனென்றா எங்கே சமாதானம் இருக்கோ அங்க தான் செழிப்பு இருக்கு.
2: It's because where peace is prosperity also places.
1: உலகத்துல நிறைய நாடுகள் இருக்கு பாருங்க.
2: There are many countries in this world.
1: அவ்வளவு செழிப்பான பூமிகள் என்று சொல்றாங்க.
2: They call it as prosperous lands.
1: உதாரணமாக ஆப்பிரிக்காவில் உள்ள அநேக நாடுகள்.
2: For example many countries in Africa
1: அங்க அதிகமான டைமண்ட்ஸ் கோல்ட் ஆயில் எல்லாமே இந்த இயற்கையா கிடைக்கக்கூடிய எல்லா நலன்களும் சொத்துக்களும் அதுல ஆண்டர் மறைச்சு வச்சிருக்கிறார்.
2: We have all kinds of natural resources like diamond, oil and many other natural resources hidden in Africa.
1: நீங்க ஆப்கானிஸ்தானை பாருங்க.
2: Look at Afghanistan.
1: அவங்க சொல்றாங்க அவ்வளவு ஒரு செழிப்பான பூமின்னு சொல்றாங்க.
2: They call it a prosperous land.
1: காஷ்மீர பாருங்க.
2: Consider Kashmir.
1: அது அழகுக்கு அளவே இல்லைன்னு சொல்றாங்க.
2: They say there is no limit to its beauty.
1: இந்தியாவுடைய சுவிட்சர்லாந்து என்று சொல்றாங்க.
2: They call it the Switzerland of India.
1: ஆனா ஏன் அநேகரங்க போக மாட்டேங்கறாங்க?
2: But why don't people go there?
1: ஏன் இந்த இடங்கள் வந்து நன்மையை கொடுக்க மாட்டேங்குது?
2: Why are those places not giving any good?
1: ஏன் அந்த இடத்துல வந்து அவ்வளவு பயத்தினால் ஜனங்கள் நிறைஞ்சிருக்காங்க?
2: Why people are filled with fear in those places?
1: நீங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க இடத்தை பிடிச்சிட்டோம்னா எல்லாம் சாதிச்சிரலாம்.
2: Many people think if you have take hold of that place we can achieve everything.
1: அத வந்து எத்தனையோ அரசாங்கங்கள் ட்ரை பண்ணிருக்கு.
2: Many governments have also tried it.
1: இடத்தை தான் வச்சிருக்கலாமே தவிர அதுல ஒரு செழிப்பு இருக்கு.
2: You can only have your place but there will not be any prosperity.
1: நீங்க சமாதானத்தை தேடுவீர்களானால்
2: but if you seek peace
1: சமாதானத்தை நிலைநாட்டுவீங்களானால்
2: if you establish peace over there
1: நான் சொல்லுவேன் இடமும் உங்களுக்கு வரும் செழிப்பும் வரும்.
2: I tell you, you will also have the land and also prosperity.
1: இடமும் வரும் நன்மையும் வரும்.
2: You will have the land and also the reward.
1: அந்த இடமே ஒரு பெரிய ஆசீர்வாதமா மாறும்.
2: That entire place becomes a great blessing.
1: உங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்பத்துல கூட ஆண்டவரே அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள கிருபைத்தா.
2: Even in your personal life and in your family life, Lord give me grace to keep this peace.
1: Lord. சமாதானத்தை மட்டும் நான் இழந்திர கூடாது.
2: I should not lose my peace.
1: என்ன நிலைமை வந்தாலும்
2: no matter whatever may happen.
1: ஆண்டவரே அந்த சமாதானத்தை என் வாழ்க்கையில காத்துக்கொள்ள கிருபைத்தா.
2: Lord give me grace to keep the peace in my life.
1: சமாதானத்தை என் வாழ்க்கையில ஜாக்கிரதையாய் வைத்துக்கொள்ள கிருபைத்தா.
2: Lord give me grace that I may keep this peace very carefully.
1: எந்த சூழ்நிலையிலேயும் என் சமாதானத்தை நான் இழந்து போகாதபடி அதுக்கு பின்தொடர் போய் அதனால் வருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபைத்தார் என்று கேள்.
2: Lord give me grace in whatever might be the situation I should pursue it and receive this peace in my life and keep it.
1: கர்த்தர் அந்த சமாதானத்தை பெருக பண்ணுவாரா?
2: May the Lord add peace to our life this morning.
1: யாருக்கு இந்த சமாதானம் பெருகும்?
2: And to whom will this peace be added?
1: நீங்கள் நீதிமொழிகள் 3:2 முதல் 2 வசனங்களை திரும்ப வாசிக்கிறேன்.
2: Let us read Proverbs 3:1-2 again.
1: என் மகனே என் போதகத்தை மறவாதே.

0: கர்த்தருடைய
1: வசனம் உங்களுக்கு சொல்லுகிறதன்படி செய்து பாருங்க.
0: Do according to the word of God.
1: உங்கள் சமாதானம் குறையவே குறையாது.
0: And your peace will not lack in your life.
1: கர்த்தர் சமாதானத்தை பெருக பண்ணுவார்.
0: The Lord will add peace to your life.
1: ஜெபமானோமா?
0: Shall we pray?
1: கட்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம்.
0: Let us close our eyes and look unto the Lord.
1: எங்கள் சமாதான காரணரே.
0: Lord, you are the peace, Lord.
1: சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவரே.
0: You are the one who creates peace in our life.
1: சமாதானத்தை கொடுக்கிறவரே.
0: The Lord who gives peace to us.
1: இன்றைக்கு எங்கள் உள்ளத்தில் உம்முடைய சமாதானம் பெருகட்டும்.
0: Lord, let your peace increase in our hearts.
1: உம்முடைய சமாதானம் பெருகட்டும்.
0: Lord, let your peace increase in our hearts.
1: உம்முடைய சமாதானம் பெருகட்டும்.
0: Lord, let your peace increase in our hearts.
1: யெகோவா ஷாலோம்.
0: யெகோவா ஜெஹோவா ஷாலோம்.
1: உம்முடைய சமாதானம் எங்கள் உள்ளத்தை நிரப்பட்டும்.
0: Lord, let your peace fill our hearts.
1: உம்முடைய சமாதானம் நிரப்பட்டும்.
0: Lord, let your peace fill our hearts.
1: Hallelujah.

0: இயேசுவே,
1: ஜீசஸ்,
0: இன்னைக்கு காலையிலே உம்முடைய சமாதானம் எங்கள் உள்ளத்திலே பெருக வேண்டும் என்று நாங்கள் வேண்டி நிற்கிறோம்.
1: Lord, we pray that your peace may increase in our hearts this morning, Lord.
0: உம்முடைய கட்டளைகளை காத்துக் கொள்கிறோம்.
1: Lord, we keep your commandments, Lord.
0: ஆண்டவரே, உம்முடைய வழிகளில் நடக்கிறோம்.
1: And to walk in your ways.
0: நீர்தான் சமாதானத்தை கொடுக்கிறவர் என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்து உம்மையே சார்ந்து கொள்கிறோம்.
1: Lord, to believe that you are the God who gives us peace and depend on you.
0: ஆண்டவரே, இந்த காலையிலே அந்த சமாதானத்தை ஒவ்வொரு நாளும் புதிதாய் நாங்கள் மொண்டு கொள்வதற்கு சமாதானத்திற்கு பின் தொடர்ந்து போகிறோம்.
1: Lord, this morning give us grace that we may pursue peace, that we may renew it every day and get it from it, Lord.
0: ஆண்டவரே,
1: Lord,
0: அந்த சமாதானத்தை வாஞ்சிக்கிற ஒரு இருதயத்தை தாரும்.
1: Give us a heart to desire that peace, Lord.
0: அந்த சமாதானம் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை ஒரு நாளும் செழிப்பாகாது.
1: Lord, our life cannot be prosperous without this peace.
0: இன்றைக்கு எங்கள் வாழ்க்கை கனி உள்ளதாக செழிப்பான பூமியாய் மாறு. உம்முடைய சமாதானம் ஒரு நதியை போல பாய்ந்து வரும்.
1: Lord, let your peace flow like a river in our life, that it makes our life a prosperous and fruitful one.
0: எங்கள் உள்ளங்களை உம்முடைய சமாதானத்தினால் இடைக்கட்டும்.
1: Lord, bind our hearts with your peace, Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. நீதிமொழிகள் முதல் அதிகாரம் 8வது வசனம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்க தேசத்தில் மக்கள் குடியேற்றி வைக்கப்பட்ட போது ரோடுகள் மிகவும் மோசமானதாகத்தான் இருந்தது. அவை வண்டி பாதைகளாகத்தான் இருந்தன. அந்த பாதை குண்டும் குழியுமாக காணப்பட்டது. எனவே அந்த பாதையில் சென்ற வாகன ஓட்டிகளுக்கு மிகுந்த கஷ்டமாக இருந்தது. இதே போன்ற ஒரு குறிப்பிட்ட பாதையின் நுழைவு பகுதியில் ஒரு எச்சரிப்பு நோட்டீஸ் வைக்கப்பட்டிருந்தது. அதில், இந்த மோசமான பாதையை தவிர்த்து விடுங்கள், மீறி சென்றால் இன்னும் 25 மைல்களுக்கு நீங்கள் இதே போன்ற குண்டும் குழியுமான பாதையில் தான் பயணிக்க நேரிடும் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆம் பிரியமானவர்களே, இதே போலத்தான் நம்முடைய பழக்க வழக்கங்களும். நாம் கற்றுக்கொண்ட தேவையற்ற பழக்க வழக்கங்களை புத்திமதிகளை கேட்டு ஆரம்பத்திலேயே நிறுத்திவிட்டால்தான் நாம் தப்பித்துக் கொண்டோம். இல்லை என்றால் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வாழ்வின் எஞ்சிய நாட்களை அந்த பழக்க வழக்கங்களோடு தான் கழிக்க நேரிடும். ஆகவே எச்சரிப்பை கவனித்து நடக்க வேண்டியது மிகவும் அவசியம். லூக்கா 15வது அதிகாரத்தில் ஒரு தகப்பனையும் 2 மகன்களையும் பற்றிய உவமையை வாசிக்க முடியும். நல்ல தகப்பன், நல்ல குடும்பம். ஆனால் அந்த குடும்பத்தில் இளைய குமாரன் மட்டும் பலவித கெட்ட பழக்க வழக்கங்களையும் தகாத நண்பர்களோடு சேர்ந்து கற்றுக்கொண்டான். ஆரம்பத்திலேயே தகப்பன் நிச்சயம் புத்தி சொல்லி இருந்திருப்பார், ஆனால் கேட்கவில்லை. தன் ஆஸ்தியை பிரித்து கொண்டு வீட்டை விட்டே வெளியேறிவிட்டான். அவன் நினைத்தான் தான் செல்லும் பாதை இன்பம் நிறைந்த பாதை என்று. ஆனால் பாதி வழி சென்ற போதுதான் தான் சென்ற பாதை வஞ்சகம் நிறைந்தது. பணம் இல்லை என்றால் நட்பு வட்டாரம் கலைந்து போய்விடும் என்று அப்பொழுதுதான் அறிந்து கொண்டான். பன்றி மேய்த்து வயிற்றை கழுவும் நிலைக்கு அவன் வந்துவிட்டான். இறுதியில் பன்றி தின்னும் தவிடாவது கிடைக்காதா என்று அவன் நினைக்கும் அளவுக்கு அவனுடைய கெட்ட பழக்க வழக்கங்களும் ஆகாத நட்பும் அவனை கொண்டு போய்விட்டது. அவன் எல்லாவற்றையும் இழந்த பின்புதான் அவனுக்கு புத்தி தெளிந்தது. பிரியமானவர்களே, ஆகவேதான் புத்திமதியை கவனித்து நடக்க வேண்டும், தாய் தகப்பன் போதகத்தை தள்ளக்கூடாது என்று வேதம் கூறுகிறது. வேதம் கூறும் ஆலோசனைகளும் நாம் பிரசங்கத்தை கேட்கும்போது போதகர் வாயிலாக தேவன் பேசும் வார்த்தைகளும் எச்சரிப்பு பலகை போன்றவை. அவைகளை கவனித்து அதன்படி சென்றால் வாழ்வின் எந்த தருணத்திலும் நாம் மனம் வருந்தவே அவசியம் வராது. ஆம் பிரியமானவர்களே, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றியே ஜீவ வழி. ஆகவே அதை கவனித்து நடப்போம், அப்போது நாம் இடறி போக மாட்டோம்.

கவலை வியாதிகள் இந்த நேரத்தில் மாறுவதாக, எல்லா கண்ணீர் துடைக்கப்படுவதாக, எல்லா கவலைகள் மாறுவதாக, நாளைய தினத்தை குறித்த கவலைகள் மாறுவதாக, நாளைய தினத்தை குறித்த கவலைகள் மாறுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா. ஓ நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர், ஓ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம். ஓ ஹல்லேலூயா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட வேண்டுதினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் உள்ளங்களை ஆட்கொள்ளும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லா கவலைகளையும் மாற்றுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லா கவலைகளையும் மாற்றுகிறவர் உன் அருகில் இருக்கிறார். அதிசயங்களை செய்கிறவர் உன்னோடு

எத்தனை பேர் கண்ணீரோட பலவிதமான கவலையோட பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்க வாழ்க்கையில் இப்பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது. உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. உங்கள் கவலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்கள் வியாதிகள் நீங்கிக் கொண்டிருக்கிறது.

அதிசயங்களை செய்கிறவரே, ஆலோசனை தருகிறவரே, பாவங்களை போக்குகிறவரே, பரிசுத்தமாக்குகிறவரே, எங்களை கழுவி சுத்திகரிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிற எங்கள் மேலான தெய்வமே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நல்ல ஒரு விசை கூட கைகளை தட்டி அந்த நல்ல தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க.

ஆண்டவரே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்று கொண்டிருக்க குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொல்கிறார். இயேசு தமது கையை நீட்டி, சித்தமுண்டு சுத்தமாகு என்று அவனை சுகமாக்கினார். நம் ஆராதிக்கிற தேவன் யெகோவா ராபா, அற்புதங்களை செய்கிறவர், ஒரு மருத்துவர், இருக்கிற ஒரு பொருளை சரிப்படுத்த முடியும். என் தேவனோ இல்லாத ஒன்றை உருவாக்க முடியும். அந்த தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். சேர்ந்து கைகளை தட்டி பாடி ஆராதிக்க போகிறோம். உம்மால் கூடு ராஜா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அந்த ஒரு வார்த்தை

நம்முடைய நோய்களை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். சிலுவையில அவர் பட்ட பாடுகளினாலே அவர் நம்முடைய வியாதிகளை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார். உன் வியாதிகளை அவர் ஏற்கனவே சுமந்து கொண்டார். ஓ ஏசாயா 53 அதிகாரம் வாசிக்கும் பொழுது வசனம் இப்படி சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், தழும்புகளால சுகம் உண்டாகிறது. அவர் பட்ட தழும்புகளினாலே, அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகளினாலே சுகம் உண்டாகிறது. இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னை பார்த்துக் கொண்டிருக்கிற, ஆராதிக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு சுகம் உண்டாகிறது. அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, அற்புதம்.

கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நமக்கு சுகத்தை தருகிறவர். ஒன்றுவர் பார்வைக்கு மறைவாயில்லை. நூற்றுக்கு அதிபதி தன் வேலைக்காரருக்காக இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார், ஐயா என் வீட்டிற்கு வருவதற்கு பாத்திரம் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த வார்த்தை என் வேலைக்காரனை சுகமாக்கும். நான் சொல்றேன், இந்த ஆராதனை வேளையில ஆண்டவருடைய ஒரே ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்க போதுமானது. இயேசுவின் ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்க போதுமானது. வியாதி எதுவாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அதை சுகமாக்க இயேசுவின் ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தையில வல்லமை உண்டு, அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில உயிர் உண்டு, உனக்கு சுகம் உண்டு, சுகம் உண்டு. அவர் நமக்காகப்பட்ட தழும்புகளினாலே

உம்முடைய நாமத்தை போல வேறொரு நாமம் இல்லை, உம்முடைய நாமத்தை போல வேறொரு பரிசுத்த நாமம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஹாலலூயா, வானத்திலும் பூமியிலும் ஓ மனிதர்களுக்கு இடையில ஓ ஹாலலூயா அவருடைய நாமத்தை போல மேலான நாமம் இல்லை. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்காலும் முடங்கத்தக்கதான நாமம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு பெரிய அந்த நாமத்தை உயர்த்தலாமா? அதை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் உயர்த்துகிற எந்த இடத்திலும் அப்பா வந்து ஆசீர்வதிக்கிறாரு, அப்பா வந்து நிரப்புகிறாரு.

யாவுடைய முழங்கால்களும் முழங்குகிறதானே. அந்த மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம்பா. உம்முடைய நாமத்தை போல வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. உம்முடைய நாமத்தை போல வேறொரு உன்னதமான நாமம் இல்லை. மேலே வானத்திலே, கீழே பூமியிலே, மனிதர்களுக்கிடையே, தேவர்களுக்குள்ளே உம்முடைய நாமத்தை போல வேறொரு நாமம் இல்லையப்பா. உயர்ந்த நாமமே, மாறாத நாமமே, மகிமை உள்ள நாமமே, ஆச்சு

ஒன்று சாமுவேல் 13 சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2 அரசாண்ட போது இஸ்ரவேலில் 3000 பேரை தனக்கு தெரிந்து கொண்டான். அவர்களில் 2000 பேர் சவுலோடே கூட மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும், 1000 பேர் யோனத்தானோடே கூட பெஞ்சமீன் நாட்டிலுள்ள கிபியாவிலும் இருந்தார்கள். மற்ற ஜனங்களை அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டான். யோனத்தான் கேபாவிலே தானியம் இருந்த பெலிஸ்தரை முறிய அடித்தான். பெலிஸ்தர் அதை கேள்விப்பட்டார்கள். ஆகையினால் இதை எபிரேயர் கேட்க கடவர்கள் என்று சவுல் தேசமெங்கும் எக்காலம் ஊதுவித்தான். தானியம் இருந்த பெலிஸ்தரை சவுல் முறிய அடித்தான் என்றும், இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு அருவறுப்பானார்கள் என்றும் இஸ்ரவேல் எல்லாம் கேள்விப்பட்ட போது ஜனங்கள் சவுலுக்கு பின் செல்லும்படி கில்காலுக்கு வரவழைக்கப்பட்டார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூடி கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்குண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்குண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளித்து கொண்டார்கள். எபிரேயரில் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கும் கீலியா தேசத்திற்கும் போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும், நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியினமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். சாமுவேல் எழுந்திருந்து கில்காலை விட்டு பெஞ்சமின் நாட்டில் உள்ள கிபியாவுக்கு போனான். சவுல் தன்னோட கூட இருக்கிற ஜனத்தை தொகை பார்க்கிற போது ஏறக்குறைய 600 பேர் இருந்தார்கள். சவுலும் அவன் குமாரனாகி யோனத்தானும் அவர்களோட கூட இருக்கிற ஜனங்களும் பெஞ்சமின் நாட்டில் உள்ள கிபியாவில் இருந்து விட்டார்கள். பெலிஸ்தரோ மிக்மாசிலே பாளையம் இறங்கி இருந்தார்கள். கொள்ளைக்காரர் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து 3 படையாக புறப்பட்டு வந்தார்கள். ஒரு படை ஒப்ரா வழியாய் சூவால் நாட்டிற்கு நேராக போயிற்று. வேறொரு படை பெத்தரோன் வழியாய் போயிற்று. வேறொரு படை வனாந்திரத்தில் இருக்கிற செபோயிமின் பள்ளத்தாக்கு எதிரான எல்லை வழியாய் போயிற்று. எபிரேயர் பட்டயங்களையாகிலும் வீட்டிகளையாகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்திலெங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. இஸ்ரவேலர் யாவரும் அவரவர் தங்கள் கொழு விரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும்
திருட்டி கூர்மையாக்குகிறதற்கு பெலிஸ்தரிடத்திற்கு போக வேண்டியதாயிருந்தது. கடற்பாறைகளையும் மண்வெட்டிகளையும் முக்கூறுள்ள ஆயுதங்களையும் கோடரிகளையும் தாற்றுக்கோள்களையும் கூர்மையாக்குகிறதற்கு அரங்கல் மாத்திரம் அவர்களிடத்தில் இருந்தது. யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. பெலிஸ்தரின் பாளையம் மிக்மாசில் இருந்து போகிற வழி மட்டும்

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2:9. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் சில நன்மைகளை ஆயத்தப்படுத்தி உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் அநேக காரியங்களை எதிர்கால நன்மைக்காக வாழ்வுக்காக ஆயத்தப்படுத்தி இருந்திருப்பீர்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலையிலேயோ அவைகளெல்லாம் செயல்படாமல் 4 சுவருக்குள் அடைப்பட்டும் அடைக்கப்பட்டும் செயல்படுத்த முடியாதபடிக்கு தடைப்பட்டும் இருக்கின்றதே என்று கவலையோடும் பல கேள்விகளோடும் பதில் கிடைக்காமல் குழப்பத்துடன் இருக்கிற உங்களுக்காய் கர்த்தர் விசேஷித்தவைகளை ஆயத்தப்படுத்தி உங்களை ஆசிர்வதிக்கிறார். அவைகளை ஒருவராலும் தடை செய்யவோ மாற்றவோ முடியாது. ஆனால் அவைகளை இன்றைக்கு உங்கள் கண்களால் காணும்படியும் காதுகளால் கேட்கும்படியும் இருதயத்தில் அவைகளை குறித்து சிந்திக்கவும் செய்து உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார். முதலாவதாக பார்ப்போம் அழிவுக்கு தப்புவித்த மீன். யோனாவின் புஸ்தகம் 1:10 நாம் வாசிக்கையில் அங்கே யோனாவை குறித்து வாசிக்கின்றோம். கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் கடற்பயணத்தில் பல போராட்டங்களை சந்தித்து இறுதியில் யோனா கடலில் தூக்கி எறியப்படுகிறான். 17 வாசிக்கையில் யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான் என்றும் வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, இந்த வசனத்தில் பெரிய மீன் என்று சொல்லப்பட்டதின்படி அது நிச்சயமாகவே திமிங்கலமாகத்தான் இருக்க முடியும். திமிங்கலம் போன்ற பெரிய மீன்கள் மனிதர்களை இரையாக உண்ணுவது அதன் இயல்பு. ஆனால் இங்கு கர்த்தர் அதன் இயல்பை மாற்றி அந்த மீன் யோனாவை 3 நாள் தன் வயிற்றில் பாதுகாப்பாய் வைத்திருந்தது என்று அறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் திமிங்கலம் போன்ற அநேக பிரச்சனைகள் உங்களை விழுங்க பார்க்கிறதே என்று கலங்கிப்போ இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் அந்த பிரச்சனைகளுக்கு கட்டளை கொடுக்கிறார், முடிவை கொண்டு வருகிறார். பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்ள உங்களுக்காய் பெரிய நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்கு எதிராய் வந்த விழுங்க பார்த்த தீமையான காரியங்களின் இயல்பையே மாற்றி அவற்றை நன்மையாக முடிய பண்ணுகிறார். 2 பார்ப்போம் ஆகாரம் கொடுத்த காகம். 1 Kings 17 நாம் வாசிக்கையில் அங்கே எலியாவை கேரி தாற்றண்டையிலே ஒழித்து கொண்டு இருக்கும்படி கர்த்தர் கட்டளை கொடுக்க அதன்படி செய்கிறான். கேரி தாறு என்பது மிகவும் சிறியது, குறைந்த அளவே தண்ணீர் ஓடுகிற ஆறு. ஆனால் யோர்தானோ மிகவும் பெரியது, அதிகமாக தண்ணீர் ஓடுகிறது. ஒழித்து கொள்ள பெரிய இடத்தை காண்பிக்காமல் சிறிய ஆறாகிய கேரித்தை ஏன் கர்த்தர் காண்பிக்கின்றார் என்றால் கேரித்தில்தான் காகங்கள் அதிகமாக இருக்கும் என்பதால். 4 வாசிக்கின்றோம், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்கிறார். 6 காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தின் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொடுத்தது என்று வாசிக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, காகம் என்று சொன்னாலே அது பகிர்ந்து உண்ணும் பறவை என்பதை இந்த உலகமே அறியும். அப்படி இருக்கையில் இங்கு காகம் தன் அலகினால் காலை மாலை இருவேளையும் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுக்கிறது என்றால் கர்த்தரின் கட்டளைக்கு காகம் தன் பிறவி குணத்தையும் மறந்து செயல்படுகிறதை அறிய முடிகிறது. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலையில் என் தேவைகளை நான் எப்படி சந்திக்க போகிறேன், நான் அடைப்பட்ட நிலையில் இருக்கிறேனே, யாருக்கு தெரியும் என் நிலைமை என்றெல்லாம் விடாய்த்து போய் காணப்படுகிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி இருக்கிறவர்களை நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். அவைகளை அபகரிக்க நினைக்கும் கொரோனா போன்றவைகளின் குணத்தையும் என்னால் மாற்ற முடியும். அவைகளிலிருந்து புறப்படுகின்ற தீமைகளை நான் நன்மையாய் மாற்றி உங்களை ஆசிர்வதிப்பேன் என்கிறார். 3 அரசுக்கு வரிப்பணம் செலுத்திய மீன். மத்தேயின் புஸ்தகம் 17 நாம் வாசிக்கையில் அங்கே வரிப்பணம் வாங்குகிறவர்கள் இயேசுவும் பேதுருவும் கூடி இருக்கையில் வரிப்பணம் செலுத்தும்படி கேட்கிறதையும் அதற்கு இயேசு 27 நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு 1வது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்துப்பார், 1 வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எனக்காகவும் உனக்காகவும் கொடு என்று கூறுகிறதை வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்கள்,
சகோதரர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற பொருளாதார நெருக்கடியின் சூழ்நிலையில் கத்தர் உங்களுக்காய் விசேஷித்த ஆசிர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கடலில் வழக்கமாய் மீன் பிடிக்கிறவர்கள் வலைகளை போட்டுத்தான் மீன்களை பிடிப்பார்கள். ஆனால் இங்கோ இயேசு மீன்களை பிடித்தால் அதில் எந்த மீனில் வெள்ளிக்காசு இருக்கிறது என்று தேடி பார்க்க சிரமமாக இருக்கும் என்பதால் தூண்டிலை போட சொல்கிறார். தூண்டில் என்றாலே ஒரு மீன்தான் அதில் அகப்படும். அப்பொழுது எளிதில் வெள்ளிப்பணத்தை எடுத்து விடலாம் என இயேசு தாம் ஆயத்தம் பண்ணின மீனின் வாயில் வெள்ளிப்பணம் இருக்கிறதை அறிகிறோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பொருளாதார பற்றாக்குறைகளில் கடினமாய் தோன்றுகிற காரியத்தில் எளிதாக்குகிறார் இயேசு. உங்களை ஆசிர்வதிக்கையில் நீங்கள் மாத்திரமல்ல, உங்களை சார்ந்தவர்களையும் நீங்கள் ஆசிர்வதிக்கும்படி செய்கிறார். எப்படியெனில், வரி வசூலிப்பவர்கள் இயேசுவிடம் மட்டும்தான் வரிப்பணத்தை கேட்டார்கள். ஆனால் இயேசுவோ அந்த வெள்ளிப்பணத்தை கொண்டு தனக்கும் தன்னோடு இருந்த சீஷரையும் ஆசிர்வதித்தார். இன்றைக்கு நீங்கள் எதிர்நோக்கி போராடி கொண்டிருக்கிற கொரோனாவினால் பலனற்று போயும் ஜீவனுக்கு தப்பித்து கொள்ளும்படியும் பொருளாதாரத்தின் பற்றாக்குறைவினால் சோர்ந்து போயும் காணப்படுகிறவர்களே, உங்களில் அன்பு கூறுகிற இயேசு உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி உள்ளதை நீங்கள் அறியாது இருந்தாலும் அவைகளை உங்கள் அண்டையில் வரும்படிக்கு அவைகளை எளிதாய் பெற்றுக்கொள்ளும்படிக்கும் கர்த்தர் கட்டளை கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஆகையால் கலங்காமல் விசுவாசத்துடன் தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள். இந்த வேளையிலும் உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட அன்பின் தேவனை ஆறுதல் படுத்துகிறவரை, தேவைகளை சந்திக்கிறவரை, இயற்கைக்கு கட்டளை கொடுத்து உங்களுக்காய் ஆயத்தம் படுத்தி உள்ளவற்றை பெற்றுக்கொள்ள செய்கிற தேவனை அறியாது இருப்பீர்களானால் இன்றைக்கே விசுவாசியுங்கள், விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேக நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம்.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. கர்த்தர் இந்த நாள் முழுவதும் தம்முடைய பிரசன்னத்தினால் உங்களை மறைப்பாராக. சிலர் என்கிட்ட கேட்பாங்க, பிரதர் நான் நல்லா ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், வேத வசனத்தை வாசிக்கிறேன், ஆனால் என்னால் ஒரு சரியான ஆவிக்குரிய ஜீவியம் செய்ய முடியல பிரதர், அடிக்கடி என்னுடைய உள்ளத்தில் சோர்வு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கும்போது யாரையாவது அவங்க ஃபாலோ பண்ணிட்டு அவங்களையே பார்த்துட்ருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் ஏதாகிலும் நடந்து விட்டால் அவங்க வாழ்க்கையினுடைய மறுபக்கத்தை பார்த்துட்டா இவங்களுக்குள்ள ஒரு பயங்கர சோர்வு வந்துடும் அப்படி நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. தேவனுடைய வசனத்திலே 119:2 வாசிக்கும்போது, அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை, நாம் எப்பவுமே மனுஷனை அல்ல தேவாதி தேவனையே ஆண்டவர் இயேசுவையே பார்க்க, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் யாருடைய சாட்சியை பின்பற்ற வேண்டுமானால் நம்முடைய ஆண்டவர் இயேசுவினுடைய சாட்சியை, அவருடைய வாழ்க்கையில் நடந்த அவர் செய்த எல்லா காரியங்களையும் நம்ம இப்பொழுது நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். இப்போ ஜெபிக்கணும், ஆண்டவர் இயேசுவை போல ஜெபிக்க அவர் ஒரு முன்மாதிரியை கொடுத்திருக்கிறார். கொடுக்கணும், அதுவும் ஆண்டவர் முன்மாதிரியை வைத்திருக்கிறார். அன்பு செலுத்தணும், அவரும் முன்மாதிரியை வைத்திருக்கிறார். ஊழியம் செய்யணும், அதில் முன்மாதிரியை வைத்திருக்கிறார். எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். நாம் நோக்கி பார்க்கிறதற்கு, நாம் அவருடைய ஒருவருடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்கு நம் ஆண்டவர் இயேசு மாத்திரமே முன்மாதிரியானவர். நம்ம அவரை பார்த்துக்கிட்டே இருந்தால் எந்த காலத்திலும் சோர்ந்து போக மாட்டோம். எல்லாவற்றுக்கும் அவர் தான் முன்மாதிரி. அவரை முழு இருதயத்தோடும் தேடினால் நிச்சயம் அதற்குரிய பிரதிபலன் கிடைக்கும். நம்ம சில நேரத்தில் சில மனிதர்களை பார்க்குறோம், அவங்கள பார்க்கும்போது நல்லா இருக்கும், ஆனால் அவங்களுடைய இன்னொரு காரியத்தையோ அல்லது ஏதோ ஒரு சம்பவத்தையோ அவங்க குணத்தையோ பார்த்துட்டா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே டமல் ஆகிடும். அதனால் எப்பவுமே யாரையுமே பார்க்காம கிறிஸ்துவை மாத்திரம் பார்த்து நடந்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். அவங்களுக்காக ஜெபிக்கலாம், மற்றவங்களுக்காக ஜெபிக்கலாம், அவங்களுக்காக உபவாசிக்கலாம், அவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். ஆனால் அவங்கள பார்க்காதபடிக்கு கர்த்தரை மாத்திரம் பார்க்கணும். அப்படி பார்த்து நடக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார். ஒருவேளை இன்னைக்கு மற்றவங்களை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அவங்க ஒரு காலத்தில் நல்லா ஜெபம் பண்ணாங்க, இன்னைக்கு அவங்க இப்படி சோர்ந்து போயிருக்கிறாங்க, ஒருவேளை எனக்கும் அப்படி வந்துடுமோ, அல்லது அவங்களுக்கு இது நடந்துட்டது, அவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டது, எனக்கும் இது வந்துடுமோ அப்படின்னு பயப்படக்கூடாது. நம்ம எப்போவுமே இயேசுவை பார்க்க வேண்டும். நம்முடைய கண்கள் எப்பொழுதும் இயேசுவையே பார்க்க வேண்டும். நம்முடைய கைகள் இயேசுவிடத்திலேயே ஏந்தி இருக்க வேண்டும். நிச்சயம் கர்த்தர் அதுக்குரிய பிரதிபலனை கொடுப்பார். இந்த நல்ல நாளிலும் நம் ஆண்டவரை மாத்திரம் பார்க்கலாம். நிச்சயம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதத்தை செய்வார். 1 பேதுரு 2:21 நாம் நடந்து வரும்படிக்கு அவர் அடிச்சுவடுகளை பின் வைத்து போனார் என்று பேதுரு சொல்லுவார். நம்ம நடக்கிறதற்கு அவர் முன்மாதிரியே வைத்து போயிருக்கிறார். அந்த முன்மாதிரியிலே நடப்போம், நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். இந்த நாளிலே நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சாட்சிகளை கை கொண்டு, உம்முடைய வசனத்தை கை கொண்டு, உம்மை முழு இருதயத்தோடும் தேடக்கூடிய கிருபையை எங்கள் எல்லாருக்கும் தந்து உம்மை மாத்திரம் நாங்கள் பார்த்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசு இரட்சக நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.

பாவத்தை குறித்ததான தெய்வீக ஜாக்கிரதை என்ற தலைப்பில் சகோதரன் சந்திரன் லைட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.

0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆதியாகம் 8:4 வாசிக்கலாம். 7 மாதம் 17 தேதியிலே பேழை அரராத் என்னும் மலையின் மேல் தங்கிற்று. ஆங்கில மொழிபெயர்ப்பிலே த ஆர்க் ரெஸ்டட் ஆர்இ எஸ்டிடி என்ற வேர்ட் போடப்பட்டிருக்கிறது. வேதத்திலே 2வது முறையாக ரெஸ்டட் என்ற வேர்ட் கிரேக்க மொழி மூல ஈப்ரு மொழியிலே ஆங்கில மொழியிலே ரெஸ்டட் என்ற வேர்ட் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாட் டஸ் அரராத் ஸ்டாண்ட் ஃபார்? அரராத் மலை நமக்கு எதை ஞாபகப்படுத்துகிறது என்று ஒரு வேளை நாம் கேள்வி எழுப்போம் என்று சொன்னால், இட் ரிமைண்ட்ஸ் அஸ் ஆஃப் தி டிவைன் சீரியஸ்னஸ் ஆஃப் சின். இந்த 7-6 மலைகளை எடுத்து எல்லாவற்றையும் மையமாக வைத்து அது வாட் டஸ் இட் டாக் அபவுட் காட் அண்ட் வாட் டஸ் இட் டாக் அபவுட் தி சின். பிகாஸ் இதிலிருந்து காலங்களிலே விசேஷமாக நம்முடைய பாவங்களை நம்முடைய சிலுவின் கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கும்படியாக அழைக்கப்படும்படியான நாட்கள். ஆகையினாலே வாட் டஸ் அரராட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஒரு கேட்டீங்கன்னு சொன்னால், இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிவைன் சீரியஸ்னஸ் ஆஃப் சின். பாவத்தை ஆண்டவராக தேவன் ஒரு சீரியஸான கண்ணோட்டத்தோடு கூட பார்க்கிறார். ஒருவேளை இன்றைக்கு பாவம் விளையாட்டாக வாழ்க்கையினுடைய ஒரு மையக்கூறாக கருதப்படும்படியான உலகத்திலே சின் ஹாஸ் பீன் டேக்கன் ஃபார் கிராண்டட், சின் ஹாஸ் பிகம் அன் ஹாபிச்சுவல் ஆக்ட் ஆஃப் எவ்ரி சிங்கிள் பர்சன், பிகம்ஸ் செகண்ட் நேச்சர் என்று சொல்றாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே அரராத் மலையை நமக்கு ஞாபகப்படுத்தி என்ன சொன்னால், கர்த்தர் பாவத்தை சீரியஸான கண்ணோட்டத்தோட பார்க்கிறார். யூ காட் டு டேக் சின் சீரியஸ்லி. தி ஃபர்ஸ்ட் மவுண்ட் இன் தி ஸ்கிரிப்சர்ஸ் வாஸ் அரராத், அண்ட் ஐ கோட் கன்க்ளூட் வித் லாஸ்ட் மவுண்ட், மவுண்ட் கொல்கதா. இந்த பகுதியில் வாசிக்கிறோம், தி அரராத் மலையிலே அந்த ஆர்க் ஆஃப் காட் வந்து இட் ரெஸ்ட்னு போட்டிருக்கு. In other words, we are going to go into the implication of it a little later. I want to highlight 3 important features as we are going to discuss about the seriousness of human sin. கர்த்தருடைய கண்ணோட்டத்திலே எவ்வளவு சீரியஸாக கர்த்தர் இந்த பாவத்தை, மனுஷனுடைய பாவத்தை பார்க்கிற, 6:7, 8 வசனங்களை ஒரு அதிகாரங்களை வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, நோவாவுடைய காலத்திலே மக்கள் பாவத்தோடு கூட வாழ்ந்தபடினாலே கர்த்தர் தண்ணீரை கொண்டு அந்த ஜனங்களை அழித்தார் என்று நமக்கு எல்லாரும் தெரியும். I'm not going to go into the details of all the stories. I'm going to highlight certain features because we have no time. All we have to finish it in 40 minutes time. ஆகையினால தயவு செய்து நாம் மத்தேயு சுவிசேஷம் 24:37-39 வாசிப்போம். மேத்யூ சாப்டர் 24:37-39 பிளீஸ் வாசிங்க. அதாவது மத்தேயு 24:37 டைம், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். வாசிங்க. எப்படியெனில் ஜலப்பிரயத்துக்கு முன்னதாக காலத்தில் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும். Now we are going to take this New Testament exactly quoted by Jesus himself. Yesu Christ vaayil quote பண்ணப்பட்ட இந்த வசனத்தை எடுத்து we are going to see what really happened during the time of Noah. நாம் நோவாவுடைய புத்தகம் 6வது அதிகாரத்தை வாசித்து புரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ளாவிட்டாலும் ஆண்டவராக இயேசுவின் வார்த்தையிலே பாவத்தை குறித்து அருமையான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். ஐ வாண்ட் ஜஸ்ட் டிக் டீப் இன் டு வாட் ஜீசஸ் ஹிம்செல்ஃப் செட் அபவுட் தி டேஸ் ஆஃப் நோவா. நோவா காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு இயேசுசாமி மிக அழகாக ரத்தன சுருக்கமாக இங்கே சொல்லியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐ வுட் லைக் டு ஹைலைட் ஹியர் இஸ் தி பொல்யூஷன் ஆஃப் சின். சின் பொல்யூட்ஸ் மேன் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் பர்சனாலிட்டி. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமெண்ட்ரி ஆன் ஹியூமன் சின், ஹியூமன் லாஸ்ட்னஸ், ஹெர்பர்ட் கேன் என்று சொல்லக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற தேவனுடைய தாசன் தியோலோஜியன் ஹியூமன் லாஸ்ட்னஸ் குறித்து ஒரு அருமையான ஒரு ஒரு கமெண்ட்ரியை கொடுத்திருக்கிறார். அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். இட் செட், மேன் வாஸ் மேட் பை அண்ட் ஃபார் காட். He has sailed the 7 seas, he has traveled to the ends of the earth, he has even visited the moon, he has conquered the wilderness, he has turned the desert to blossom into roses, he has built cities and castles, he has found dynasties and empires, he has heaped upon himself riches and honors, and there is nothing he thought is impossible by his own intelligence. And then he goes on to say, but in the deep down in his heart, There is what H.G. Wells calls a God-shaped blank. There's nothing on this earth can fill. And for all this, his soul is an orphan still. அவனுடைய மனுஷனுடைய சோல் ஸ்டில் அன் ஆர்ஃபன் ஸ்டில். ஹிஸ் ஸ்பிரிட் லைக் நோவாஸ் டவ் ஃபிளிட்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த் பிட்வீன் த ரஃப் சீஸ் அண்ட் த ஸ்டார்மி ஸ்கைஸ். இஸ் அனேபிள் டு ஃபைண்ட் வாட் ஜீசஸ் கால்ஸ் த ரெஸ்ட் ஃபார் த சோல்ஸ். இஸ் டெட் இன் டிரெஸ்பாஸஸ் அண்ட் சின்ஸ் எஃபேசியன்ஸ் 2:1. ஹி ஹஸ் பிளென்டி ஆஃப் ஃபிசிக்கல், ஹி ஹஸ் பிளென்டி ஆஃப் இன்டெலக்சுவல், பிளென்டி ஆஃப் சோஷியல் லைஃப், பட் இஸ் கம்ப்ளீட்லி டிவைட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப். He is alienated from the life of God, Ephesians 4:18. He is ignorant of the truth of God, Romans 1:25. He is hostile to the law of God, Romans 8:7. He is disobedient to the will of God, Titus 3:3. He is exposed to the wrath of God, John 3:36. The virus of sin has penetrated into every part of his constitution. So what he is saying here is, man's achievement and accomplishments are so commendable. மனுஷன் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டையும் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸும் உலகத்தை பண்ணியிருக்கான். யஸ் ட்ராவல் டு த செவன் சீஸ், யஸ் ட்ராவல் டு ஈவன் டு த மூன், யஸ் கான்கோர்ட் த வில்டர்னஸ், டர்ன் த டெசர்ட் டு ப்ளோசம் லைக் த ரோஸ். பெரிய அச்சீவ்மெண்ட்டும் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டும் மனுஷன் பண்ணியிருந்தாலும் இஸ் சோல் இஸ் அன் ஆர்ஃபன். இஸ் ஸ்பிரிட் லைக் நோவாஸ் டவ் flits back and forth between the rough seas and the stormy skies, is unable to find what Jesus said, rest for his souls. Enada manusha noah's dove vandu eppadi thanga edamillada padiki alaindu kondirundadho rough seas ku stormy seas ku idaiyile manushinude irudhayangal manushude aathma nilayettadaga alaindu kondirukkaram. Yesami sonnonuma there is no rest for the man's souls. He has plenty of physical life. Manushude physical life is very active. He has lots of intellectual life. He has lots of social life. But it's completely devoid of spiritual life. ஆன்மீக வாழ்க்கையில மனுஷன் மரித்து போயிருக்கிறான். Yes, and என்று சொல்கிறார். Finally concludes, the virus of sin has penetrated into every part of human constitution. மனுஷனுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இந்த வைரஸ் சொல்லக்கூடிய பாவமானது முழுமையாக வியாபித்திருக்கிறது. Not one part of the man is bad. Man is bad in totality. In entirety, man is totally enamored by sin, overwhelmed by sin. That is what he says. Mark Twain, American art and humorist, once said, Namboor style is solaponal, veliye pogumbodhu poona kurukala vanda karuppoona kurpala vanda konja chathanaari ukkandhu thanni kudikka solvaanga to nullify the effect. Mark Twain is saying, if a man and a cat goes across each other, the worst thing will befall not the man but the cat in her. மனுஷனும் பூனையும் குறுக்கால போனாங்கனா அன்னைக்கெல்லாம் மோசமான காரியம் வந்து பூனைக்கு தான் நடக்குமா? ஏன்னா மனுஷன் அவ்வளவு மோசமானவன. So that is Mark Twain we were looking at it, right? But the Bible tells us again and again, man is a sinner, he is totally polluted and is totally corrupted. I was reading the book the other day by a law professor. The law professor class, first class every year ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால black board la he will write two numbers 4 and 2 side by side. Avarane students paathu kepara, come on solve this problem solvara. Ellara solvaangala 4 pakkathula 2 irundha okay it is 2, 4 minus 2 minus a vechittu 2 nu solvaangala. No, he will said negative no appdin solvara. 4 plus 2 oru vela 6 nu solvaangala. He said no negative thalaattu vara. 4 times 2 oru vela 8 nu solvaangala. He will say negatively no. Then they keep on, then they 4 pakkala 2 and then 42 nu solvaangala. He said no. Then what is the answer? What is the solution? Then he said, you have forgotten to ask the key question. The question is, what is the problem? 4 pakkala 2 potrukkene adha na 4 times 2 va illa 4 plus 2 va illa 4 minus 2 va nu kelvi neenga kekkala. So when there is no problem is stated, how can you find the solution to the problem? It's absolutely correct. The whole world is saying something has gone basically wrong with the world. The ulagathile edho periya prachana irukku. Indha prachanaikku eppadi solve panna, they are breaking their brains over it because they have not understood the problem first. How can they come up with a solution when you don't know what the problem is? Problem enna nae theriyadha padiki, how can you find solution to the problem? The whole world is breaking their brains over the solution to the problem. They don't know what the problem is all about. The Bible tells you man's problem is not sociological problem. It's not psychological problem. It is not economical problem. It is not intellectual problem. It is not educational problem. Man's problem is a moral problem. He is not right with God. It's a sin. The virus of sin is infecting total personality of man. மனுஷனுடைய டோட்டல் பர்சனாலிட்டியை இந்த வைரஸ் ஆகிய சின்னானது முழுமையாக பெனிட்ரேட் பண்ணி மனுஷன் அப்படியே அழித்து போயிட்டு இருக்குது. இதுக்கு சொல்யூஷன் கொடுக்காத வகையில் த வேர்ல்ட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச், த சொசைட்டி இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச், நோபடி கேன் பி சேஞ்ச் அண்டர்ஸ் அண்ட் அண்டில் த பேசிக் ப்ராப்ளம் ஆஃப் மேன் இஸ் டெல்ட் வித். கிறிஸ்துவர்கள், திஸ் இஸ் வாட் ஓல் ஸ்டோரி இஸ் ஆல் அபவுட். அரராத் மலை நமக்கு என்ன சொல்லுகிறதுனா, God is not going to condone your sin. He condemns it outrightly with no uncertain terms. God is saying it is bad. I'm going to take action against it. That's what it's all about. So the pollution of... Now, go back to Matthew chapter 24, verses 37. Noah and Kartha, how did it happen? Noah and Kartha, பிரவேசிக்க நாள் பிறந்து ஜனங்க என்ன பண்ணாங்களா? புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும். சி, இட் சவுண்ட்ஸ் சீமிங்லி வெரி சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் பை ஜீசஸ். புசிக்கலும் குடிக்கிறது தப்பா? என்ன சொல்றார் ஏசாமி? சாப்பிட்றது கூட தப்பா? குடிக்கிறது கூட தப்பா? குடிக்கிறதுங்க வேற மாதிரி குடி போடல, சாதாரண டே டு டே ஆக்டிங்க தான் ஏசாமி சொல்றார். இந்த க்வெஸ்சன் இஸ் ஆஃபன் ஆஸ்ட், லார்ட் வாட் ஆர் யூ சேயிங்? Is simple eating and simple drinking a sin? How could that be a sin? How can we live in this world without eating and drinking? Now, listen to me carefully. This is what I want you to understand. If you go back to the time of Noah, pusithal kudithala yesami vandu thappun sollalinga. Bible la or armiyana vasana 1 korinthiyar 10 adhigaram 31 vasana vasinge, pusithalum kudithalum edhai seidhalum devanudaiya magimaikku endru seiyungal endru solugirar. That means, what happened during the time of Noah? Enna nadandhuchu sonna, these people drank, these people ate, there is nothing wrong about it, but what they did was, enna pannanga nu sonna, they left God out of the picture. All they wanted was every daily activities are more important than the divine activities. Daily activities thaan ivulukku mukkiyama odiye divine activities mukkiyam illa nu avar odigittanga. When you leave God out of your eating, when you leave God out of your drinking, eating becomes sin and drinking becomes sin. மனுஷன் செய்த முதல் பாவம் என்னங்க? விபச்சாரமா? ட்ரக்ஸா? ஒண்ணுமே, நீங்க சொல்ற சொல்ல பெரிய பாவம் ஒண்ணுமே மனுஷன் செய்யலைங்க. மனுஷன் முதல் பாவம் என்ன தெரியுமா? சாதாரண சாப்பாட்டு விஷயம் தான் பாவம். What you think is seemingly innocent, that's where sin actually started. Jesus is saying exactly that here. What he's saying is, they are daily sinners. Every day they ate and drink without God being in their mind at all. மனுஷன் ஆண்டவரை நினைக்காதபடிக்கு தாங்களே சம்பாதிச்சு நாங்க சம்பாதிச்சு நாங்க சாப்பிடுறோம்ன்ற மாதிரி கடவுளை they left God out of the picture altogether. In their eating and their drinking, God is not in their thinking. They don't even say thanks to God. That is the kind of daily sinners they were. They were daily sinners. Secondly, they were not only daily sinners, they were deliberate sinners. அந்த வசனத்தை எடுத்தீங்கன்னா, புசித்தல் குடித்தல் பெண் கொண்டல் பெண் கொடுத்தல் அதெல்லாம் என்ன? நவுனா வெர்பா? புசித்தல் குடித்தல் என்னதுங்க? வெர்பா நவுனா? வெர்ப், வினைச்சொற்கள், ரைட்? அப்படின்னா என்ன அர்த்தமா? இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஏன் பாவம் செய்யறேன்னா, நான் இல்லைங்க, சர்க்கம்ஸ்டான்ஸ், சூழ்நிலைகள் அப்படி தூண்டிச்சு நான் பாவம் செய்யறேன். இன்னைக்கு இன்னும் மாடர்ன் டைம்ல என்ன சொல்றாங்கன்னா, ஜீன்ஸ், எனக்குள்ள இருக்கிற ஜீன்ஸ் தான் என்ன பாவம் செய்ய தூண்டுது. ஏன் ஹோமோ செக்ஸுவல் பண்றாங்கன்னா, தெருக்குள்ள ஜீன்ஸ், தேர் மேட் தட் வேங்க, என்ன பண்றாங்க சொல்லி குறை சொல்லி குறைச்சல்லங்கிறாங்க. So what I'm trying to say is, I don't know if you read this, the Bolivian hijacker, he hijacked the Aero-Mexican flight 756. அது மெக்சிகோவிலேருந்து ஹைஜாக் பண்ணி கொண்டு போயிட்டான். அவனை பார்த்துட்டு அவன் கேட்டாங்களா, என்னத்துக்காண்டி இதை பண்ண? யார் உனக்கு கூட? நீ மட்டும் செய்தியா? கூட வேற யாரு? அவன் கூட மூணு கம்பானியன்ஸ் இருக்காங்கன்னு சொன்னாங்களா? யாருன்னு கேட்டாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த மூணு செய்தாங்க. Why did he do this? God made me do this. You know what date he did it? 9-9-09, 2009. ஏன்டா அந்த 99 டேட்டை டெக் பண்ணி அந்த ஹைஜாக் பண்ணனா, அதை திருப்பி போட்டீங்கன்னா 666 வருது. எது நம்பர்? ஆன்டி கிரைஸ்ட் நம்பர். So ஆகையினால God told me to do this, right? How funny it is. You make a sin and put it in the hands of God, eyes of God, or the mouth of God. கடவுள் எனக்கு சொன்னார் நான் செய்தேன் சொல்லலாம். So what I'm trying to say is, and you know Flip Wilson's, comedian Flip Wilson's famous phrase, another, the devil made me do it. நான் செய்யலங்க பாவம், the devil made me do this. Sometimes when God made me do this, it is mistake made by Abraham. ஆதாம் என்ன சொன்னாரு? பாவம் செய்த பிறகு ஆண்டவர் கேட்டுச்சு. அவன் சொன்னது என்ன? ஆண்டவரே, என்னோடு கூட இருக்கும்படிக்கு தேவரே நீ தந்த இந்த சம்சாரம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இந்த கண்டிஷனுக்கு வர்றதே நீ சரியான செலெக்ஷன் பண்ணல, ஒழுங்கான சம்சாரத்தை கொடுத்திருந்தேன்னா செய்திருக்க மாட்டேன். தட் மீன்ஸ் இஸ் புட்டிங் த பிளேம் ஆன் காட், நாட் ஆன் த ஒய்ஃப். ஒய்ஃப் செகண்டரிங்க. இஸ் புட்டிங் த பிளேம் ஸ்கொயர்லி ஆன் காட்ஸ் ஃபேஸ். யூ டிட் டூ திங்ஸ் ரைட் இன் மை லைஃப். யூ மெஸ்ட் அப் மை லைஃப் லார்ட். யூ ஆர் டு பி பிளேம்ட். ஐ எம் நாட் டு பி பிளேம். மை ஒய்ஃப் இஸ் நாட் டு பி பிளேம். ஹவு மெனி டைம்ஸ் புட் ஓட் பிளேம் ஆன் காட் ஃபார் வாட் யூ ஆர்? கிறிஸ்துவர்கள் பெரிய மாணவர்களே, இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? புசித்தார்கள் குடித்தார்கள், the verb, they deliberately did it. That's what is implied by Jesus. Yes, I mean, they were not only daily sinners, because புசித்தல் குடித்தல் everyday activity. Every day they left God out of the picture. So every day they sin, they're daily sinners. Secondly, he says they're deliberate sinners. They deliberately did it. Not someone has to be blamed. Genes காரணம் இல்ல, சூழ்நிலைகள் காரணம் இல்ல, மத்தவங்க யாரும் சொல்லி அவங்க செய்யலப்பா, அவங்களாகவே வேண்டும் என்று டெலிபரேட்டா எனக்கு விரோதமாக பாவம் செய்தாங்க. தட் இஸ் வாட் ஹேப்பன் டியூரிங் த டைம் ஆஃப் நோவா. தேர்ட்லி, ரீட் வெர்ஸ் 39. ஜலப்பிரகா வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் நடந்தார்கள், உணராதிருந்தார்கள் போட்டு. ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ல they did not know what was coming. In other words, they are deluded sinners. They don't know what is happening in their lives. You are being warned, judgment day is coming. Christ Jesus is going to come back into this world as a judge. You are all going to stand before the judgment seat of God. For all that you have done in your body, for all that you have thought in your, with your minds, you are going to be answerable to God. The world is warned from the scriptures. But they don't know, they have no clue whatsoever. They think everything is fine around them. The world is fine. The world is spinning on its axis. Everything is going great in my life. I have lots of money to burn. I got lots of energy to burn. I have nothing to worry about. Everything is fine. Everything is looking rosy and fine. But that is exactly what these people were. That is the most dangerous thing. They are deluded sinners. They are saying, everything is good. They are saying, That is what these people are thinking. So they were daily sinners. Secondly, they were deliberate sinners. They were deluded sinners. And finally, in an adansi, vasinge jalaprayamandu anivari minna seicha vaari kondu pochin potru. That means nobody was spared. They are damned sinners. They are daily sinners. They are deliberate sinners. They are deluded sinners. They are damned sinners. Everybody is gone. Nobody is spared at all. Right? This is the pollution of sin. Sin is so deadly. It pollutes you from cover to cover, from top to toe. Nothing is spared in your life. So deadly is sin. That is what is implied in this beautiful verse. Manusha paviya illaiyandrathu periya debatable topic today, right? And most of the other religious people enna solranga na, indha kristavanga paavi paavin solli indha paava concept ukulla kondraanga, idu vandu remove pannanum solli nariya per argue pannikittu irukanga. John Stott என்று சொல்லக்கூடிய இங்கிலீஷ் மேன், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் தியோலஜியன்ஸ், ஐ ரெவியர் ஹிம் சோ மச், இஸ் வண்டர்ஃபுல் பர்சன். ஹீ ரைட்ஸ், மனுஷன் பாவியா இல்லையான்றதுக்கு பைபிள் கிட்ட போவானன்றார். லீவ் த பைபிள் அசைட் ஃபார் அ வைல். யூ டோன்ட் ஹேவ் டு கோ டு ஃபிலாசபர், யூ டோன்ட் ஹேவ் டு கோ டு தியோலஜியன் டு ஆஸ்க் வாட் மேன் இஸ். நீங்க மனுஷன் பாவியா இல்லையான்னு தெரியணும்னா டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல நான் சொல்றேன், அதை வச்சு நீங்க கண்பாணி மனுஷன் பாவின்னு தெரியும் என்னன்னு சொல்றாரு. Promises are not enough. We have to have a contract. அண்ணன் தம்பிக்கு இடையிலேயே ஒரு வீட்டை வாங்கணும் விற்கணும்னா, சரிப்பா நான் சொல்றேன்பா இவ்வளவு காசு கொடுத்துறேன்னு வாங்கிக்கோ, அப்படி பேசுறது இல்லைங்க. லாயரை கூப்பிட்டு உட்கார வச்சு அண்ணனா தம்பிய ஒரே வயிற்றுல பிறந்திருந்தாலும், we don't, promises are not enough. We need to have a contract. ஏன்? We don't trust each other, right? ஏன் ட்ரஸ்ட் பண்ண மாட்டோம்? It's again, he says, that is where sin started. Secondly, promises are not enough. We need to have a contract. And payment of fares is not enough on the buses. We need to be issued with tickets which are inspected and collected, right? நம்ம எல்லாருக்கும் த்ரீ பீஸ் சூட் போனால் கூட சரிங்க, டிக்கெட்டு வாங்கிட்டீங்க இல்லையானே இன்ஸ்பெக்டர் வந்து உங்களுக்கு ஸ்பேர் பண்ணுறது பரவாயில்ல, டிக்கெட் மூணு த்ரீ பீஸ் சூட் போட்டுங்கிற இவர் கேட்கக்கூடாதுன்னு விட்டுறது இல்லைங்க, டிக்கெட்டுக்கு தான் கேட்குறான். ஏன்? பிகாஸ் வி டோன்ட் ட்ரஸ்ட், பீப்புள் ஆர் நாட் ட்ரஸ்டட். தட் ஷோட் அகெயின் மேன் இஸ் எ சின்னர். அண்ட் தென் இஸ் எஸ் லாக்ஸ் ஆர் நாட் எனஃப், போல்ட்ஸ் ஆர் நாட் எனஃப் இந்த ஹவுசஸ். வி நீட் டு லாக் தம் அண்ட் வி நீட் டு போல்ட் தம். வீட்டில் வந்து அலாம் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். எதுக்கு? பக்கத்து வீட்டுக்கார் ரொம்ப நல்ல நெய்பர் தாங்க, இந்த வீட்டுக்கார் ரொம்ப நல்ல நெய்பர் தான், பட் வி டோன்ட் ட்ரஸ்ட் தம். தட்ஸ் அகெயின் ஷோஸ் மேன் இஸ் பேசிக்கலி எ சின்னர். ஜான் ஸ்டார்ட்ஸ் அப்சர்வேஷன் இஸ் அப்சல்யூட்லி ஒண்டர்ஃபுல். இஸ் அண்ட் தென் இஸ் எஸ் த டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் நாட் எனஃப், வி நீட் ஹவ் த போலீஸ் மேன் டு என்ஃபோர்ஸ் இட். ரெட் லைட் இல்லைனா சுத்தி பத்தி பார்ப்போம். நம்ம ஊரில் ஒருத்தர் சொன்னார், ரெட் லைட் போனால் ஸ்டாப்பு, ரெட் லைட் தெரிஞ்சா போன்னு அர்த்தமா, சர்ப்பு லைட் தெரிஞ்சா போன்னு அர்த்தமா, அப்படின்னு அர்த்தம். யூ டோன்ட் ஸ்டாப் அட் ஆல், ரைட்? தட் மீன்ஸ் ஹி சேஸ் ஈவன் தி டிராஃபிக் ரெகுலேஷன்ஸ் ஆர் நாட் எனஃப், யூ நீட் எ போலீஸ் மேன் டு என்ஃபோர்ஸ் இட். ஆல் திஸ் ஹி சேஸ் ஷோஸ் மேன் இஸ் பேசிக்கலி எ சின்னர். So John Stott's விளக்கம் மனுஷன் பாவி என்பதற்கு. Secondly, after talking about the pollution to sin, we are going to talk about the penalty for sin. Every sin brings with it a penalty. What is the penalty here? நோவா காலத்தில் ஆண்டவர் என்ன பெனால்டி கொண்டு வந்தார்? Floods. As you all know it, right? I can go on about talking about the flood story, but we have no time to go into that. Just I want to highlight certain important features in it, right? How old was he when the flood started? He was 600 plus 2 months and 17 days, right? That's the time when it started. Snowvarachi. Adamil irundhu 10th thalamurai Noah. That means 120 years it was preached to the people, repent, turn back to God. God judgment is coming upon you. Moses, Noah vandhu 120 varadangal porumaiyodu kuda prasangithara. யோசித்து பாருங்க, 120 வருஷம் பிரசங்கித்து ஒரே ஆள் கூட கன்வெர்ட் ஆகலைங்க. அதனால என்ன அர்த்தம் அப்படின்னா பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லைங்க. இவர் சோ சின்சியர்லி டூயிங் இட், பட் நாட் அ சிங்கிள் கன்வெர்ஷன் வாஸ் மேட் எக்ஸப்டிங் ஓன் ஃபேமிலி. குடும்பத்தை தவிர வேற யாருமே உள்ள கன்வெர்ட் ஆகல. நோபடி வாஸ் சேவ்ட். அந்த ஸ்டோரியில நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, நோவா ஸ்டோரியில அவர் வந்து ஆண்டவர் சொன்ன எத்தனை அடி கொடுத்தாரு? முதல்ல ஃபர்ஸ்ட் த டிவைஸ் ஃபார் பெனால்டி வாஸ் காட்ஸ் ஐடியா. என்னது? தண்ணி மூலியமா தான் அழிக்கணும்ன்றது நோ ஐடியா இல்ல, கடவுளுடைய டிவைஸ் வாஸ் அகெயின் டிசைன் பை காட். காட் இஸ் செட் ஐ எம் கோயிங் டு பிரிங் இன் ஃபிளட்ஸ், வாட்டர்ஸ் கொண்டு வந்து இதன் மூலமாக அழிக்க போகிற அந்த டிவைஸ் ஆஃப் பெனால்டி இஸ் காட்ஸ் சாய்ஸ், நாட் யுவர் சாய்ஸ், நாட் மை சாய்ஸ். நோவாஸ் சாய்ஸும் கிடையாது, ரைட்டா? டிவைஸ். செகண்ட்லி, தி டீடைல்ஸ் ஆஃப் தி பெனால்டி. எப்படி எல்லாம் செய்ய போறேன்? 450 ஃபீட் நீளமுள்ள ஒரு போட், 75 feet wide, 45 feet height. இத்தனை சைஸ் கொடுத்துருக்குறோம், அந்த சைஸ் பிரகாரம் செய்கிறோம். அது மாத்திரமல்லாததுக்கு யாரெல்லாம் உள்ளே போகணும், யாரெல்லாம் உள்ளே போகக்கூடாது. 7:16 வாசிங்க, நோவாம் புத்தகம் 7:16. உள்ளே பிரவேசித்து அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார்னு போட்டு, நல்லா கவனிங்க. இன்ட்ரெஸ்டிங்லி, இட் இஸ் காட் ஹூ க்ளோஸ்ட் த டோர், நாட் நோவா. வை? யூ கேட் சே, ரைட்? என்ன சொல்றாங்கன்னா, நோவா வந்து இவ சோ கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், ரைட்? ஒருவேளை பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க, சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க, பெரியப்பா சொத்த பசங்க வந்திருப்பாங்க. ஒருவேளை கடைசி நேரத்தில் ஐயோ ஐயோ அப்பா பெரியப்பா கதவு தரேன்னு சொன்னா கதவை திறந்து விட்டுருவாரோன்னு சொல்லி, காட் செட் நத்திங் டூயிங், நோவா யூ ஆர் நாட் கோயிங் டு க்ளோஸ் த டோர், ஐ எம் கோயிங் டு க்ளோஸ் த டோர், ரைட்? காட் ஹிம்செல்ஃப் க்ளோஸ் த டோர். யூனோ, இன்ட்ரெஸ்டிங்லி ஸ்பீக்கிங், தே சே ஓ அவ்வளோ பெரிய ஷிப்புக்கு ஒரே ஒரு டோர் தான் ஆண்டவர் வச்சாராம். They say it stands for Christ. ஏசாம் யோவான் சுவிசேஷம் 10:9 வசனத்தில், நானே வழியும் நானே வாசலா இருக்கிறேன், இதன் வழியா பிரவேசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், ரைட்? Jesus said, I am the door. Jesus is the only door designed by God. Now again, பாருங்க, it is not a human design. It was not Noah's design. It was God's design that the entire ark must have only one door. Only through that door, everybody has to enter. ஆண்டவராக இயேசுவாகிய ஒரே கதவன் மூலமாகத்தான் பீப்புள் கேன் கெட் இன் டு திஸ் ஆர்க் ஆஃப் சால்வேஷன், ஆர்க் ஆஃப் சேஃப்டி. உங்க வாழ்க்கையில் ஆர்க் ஆஃப் சேஃப்டிக்குள்ள போகணும்னா, ஆர்க் ஆஃப் சால்வேஷனுக்குள்ள போனோம்னா, கிருஷ்ணாவும் கிறிஸ்துவும் ஒன்னு இல்லைங்க. There is only one door designed by God. Because God designed the device. எதன் மூலியம் அழிக்க போற, தண்ணி மூலியம் அழிக்க போற டிவைஸ் டிசைன் பண்ணதும் கடவுள் தான். டீடைல்ஸ் டிசைன் பண்ணதும் அவர் தான். எந்த அளவுக்கு போட் இருக்கணும், எதெல்லாம் உள்ள போகணும், அந்த கதவை வந்து எங்க இருக்கணும், அந்த கதவை யார் மூடணும், ஆபரேட் பண்றதும் நான் தான் சொல்லிட்டார். தட் மீன்ஸ் திஸ் டோர் இஸ் காட்ஸ் டிசைன் டோர், தேர்ஃபோர் ஒன்லி காட் ஆபரேட் திஸ் டோர். ஆண்டவராக இயேசுவாகிய இந்த கதவு மூலமாகத்தான் எல்லாரும் ஆர்க் ஆஃப் சால்வேஷன் உள்ள இந்த உலகம் போகணும்ன்றது கடவுளுடைய திட்டம். நாலஞ்சு அனிமல்ஸ்க்கு ஒரு டோர், மற்ற டோருக்கு ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். இஃப் தே ஹேட் டு கெட் இன்டு திஸ் ஆர்க் ஆஃப் சால்வேஷன், ஆர்க் ஆஃப் சேஃப்டி, ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஒன்லி டோர். நோ அதர் வே பை விச் எனிபடி கேன் கெட் இன்டு திஸ் ஆர்க் ஆஃப் சால்வேஷன், ஆர்க் ஆஃப் சேஃப்டி. தட் இஸ் வை சேட் காட் ஹிம்செல்ஃப் க்ளோஸ் த டோர். நோபடி கேன் ஓபன் இட். திறக்காதபடி பூட்டுகிறவரும் பூட்டாதபடி திறக்கிறவர் என்று யோவான் தாவீது சொல்லுகிறவனமாக. It's a door that nobody can open. It's a door nobody can shut other than God himself. That is what we see here, right? Noah. So first he said, I said, device of penalty designed by God. Secondly, the details of it, right? Yaar ulle ponom, yaar ulle ponom. Ethana naal mazhai pendichi, 40 naal, iravum pagalum mazhai pendichi. Ethana naal mazhai nindichi, thanni, 150 naal nindichi. Ethana naal ellarum palaikulla irundhaanga? Oh, adhu ungalukku theriyadha? 377 நாட்கள், 377 days, these people all locked up within it, right? Just imagine, they say, the stench of it. All animals உள்ள 377 நாள் அந்த அந்த ஆர்க்குள்ள 450 feet length, breadth வந்து width வந்து 75, இது வந்து 45ல எவ்வளோ விதமான அனிமல்ஸும் போட்டு உள்ள மனுஷன் 8 பேர். அப்கோர்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் ஒரு அனிமலாக அது எல்லா அனிமல்ஸும் டபுள் டபுளாக இருந்தா யோசிச்சு பாருங்க. த ஸ்டென்ச் ஆஃப் இட். யூ நோ சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங், ரீட் 7:1 ப்ளீஸ். 7:1 வாசிங்க, ஆங்கில டிரான்ஸ்லேஷன் யாராவது வாசிங்க. 7:1, கர்த்தர் நோவை நோக்கி. ஓகே தமிழ், இங்கிலீஷ்ல யாரும் வாசிங்க. வாட் டிரான்ஸ்லேஷன் சார்? என்ன எனி அதர் டிரான்ஸ்லேஷன் இருக்கா அதர் தென் என்ன பி கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் டு யா எனிபடி? Okay, see, that's the difference. King James Version says, come in. NIV says, go in. When you say come in, what do you understand? God is inside, right? When you say go in, God is outside, right? Interestingly, most of theologians say, there's a theology here, right? God is inside Noah's Ark and saying, come on in, right? Don't be afraid of anything else. I am inside already, right? இந்த ஸ்டென்ச்சுக்குள்ளதான் நானும் இருக்க போறேன். எத்தனை நாள் 370 நீங்க இருக்க போறீங்களே, எப்படி இருக்க போறோம், உழுவுண்ட இடத்துல கஷ்டப்படும் யோசிக்கிறீங்களே. ஐ எம் கோயிங் டு பி பார்ட் ஆஃப் த ஓல் ஸ்டென்ச் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ, ரைட்? தென் யூ ரீட் வெர்ஸ் 8 சாப்டர் எடுங்க, தயவுசெய்து வாசியுங்கள். 16 வசனம் வாசிங்க, புறப்பட்டு போங்க. ஆங்கில டிரான்ஸ்லேஷன் வாசிங்க, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். கோ, சி, ஃபர்ஸ்ட் கமாண்ட் இஸ் கம், தென் வாட்? கோ. யூ சி தட்? That's a gospel story. You know, beautifully somebody said, the gospel begins with a call to come, it ends with a call to go. Why endre vinachellodu koduthuvangi poi endre vinachellodu mudiyiradhan kristu madan odru sonnara. Christianity begins with a call, summon, come, and then it ends with a summon, go. You come to go into this world again. Jesus is saying here, come into my salvation, ark of salvation. Don't stay in there forever. And then at a time comes, you could go out into this world. Tell others that Jesus is the only door by which you can get into the ark of salvation, ark of safety. Ark of salvation kulla nee poganumna, the ratchipin anubhavathukulla poganumna, there is only one door designed by God. In the penalty, the ulagam ellam the penalty aagi in the judgment kulla varacha, there is only one door that can save you, that is Jesus himself. Only through that door you can get into this ark of salvation and safety. So come into this door, and then at some point Jesus is going to say, go out into this world to tell people there is only one door by which you can get into this door. In you get into this door in order to get out of the door to tell others there is only one door by which you can get into this ark of salvation, right? Now having said this, now the question is this: the same flood waters, 377 days, 377 naatkal, 150 naal vandu jalapravaadam மேல் நின்றுச்சின்னு போட்டிருக்கு ரைட்டா, அது வத்தறதுக்கு மீதி எக்ஸ்ட்ரா நாளாச்சா. 370 ஜனங்கள் உள்ள இருந்து தென் காட் டோல் தம் டு கெட் அவுட். பட் மை க்வெஸ்சன் இஸ் திஸ், நோவா அண்ட் எத்தனை பேர் கூட, அவனுடைய குடும்பத்தார் 8 பேர் ரைட், டு யூ திங்க் தேவர் ஆல் வெரி ரைச்சியஸ் பீப்புள்? The same water, listen to me carefully, the same water which destroyed the enemies, sinners, is the same water that elevated ark to be resting on the what? On the Ararat. எந்த தண்ணீர் மற்றவளை அழித்ததோ அதே தண்ணீர் மற்றவளுக்கு வாழ்வு கொடுத்ததாம். This is the speciality of God's way of dealing with things. எந்த தண்ணீரை கொண்டு பாவிகளை அழித்தாரோ அதே தண்ணீரை கொண்டு பரிசுத்தமாய் வாழ வைக்கிறார். That is what God's wonderful way of dealing with his children, right? எந்த தண்ணீர் அந்த மக்களை அழித்ததோ, மக்களை யாரும் இல்லாதபடி சுவாசம் உள்ள அனைத்தும் மறித்து போயிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அதே தண்ணீரை உபயோகப்படுத்தி அந்த அழிமையான ஆர்க்கை மேலே கொண்டு வந்து ஒரு சேஃபான இடத்துல தங்க வச்சதும் அந்த தண்ணீர் தான். எல்லாருக்கும் தெரியும் 14 எக்ஸ்ரே ஸ்டோரியில ரெட்சிக்குள்ள போறாங்க ரைட்டா, என்ன பண்ணுச்சு, செங்கடல் ரெண்டாய் பிளந்து அரணாயிற்று போயிருக்கு. இஸ்ரேல் மக்களுக்கு அரணான அதே அந்த செங்கடல் மற்றவர்களுக்கு யாரு, பார்வோ மன்னனுடைய படைகளுக்கு அழிவை தேடி கொடுத்ததாம். அரணும் அவரே, அழிக்கிறதும் அவரே. தட் இஸ் வாட் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் அ காட். யூ சீ த சேம் வாட்டர் தட் எலிவேட்டட் தி ஆர்க் ஆல்சோ எக்ஸ்டர்மினேட்டட் தி சினர்ஸ். அதுதான் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே, தி பெனால்டி ஃபார் சின் இஸ் ஷூர். தட் இஸ் தி டிவைஸ் ஆஃப் தி பெனால்டி இஸ் காட்ஸ் சாய்ஸ். நம்பர் 2, தி டீடைல்ஸ், காட் வொர்க்ஸ் ஆர் பியூட்டிஃபுல்லி வெல். பாத்தீங்கன்னா, யோ ஆண்டவர் சொன்னபடியெல்லாம் நோவா செய்தான்னு வாசிக்கிறோம். He did everything carried to the verbatim accuracy as God told him. கடவுள் சொன்னபடிக்கு verbatim accuracy-யோடவே நோவா செய்தான் எல்லாவற்றையும். அவர் டீட்டெயில கொடுக்கிறார், அவர் செய்தார். ஃபைனலி தி டியூரேஷன் ஆஃப் த பனிஷ்மெண்ட், எது வரைக்கும், 377 இவர்கள் வற்றி போகிற வரைக்கும் அவர்கள் சேஃபாக காக்கப்பட்டார்கள் வாசிக்கிறோம். ஒன்னே ஒரு திங் ஐ வாண்ட் டு டெல் யூ, இவங்க அழிந்து போனவங்கலாம் ரொம்ப மோசமானவங்க, காக்கப்பட்டவங்களாம் ரொம்ப பரிசுத்தவான்கள். தயவு செய்து யோசித்துக்காதி. This is what I want to tell you next. It might be shocking to some of you. I'm going to tell Noah is not as good a man as you think he is. Let me tell you. Turn with me to ஆதியாகமம் 6 வாசிங்க, 8 வசனம் வாசிங்க. நோவாவுக்கு தயவு கிடைத்தது. அடுத்த வசனம், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் ரைட், நீதிமானும் உத்தமனா இருந்தான். அதுக்கு முன்னால வசனம் என்ன சொல்லுது, நோவன் கண்களுக்கு கர்த்தருக்கு கிருபை. The word கிருபை என்ற word, grace என்ற word, first time used in the Bible in this context. முதல் முறையாக கிருபை என்ற வார்த்தையே பைபிள்ல வர்றது இந்த இடம் தான். என்ன பியூட்டினா, நோவா ரொம்ப நல்லவன் உத்தம அப்படின்னு சொல்றீங்க, ஆனா அவன் நல்லவனா உத்தம காரணம் என்ன தெரியுமா, முந்தின வசனம் என்னது, கர்த்தருடைய கிருபை. சோ நீங்களும் நானும் செத்து போன மத்தவங்களை காட்டலாம், அத்த உலகத்தில் இருக்கிற பாவிகளை காட்டலாம் நம்ம ரொம்ப யோக்கியம் தயவு செய்து யோசிச்சுக்கிறாதீங்க. பிகாஸ் நோவா வாஸ் நாட் சேவ்ட் ஃபார் தட். யூ நோ வை நோவா வாஸ் சேவ்ட்? பை தி கிரேஸ் ஆஃப் காட், நாட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ரைச்சியஸ்னஸ். அவர் ரொம்ப நல்லவன்றதுனால கடவுள் சேவ் பண்ணல இல்லைங்க. நல்லா கவனிங்க, இப்ப தொடர்ந்து நீங்க வாசிக்கிற 9:21 வசனம் வாசிங்க. நோவா பயிரிடுவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான், அப்புறம் அவன் திராட்சை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்த வஸ்திரம் விலக படுத்திருந்தான். கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே, ஜஸ்ட் இமேஜின், அவர் சோ கால் ரைச்சியஸ் ஃப்ரெண்ட் குடிச்சு வெறிச்சு டிரெஸ் இல்லாதபடி படுத்துக்கிட்டு இருக்கான்னு போட்டுருக்கு. நோவாவும் அவருடைய 8 கூட சேவ் பண்ணாங்களே, இட் இஸ் நாட் பிகாஸ் of their merits. அவங்க ரொம்ப நல்லவங்கோ, செத்து போனவங்களா ரொம்ப கெட்டு போனவங்க, அந்த எண்ணத்துல இல்லைங்க. தயவு செய்து அவருடைய கிருபையினால நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம், எப்படி, கிரியினாலவா கிருபையினாலவா? கிருபையினாலே. Same truth is embedded here, right? Noah was saved from the penalty of sin. You know why? Not because Noah was the most righteous man God has ever seen in his life. It's because of absolutely the grace of God enveloped Noah. God said, by my grace, you're going to be saved. Not only then, even now, the Bible says, Ephesians chapter 2, verse 8 and 9, Paul says, கிருபையினாலே நீங்கள் விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பீர்கள். The same grace
1: saves you and me. Not because outside the ark of this church, people are all bad, you are all so good, God has called you. No. It is absolutely by His grace, you are what you are. அவருடைய கிருபையினாலே நீங்கள் இந்த பிழைக்குள்ளே வைத்து காக்கப்பட்டிருக்கிறீர்கள். தயவு செய்து பிழைக்கு வெளியே கிரவங்களை பார்த்து கேவலமாக யோசிக்காதீங்க, ரொம்ப கீழ்த்தனமாக யோசிக்காதீங்க. We are no better. No one was no better than the rest of the people. Come cursed, right? So what I'm trying to say is, the penalty, people are definitely going to suffer. If you reject Jesus, you will have to face the penalty. Judgment day, kaathirukkom. At the same time, people who are inside the ark must also realize, நான் வந்து கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டேன் ஒழிய என் கிரியினால் அல்ல. நோவா வந்து கிரியினாலே அவன் பழைக்குள்ள அனுப்பப்படவில்லை, அவருடைய கிருபையினாலே. அதனால தான் முதல்ல கிருபையை பற்றி பேசிவிட்டு பின்னால உத்தவம் நான் இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்குது. அதை நல்லவிசை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனலி த பொல்யூஷன் ஆஃப் சின், செகண்ட்லி த பெனால்டி ஆஃப் சின், அண்ட் தேர்ட்லி அண்ட் ஃபைனலி த பவர் ஆஃப் சின். வாட் ஆம் ஐ சேயிங் அபவுட் திஸ் என்ன சொல்றேன்னா, தயவுசெய்து வாசிங்க 8 21 வசனம் வாசிங்க. ரைட், இன்ட்ரெஸ்டிங், நல்லா கவனிங்க. 21 வசனத்திலே, 16 வசனத்திலே, நீயும் உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமார் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்பட்டு போங்கள். அப்புறம் 20 வசனம், நோவா கர்த்தருக்கு ஒரு பலிப்பீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களையும் சுத்தமான பறவைகளையும் செல்வர் தெரிந்து கொண்டு பலிப்பீடத்தில் தகல பலியாகிட்டான். அடுத்த வசனத்திலே, கர்த்தர் வாசனை முகந்து இனி நான் சவிப்பது மனுஷன் இறுதித்து நினைவுகள் எங்கிருந்து, அது யாரை பார்த்து சொல்றாருங்க? நல்லா கவனிங்க, 150 தளம் நின்றது, 370 அந்த ஜனங்கள் ஆட்குள்ள இருந்தாங்க, அப்புறம் தான் வெளியே வந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுடைய இறுதியத்தின் நினைவு எந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு? யாருமே இல்லை, 8 தான் இருக்காங்க. அப்ப ஆண்டவர் வந்து மனுஷன் இறுதியத்தின் நினைவு சிறு வயதோடு பொல்லாதுன்னு சொல்றாரு, யாரை சொல்றாரு? இந்த 8 பார்த்துங்க. இன்ட்ரெஸ்டிங்லி வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், தி சின் இஸ் சோ பவர்ஃபுல் த வாட்டர் கேனாட் டேக் அவே தி சின். தண்ணி என்ன பண்ணிச்சு தெரியுமா? It took away the sinners, but the sin lived on. Sin was never destroyed by the waters. Sin can never be destroyed by the waters. ஆகையினாலதான் அரராத்து மலை பத்தாதுங்க, கொல்கதா மலை இந்த உலகத்தில் வந்தது. காரணம் என்ன தெரியுமா? அரராத்து மலையிலே the ark only rested. In the Mount of Calvary, the sin was not rested, it was routed by the blood, not by the waters, but by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தான் இந்த பாவத்தை நோக்கிமோ ஒழிய, ஆண்டவராகிய என்ன 150 தண்ணி நின்றாலும் சரி, வானத்தினுடைய மதர்களும் பூமியினுடைய மதர்களெல்லாம் பிளந்து கொண்டு தண்ணீர் வந்து அழித்தாலும் சரி, பாவியை அழிக்குமே ஒழிய பாவத்தை அழிக்கும்படியான பலன் இந்த தண்ணீருக்கு கிடையாது. ஆகையினால தான் பாருங்க, 150 தண்ணி நின்ற பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷனுடைய இறுதித்தின் நிறைவுகள் அவன் சிறு வயதோடையும் பொல்லாது என்று சொல்லுகிறார். யாரை பார்த்துமா? ஏன் தெரியுமா? 9 வசனத்தில் வாசித்தீங்கன்னா, 8 வசனத்தினுடைய கடைசியில் எழுங்க வந்து ஆண்டவரை நோக்கி வழிபடலாம் பட்டி சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ண நோவா 9 அதிகாரத்திலே பாவத்துக்கு உட்படுகிறான். வேறு விதமாக சொல்ல போனால், from the ark of salvation, he moved into the abasement of sin in 20 verses apart. 20 வசனம் தாங்க நடுவில் இருக்கு. 8 9 21 வசனத்துக்கும் 20 வசனத்துக்குள்ளேயே பரிசுத்தமான நீதிமானோடு பெயர் பெற்ற நோவா பாவத்துக்குள்ளே விழுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? The sin was still living in his heart. It is not taken away by the waters. திரளான தண்ணீர் இருந்தாலும் பாவத்தை எடுக்கல, பாவியை தான் அது கொன்றது. அலன் முகமது ஸ்னைப்பர், நம்மளெல்லாம் பெரிய கலவருக்கு உட்படுத்தின ஸ்னைப்பர், யூ நோ, ஹி வாஸ் எக்ஸிக்யூட்டட் பை லீத்தல் இன்ஜெக்ஷன் வெர்ஜீனியால. அப்போ தர் வாஸ் ரெபேக்கா கியூபிட், 26 இயர் லேடி. அவங்க வந்து ஷி ஐ விட்னஸ்ட். அவங்க பிளாக்லேருந்து 3 தள்ளி ஒன் மேட்ச் வாஸ் ஷார்ட் பை திஸ் அலன் முகமது. அப்போ அவர் ஷீஸ் மேட் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பிப்ளிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஐ வாண்ட் டு கோட் தட். யூ நோ, வென் ஹி வாஸ் எக்ஸிக்யூட்டட் பை லீத்தல் இன்ஜெக்ஷன், ஷி செட், this death penalty does not solve it, it does not correct it, and it's not the solution. The death penalty konninga correct Alan Muhammad konnutinga, right? But Alan Muhammad kulla irukka paavatha yaar kolla mudiyum? He said this does not solve it. Death penalty la nee vandu Alan Muhammad pottinga, Alan Muhammad kulla and paavam, there is going to be another Alan Muhammad coming up tomorrow, right? But who can take care of the sin that is in man? That is what Paul said. What a wretched man that I am. Who will rescue me from this body of death? I want you to know, Christmas, Priyamanavale, no one else has to take the sin that is in man. Man can kill a sinner. The world cannot kill the sin. But only Jesus Christ can kill the sin that is in you. That is why it is all the more important. The gospel truth is all the more important to the world. The world is killing the sinners. The world cannot kill the sin that is in man. Jesus alone can kill the sin that is in you. If the sin is killed, then sinner becomes okay. But this is what is happening here. You would have 150 naatkal jalam nindrum. Makkal 370 naatkal jalathukku veliye vanda odaniye. Again they fell into sin. Who? So called Noah. The righteous man, the just man who walked in fellowship with God. 20 verses thanga avanal nikku mudinjathu. Keela vandu jalathu uttu vaarku uttu veliye vandu veri aandavarku poojitha thulugi seidhu odaniye 20 vasanangal kalithu பாவத்துக்குள்ளே உட்படுகிறான் நோவா. காம் அவருடைய மகன் அவள் நிர்வாணத்தை பார்த்தபடினால் இவர் கர்ஸ்ட். தி சேம் கர்ஸ்ட் மேன் வாஸ் இன்சைட் த ஆர்க். தி சேம் மேன் ஹூ ஃபெல் இன்டு சின் வாஸ் ஆல்சோ இன்சைட் த ஆர்க். கிறிஸ்துவுக்குள் பிரியமான, தட் ஷோஸ் சின் இஸ் ஆஃபுலி பவர்ஃபுல். டோன்ட் டேக் சின் சீரியஸ்லி. சாரி, டோன்ட் டேக் சின் லைட்லி. Sin has to be taken seriously. Jesus, that is why God is taking sin so seriously, right? It cannot spare a man. அவ்வளவு பெரிய நோவாகி அவ்வளவு வல்லமையாக அவ்வளவு கர்த்தருடைய வல்லமையை கண்ட நோவா, 370 நாட்கள் கர்த்தருடைய கிருபையில் இருந்த நோவா வெளியே வந்த உடனே உழுதுட்டாங்க. That is the power of sin. It can knock off any saints. It can knock off any kings and empires in this world. It is awfully powerful. Only by the blood of Jesus, you and I can conquer sin in life. This is what during Lent you should be doing. The Lent le, நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, pollution of sin brings penalty of sin. Penalty of sin also reminds us of the power of sin. The power is, even beyond the ark of salvation, there is abasement of sin coming in your life. Because sin is all the time waiting to knock you off. உங்களை வந்து knock பண்றதுக்கு sin any time, please take sin seriously. Because God took sin seriously. பரிசுத்தமும் கிருபையிலே ஆண்டவரே, அரராத் மலை எங்களுக்கு ஞாபகப்படுத்துவதெல்லாம் கர்த்தர் பாவத்தை சீரியஸாக எடுக்கிற கடவுள் ஆண்டவரே. நீ பாவத்தை காணாத சுத்த கண்ணன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எங்கள் பாவங்களுக்கு அக்கறங்களுக்காக ஒருவேளை அரராத் மலையிலே ஆர்க் ஆஃப் சேஃப்டி தங்கினது என்று வாசிக்கிறோம் ஐயா. ஆனால் கொல்கதா மலையிலே அங்கே பாவம் தங்கினது, இங்கே பாவமானது முழுமையாக நிராகரிக்கப்படுகிறது சாமி. ஆண்டவராக இயேசு வலிமையான இரத்தத்தினால் மாத்திரமே பாவங்கள் போக முடியும் சாமி. திரளான தண்ணீர் வந்தாலும் அது பாவியை அழிக்குமே ஒழிய பாவத்தை அழிக்க அதுக்கு வல்லமை கிடையாது சாமி. ஆனால் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு துளி இரத்தமே போதும் ஆண்டவரே. எங்கள் பாவங்களுக்கெல்லாம் நிவாரண பலியாக எங்கள் இயேசு மறித்தார். அதை உணர்ந்து கொள்ள கிருபைதாரும். பாவத்தை எங்கள் வாழ்க்கையிலே சீரியஸாக கண்ணோட்டத்தில் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: விண்வெளியில் ஆகாய விமானங்கள் செல்லும் உயரத்தை விட அதிகமான உயரத்திற்கு சென்று விண்வெளியை ஆராய்ச்சி செய்ய பல நாடுகளும் காலம் காலமாக முயற்சித்து வருகிறது. 1961 சோவியத் ஒன்றியத்தினுடைய வஸ்தோத் 1 என்ற விண்கலத்தின் மூலமாக யூரி ககாரின் என்பவர் பூமியிலிருந்து மிக உயரமான உயரத்தில் 108 நிமிடங்களில் பூமியை வலம் வந்து, பின்னர் பூமியிலிருந்து 7000 மீட்டர் தொலைவில் தான் பயணித்த விண்கலத்திலிருந்து பாராசூட் மூலமாக குதித்து சாதனை செய்தார். இப்படி அவர் பூமியை சுற்றி விண்வெளியில் வந்தபொழுது, அங்கே நான் கடவுளை தேடினேன், அப்படி ஒருவரும் அங்கே இல்லை என்று கடவுள் நம்பிக்கை இல்லாமல் பேசினார். ஆனால் அதே விண்வெளிக்குச் சென்ற ஜான் கிளென் என்ற விண்வெளி வீரர், வான மண்டலத்தில் கடவுளினுடைய முகத்தை கண்டேன், அது என் விசுவாசத்தை பலப்படுத்தியது, வான் வெளிக்குச் சென்று படைப்பின் அதிசயங்களைக் கண்ட என்னால் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்காமல் இருக்க முடியாது என்று கூறியிருக்கிறார். இருவர் பார்த்ததும் ஒரே விண்வெளிதான், ஆனால் நம்பிக்கை கொண்ட ஜான் கிளென் கடவுளின் கரத்தை அங்கே கண்டார். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது என்று வேதமும் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. கடைசியாக, நீங்கள் எப்பொழுது இயற்கை காட்சிகள் வழியாக கடவுளினுடைய கரத்தை பார்த்தீர்கள்? இல்லையென்றால் நேரம் எடுத்து விண்வெளியை கவனியுங்கள். நீங்களும் தேவனுடைய மகிமையை காணலாம். உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்க அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை புரிந்து கொள்வீர்களா?

கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்களே திங்க் பண்ணுங்க. இத்தனை நாள் எத்தனையோ பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வந்தது, எத்தனையோ சில சத்துருக்கள் உங்களுக்கு எழும்பினாங்க, சில காரியம் நடக்காம கூட போச்சு, சில காரியம் தாமதமா கூட கிடைச்சது, சில கிடைக்காம கூட போச்சு, சில காரியத்துக்கு அலைஞ்சீங்க, சில காரியத்துக்காக நீங்க உயிரை கொடுத்தெல்லாம் நேசிச்சீங்க, டைம் எல்லாம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்க. ஆனா அதெல்லாம் நீங்க சகிச்சு அதெல்லாம் தாங்கி இன்னும் நீங்க இன்னைக்கு உயிரோடு நிக்கிறீங்கன்னு சொன்னா அது உங்க வேணா? இல்ல இல்ல, அதுதான் கர்த்தருடைய கிருபை, அதுதான் கர்த்தருடைய கிருபை. பவுல் சொல்கிறார், நான் இத்தனையும் சகித்து நான் நிற்பதும் நிர்மூலமாகாம இருக்கிறேனே, அது நான் என்னுடைய பலனோ இல்ல என்னுடைய சகிப்பு தன்மையோ இல்ல, நான் எனக்கு ஏதோ ஒண்ணு எக்ஸ்ட்ரா இல்ல இல்ல இல்ல, அதுதான் கர்த்தருடைய கிருபை. அது இருந்ததுனாலதான் நீங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் இத்தனையும் சகித்து இத்தனையும் இத்தனை நபர்கள் உங்களுக்கு விரோதமாக எழுமின போதும், உங்களை தூஷணம் செய்த போதும், உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும் போதும் சகிச்சு நிற்கிறீங்கல்ல, எத்தனை பேர் சொல்ல முடியும்? பாஸ்டர், நான் கர்த்தருடைய இன்னைக்குதான் எனக்கு தெரியுது, நான் நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனையும் தாண்டி வந்துட்டேன், என் பலத்துல இல்ல இல்ல இல்ல, அதுதாங்க கிருபை. நீங்க மட்டும் கிருபை இல்லைன்னா உங்களெல்லாம் என்னைக்கோ முடிச்சிருப்பாங்க, உங்களெல்லாம் என்னைக்கோ உங்களுடைய நீங்க எல்லாம் டிப்ரெஷன் ஆகி பைத்தியமாய் சுத்தி இருப்பீங்க. அந்த கிருபை இருந்ததுனாலதான் அத்தனை காரியத்துல நீங்க வெளியே வந்தீங்க, எத்தனையோ பேத்த நம்பி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க இருப்பாங்க இவங்க இருப்பாங்க நல்லா பேசிட்டு சுத்திக்கிட்டு இருந்தீங்களா, எல்லாரும் ஒரு டைம் வரும்போது உங்களை நான் ஒதுக்கிட்டு போன போறது கூட அதை சகித்து ஒரு சின்ன சிரிப்போட நீ மூவ் ஆன் பண்ணி வந்து நின்று இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற பாத்தியா? அதுதான் கிருபை சொல்லி கையை உயர்த்தி சொல்லுங்க.

உனக்கு நல்லவராக இருந்தேன், உனக்கு நன்மை செய்கிறவராக இருந்தேன், மித்த மனுஷன் மாதிரி உனக்கும் தீமை செய்து உன்னை நட்டாட்டில் விட்டுட்டு போயிருந்தேன்னா இயேசு என்னைக்கோ போயிருப்பாருமா, தம்பி என்னைக்கோ போயிருப்பார். ஆனால் உனக்கு நல்லவராக இருந்து உன் பாதையெல்லாம் செவ்வையாக்கி உன்னை வழி நடத்தினார்ல யோசி, அது கையை வேண்டி ஒரு சரணம் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான்.

கையை தட்டி ஏசப்பாட அன்பை ருசிச்சு அவர் கொடுத்த கிருபாசனம் சொல்லதுல அவரை காலை தோறும் புதிதா இருக்கும். அதனாலதான் இன்னும் நீ உயிரோடு இருக்கிற காலை இருந்துச்சு அலாரம் சவுண்ட கேட்கிற அன்னைக்கு சபைக்கு வர உயர்த்தர கத்திர உன்னை நேசிக்கிறார் கிருப வைத்திருக்கிறார் அதை மட்டும் நினைச்சு வான்.

எவனும் தேவையில்லை, எவளும் தேவையில்லை. அவன் வேணும், இவன் வேணும், வேண்டாம். திருப்பி ஒருத்தரை கத்தர் வாழ்க்கையில விட்டு தூரம் வச்சுட்டாரா, தள்ளி வச்சுட்டாரா, திருப்பி அவனை சேர்த்தாத, திருப்பி அவளை சேர்த்தாத. ஒரு நண்பன் உனக்கு பின்னாடி பேசி உனக்கு உபத்திரவம் செய்து ஓடி போயிட்டானா, இல்ல வேற சேர்க்கை கூட சுத்திட்டானா, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்டு, பார்த்தா எனக்கே அந்த இன்னொரு ஆப்போசிட் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து, இல்ல என்னோட மியூச்சுவல் ஃப்ரெண்டு கூட சேர்ந்தே என்னை கவனிக்க மாட்டேன்றான் பாஸ்டர், என்னை பார்க்க மாட்டேன்றான் பாஸ்டர், என்ன பேச, திருப்பி அவனை சேர்த்தாத, திருப்பி அவன் கூட இருக்காத. ஒரு வாட்டி உனக்கு அவர்கள் தவறு செய்து உனக்கு துரோகம் செய்து விலகி விட்டார்களா, திருப்பி அவன் இல்லைன்னு அவங்களை சேர்த்தணும்னு சொல்லி தயவு செய்து. மகனே, மகனே, தம்பி, தங்கச்சி, நினைக்காத, போனது போனதாகவே இருக்கட்டும். கர்த்தர் உனக்கு புதிதான கிருபையை கொடுக்கிறார், அதுக்கு மேல என்ன வேணும். போனவங்க போனதாகவே இருக்கட்டும், போனவன் போனவனாகவே இருக்கட்டும், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். திருப்பி அவங்கள சேர்த்தணும்னு மட்டும் நினைக்காத. கர்த்தர் உங்க இல்லாம நல்லா தான் இருக்கிறீங்க, சமாதானமா தான் இருக்கிறீங்க, ஒன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதம் குறைவில்லையே, ஒன்னும் நீ ஒன்னு சோறு இல்லாம ரோட்ல திரியலையே, நல்லா சமா, அது காட்டிலும் அவங்க இருந்த போது காட்டிலும் இப்போ நல்லா தானே இருக்கிற. ஸோ டோன்ட் வரி, உன் கிருபை உன்னை நடத்தி வந்தார்ல, சுமந்து வந்தார்ல, அவர் உனக்கு நல்லவராக இருக்கிறார், உனக்கு நன்மை செய்வார். தைரியமா இரு. எதற்காக ஜெபிச்சீங்களோ, எதற்காக அழுதீங்களோ, எதற்காக கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கீங்களோ, அந்த நாள் வரும், கவலையே படாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க எப்படி தெரியுமாங்க இருக்கணும். ஏசாயா 40:31 வாசிக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அவருக்காக காத்திருக்கிறீங்க நீங்க. உங்களை பார்த்து சொல்றேன், எனக்கு இயேசு செய்து முடிப்பார். அந்த மாதிரி ஒரு உபத்திரவமான நேரம், ஒரு அழுகையின் நேரம், இல்ல ஒரு அவமானத்தின் நேரம், இல்லை எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத நேரத்துல என்ன தெரியுமா சொல்லணும், காத்திருக்கிறேன், எனக்கு கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு காத்திருக்கோ, புது பலனை அடைந்து ஒரு புது பலத்தோட காத்திருக்கணும். நீங்க காத்திருக்கிற டைம்ல தான் சோர்ந்து போயிடுறீங்க. நடக்குமா, நடக்காதா, செய்வாரா, செய்ய மாட்டாரா, அதை ஆண்டவர் வாய்க்க செய்வாரா, வாய்க்க பண்ண மாட்டாரா, சொல்லிட்டார்ல, செய்வார். நீங்க காத்துணும் பலத்தோட. ஏன்னா ஏன் பலத்தோட காத்திருக்கணும்னா, அந்த காரியத்துக்கே ஜெபிச்சிருக்கிறீங்க. புரிஞ்சா, எதற்காக உங்களுக்கு தெரியும், எதற்காக எழுதிங்க உங்களுக்கு தெரியும். அந்த காரியத்தை இயேசு தரும்போது அதை நீங்க சுதந்திரிக்கிறதுக்கு பலம் உள்ளவர்களா இருக்கணும் இல்ல, சத்துவம் பெற்றவர்களா இருக்கணும் இல்ல. அந்த காரியத்தை செய்தாட்டு கொடுத்துட்டார், அதை நான் பலவானா, அதை பலத்தோடு ரிசீவ் பண்ணிக்கணும் இல்ல, அதுக்குள்ள பிரவேசிக்கணும் இல்ல, அதுக்காக காத்துருங்க, நிச்சயமாக கர்த்தர் செய்வார். அவர் மனுஷன் மாதிரி பொய் சொல்கிறவர் அல்ல, சொல்லதை செய்து முடிப்பார். நீங்க என்ன தெரியாம பண்ணணும், உங்களுக்கு பெரிய வேலை கத்த கொடுத்துருக்காருமா, அங்கிள், ஆண்டி, தம்பி, தங்கச்சி, வெயிட் பண்ணுங்க. அது எப்படி, சந்தோஷமா, நான் காத்திருக்கிற காரியத்தை ஏசு தருவார். ரொம்ப அப்படியே துள்ளாதீங்க, அப்படியே அப்படியே பந்தாலாம் பண்ணாதீங்க, அமைதலா உட்காருங்க. தாவீது சொல்றேன், என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிறது, நான் நம்புகிறது என் ஃப்ரெண்டால வராது, என்னுடைய சர்ச்சு விசுவாசியால வராது, பாஸ்டர்ஸால வராது, ஆமா ஆமா நீ நம்பினவங்களால வராது, உங்களுடைய உறவுகளால வராது. தாவீது சொல்றான், நான் நம்புகிறது அவரால் வரும். உங்க உங்களுக்கு ஆண்டவர் தெரியும், நீ எதை நம்பி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அதனால உங்களை பார்த்து சொல்றேன், காத்திரு, பக்கத்துல பார்த்து சொல்ல, காத்திருமா, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, உன் காரியத்தை வாய்க்க செய்வார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க, எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க, என் கூட சேர்ந்து பாடுவீங்களா, கார்ட்ஸ் மட்டும் கொடுப்பா சவுண்ட்.

எதிர்பார்த்த காரியத்தை பார்க்கிற வரைக்கும் பாஸ்டர், என்னென்ன காரியத்தை நான் ஜெபிச்சனோ இயேசுக்கு தெரியும்ல. நினைப்பதற்கு முன்பதாக அறிந்திருக்கிறார்னு வேதத்தில் வாசிக்கிறோம்ல. அப்புறம் பதறீங்க, அப்புறம் துள்ளுறீங்க, நடக்குமா நடக்காதான் ஏன் தூக்கம் எல்லாம் ஒவ்வொரு ராத்திரியும் புலம்பிட்டு இருக்கிறீங்க. காரியத்தை வாய்க்க செய்வேன்னு சொல்லிட்டார். ஒரு காரிய சக்தியா இருக்கிறார், சகலத்தையும் உனக்காய் செய்கிறவரா இருக்கிறார். உங்களுக்கு ஒரே ஒரு வேலை கொடுத்துருக்கிறாருமா. தம்பி, தங்கச்சி, அங்கிள், ஆண்டி, காத்திரு, பொறுத்திரு, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா உயர்த்துவார், கண்டிப்பா நடத்துவார். ஏதாவது ஒரு நாள் கர்த்தரை உயர்த்துவார். அந்த நாள் வரும், அந்த நாள் வரும், கண்டிப்பா வரும், வரும். துள்ளாதீங்க, பதறாதீங்க, கத்தாதீங்க. எனக்கு தெரியும் கர்த்தர் வாய்க்க செய்வார். அந்த காரியம் நடக்க விடாம தீயவர்கள் எல்லாம், ஐயோ என் எதிரிகள் எல்லாம் உள்ள போய் சொல்லி தடுத்துருவாங்களா பாஸ்டர், என்னோட காலேஜ்ல சொல்லி எனக்கு எழுத எக்ஸாம் எழுத விடாம பண்ணிருவாங்களா, இல்ல என் வேலையில சொல்லி எனக்கு உயர்வு வர விடாம பண்ணிருவாங்களா, இல்ல ஊழியத்துல என்ன போய் தப்பா பேசி என் ஊழியத்தை கெடுத்து, இல்ல இல்ல இல்ல, எது செஞ்சாலும் தீயவன் செயல் குறித்து ஒரு போதும் பயப்படாத. சங்கீதம் 37 கடைசி 4 வசனங்களை வாசித்து பாருங்க. அவன் இல்லாமல் போய் விடுவான், உன் காரியமோ வாய்க்க செய்யும். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால

அவன் சொல்றீங்க, உன் காரியத்தை வாய்க்க செய்வார், உன் பக்கத்துல நின்று உனக்காய் செயலாற்றுவார். சோர்ந்தே போகாதீங்க. வேலை என்னன்னா காத்திருக்கணும், பொறுமையா இருக்கணும். உன் வாய் காரியத்தை வாய்க்க செய்கிறவர் இயேசு உனக்காய் சகலத்தையும் செய்து முடிப்பார். ஆமென், ஆமென்.

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go!

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின் ஆவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம் நீ

வாய் திறவாதிருந்த ஆட்டுக்குட்டியானவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு வாளுக்கு வாள், ஸ்வோர்ட் ஃபார் ஸ்வோர்ட். வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 75. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கின்றன. நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது, அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதேயுங்கள் என்றும், துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கலங்கி பொங்குகிற மதிபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது, அதிலிருந்து வார்க்கிறார். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் மண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள். நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். துன்மார்க்கருடைய கொம்புகளையெல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு 26:52. பட்டயத்தை எடுப்போர் அனைவரும் பட்டயத்தால் அழிந்து போவர். All who draw the sword will die by the sword. இயேசு எப்பொழுதுமே போதிக்கிறவராயிருந்தார். கடுந்துயர் வேளையிலும் தமது சீடருக்கு காலம் போற்றும் கருத்துக்களை சொல்லிக் கொடுத்தார். அவர்களது எதிர்கால வாழ்க்கையையும் பணியையும் குறித்து அவர் எவ்வளவாய் அக்கறை கொண்டிருந்தார் என்று நாம் கவனிக்கிறோம். பட்டயத்தை பயன்படுத்தாவிடில் அதை வைத்திருந்து பயனென்ன என்று பேதுரு எண்ணியிருப்பான். மேலாடையை விற்றாவது பட்டயங்களை வாங்கிக் கொள்ள சொன்னது ஆண்டவர்தானே. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் கடவுளுக்கே உரியது. வேதத்தில் இந்த சத்தியம் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டுள்ளது. ரோமர் 12:19, எபிரேயர் 10:30, உபாகமம் 32:35. பழி வாங்குதல் அல்லது பதில் செய்தல் சரிதான், ஆனால் அதை மானிடராகிய நம்மால் கையாள முடியாது, நமக்கு கையாளவும் தெரியாது. லேவியராகமம் 19:18 இப்படி வாசிக்கிறோம், பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். இதை எவ்வளவு சீக்கிரம் கற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு இறையரசில் பலியாவோர் குறைவர், இழப்பும் குறையும். தனது குரு மீது கை போடுபவனை விடக்கூடாது என்று நினைப்பது எந்த சீடனுக்கும் இயல்பானதுதான். அதைத்தான் பேதுரு செய்தான். இயேசுவோ அதை கூட அனுமதிக்கவில்லை. ஒரு எதிரிக்கு விரோதமாய் கூட பட்டயத்தை தூக்க இறைவார்த்தை நம்மை அனுமதியாதிருக்கும் போது இன்னொரு தேவ பிள்ளை அல்லது தேவ ஊழியனுக்கு விரோதமாய் நாம் அப்படி செய்யலாமோ? இறைவனின் இதயத்திற்கு இனியவன் என்ற பட்டம் தாவீதுக்கு எளிதில் கிடைத்து விடவில்லை. கடவுள் அவனிடம் பாரபட்சம் காட்டவில்லை. தனது உடனாளிகளின் தூண்டுதலின் பேரில் அவன் சவுலின் மேலாடையின் ஓரத்தை கத்தரித்து கொண்டபோது தாவீதின் மனது அவனை வாதித்தது என்று நாம் வாசிக்கிறோம். அவன் தன்னோடு இருந்த மனிதரை பார்த்து, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின என் தலைவன் மீது என் கையை போடும்படியான இவ்வித செயலை நான் செய்யாதபடி ஆண்டவர் என்னை காப்பாராக என்றான். 1 Samuel 24:7 வாசித்து பாருங்கள். தனது நண்பன் அல்லது அடுத்தவனை பற்றி தனக்கு தெரிந்திருக்கும் ஓர் இரகசிய தகவல் தான் ஒரு பட்டயம். அதை அதன் உரையில் போடு. பிறரது திறமைகளை குறித்து பொறாமை கொள்பவர்கள் பொதுவாக அவர்களது நடத்தையை குறித்து அவதூறாய் பேசுவதில்தான் முடிப்பார்கள் என்று ஹெர்பர்ட் லாக்கேயர் என்ற தேவ மனிதன் சின்ஸ் ஆஃப் த செயின்ஸ், பரிசுத்தவான்களின் பாவங்கள் என்ற தமது நூலில் மிக அழகாக குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் வாட்கின்சன் என்பவர் இதை ஆமோதித்து கூறுவதாவது,
வரங்கள் நிறைந்தவர்களும் மனிதரால் பெரிதும் விரும்பப்படுகிறவருமாய பலரது வாழ்க்கைகளை சின்னா பின்னமாக்கி விடுவது பிறரது பொறாமையே. படைப்பு முழுவதையுமே கொளுத்திவிடும் நெருப்பு போன்றது அது. அடுத்த முறை ஒரு சகோதரனுக்கு எதிராக பட்டயத்தை ஓங்க நீங்கள் சோதிக்கப்பட்டால், பிரியமானவர்களே, சற்று நில்லுங்கள், கொஞ்ச தூரம் எட்டி பாருங்கள். புதரிலே கொம்புகள் சிக்கிக் கொண்டிருக்கும் ஒரு ஆட்டுக்கடாவை பார்ப்பீர்கள். உடனே பவுல் விடுத்த சவாலை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராக யார் குற்றம் சாட்ட இயலும்? அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? இறந்து உயிரோடு எழுந்து நமக்காய் பரிந்து பேசுகிறவர் கிறிஸ்து அன்றோ? பட்டயத்தை எடுப்போர் அனைவரும் பட்டயத்தால் அழிந்து போவர். அன்புள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பதிலுக்கு பதில் நாங்கள் செய்யக்கூடாது என்று நீர் காட்டினீர். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்ற முற்கால பிரமாண சட்டத்திற்கு நாங்கள் மறித்து எங்களுடைய சத்துருக்களை நாங்கள் சிநேகிக்கவும், ஒரு மைல் தூரம் வர ஒருவர் கேட்டால் இரண்டு மைல் தூரம் நாங்கள் செல்லவும், பிறரது குற்றங்களை அன்பினால் நாங்கள் மறைக்கவும் மன்னிக்கவும், தேவரீர் உம்முடைய திருவார்த்தை எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல படிப்பினைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எத்தனை முறை நாங்கள் எங்கள் கரங்களிலே இருந்த பட்டயத்தின் மூலமாக எத்தனை தேவ பிள்ளைகளை, எத்தனை தேவ ஊழியரை நாங்கள் வெட்டி வீழ்த்தி விட்டோம் ஆண்டவரே! பொறாமை தலை தூக்கி விட்டது. கர்த்தாவே, எங்களை மன்னியும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். வெஞ்சன்ஸ் இஸ் மைன், பதில் செய்தல் என்னுடையது என்று நீர் சொன்னீரே, அதை மானிடராகிய நாங்கள் உம்முடைய கையிலே விட்டுவிட உதவி செய்யும். அன்பின் ஆவியினால் நீர் எங்களை நிரப்பியருளும். தாவீதின் மனப்பான்மையை எங்களுக்கு

இயேசு கிறிஸ்து கிட்ட சீஷர்கள் ஜெபத்தை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஏன் கேட்டாங்க தெரியுங்களா? அதுவும் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது தான் கேட்டாங்க. பாருங்க, அந்த வசனம் எங்க வருதுன்னா லூக்கா 11 அதிகாரம் முதல் வசனத்தில் வருகிறது. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். பாத்தீங்களா, அவர் ஜெபம் பண்ணி முடித்த உடனே எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுக் கொடுங்க.

0: அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஏசு கிறிஸ்து ஜெபிக்கிற ஜெபம்லாம் கேட்கப்படுது, அப்போ அதே மாதிரி ஜெபிச்சா நம்ம ஜெபம் கேட்கப்படும். அப்போ இவங்க எதை அங்க இந்த இடத்துல முக்கியப்படுத்துகிறாங்க, ஏசு கிறிஸ்துவினுடைய ஜெபம் ஏன் கேட்கப்பட்டது? ஏன்னா அவர் யார் என்பதின் அடிப்படையில் தான் ஜெபம் கேட்கப்பட்டது, அவர் பேசின அந்த சொல்லின் அடிப்படையில் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அவர் என்ன வார்த்தையை உச்சரித்தார் அப்படிங்கிறத வைத்து கொண்டு அவருடைய ஜெபம் கேட்கப்படலை, அவர் யார் என்பதை வைத்து கொண்டு தான் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. சீசர்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, அவர் எந்த அடிப்படையில் உச்சரிக்கிறார், பிதான்னு சொல்றாரா தேவன்னு சொல்றார், கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுத்து விட்டால் நாம் என்ன செய்வோம், அதே வார்த்தையை உச்சரிச்சா பிதா நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு விடுவாரே என்ற நம்பிக்கையில கேட்கணும். இன்னைக்கு கூட நிறைய பேர் ஜெபத்துக்கு இப்படித்தான் ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், பிரதர் எப்படி ஜெபிச்சா தேவன் நம் ஜெபத்தை கேட்பார். நான் அவங்களுக்கு சொல்லுகிறது ஒரே ஒரு விஷயம்தான், தயவு செய்து நம்மளுடைய தேவன் நாம பேசுகிற அல்லது சொல்லுகிற வாயின் வார்த்தைகளை பார்ப்பவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். ஏன், நம்மளுடைய பெருமூச்சையே அறிகிற தேவன் அல்லவா? என் வாயினுடைய உச்சரிப்புகளா என்னுடைய ஜெபத்தை தீர்மானிக்கிறது? இல்லை, நான் யார் என்பதுதான் என்னுடைய ஜெபத்தை தீர்மானிக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த காலத்துல கதை இருக்கு, இந்த அரேபியன் நைட்ஸ் அப்படிங்கிற கதையில அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு. அந்த கதை பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு திருடர் கூட்டம் இருப்பாங்க, திருடின பொருள் எல்லாம் கொண்டு போய் ஒரு குகையில அடைச்சு வச்சிருப்பாங்க. இப்ப அந்த குகைக்குள்ள போகணும்னா வரணும்னா அங்க ஒரு மந்திர சொல் உச்சரிக்கப்பட வேண்டும். அந்த குகைக்கு முன்னாடி நின்று திருடர்கள் அந்த மந்திர சொல்லை சொல்லுவாங்க, உடனே அங்கே இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, அந்த கல்லை வந்து புரட்டுவாங்க, உடனே இவங்க போய் கொள்ளையடிக்கக்கூடிய பொருளை உள்ளே போய் பார்க்க முடியும், எடுக்க முடியும், என்ன வேணாலும் செய்ய முடியும். இதை ஒருத்தர் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவர் என்ன பண்ணார், அந்த மந்திர சொல்ல அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டார். 40 திருடர்களும் போயிட்டாங்க. இவர் போய் சொல்கிறாரு, உள்ளே இருக்கக்கூடிய அடிமைகள் அல்லது அது மந்திர சொல்ல ஏதோ ஒன்று, அந்த கல்லுக்கு காது வந்து யாரு நம்ம கிட்ட 40 திருடங்க வந்து பேசினானுங்களா இல்ல வேற யாராவது வந்து பேசுதா தெரியல. இவன் அந்த மந்திர சொல்ல சொன்ன உடனே கல்லு திறக்கப்படுது, எல்லாத்தையும் போய் இவர் கொள்ளையடிச்சுட்டு வந்துட்டார். பல வேளைகளில நாம ஜெபங்கிறத எப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், என்ன வார்த்தை சொல்லி ஜெபிச்சா அந்த ஜெபம் கேட்கப்படும் பிரதர்? எவ்வளவு ஒரு தவறான ஒரு கேள்வியை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சீஷர்கள் அந்த மாதிரிதான் நினைத்து கொண்டு கேட்டார்கள், ஆனால் உண்மையிலே ஜெபத்திற்கு அதுவரை அறை அல்ல. நான் யார், நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன் என்பதுதான் முதலாவது முக்கியம். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் அல்ல, என்னுடைய உச்சரிப்பின் வார்த்தைகள் அல்ல, அது இரண்டாவது தான். இல்லை நீ வந்து ஏன் ஜெபத்தில் பிதா என்று ஆரம்பித்தாய், ஏன் நீ வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாய்? இல்லை பிரியமானவர்களே, சில வேளைகளில் நம்முடைய இருதயத்தினுடைய குமுறல்களையும் ஏக்கங்களையும் சொல்லாக வெளிப்படுத்தி விட முடியாது, அதை தேவன் அறிவார். அதை அப்படியே நீங்கள் தேவனுக்கு என்ன செய்ய முடியும், வெளிப்படுத்தி காண்பிக்க முடியும். ஆண்டவரே நிரல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேங்கிற ஒரு வார்த்தை போதாதா? இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை குறித்து நாம் என்ன செய்வதில்லை, அக்கறை கொள்வதில்லை. அதுக்காக ஜெபத்தினுடைய வார்த்தைகளை நாம் மட்டுப்படுத்தவில்லை. ஆனால் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, என்ன வார்த்தை சொல்லுகிறது என்று அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். வார்த்தையை அல்ல, நீங்கள் யார், வாழ்க்கை தான் உங்களுடைய ஜெபத்தை தீர்மானிக்கக்கூடியதா இருக்கிறது. நம்மளுடைய அநேகருடைய ஜெபம் கேட்கப்படாததற்கு காரணம் நாம் ஏறெடுக்க ஜெபத்தினுடைய வார்த்தைகள் அல்ல, நாமதான்.
1: உங்களின் உள்ள குமுறல்களை எந்த மொழி கொண்டும் எந்த வார்த்தை கொண்டும் உங்கள் பூலோக தகப்பனிடம் பேசுவது போலவே தேவனிடம் பேசுங்கள், அதுவே நிறைவான ஜெபம். நம் அலங்கார வார்த்தைகளோ அதிகார வார்த்தைகளோ பகட்டு வார்த்தைகள் உண்டு செயற்கையாக மனப்பாடம் செய்து ஏறெடுக்கப்படும் எந்த வகையான ஜெபங்களும் தேவனுக்கு தேவையில்லை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
0: அதனால் எச்சரிக்கையோடு இருப்போம். ஏன் நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை? இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது.

0: ஊழியர் டி மோகன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. எபிரேயர் 13:1 நாம் வாசிக்கும் போது, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. கடைசி காலங்களிலே மனுஷருடைய அன்பு தணிந்து போகும். மனுஷர்கள் தற்பிரியராயிருப்பார்கள், பணப்பிரியர்